இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 12 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 19 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 3 தேதி வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: நேரம் காலை 6 மணி. நேகல் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம்.
1: குரலோசை துறவு 35 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 3வது குறட்பா.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: நேர்களினை கேட்கலாம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்னைக்கு வளம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

0: 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி இன்றைய மழலையாக நம்மோடு இணையவுள்ளார் ஆர் சத்யா. 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக காந்தி அஞ்சலி, தொடர்ந்து தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள்மலர், தருமபுரி அரசு பட்டுக்கொடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். 7:10 தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். காலை 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல். 8:15 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் யோகம் தரும் யோகா. 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனியா சொல்லமுது. 9:05 வானலையில் வசந்தம். இன்று வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளும் தீர்வுகளும். தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் பொது மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணரும் குடல் உள்நோக்கி நிபுணருமான டாக்டர் ஜி ராஜேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 அருள் தரும் ஆலயங்கள். இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் அவதானப்பட்டி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை. காலை 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. 12:00 நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 இன்று விடியலை நோக்கி நாடகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சூழல் காப்போம். தொடர்ந்து அறிவிப்புகள் மெலிசையிடம் பெற கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். பகல் 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை. பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் உதவி பேராசிரியர் முனைவர் கவியரசு அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்குத்து. 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 மாலை தேன்றல். 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள் கேட்கலாம். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் புடலங்காய் பீர்க்கங்காய் சாகுபடி. பெண்ணகரம் எம் பழனிமுருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் சொல்லோடு விளையாடு. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய்மார்த்தி மருத்துவமனையின் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்திச் சுடர். நேர்கள் இதுவரை இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi and his Japanese counterpart Sani Takayuchi have unequivocally and strongly condemned terrorism and violent extremism in all its forms and manifestations, including cross-border terrorism from Pakistan. In the India-Japan annual summit joint statement, both leaders condemned in the strongest terms the terrorist attack in Pahalgam, Jammu and Kashmir on 22nd April last year. They also noted the United Nations Security Council monitoring team report of 29 July 2025 mentioning the Resistance Front TRF. They also condemned in the strongest terms the terror incident in Delhi on 10th of November last year. The two prime ministers reiterated their commitment to advancing cooperation among like-minded countries towards the shared goal of a resilient and prosperous Indo-Pacific. India and Japan

0: தீயவற்றை அழித்து தேவையில்லாதவைகளை சம்ஹாரம் செய்து அழிப்பதற்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. பெண் கல்வியினால் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றம் காணப்பட்டதோடு புதுமை பெண்கள் புத்துணர்ச்சியோடு புதியதோர் உலகம் செய்யும் திறமையும் கைவரப்பெற்றனர். தற்காலத்து பெண்கள் ஆணுக்கு பெண் சரி நிகர் சமமாக எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காண்கின்றனர். ஒரு சமூகம் ஆண் பெண் இரு பாலரையும் உள்ளடக்கியது. மனித உரிமைகளும் சுதந்திரத்திற்கான தேவைகளும் இருவருக்கும் அவசிய தேவையாகிறது. உணர்வுகள் ஏக்கங்கள் இருவருக்கும் பொதுவானவை. எல்லா பொறுப்புகளிலும் அனைத்து விதமான துறைகளிலும் ஆணும் பெண்ணும் ஈடுகொடுத்து தங்கள் திறமைகளை அதிகரித்து முன்னேறி வருகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனாலும் அந்த பெருமை புகழ் தொழில் முன்னேற்றம் அனைத்தையும் ஒரு சேர தக்க வைத்து கொள்ள பெண்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் கல்வியின் முக்கியத்துவம் உணர்ந்து அதனை செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும். ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கிடையே பாரபட்சம் காட்டாமல் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை சமமாக பாவித்து கல்வி செல்வத்தை அள்ளி வழங்க ஆவன செய்ய வேண்டும். கல்வியே பெண்களுக்கானதொரு பெரிய சக்தி. தாய்மை என்னும் பெரிய வரத்தை பெண்களுக்கு தானாகவே மனம் உவந்து அளித்திருக்கிறான். இறைவன் தந்த வரத்தை வரப்பிரசாதமாக போற்றுவதும் பயன் அறியாமல் சாபமாக மாற்றுவதும் பெண்களின் கைகளில்தான் இருக்கிறது. பெண்ணின் உயர்தன்மையை போற்றும் வகையில் பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்று பெருமைபட கூறுவார் நமது வள்ளுவ பெருந்தகை. பெண் முதலில் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்களின் உணர்வுகளையும் மனநிலையையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அதுவே அறிவார்ந்த செயலாகும். பெண் என்பவள் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கும் ஒரு தேவதையாவாள். தாயாக சகோதரியாக குடும்பத் தலைவியாக போற்றப்பட வேண்டியவள் பெண் என்பதை ஆண்களும் உணர்ந்து அதற்கான ராஜபாதையில் இருவரும் கைகோர்த்து நடந்தால் குடும்ப முன்னேற்றத்திற்கும் சந்தோஷத்திற்குமான இலக்கினை சுலபமாக அடைய முடியும். இருவரும் விட்டு கொடுத்து அனுசரித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்தால் குடும்பம் கோயிலாக மாற என்ன தடை இருக்கப் போகிறது?
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மகாநதி சோபனா குரலில்

நேரம் சரியா 6:20. நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோவை சழில் குரலில்

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: நீங்கள் கேட்டு அசத்து கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிஸ்டர் சாரா நவ்ரோஜி குரலில்

உங்கள் இதயங்களை இறை பாக்களால் இதமாக்கிக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. நேரம் சரியா காலை 6:30. பக்தி மாலை நிகழ்ச்சி நிறைவு பாடலாக தேவி குரலில்

0: நேரம் காலை 6:35. இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். வழங்குகிறார் பி. சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் அதிக அளவில் தோட்டங்களிலும் வீட்டு தோட்டங்களிலும் வளர்க்கப்படுவது சிறுகீரை தண்டு வகை சேர்ந்த சிறுகீரைக்கு சில்லி, சிறிய கீரை தண்டு என வேறு வேறு பெயர்கள் உண்டு. இந்த செடியினுடைய நீளமான தண்டும் இலையும் மருத்துவ பலன்கள் நிறைந்தவை. நம்முடைய வீடுகளில் இன்று வரை தவிர்க்க முடியாத கீரை இந்த சிறுகீரை. இதற்கு காரணம் இதில் உள்ள சத்துக்களை நம் முன்னோர்கள் அன்றே கணித்தும் அறிந்தும் பயன்படுத்தியும் வந்தது தான். இந்த கீரையினுடைய தண்டு நீளமாக இருக்கும். நீர் சத்து நிரம்பிய கீரைகள் பட்டியலில் இந்த கீரையும் அடங்கும். இதனால் என்ன பயன்? நார் சத்து அதிகமாக இருப்பதால் எளிதில் செறித்து வயிற்றை சுத்தப்படுத்தும், மலச்சிக்கலை போக்கும். சுண்ணாம்பு மற்றும் இரும்பு சத்து மிகுந்த இக்கீரையில் 90% நீர் சத்து மற்றும் புரதம், கொழுப்பு, தாதுப்பு, மாவு சத்தும் சம அளவில் வைட்டமின்கள் ஏ, பி, சியும் உள்ளன. சர்க்கரை நோயாளிகள் இக்கீரையை தினமும் சாப்பிட்டால் இன்சுலின் இயல்பாக சுரக்கும். இந்த

கீரை முளைக்கீரை தண்டுக்கீரை ஆகியவற்றின் இனத்தை சார்ந்த சிறிய வகை கீரையாகும். சுமார் 20 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் செங்குத்தாக வளரக்கூடியது. நிறைய கிளைகளுடன் இருக்கும். இச்செடி மிக மெல்லிய வடிவில் இருக்கும். இதுக்கு பருவம் அப்படின்னு பார்த்தா சித்திரை பட்டம், ஆடி பட்டம், மார்கழி பட்டம், மாசி பட்டம் ஏற்றது. இதை ஆண்டு முழுவதும் பயிர் செய்யலாம். 1 ஏக்கரில் சாகுபடி செய்ய 2.5 கிலோ விதை தேவைப்படும். நல்ல மண்ணும் மணலும் கலந்த அமிலத்தன்மை உள்ள இருமண் நிலம், செம்மண் நிலம் உகந்தவை. அதிக களிமண் நிலத்தை தவிர்க்கணும். புழுதி பொருளை நிலத்தை நன்றாக உழணும். கடைசி உழவுக்கு முன் சுமார் 10 டன் தொழு உரத்தை இட்டு நிலத்தை சமப்படுத்தணும். பிறகு தேவையான அளவில் பாத்திகளை அமைக்கணும். கீரை விதைகளோடு மணலை கலந்து தூவினால் விதைகள் சீராக வீழ்ந்து முளைக்கும். பிறகு கையால் கிளறி பாசனம் செய்யணும். விதைகளை விதைத்தும் நீர் பாய்ச்சணும். விதைகள் ஒரு பக்கமாக அடித்து செல்லாமல் இருக்க பூவாளி மூலம் நீரை தெளிக்கலாம். வாய்க்கால் பாசனமாக இருந்தால் கவனமாக நீர் பாய்ச்சணும்.

கீரை விதைகளோடு மணலை கலந்து தூவினால் விதைகள் சீராக வீழ்ந்து முளைக்கும். பிறகு கையால் கிளறி பாசனம் செய்யணும். விதைகளை விதைத்தும் நீர் பாய்ச்சணும். விதைகள் ஒரு பக்கமாக அடித்து செல்லாமல் இருக்க பூவாளி மூலம் நீரை தெளிக்கலாம். வாய்க்கால் பாசனமாக இருந்தால் கவனமாக நீர் பாய்ச்சணும். விதைத்த மூன்றாம் நாள் உயிர் தண்ணி விடணும். இக்கீரைக்கு நீர் தேவை அதிகம் தேவையில்லை, ஆனால் நிலம் எப்போதும் உயரமாக இருக்கணும். நிழல் பகுதியாக இருக்கக்கூடாது, அதிக வெளிச்சம் தேவைப்படும். ஒரு வாரத்தில் விதைகள் முளைக்க தொடங்கும். களைகள் கீரைகளின் வளர்ச்சியை பாதிக்கப்படும். எனவே விதைத்த 10-15 நாட்களில் களை எடுக்கணும். முதல் களை எடுப்பின் போது பயிரினுடைய எண்ணிக்கையை பொறுத்து பயிர்களை களைதல் வேண்டும். மண்புழு உரம், கம்போஸ்ட் ஆகியவற்றை இடணும். இலைகள் அதிகமாக தழைத்து வளர 1 லிட்டர் நீருக்கு 30 மில்லி பஞ்சகாவியம் வீதம் கலந்து தெளிக்கலாம். மாதம் 20 முறை ஜீவாமிர கரசில் பாசன நீரில் கலந்து விடலாம். இதனால் கீரைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். புதினாவை பெரும்பாலும் பூச்சியோ நோயோ தாக்கறதில்லை. அப்படியே ஏதேனும் பூச்சி தாக்குதல் இருந்தால் இஞ்சி பூண்டு கரைசலை தெளிக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சம அளவில் எடுத்து இடித்து 1 லிட்டர் மாட்டு கோமியத்தில் கலந்து 1 நாள் வைத்திருந்தால் இக்கரைசல் தயாராகிவிடும். இதை 10 லிட்டருக்கு 300 மில்லி வீதம் கலந்து 10 நாட்களுக்கு 1 முறை அதிகாலை நேரத்தில் தெளிக்கணும். கீரை 25 நாட்கள் தயாராகிவிடும். 40-50 நாட்களில் கீரையை செடியோடு பிடுங்கி பயன்படுத்தலாம். அடுத்து இந்த நவீன வேளாண்மையில் பரங்கிக்காய் சாகுபடி பற்றி தெரிஞ்சுக்கணும். இதில் கோ 1, கோ 2, அர்கா, சூரிய துமுகி, சந்தன் ஆகிய ரகங்கள் சாகுபடிக்கு நல்ல பலன் கொடுப்பவை. அங்காகத்தன்மை கொண்ட வடிகால் வசதியுடைய மணல் கொண்ட களிமண் மிகவும் ஏற்றது. கார அமிலத்தன்மை 6.5-7.5 வரையில் மண் இருக்கணும். பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன், ஜூலை, டிசம்பர், ஜனவரி ஆகியவை ஏற்ற பருவங்கள். விதை அளவு 1 ஹெக்டேருக்கு 1 கிலோ விதை தேவை. விதைப்பு முறை குழிக்கு 5 விதை என்ற வகையில் விதைக்கணும். நடவு செய்த 15 நாட்களுக்கு பிறகு மெல்லிய நாற்றுகளை குழிக்கு 2 என்ற அளவில் நடவு செய்யலாம். குழிகள் 30 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர் என்ற அளவில் 2 மீட்டருக்கு 2 மீட்டர் இடைவெளியில் தோண்ட வேண்டும். 10 கிலோ தொழு உரம் மற்றும் 10 கிலோ தலை மணி சாம்பல் சத்து 6:12:12 என்ற அளவில் கலவையை அடியோரமாக கொடுக்கணும். நடவு செய்த 30 நாட்களுக்கு பிறகு நைட்ரஜன் குழியினை 10 கிலோ அளவில் இடணும். அசோஸ் பயிரிலும் பாஸ்பைப் ஹெக்டேவை 1 ஹெக்டேருக்கு 2 கிலோ மற்றும் சூடாமோனாஸ் 1 ஹெக்டேருக்கு 2.5 கிலோ, அதனுடன் 50 கிலோ தொழுவரம் மற்றும் வேப்ப முன்னாக்கு 100 கிலோ என்ற அளவில் கடைசி உழவுக்கு முன் கொடுக்கணும். வளர்ச்சி ஊக்கி தெளிக்க உகந்த நிலையில் 3 முறை களை எடுக்கணும். நடவு செய்த 10-15 நாட்களுக்கு பிறகு எத்தரால் 2.50 ppm 4 முறை வார இடைவெளியில் தெளிக்கணும். தொழில்நுட்ப தோட்டக்கலையில் 12 வயது ஆரோக்கியமான நிழல் வலை குடில்களிலிருந்து பெறப்பட்ட நாற்றுகளை நடவுக்கு பயன்படுத்தணும். 98 செல்களை கொண்ட குழித்தட்டுகளை நாற்றுகளை வளர்க்கலாம். நன்கு மக்கிய தென்னைநார் கழிவுகளை பயன்படுத்தலாம். வாடிக்கையாக 2 முறை தண்ணீர் பாய்ச்சணும். ஹெக்டேருக்கு 60:30:30 என்ற அளவில் தலைமணி சாம்பல் சத்துக்களை பயிர் காலம் முழுவதும் பிரித்து பயன்படுத்தணும். பாஸ்பரஸ் 75%, சூப்பர் பாஸ்பேட் அடியோரமாக கொடுக்கணும். பல ஈக்கள் பாதிக்கப்பட்ட பழங்களை சேகரித்து அளிக்கணும். வெயில் காலங்களில் ஈக்களின் எண்ணிக்கை குறைவாகவும் மழைக்காலங்களில் ஈக்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கும். எனவே அதன் அடிப்படி விதைப்பு நேரத்தை சரி செய்யலாம். மீன் உணவு பொறியை பயன்படுத்தலாம். மொத்தமாக ஹெக்டேருக்கு 50 பொறிகள் தேவைப்படும். சாம்பல் நோயை கட்டுப்படுத்த டைனோகோ 1 மில்லி, கார்பன்டைசம் 0.5 கிலோ என்ற அளவில் நீரில் கலந்து தெளிக்கணும். அடி சாம்பல் நோயை மேங்கோசோப் அல்லது குளோர்தலின் 2 கிலோ என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலக்க கலந்து தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்த முடியும். 2 முறை 10 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கலாம். பழங்கள் பச்சை நேரத்திலிருந்து மஞ்சள் நேரத்துக்கு மாறும்போது அறுவடை செய்யலாம். அல்லது தண்டுகளை பழங்களுக்கு பற்றி இன்மை குறையும் போதும் அறுவடை செய்யலாம். நன்கு முதிர்ந்த பழங்களையும் நடவு செய்த 85-90 நாட்களுக்குள் அறுவடை செய்யலாம். நெற்பயிருக்கேற்ற களைக்கொல்லிகள் தேர்வு செய்வது எப்படி? சமீப காலமாக நெல் பயிரில் களைக்கொல்லிகளின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. போதிய கூடிய ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக தான் நாற்றாங்கால் முதல் நடவு வரை சர்வ சாதாரணமாக களைக்கொல்லியை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தற்போது குறுவை சாகுபடியில் ஓரளவு போர் தண்ணி உள்ள இடங்களில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. பொதுவாக களை எடுக்காத பயிர் கால் பயிர் என்பார்கள். நன்றாக சேறு கட்டி நீர் கட்டி வைத்து ரோட்டாவேட்டர் கொண்டு மடக்கி உழுதாலே களை வளராது. அந்த அளவுக்கு நமக்கு பொறுமை இல்லை. ஒரே அடியில் உழுது நாற்றுகளை அன்றே நடவு செய்யணும். நாமினிகோல்டு, கிரைனைட், சக்தி, ஆல்மிக்ஸ், சன்ரைஸ், கவுன்சில் ஆக்டிவ் இவை அனைத்தும் வெவ்வேறு வணிக பெயர்களில் விற்பனையானாலும் ALS என்சை

0: லக்ஷ்மி தாக்கும் குரூப் 2 களைக்கொல்லி இதனை தொடர்ந்து செயல்படுத்தினால் களைக்கொல்லி எதிர்ப்பு களைகளை உருவாக்கும். நாற்று நட்ட 5வது நாட்டில் பயன்படுத்தலாம், பின்னர் களை நிலவரத்தை பொறுத்து பயன்படுத்தலாம். களைக்கொல்லி தெளித்த களைகள் சாகவில்லை என்பது பெரும்பாலும் விவசாயிகளின் கேள்வியாக உள்ளது. பொதுவாக கம்பெனி பெயரை மாற்றி களைக்கொல்லிகளை பயன்படுத்துவது அல்ல, களைக்கொல்லி மாற்றுவதுதான் சிறந்ததாகும். எனவே களைக்கொல்லி தேர்வில் இத்தகைய சிக்கல்கள் இருப்பதை உணர்ந்து வருங்காலங்களில் வயலில் நன்றாக சேர்கட்டி துளி அடித்து நீர் பாய்ச்சி 10-15 நாட்களில் தண்ணீர் மூழ்கி இருக்குமாறு வைக்கணும். பிறகு நீரில் அழுகி மிதக்கும் களைகளை சேகரித்து வரப்புகளை போடணும். நன்றாக உழவு போடுவதன் மூலம் களைகளை கட்டுப்படுத்தலாம். களைக்கொல்லியை தவிர்ப்போம், நுண்ணுயிர்களை பாதுகாப்போம்.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி சின்னசாமி.
2: நேயர்களின் கவனத்திற்கு, இன்று காலை 11 மணிக்கு தருமபுரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டம் நடைபெற உள்ளதால் தருமபுரி வருவாய் கூட்டத்திற்கு உட்பட்ட வட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது குறைகள் மற்றும் கோரிக்கைகளை தெரிவித்து பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நேயர்களின் கவனத்திற்கு, இன்று மதியம் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பற்றி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கவியரசு அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் புடலங்காய் பீர்க்கங்காய் சாகுபடி குறித்து பெண்ணாகரம் எம் பழனிமுருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
3: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
4: நெகிழி இன்று காலை 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி கேட்கலாம். இன்றைய மழலையாக நம்மோடு இணைய உள்ளார் ஆர் சத்யா. இன்று காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள்மலர் இடம்பெற கேட்கலாம். 7:10 தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. 7:00
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இளையோருக்கான நிர்வாக பயிற்சி திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தலைமை பண்பு என்பது அதிகாரத்தால் வருவதல்ல என்றும் சேவையின் மூலமே அது மதிப்பிடப்படுவதாகவும் கூறினார். இளைஞர்கள் அறநெறியுடனும் அர்ப்பணிப்புடனும் தேசத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மாநில மற்றும் மொழி எல்லைகளை கடந்து அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். இமயம் முதல் குமரி வரை பரவியுள்ள பல்வேறு வகையான கலாச்சார பாரம்பரியம் நாட்டின் மிகப்பெரிய பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு விழுமியங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உரிமைகளுடன் கடமைகளை நிறைவேற்றும்போது ஜனநாயகம் தழைத்தோங்கும் என்றும் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதிகளை நேற்று அவர் ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.

0: அவங்க சொன்னது போல உணவு தரத்துல குறைபாடு இருந்தது. ஸோ அந்த குக்கு வந்து மாத்தி வேற ஒரு குக்கு இந்த ஹாஸ்டல்ல போட்டுருக்கோம். அவங்களோட ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்ப நம்ம வந்துட்டு போற அன்னைக்கு மட்டும் இருக்கக்கூடாது, தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு உண்டான உரிமைகள், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரிமைகளும் சலுகைகளும் மாணவர்கள் முழுமையா போய் சேர வேண்டும் என்பது நமது உறுதியான ஒரு நோக்கமா இருக்குது. அந்த நோக்கத்தை வந்து முழுமையாக செயல்படுத்துவது எனக்கு கடமையா இருக்கும்னு சொல்லிக்கிறேன். இங்க பல இடங்கள்ல வந்து சர்ப்ரைஸ் அதாவது சொல்லாம இடத்துல போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பாலும் அதை செய்யறேன். கூடிய விரைவில் இங்க மட்டுமே அனைத்து மாணவர்கள் மாணவர்கள் தங்க விடுதிகளில் காமன் நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அந்த நம்பர்ல அவங்க எப்போனா புகார் தெரிவிக்கலாம். புகார் தெரிவிக்கிறவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பாதுகாக்கப்படும், அதை வந்து வெளியே சொல்ல மாட்டோம். அது மட்டும் இல்லாம எல்லா ஹாஸ்டல்லையும் வந்து சிசிடிவி கேமரா, பவர் பேக்கப்புக்கு வந்து இன்வெர்டர் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் நெட் எல்லா பக்கம் பல பக்கம் எல்லாம் இருக்கு. எல்லாமே சரி பண்ணக்கூடிய திட்டங்கள் இருக்குது.
1: தமிழகத்தில் இலவச வேட்டை சிலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் திண்டலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நூல் கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகளை வரும் 23ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று கூறினார். கடந்த முறை இலவச வேட்டை சேலை வழங்கியதில் புகார் எழுந்தது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் கைத்தறித்துறையில் முறைகேடுகள் ஏதேனும் நடந்துள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்பட்டால் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று திரு விஜய் பாலாஜி கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இலவச மின்சாரம் தொடர்பான வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் தாவிக்க அளித்திருந்ததாகவும், ஆனால் அதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஒவ்வொரு மாதமும் மின் கணக்கீடு நடத்தப்படும் என்ற வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மின்வெட்டு அதிகரித்துள்ள நிலையில் அதுகுறித்து மின்துறை அமைச்சர் அக்கறை செலுத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய ஆட்சியில் குற்றவாளிகள் துணிச்சலாக சுரித்திருந்ததைப் போலவே தற்போதைய ஆட்சியின் நிலையும் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் மாநில கூட்டுறவுத்துறையும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகமும் இணைந்து விருது வழங்கும் விழாவுக்கு இன்று ஏற்பாடு செய்துள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக அரசு இது தொடர்பான உண்மைக்கு மாறான தகவல்களை கூறி வருவதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது தொடர்பான கோரிக்கை ஏற்புடையதல்ல என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் உரிமைகளில் சமரசம் செய்து கொள்ளும் பேச்சுக்கு இடமில்லை என்றும் திரு ராஜேஷ்குமார் கூறினார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பிற மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். சிரியாவின் டமாஸ்கஸில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஏடன் வளைகுடா பகுதியில் வெளிநாட்டு வணிகக் கப்பலில் நடைபெற்ற கடல் கொள்ளையை முயற்சியை அப்பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடற்படை கப்பல் INS திரிகண்ட் முறியடித்தது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பங்கேற்கிறார். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் குறித்த தேசிய பயிலரங்கு மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங்

முகமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் புதுமல்லவாடி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் கூடப்பட்டு அரசு தோட்டக்கலை பண்ணையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் நவணி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆட்சியர் திரு மதுபாலன் பங்கேற்று இத்திட்டம் குறித்து உரையாற்றினார். தருமபுரி மாவட்டம் கே வேற்றப்பட்டியில் தேசிய கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள செம்மறியாடுகள் வளர்க்கும் நவீன தொழில்நுட்ப பண்ணையை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 226 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் பாலப்பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. முதலாவது போட்டி அடுத்த மாதம் 15ஆம் தேதி டெல்லியிலும் இரண்டாவது போட்டி அடுத்த மாதம் 23ஆம் தேதி கொழும்புவிலும் தொடங்கும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் மற்றும் ஆகர்ஷி கஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேரம் காலை 6:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
3: இன்றைய மழலை மனுஷன் அம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொட்டில்பட்டி பள்ளி குழந்தை ஆர் சத்யா. வணக்கம் சத்யா.
4: வணக்கம் சார்.
3: சத்யா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
3: ஆ, நல்லா இருக்கீங்க, அழகா வந்துருக்கீங்க. ஆனால் ஒரு பல்லுலையே என்னாச்சு உங்களுக்கு? ஒரு பல்லு இல்லை,
4: உடஞ்சி போச்சு.
3: உடஞ்சி போச்சா? உடையிற அளவுக்கு அப்படி என்ன பண்ணீங்க?
4: பல்ல ஆட்டினுச்சு, வலிச்சிச்சேன். அண்ணா தான் ஆட்டினுச்சு.
3: ஒன்னாவதா ரெண்டாவதா? நீங்க
4: ரெண்டாவது.
3: லீவ்ல என்ன பண்ணீங்க? 2 மாசம் லீவ் விட்டாங்க, என்ன பண்ணீங்க?
4: ரமேஷ்.
3: அம்மா பேரு?
4: கலியாடுசி.
3: எங்க போயிட்ட ரமேஷ்? அப்ப பாக்க முடியல.

0: காலையில்
1: அப்போ வேலைக்கு போச்சேன்.
0: வேலைக்கு போச்சா? சரி, ஸ்கூல் பேக்கெல்லாம் எடுத்து வந்தீங்கல்ல, அதில் என்ன ஸ்நாக்ஸ் இருக்குது உங்களுக்கு?
1: முறுக்கு, பிஸ்கட் எல்லாமே அம்மா போட்டு விடும்.
0: எல்லாமே போட்டு விட்டுறாங்க. சரியா சாப்பிட்றீங்களா அதெல்லாம்? தண்ணி எல்லாம் எப்படி கொடுக்குறீங்க நீங்கள்?
1: நிறைய தண்ணி குடிப்பேன்.
0: நிறைய தண்ணி குடிக்கிறீங்க. சரி, நிறைய தண்ணி குடிச்சா தான் உற்சாக வரக்கூடியவன். நிறைய தண்ணி சாப்பிடுங்க. சரி, என்ன சொல்ல போகிறீங்க சத்யா?
1: பாட்டம்
0: பாடுங்க. உங்கள் பாணியில்
1: கொலை கொட்டையே.

புள்ளை புள்ளை யா முளைச்ச, ஆடே தின்னது நான் முளைச்சேன், ஆடே ஆடே யா தின்ன, பால் பூசன் நான் தின்ன, பாலே பாலே யா பூசன, குழந்தையே குழந்தை அழுந்தது நான் பூசன.

0: யார் கடிச்சேன்? பொண்ணுக்குள்ள கைவிட்டா சும்மா பண்ணா?
1: சரி, நாளைக்கு பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: டாக்டரை என்ன பண்ண போறீங்க?
0: ஊசி போடுவேன்.
1: யாரு ஊசி போடுவீங்க? ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மடமாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
1: இனியனே, இன்றைய மரளை மேஜ சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொட்டில்பட்டி பள்ளி குழந்தை ஆர் சத்யா.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
5: நேரம் காலை 7 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைகிறோம் காலை வணக்கம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதலாவதாக
6: வைஷ்ணவ ஜல தோட்டே கஹியே ஜே பீட பராய
7: காந்தி அஞ்சலி.
6: ஜானே ரே,
7: அண்ணல் காந்தியடிகள் எழுதிய சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
8: அமிர்தசரஸில் காங்கிரசின் செயல்பாட்டில் நான் ஈடுபட்டதுதான் முதல் முறையிலான அரசியல் பிரவேசம் என நினைக்கிறேன். இதுவரையிலும் நான் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டது காங்கிரசின் மேல் கொண்டிருந்த மரியாதையின் நிமித்தமாகவே. அப்போதெல்லாம் காங்கிரசில் நான் சாதாரணமானவன் என்ற எண்ணம்தான் என்னிடம் இருக்கும். என்னிடம் இருந்த சில விஷயங்கள் காங்கிரசாருக்கு பிடித்தமானதாக இருந்திருக்கலாம். அதில் ஒன்று பாஞ்சாலம் பற்றிய என் விசாரணை அறிக்கை. முக்கியமான காங்கிரஸ் தலைவர்களுக்கு என் அறிக்கை திருப்தியை அளித்துள்ளது. ஆகவேதான் ஆலோசனை கூட்டங்களுக்கு எனக்கும் அழைப்பு வந்தது. அடுத்து காங்கிரசின் சார்பாக 2 விதமான காரியங்களை செயலாற்ற வேண்டும் என்று எண்ணினேன். ஜாலியன் வாலாபாக்கில் நடந்துவிட்ட படுகொலையின் ஞாபகார்த்தமாக சின்னம் ஒன்றை நிறுவ வேண்டும் என்று விரும்பினேன். காங்கிரசில் இதற்காக தீர்மானம் நிறைவேற்றி 500,000 ரூபாய் வசூலிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேறியது. வசூல் மன்னன் என்று பெயரெடுத்தவர் மாளவியா. அவரையும் வசூலில் மிஞ்சிவிட வேண்டும் என்று எண்ணினேன். தென்னாப்பிரிக்காவில் வசூல் அனுபவம் பெற்றிருந்த காரணத்தால் அவ்வாறு எண்ணினேன். ஆனால் எப்போதும் போல மாளவியாதான் வெற்றி பெற்றார். இதற்காக மன்னர்களிடம் வசூல் செய்யக்கூடாது என்பது விதி. நிதி திரட்டும் பொறுப்பு என்னிடமே ஒப்படைக்கப்பட்டது. மக்களும் அதிக அளவில் பொருளுதவி செய்தார்கள். ஆனால் ஜாலியன்வாலாபாக்கில் புனித சின்னமாக எதை நிறுவுவது என்ற

0: குழப்பம் ஏற்பட்டது. இன்றைய சமுதாயம் ஒற்றுமை என்பதை மறந்து அனைத்திற்கும் போராடும் நிலையில் உள்ளார்கள். ஆகவே அந்த நிதி உபயோகப்படுத்தப்படாமல் அப்படியே உள்ளது. காங்கிரசின் செயல்பாடுகள் குறித்து சில விதிகளை கோகலே வரையறுத்திருந்தார். அதனை பற்றிய சரித்திரத்தை கோகலேயின் வாய்மொழி மூலமாகவே கேட்டறிந்திருக்கிறேன். தற்சமயம் காங்கிரசில் பொறுப்புகள் கூடிவிட்டது. பழைய விதிமுறைகளை கொண்டு இக்காரியங்களை நடத்தி செல்வது என்பது முடியாத காரியம்.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
2: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
2: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
4: இன்று July 3.
2: நகைச்சுவை, கோபம், பாசம், அமைதி என நவரசங்களையும் எளிதாக தன் நடிப்பில் வெளிப்படுத்திய தென்னிந்திய குணச்சித்திர நடிகர்.
5: திரையில் தான் தோன்றும் காட்சியில் மக்கள் கவனத்தை எளிதில் ஈர்க்கும் கலைஞர்.
6: கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்.
2: 1949 மனதேசம் என்ற தெலுங்கு படத்தில் சிறு வேடத்தில் அறிமுகமானவர்.
5: தமிழ், தெலுங்கு என 163 திரைப்படங்களில் நடித்துள்ளார்.
2: புராண கதாபாத்திரங்களிலும் குணச்சித்திர வேடத்திலும் முத்திரை பதித்த இவர் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார்.
5: ஆந்திராவில் பிறந்த SV ரங்காராவ் என அறியப்படும் சாமர்லா வெங்கட ரங்காராவ் பிறந்த தினம் இன்று.
2: ஆண்டு 1918.
5: தமிழக வயலின் இசை கலைஞர் மற்றும் திரைப்பட இசையமைப்பாளர்.
2: தமிழ், தெலுங்கு, சிங்களம் உள்ளிட்ட பல மொழிகளில் 60 மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ளார்.
5: தமிழ்நாட்டில் திருத்துறைப்பூண்டியில் பிறந்த பழம்பெரும் திரைப்பட மெல்லிசை இசையமைப்பாளர்.
2: TR பாப்பா என அறியப்படும் திருத்துறைப்பூண்டி ராதாகிருஷ்ணன் சிவசங்கரன் பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1923.
2: இந்திய மொழிகளில் வெளிவந்த பல பாடல்களுக்கு பின்னணி குரலாக இருந்த கர்நாடக இசைப்பாடகர்.
5: சங்கீத கலாநிதி விருதினை மிக இளம் வயதில் பெற்ற பெண் கலைஞர் என்ற பெருமை பெற்றவர்.

0: ராகங்களின் அரசி என்று அழைக்கப்படும் MLV என அறியப்பட்ட மெட்ராஸ் லலிதாங்கி வசந்தகுமாரி பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1928.
0: இந்திய கிரிக்கெட் வீரர், சிறந்த சுழற்பந்து வீச்சாளர்,
1: ஆஃப் ஸ்பின்னர் முறை மூலம் அதிக டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்திய இரண்டாவது வீரர்.
0: 2011 மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான போட்டியில் 400 இலக்குகள் வீழ்த்திய மூன்றாவது இந்தியர் எனும் சாதனை படைத்தவர்.
1: 2009 இந்தியாவின் உயரிய சிவிலியன் விருதான பத்மஸ்ரீ விருதினை பெற்றவர்.
0: டெஸ்ட் மேட்ச், ஒருநாள் போட்டி, 2020 போன்ற வடிவங்களில் இந்திய அணிக்காக விளையாடிய கிரிக்கெட் வீரர்.
1: பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்த ஹர்பஜன் சிங் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1980. ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் மக்காத தன்மை உடையதால் சுற்றுச்சூழலுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்துகிறது.
1: பிளாஸ்டிக்கை கைவிட்டு மீண்டும் பயன்படக்கூடிய பொருளுக்கு மாற மக்களை ஊக்குவிக்கவும், பிளாஸ்டிக்கால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இத்தினம் கொண்டாடப்படுகிறது.
0: பேக் ஃப்ரீ வேர்ல்ட் எனும் அமைப்பு 2010 இத்தினத்தை நிறுவியது.
1: இன்று சர்வதேச பிளாஸ்டிக் பையில்லா தினம்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை.

0: உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
1: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
2: Students, listen carefully.
3: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
4: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவு சந்தையின் காய்கனி விலை நிலவரம். தக்காளி 20 ரூபாய், கத்தரி 36 ரூபாய், வெண்டைக்காய் 20 ரூபாய், அவரைக்காய் 64 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 18 ரூபாய், பச்சை மிளகாய் 36 ரூபாய், சுரைக்காய் 15 ரூபாய், வாழைக்காய் 12 ரூபாய், முருங்கைக்காய் 80 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 56 ரூபாய், பெரிய வெங்காயம் 36 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 78 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், பூண்டு 230 ரூபாய், இஞ்சி 260 ரூபாய், மொச்சை அவரை 65 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிஃபிளவர் 30 ரூபாய், குடைமிளகாய் 94 ரூபாய், எலுமிச்சை பழம் 100 ரூபாய். இவையாவும் கிலோ 1 விலை நிலவரம். உழவு சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க. நெகிழியை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம். நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. நேரம் காலை 7:10 தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
4: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
5: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
3: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
6: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். மனிதர்களில் பலர் இருக்கிறார்கள். அவர்களுடைய இயல்பான குணம் என்ன என்றால், மற்றவர்களிடத்திலே குறை கூறுவதே அவர்களுடைய இயல்பான குணமாக இருக்கும். அப்படியானால் குறை சொல்லக்கூடாதா? தவறாக இருந்தால் அதை திருத்தி குறை சொல்லக்கூடாதா? விமர்சனம் செய்யக்கூடாதா என்ற கேள்வி கூட சிலருக்கு எழலாம். குறைகளை சுட்டி காட்டுவது என்பது தவறல்ல. ஆனால் அதே நேரத்தில் அந்த குறைகளையே எப்போது பார்த்தாலும் பேசி கொண்டிருப்பது அல்லது அந்த குறைகளை மிகைப்படுத்தி சொல்லுவது என்பது வேதனைக்குரிய ஒன்று. திருவிளையாடல் படத்திலே பாட்டெழுதி பிழைப்பவர்களும் உண்டு, பாட்டிலே குறை கண்டுபிடித்தே பிழைப்பவர்களும் உண்டு என்று நாகேஷ் பேசுகிற வசனம் சால பொருத்தமாக இருக்கிறது. கவியரசர் கண்ணதாசன் ஒரு திரைப்பட பாடலிலே இப்படி எழுதியிருப்பார். மாமரத்து கிளைகளிலே மாடப்புறா கூடுகளாம் என்று எழுதியிருப்பார். உடனே அவர் மீது பெரும் விமர்சனம் வந்தது. நிறைய பேர் குறை சொன்னார்கள். அது எப்படி? மாடத்தில் கூடு கட்டினால்தான் அது மாடப்புறா. மாமரத்து கிளைகளில் கூடு கட்டினால் அது எப்படி மாடப்புறா ஆகும்? இது தவறு என்று விமர்சனம் செய்தார்கள். அதற்கு கண்ணதாசன் பதில் சொன்னார், ஆம், நான் அந்த நேரத்தில் ஏதோ அப்படி எழுதிவிட்டேன் என்று பதில் சொன்னார். ஆனால் மற்றொரு நண்பர் சொன்னார்.

ஆர் கண்ணதாசன் எழுதியிருப்பது சரிதான். எப்படி என்றால், கதையை ஒட்டி அந்த பாடலை பார்க்க வேண்டும். ஒரு திரைப்பட பாடல் என்றால் கதையை ஒட்டி பார்க்க வேண்டும். அந்த பெண்ணானவள் வசதியான குடும்பத்தை சார்ந்த பெண், காதலுக்காக தன் வசதி செல்வங்களையெல்லாம் விட்டுவிட்டு ஏழ்மையான காதலனை நோக்கி, அவன் காதலை நோக்கி வருகிறாள். ஒரு மாடப்புறா மாடத்திலே கூடு கட்டாமல் விட்டுவிட்டு சாதாரண ஒரு மாமரத்து கிளைக்கு வருகிறது என்கின்ற கருத்தை தான் கதாநாயகியை மையமாக வைத்து கண்ணதாசன் எழுதினார் என்று சொன்னார் ஒரு இலக்கிய ஆர்வலர். கண்ணதாசனுடைய மற்றொரு பாடல், அத்தி பல கன்னத்தை நான் கிள்ளிவிடவா என்று காதலன் காதலியை பார்த்து பாடுவது போல ஒரு பாடலை கண்ணதாசன் எழுதியிருந்தார். உடனே குறை சொல்லக்கூடிய, விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் கேட்டார்கள், அத்திப்பழத்தை கிள்ளினால் உள்ளே புழுக்கள் தான் வரும், இப்படியா எழுதுவது என்று கேட்டார்கள். நாம் அந்த உவமையை அப்படி பார்க்கக்கூடாது, அந்த பொருளில் பார்க்கக்கூடாது. அத்திப்பழத்தின் மினுமினுப்பை தான், பளபளப்பை தான் காதலியின் கன்னத்தோடு கண்ணதாசன் ஒப்பிட்டு எழுதியுள்ளார். எனவே உவமைகளை நாம் உள்ளன்போடு நல்ல உணர்வுகளோடு பார்க்க வேண்டும்.

0: எனவே குறையில்லாதவர்கள் யாரும் இல்லை. நிலவிலும் தேய்பிறை இருக்கிறது, நீரிலும் பாசி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: நேர்களே, இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர்வுகளும் நேரலையில் பங்கேற்கிறார் தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் பொது மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணரும் குடல் உள்நோக்கு நிபுணருமான டாக்டர் ஜி ராஜேஷ் அவர்கள். பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு CR பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90 மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டக்காய்ஷி பங்கேற்ற ஆண்டு உச்சி மாநாட்டுக்கு பின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்து, பசுமை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் ஒத்துழைப்பும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியா உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்களில் அமைதியை நிலைநாட்ட இரு நாடுகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் மற்றும் எல்லை தாண்டிய தீவிரவாதம் தொடர்பான விவகாரங்களில் எந்தவிதமான சமரசத்திற்கும் இடமில்லை என்று இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு இந்த கூட்டறிக்கையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தீவிரவாதம்

0: முகாம்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், கழிவுநீர் சுத்திகரிப்பு, நிலத்தடி நீர் மேலாண்மை ஆகியவை தொடர்பான செயல்பாடுகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தூய்மை கங்கை இயக்கத்தின் கீழ் இதுவரை 43,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 524 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவற்றில் 363 திட்டங்கள் நிறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சூழல் சீரமைப்பு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இதை செயல்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் அமைப்புகள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டீல் கேட்டுக் கொண்டார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 24.27 மில்லியன் டன் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டு 21.13% மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இது சுமார் 13% குறைவு என அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல், விநியோகத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் காரணமாக இறக்குமதி தொடர்ந்து குறைந்து வருவதாக நிலக்கரி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான பயிலரங்கத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த பயிலரங்கில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கடமைகள் மற்றும் பணிகள் குறித்து விளக்கும் வகையில் பல்வேறு அமர்வுகள் இடம்பெறுகின்றன. இதில் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மேற்குவங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவி, முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அல் கமேனி உயிரிழந்தார். அவரது இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் நாளை தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்று ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தின் திருவள்ளூரில் நேற்று நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் கூட்டுறவு அமைச்சகம் நிறுவப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நாடு முழுவதும் கூட்டுறவு வார விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவின் 4ஆம் நாள் கருப்பொருளான தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் விழிப்புணர்வு நாள், வேளாண் இயந்திரமாக்கலில் ட்ரோன்களின் பயன்பாடு மற்றும் அண்மை கால முன்னேற்றங்கள் குறித்த கூட்டுறவு விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளித்தல் தொழில்நுட்பம் குறித்த செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் ட்ரோன்களை விவசாயத்திற்கு பயன்படுத்துவது குறித்த சிறப்பு அம்சங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கூட்டுறவு இயக்கத்தின் முக்கியத்துவத்தையும் நவீன தொழில்நுட்ப சேவைகள் குறித்தும் அறிந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன்.
0: சிறப்பாக சேவையாற்றும் ரயில்வே ஊழியர்களை பாராட்டி நாடு முழுவதும் சேவை விருதுகளை ரயில்வே வழங்கி வருகிறது. இந்த விருதை பெற்றது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தின் விருது பெற்ற ஊழியர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
3: என் பேர் அர்ஜுன். நான் டீசல் ஈரோடில் ஜூனியர் இன்ஜினியர் இருக்காங்க. போன வருஷம் ஒரு எங்களோட ஒரு லோக்கோ பொரிசாயில் போய் பிரேக் பை

0: பீல் எல்லாமே அடிபட்டுச்சு. அதை அட்டன் பண்ணுறதுக்கு நானும் என்னோட மூணு ஸ்டாஃப் சேர்ந்து ஒரிசாவில் போய் 20 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணி எல்லா ரிப்பேரும் முடிச்சு இந்த லோக்கோ சேஃப்டியாக நியர்ஸ்ட் ஷெட்டுக்கு கொண்டு சேர்த்துறாங்க. அதனாலே எனக்கு இந்த வருஷம் DRM அவார்டு கிடைச்சிருக்கு. அவார்டு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஐம் சிவப்பிரியா, எஸ்எஸ்சிபிவி மேட்டுப்பாளையம் செக்ஷன், சிபிஎஃப் செக்ஷன். ரயில் சேவை புரஸ்கார் அவார்டு வந்து டிஆர்எம் சார் கிட்ட வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னோட சிபிஎஃப் செக்ஷன்ல பிஆர்பி மாடலிங்க்கு 6 சென்டிமீட்டர்ஸ் லே பண்ணியிருக்கோம். அந்த இதுக்காகவும் நாங்கள் ஒரு செக்ஷன்ல ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் பிரிட்ஜஸ் 6 பிரிட்ஜஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்காகவும் எனக்கு அவார்ட் இது பண்ணியிருக்காங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் இது ஒரு டீம் ஒர்க்கு. ஸோ ஐ வில் டெடிகேட் திஸ் அவார்ட் டு மை டீம் சிபிஎஃப் செக்ஷனுக்கு டெடிகேட். இப்போ இது வந்து ஃபுல் மேன் பவர் தான். ஒவ்வொருத்தரும் அக்யூரஸியோட பண்ண அப்படிங்கும் போது டைம் கன்சியூமிங். ஸோ ஒவ்வொரு இது ஒர்க்கும் நாங்கள் அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணி அது நாங்கள் டைமை வந்து டிலே பண்ணாமல் பர்ஃபெக்டாக அது முடிக்கிறதுக்கு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம் லைன், அது பிளாட்ஃபார்ம் இது பண்ணிட்டு மெமோ ட்ரெயின்ஸ்லாம் டீல் பண்ணுறதுக்காக இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யாரை வந்து ரீமாடல் பண்ணியிருக்கோம். பேசஞ்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
2: அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மின் ஆளுகை மாநாட்டில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தற்போது இன்றியமையாத அங்கமாக மாறியுள்ளது என்றார். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் நோக்கம் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதுதான் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். யுக்ரைனின் 30 இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஸ்திரியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. டொரண்டோவில் நடைபெற்ற மற்றொரு ஆடலில் போர்ச்சுகல் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. இந்திய இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேரம் காலை 7:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ் தர்மபுரி.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: Students, listen carefully.
7: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na best ah sollikite polam.
8: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
9: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
10: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
11: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
10: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம்.

0: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
1: எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸுக்குன்ட்டு செப்பரேட்டாக அவங்க டெஃபினட்டாக நல்லா நிறைய வேலை செஞ்சுருப்பாங்க. இப்போ லேடிஸாக இருந்தாலும் வீட்டில் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பட் உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக டைம் ஒதுக்கி பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, ரேண்டமாக எதுவும் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு வாக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பயிற்சி. ஸோ உங்களோட உடம்பு ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ ஒரு 30 minutes to 40 minutes வரைக்கும் தினமும் நடக்கிற அளவுக்கு உங்கள் உடம்பு ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் போது சில ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸஸ் சொல்லுவோம். இப்போ ஸ்பைனுக்கான எக்ஸசைஸ், ஹிப்புக்கான எக்ஸசைஸ், முட்டிக்கான எக்ஸசைஸ் இதெல்லாம் சொல்லி கொடுப்போம். அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைசஸ், சில வெயிட்ஸ் கொடுத்து சிம்பிளான வெயிட்ஸ், ஒரு 1/2 kg 1 kg வெயிட்ஸ் வச்சுட்டு சில எக்ஸசைஸ் பயிற்சி பண்ணுறது. இந்த முறையில் பண்ணும்போது நம்மளுக்கு ஜாயிண்ட் பெயினோ இல்லை அந்த எக்ஸசைஸ்னால வர இன்ஜுரிஸோ ஆகாமல் இருக்கும். அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஹெல்த் கண்டிஷன் இருக்குது, பேக் பெயின் இருக்குது இல்லை சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா அதை கொஞ்சம் இவாலுவேட் பண்ணிவிட்டு டாக்டருடைய அறிவுரைப்படி சில எக்ஸசைஸ் பண்ணணும், சில எக்ஸசைஸை தவிர்க்கணும். ஸோ நம்ம ஏஜ் ஆக நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் வர மாதிரி நம்ம ஜாயிண்ட்ஸில் நிறைய மாற்றங்கள் வரும். ஸோ பொதுவாக நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா டோட்டலாக கிட்டத்தட்ட 300-க்கும் மேற்பட்ட ஜாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜாயின்ட்ஸ் எப்படின்னா வழவழப்பான ஒரு மூமெண்ட்டை கொடுக்கறதுக்கு, ஃப்ளெக்சிபிளான மூமெண்ட் கொடுக்கறதுக்கு இந்த ஜாயின்ஸ் வந்து அத்தியாவசியமானது. ஸோ வயசாக அந்த ஸ்மூத்னஸ் போயிட்டு ஜாயின்ஸ் வந்து கொஞ்சம் ரஃப் ஆகும் போது அப்போது பெயின் ஸ்டார்ட் ஆகிறதோ இல்லை ஸ்டிஃப்னஸ் ஸ்டார்ட் ஆகிறதோ அப்போ தான் அதுதான் அதோடைய முதல் அறிகுறியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கழுத்தெலும்பில் இருக்கிற ஜாயின்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தேய்மானம் ஆயிடுச்சுன்னா அதுதான் வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்னு சொல்கிறது. அது ஒரு ஜென்ரல் டேர்ம், அதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஆரம்பத்தில் வெறும் கொஞ்சம் லேசான வலி இருக்கலாம், அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு சிலருக்கு தோள்பட்டை, கை ஃபுல்லாக வலிக்கிறது, கை விரல் மரத்து போகிறது அந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இப்போ எப்படி இப்போ நம்மளுடைய உடம்பு எப்படி மூவ் ஆகுதுன்னா, ஆல் மூமெண்ட்ஸ் ஹேப்பன் வித் ஹெல்ப் ஆஃப் ஜாயின்ட்ஸ். ஸோ இப்போ ரெண்டு எலும்பு மீட் ஆகிற இடம் வந்துட்டு எலும்பும் டைரெக்டாக ஒன்னோட ஒன்று மீட் ஆகாது, அது ரெண்டுத்துக்கும் நடப்புற நிறைய தசைங்கள் இருக்கும். சரிங்களா, மசில்ஸ் கிடையாது, லிகமெண்ட்ஸ் இருக்கும், ஜவ் இருக்கும், கார்ட்டிலேஜ்னு சொல்லிட்டு ஒரு வழவழப்பான சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இப்போ இது வந்துட்டு சின்ன வயசில் என்ன ஃபார்ம் ஆகுதோ அதுதான் கடைசி வரைக்கும். ஸோ இந்த வழவழப்பான சர்ஃபேஸ் வயசாக ரஃப் ஆகிறது தான் நம்ம தேய்மானம்னு சொல்கிறது. இங்கிலீஷில் அதுக்கு பேர் ஆர்த்ரைட்டிஸ். இது வெறும் முட்டிலேயோ இல்லை இடுப்புலையோ மட்டும் வரது கிடையாது, இது எந்த ஜாயின்ஸ் ஆகணும் அஃபெக்ட் பண்ணலாம், விரல்களை அஃபெக்ட் பண்ணலாம், தோள்பட்டை அஃபெக்ட் பண்ணலாம், பாதத்தை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ஜாயின்ட் சர்ஃபேஸ் ஸ்மூத்னஸ் போய் ரஃப் ஆயிட்டாலும் அதை தேய்மானம்னு சொல்கிறோம். ஸோ ஆர்த்ரைட்டிஸுங்கிறது திடீர்னு ஓவர் நைட்டில் வர ஒரு டிசீஸ் கிடையாது, படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜாயின்ட் சர்ஃபேஸ் தேஞ்சிடுறது தான் ஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறோம். ஸோ இது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வலி வரும்போதே அதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது ஃபர்தராக இன்னும் மோசமாகாமல் இருக்கிறதுக்கும் ஆனதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ அதுக்கு சில பேசிக் இவாலுவேஷன் பண்ணுவோம். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாடி ஹைட், வெயிட், அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவல், வேறு ஏதாவது கூட அசோசியேட்டட் கண்டிஷன்ஸ் இருக்கா, டயபெட்டிஸ் ஏதாவது இருக்கா, தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, இல்லை மென்ஸ்ட்ரல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சில அறிவுரைகள் சொல்லுவோம். இந்த வெயிட் லாஸ்க்கான அறிவுரைகள், சில கால்சியம் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கானது, சில ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைசஸ், சில பாஸ்டர் கரெக்ஷன் அட்வைசஸ். சிலர் பார்த்தீங்கன்னா அவங்கள அறியாமே தப்பான முறையில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை கரெக்ட் பண்ணோன்னா இந்த தேய்மானம் சரியாக போயிடும். சிலருக்கு விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருக்கும், அதை கரெக்ட் பண்ணால் சரியாக போயிடும். சரியான செப்பல் போடாமல் இருப்பாங்க, அதனால கூட வரலாம், அதை சரி பண்ணால் சரியாக போயிடும். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போகும்போது தான் அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது, ஃபர்தராக ஜாஸ்தி ஆகாமல் மட்டும் பார்த்துக்க முடியும்.
1: இதுவரை எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மங்களின் மங்களில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியுடன் அட்வான்ஸ் புக்கிங் செய்யுங்கள்.
5: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட

0: தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில இணைந்திருக்கோம். இன்னைக்கு சந்தோஷ சாரல்ல புதறிவு கேள்வி, 2028 ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? ஆமாக, 2028 நம்மளுடைய ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்க போகுது. அந்த ஒலிம்பிக் போட்டிகள் நடக்க உள்ள இடத்தையும் வந்து தீர்மானிச்சு அறிவிச்சிருக்காங்க. அந்த 2028 ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? இதுதான் வந்து இன்னைக்கான சந்தோஷ சாரலுடைய பொது அறிவு கேள்வி. சந்தோஷ சாரல்ல முதல் பாடலாக பிரியமுடன் திரைப்படத்திற்காக தேவா இசையில் பழனி பாரதி பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரல்களில்.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சந்தோஷ சாரல். தர்மபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு சுமார் 150 கனஅடியாக உள்ளது. சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் லீவ் வரப்போகுது, ஸோ எங்கேயாச்சும் போகலாம்ப்பா. சன் ஃபுல் டே வீக் டேஸ் ஃபுல்லாக வேலை செஞ்சு டெய்லி ஓடிட்டே இருக்கோம், ஒரு 2 டேஸ் எங்கேயாவது வீக்கெண்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒகேனக்கல் கூட நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான், போயிட்டு வரலாம். ஆனால் போகும்போது நல்லா சேஃபாக போங்க, அங்கே இருந்தாலும் குழந்தைங்கள சேஃபாக பார்த்துக்கோங்க. சந்தோஷ சாரல் அடுத்ததாக மனுநீதி திரைப்படத்திற்காக தேவா இசையில் ஸ்னேகன் பாடல் வரிகளில் உன்னிகிருஷ்ணன், சித்னா.

0: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: Students, listen carefully.
4: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
5: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem.
1: Neram sariya 7:50. கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக டைம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் பழனி பாரதி பாடல் வரிகளில், உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரல்களில்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: சந்தச சரல்ல கேட்டிருந்த பொதறிவு கேள்விக்கான விடை 2028 ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெறவுள்ளதுன்னு கேட்டிருந்தோம். அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் நடக்க போகுது. சந்தச சரல்ல நிறைவு பாடலாக உனக்காக எல்லாம் உனக்காக திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் ஹரிஹரன் குரலில்

மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மங்களின் மங்களில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியுடன் அட்வான்ஸ் புக்கிங் செய்யுங்கள்.

0: நேரம் காலை 8 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று ஜூலை 3, உடைந்துவிடக்கூடிய பொருள் எது என்று ஒரு பொதுவினா போல என்னிடத்தில் நண்பர் ஒரு கேள்வி கேட்டார். யோசிக்காமல் உடனேயே என்னிடமிருந்து வந்த பதில், கண்ணாடி தான் என்றேன். எல்லா கண்ணாடிகளும் உடைந்து விடுவதில்லை தெரியுமா என்று அவர் திரும்பவும் கேட்டார். உண்மைதான், உடைகின்ற கண்ணாடிகளும் உண்டு, உடையாத கண்ணாடிகளும் உண்டு. ஆனால் கண்ணாடி என்றவுடன் உடைந்து போகிற ஒரு பொருள், எனவே கவனமாக கையாள வேண்டும் என்கிற அனுபவம் தான் உண்மையான அறிவிற்கு முன்னால் இந்த அனுபவ அறிவு முந்திக் கொண்டதன் காரணமாக கண்ணாடியை அப்படி கருதி விடுகிறோம் என்று சொன்னேன். சிரித்துக் கொண்டே அந்த நண்பர் சொன்னார், இந்த அனுபவங்கள் தான் வாழ்க்கையில் புதிய உண்மைகளை கண்டுபிடிக்க உதவி செய்கின்றன. அதுதான் உடைந்த கண்ணாடியிலிருந்து உடையாத கண்ணாடியும் கண்டுபிடிப்பதற்கு உதவி இருக்கிறது என்று சொன்னார். வியப்பு பூசிய முகத்தோடு அவர் கூறிய கருத்துக்களை உற்று நோக்க ஆரம்பித்தேன். அவர் கதை போல சொல்ல தொடங்கினார். ஒரு பிரபலமான விஞ்ஞானி தன்னுடைய ஆராய்ச்சி கூடத்தில் இரவும் பகலுமாக பரிசோதனை செய்து கொண்டிருந்தார். பல நாட்கனவு அவருக்கு, எப்படியேனும் அதன் பலனை கண்டாக வேண்டும் என்று உணவையும் உறக்கத்தையும் துறந்து இரவு பகலாக அவர் செய்து கொண்டிருக்கிற பணிகளுக்கு மத்தியில் சற்றே கை தடுமாறி தான் பயன்படுத்தி கொண்டிருந்த ரசாயன கலவை வைத்திருந்த கண்ணாடி கொடுவையின் மீது கை பட்டதன் காரணமாக கீழே விழுந்து விட்டது. அவ்வளவுதான், இத்தனை நாட்களாக ஆராய்ச்சி உதவி செய்திருக்கக்கூடிய அந்த ரசாயன பொருள் முழுவதும் வீணாகிவிட்டதே. அதைவிடவும் முக்கியமானது, அடுத்த பணி செய்வதற்கு முன்னால் உடைந்து போன கண்ணாடி

0: கண்ணாடி துண்டுகளை பொறுக்கி எடுப்பதும் அந்த இடத்தை தூய்மைப்படுத்துவதும் அதைவிட சிரமமான பணியாயிற்று என்கிற கவலையோடு காலடியில் விழுந்திருக்கக்கூடிய அந்த கண்ணாடி கூடையை உற்று நோக்கினார். என்ன ஆச்சரியம், தூள் தூளாக உடைந்துவிடும் என்று நம்பியிருக்கக்கூடிய கண்ணாடி குடுவை ஒன்றும் ஆகாமல் அப்படியே இருந்தது. வியப்போடு குனிந்து கீழே விழுந்து கிடந்த அந்த கண்ணாடி குடுவை எடுத்து பார்த்தார். ஒரு சின்ன விரிசல் கூட இல்லாத நிலையில் இயல்பாகவே இருந்தது. உண்மையில் அது கண்ணாடி குடுவைதானா என்று கூட அவருக்கு சந்தேகம் வந்துவிட்டது. கண்ணாடி குடுவைதான். அதன் உள்ளே நைட்ரோ செலுலோஸ் என்கிற தாவர பசை இருந்ததன் காரணமாக அந்த கண்ணாடிக்கு இந்த உறுதி ஏற்பட்டிருக்கிறது என்கிற புதிய உண்மை அவருக்கு புலப்பட தொடங்கியது. அவர் உடனே மேலும் பரிசோதனைக்காக என்ன செய்தார், ஒரு மெல்லிய கண்ணாடி பலகை எடுத்து அதில் அந்த தாவர பசையை மீண்டும் தடவினார். கொஞ்ச நேரம் கழித்ததற்கு பின்னால் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சுத்தியலால் அந்த கண்ணாடியை ஓங்கி அடித்தார். அவர் நினைத்தது போல அந்த கண்ணாடி உடையவில்லை. உடையாமல் உறுதிப்பாடோடு இருக்கிற தன்மையை கண்டவுடன் எந்த முயற்சியில் அவர் ஈடுபாடு கொண்டு தீவிரமாக ஆராய்ந்தாரோ அந்த முயற்சியை விட்டுவிட்டு உடைந்த கண்ணாடி உடையாத கண்ணாடியாக மாற்றுவதற்கான உண்மையை கண்டுபிடித்த அனுபவத்தில் இந்த முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டார், ஆராய்ச்சி செய்தார். முடிவில் 3 அடுக்கு பாதுகாப்பு கண்ணாடி என்கிற திடமான கண்ணாடியை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து ஆரம்பித்தார். இதன் புகழ் பரவ ஆரம்பித்ததற்கு பின்னால் உயர்ந்த ரக கார்களிலும் விஞ்ஞான ஆராய்ச்சி கூடங்களிலும் இந்த உடையாத கண்ணாடிக்கு ஒரு தனி வரவேற்பு கிடைத்துவிட்டது. புகழும் பொருளும் வந்து சேர்ந்ததற்கு பின்னால் உடைந்த கண்ணாடிகளுக்கு மத்தியில் உடையாத கண்ணாடியை உருவாக்கியதன் மூலமாக அந்த விஞ்ஞானி உலகத்தில் நிலைபெற்ற புகழை அடைந்து விட்டார். அவர்தான் ரிடோயட் பெனடிக்ட் என்கிற பிரபல விஞ்ஞானி என்று நடந்த வரலாற்றை ஒரு கதை போல சுவையாக சொல்லிக் கொண்டிருந்தார். அதில் லைத்து போய் நின்ற நான் ஒரு கணத்தில் மௌனமானேன். கதையை நிறுத்திவிட்டு என்னை ஆழ்ந்து கவனித்து அவர் கேட்டார், என்ன இவ்வளவு சொல்லியதற்கு பிறகும் எந்த எதிரொலிப்பும் உங்களிடத்தில் காணோமே என்றார். உடையாத கண்ணாடியை உருவாக்க முடிகிற நம்மால் அடிக்கடி உடைந்து போகிற மனதை உடையாமல் வைத்துக் கொள்வதற்கு வழியில்லையே என்று மெல்லிய கவலையோடு அவரிடத்தில் சொல்லத் தொடங்கினேன். சிரித்தார். இதற்கு மருந்தும் அதில்தான் இருக்கிறது. உடையாத கண்ணாடியை போல உள்ளம் உடையாமல் இருக்க வேண்டுமானால் ஊக்க உடைமைதான் உன்னத மருந்து என்று வள்ளுவர் பெருந்தகை நமக்கு முன்னால் கண்டு காட்டியிருக்கிறாரே என்று சிரித்தார். சந்தேகமில்லை நண்பர்களே. எனவே உடையாத உள்ளத்தை உருவாக்கிக் கொள்ள நல்ல சிந்தனைகளுக்கு இடம் கொடுப்போம். அதுவே இன்று நன்று ஒன்று என்கிற நிலையில் பயன்படுத்திக் கொள்வோம் என்பதை உங்கள் முன் ஒரு செய்தியாக வைத்து மகிழ்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

ஆட்டம் சுற்றிட்டுருப்போம், சாப்பாடு ஆகலை, இன்னும் ஒன்றும் ஸ்கூல் பஸ் வந்துடும், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேடிஸ் ஓடிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து நிறைய பேர் டிராஃபிக்கில் மாட்டியிருப்போம், நிறைய பேர் சீக்கிரம் கிளம்பி இன்னைக்காச்சும் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போவோம்ப்பா, இன்னைக்காவது ஸ்கூலுக்கு சீக்கிரம் போவோம் அப்படின்னு கிளம்பியிருப்போம், எங்கேயாச்சும் டிராஃபிக்லையோ இல்லை எப்படியாச்சும் மாட்டிட்டு இன்னும் இன்றைக்கும் போக முடியாது போலையே அப்படிலாம் யோசிச்சுட்டு போயிட்டே இருப்போம். சாலையில் பயணம் செய்யக்கூடிய உங்களுடைய பயணம் இனிமையாக இருக்கட்டும். இந்த மாதிரியான ஹரிபரியான டைமில் நம்மளால் டிவி பார்க்க முடியாது, ஆனால் எஃப்எம் கண்டிப்பாக கேட்க முடியும். நம்மளுடைய மைண்டுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும், அதே மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அந்த மாதிரியான நேயர்கள் நீங்கள் கேட்டுகிட்டே உங்களுடைய வேலையை செய்யணும் அப்படின்னா மறக்காமல் ஒன்னியின் புதுப்பினல் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணியும் பேசலாம், வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய பாடலை கேட்கலாம். 0043 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை அனுப்பி உங்களுடைய பாடலை கேளுங்க. இல்லைனா 0043 42 24 40 30 இந்த நம்பருக்கும், 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்களை அழைத்தும் நீங்கள் நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலை ஒடபட்டி பகுதியிலேருந்து சுமித்ரா கேட்டிருக்காங்க. பராசக்தி திரைப்படத்திலேருந்து அவங்க பெற்றக்கூடிய அந்த பாடல்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: நேரம் சரியா 8:15. பொனியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில இணைப்புல நியக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: நான் கே கனிகா பேசுறேன்.
0: கனிகாவா? சரிங்க. எங்க இருந்து பேசுறீங்க?
1: பிடமனேரி, தர்மபுரி.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கனிகா?
1: நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: 9th ஸ்டாண்டர்ட். சரிங்க. எப்படி போயிட்டு இருக்கு ஸ்டடீஸ்லாம்?
1: ஓகே மேம், நல்லா
0: போயிட்டு இருக்கா? இல்ல இல்லங்க, 8th சிலபஸ்க்கு இது கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கு அப்படிங்கறீங்களா?
1: எஸ் மேம், 8th
0: கஷ்டமாக இருக்குல்ல? இல்லை, எப்போவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பரில் போகிற கிளாஸஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆட் நம்பர்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் எப்போவுமே நான் ஸ்கூல் படிக்கும் போது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இது எடுத்தீங்க, 9th நல்லபடியாக படிச்சிட்டிங்கன்னா 10th ஈஸியாக இருக்க போகுது உங்களுக்கு. சரிங்களா? சரி, என்ன பாடல் கொடுக்கலாம்? சிறை மூவிலேருந்து நீலோத்தியா? சரிங்க, அந்த பாடல் சமீமாக தான் போயிருக்கு, உங்களுக்காக ஒரு நல்ல பாடல் கொடுப்போம். நன்றி.
1: ஓகே மேம்.

0: sunflower oil.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
4: 8:20 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் பொன்னியின் புதுப்புனல். பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: தருமபுரி மாவட்டம்.
4: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
5: தருமபுரி மாவட்டம்.
4: சரிங்க. உஷா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு வேலை முடியுதோ இல்லையோ பாட்டு கேட்டே ஆகணும் அப்படின்னு வெறித்தனமா வந்திருக்கீங்க இல்ல? சரிங்க, உஷாக்காக என்ன பாடல் கொடுக்கலாம்?
5: காதலர் தினம்
4: சரி கேட்டுவோம். நன்றி உஷா.
5: நன்றி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
6: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
7: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
8: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
7: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
8: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
7: தருமபுரி.
6: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
9: வணக்கம். பொன்னியின் செல்வனுடைய அந்த கதைகளில் முக்கியமான கதாநாயகி யார் என்று கேட்டால், ராஜராஜ சோழனாகிய அருள்மொழிவர்மனுடைய மனைவியாகிய வானதி தேவி. வானதியினுடைய பாத்திர படைப்பை பற்றி நான் பேச போகிறதில்ல. வானதி எந்த ஊரை சேர்ந்தவர் என்றால் கொடும்பாளூரை சேர்ந்தவர். நான் அந்த ஊருக்கு போயிருக்கிறேங்க. கொடும்பாளூர் எங்கே இருக்குது? இங்கேருந்து சொன்னால் மதுரையிலேருந்து புறப்பட்டு திருச்சி போகிற வழியில் விராலிமலைக்கு முன்னால் 3 கல் தொலைவுக்கு முன்னாடி வலது பக்கம் திரும்பி அன்னவாசல்ங்கிற ஊருக்கு போகிற வழியில் இருக்கிற ஊர் தான் கொடும்பாளூர். கொடும்பாளூர் பகுதியை ஆண்டவர்கள் யார் என்று கேட்டால், பெரிய வேளாளர், சின்ன வேளாளர் என்று அழைக்கப்படுகின்ற மாதண்ட நாயகர்கள், அதாவது

0: தளபதிகள். இதில் இளைய வேளாளராகிய பூதி விக்ரமகேசரனுடைய மகள்தான் வானதி. அவர் இலங்கை போரில் மறைந்து போனதால் அவருடைய பெரியப்பாவாகிய பெரிய வேளாளர் தன்னுடைய தம்பி மகளாகிய வானதியை குந்தவியிடத்திலே சென்று ராஜராஜ சோழனுடைய தமக்கையாகிய சகோதரியாகிய அக்காவாகிய அந்த குந்தவியிடத்திலே சென்று வளர்க்க விடுகிறார். அவர்தான் பின்னாடி அருள்மொழிவர்மனை திருமணம் பண்ணிக்கிறத நாம் பார்க்குறோம். இந்த கொடும்பாளூர் நான் இருக்கிற இடம் சொன்னேன், திருச்சிக்கு போகிற வழியில் இருக்குன்னு. இதில் இன்றைக்கு நீங்கள் ஆச்சரியத்தை போய் பார்த்தீங்கன்னா மூவர் கோயில்ன்ற இங்கே ஒரு இடம் இருக்குதுங்க. இன்றைக்கு தொழிலாளர்கள் அதை வந்து தங்களுடைய பொறுப்பில் வச்சுருக்கிறாங்க. தொல்லியல் அறிஞர் வேதாசலம் அவர்கள் எங்களால் அழைச்சிட்டு போனார். அந்த மூவர் கோயிலுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தஞ்சை பெருவுடையார் கோயிலை ராஜராஜ சோழன் கட்டுவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கட்டப்பட்ட கோயிலாக அது சொல்லப்படுகிறது. பொன்னியின் செல்வன் கூட கடைசி பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய வேளாயர் இல்லாமல் போய்விட்டார், சின்னவர் அப்படி அடிபட்டு கிடக்கிறார், சம்போராயர் சோர்ந்திருக்கிறார், பெரிய வேளாளர் கூட கோயில் கட்டுவதற்காக போய்விட்டார் என்று குந்தவையும் வந்தியத்தேவனும் பேசி கொண்டிருப்பதாக நாம் புத்தகத்தில் படிப்போம். அவர் கட்டிய கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, தஞ்சை பெரிய கோயிலை அப்படியே அச்சு அசலாக எடுத்த மாதிரியே இருக்கும். இப்போ அது வழிபாட்டு தலமாக இல்லை, அதுதான் ஆச்சரியம். அதோடு மட்டும் இல்லை, கோயிலுக்குள்ளேருந்து கீழகுடி போய் தெப்பு குளத்துக்குள்ளே போயிடலாம், அப்படி ஒரு பாதை இருக்குது. இதே மாதிரி ஒரு இது வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்குது. இன்னொன்று, எப்படி தஞ்சை பெருவுடையார் கோயில் இப்படி ஒற்றை கலசத்தோடு நிற்குமோ அதுபோல் இந்த கோபுரமும் ஒற்றை கலசத்தோடு அமைக்கப்பட்டிருக்கு. 3 கோயிலாக இருக்குது. இதில் நடுவில் நின்று பார்த்தா உச்சியை பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிற வேறுபாடு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மீனாட்சி அம்மன் கோயிலில் நம்ம நடுவில் நின்று பார்த்தோம்னா கோபுரத்தினுடைய உச்சியை பார்க்க முடியாது, ஏன்னா ஒவ்வொரு தளமாக இருக்கும், இப்படி தளம் தளமாக கேட்டிருப்பாங்க. இது அப்படி இல்லை, இப்படி இப்படி கோபுரமாக இருக்கும். இந்த கோபுரத்தினுடைய உச்சியை கீழேருந்து பார்க்க முடியும். இந்த கோவிலில் வெளிப்புற பிரகாரங்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அழகு அவ்வளோ அருமையாக இருக்கும். கல்லாலாகிய கற்கோயில் அது, அப்படியே மினி மாடல் மாதிரி இருக்கும். ராஜராஜ சோழனுடைய அந்த பெருவுடையார் கோயிலுக்கு மினி மாடல் மாதிரி இருக்கும். ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்டதுன்னு வேறு சொல்கிறாங்க. இன்னொரு ஆச்சரியம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மேலே கோபுரத்தினுடைய ஒரு பகுதியில் இப்படி ஒரு கட்டம் இருந்தது. கட்டத்தில் சின்ன சின்ன உருவங்கள் இருந்தது. என் கூட வந்த வேதாசலம் என்ன பண்ணார், அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்களான்னு நான் கேட்டார். சரியாக தெரியலன்னொடனே அப்புறம் அங்கேருந்து ஒரு நாற்காலி வாங்கிட்டு சொல்லி அது மேலே ஏறி நின்று பார்த்தோம். என்ன தெரியுங்களா, ஒரு பெண்மணி நாட்டியம் ஆடுறாங்க. நாட்டிய பெண்மணி, இந்த இவ்வளவுதான் அந்த சின்ன சிற்பம். அது 12 சிற்பமாக இருக்குது. என்ன 12 சிற்பம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். நல்லா கவனித்து பாருங்கள், ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொன்றுலேயும் ஒரு சிறு சிறு வேறுபாடு இருக்குது. அதாவது இப்போ இந்த ஃபிலிம் ரோலை வேகமாக சுற்றினா அது நாட்டியம் ஆடுவது போல் தெரியுமா, ஒவ்வொன்றுலேயும் கையில் இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அப்படி இருக்குது. அதாவது ஆக்ஷன் ஸ்டில் இப்போ எடுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி. இதை அன்னைக்கே செஞ்சு வச்சுருக்கிறாங்க. கோபுரத்தினுடைய பின்பகுதியில் மேலே அந்த பரதநாட்டியம் ஆடக்கூடிய பெண்ணும் ஸ்டாம்ப் சைஸ் இல்லைங்க, அவ்வளோதான். இவ்வளோ அழகான விஷயங்களெல்லாம் அங்கே இருக்குது. இந்த மூவர் கோயில் என்பது சோழர் காலத்து கோயில், ராஜராஜ சோழனுடைய பெரிய மாமனாருடைய கோவில். இந்த கோவில் கதாநாயகியாகிய வானதி பிறந்த ஊர் அந்த ஊர், கொடும்பாளூர் இளவரசி வானதி. எப்போதாவது நேரம் கிடைக்கிற போது இந்த கோவிலை சென்று பார்த்து வாருங்கள். அப்படியே புறப்பட்டு போனால் சித்தன்னவாசல் போன்ற பழம்பெருமை வாய்ந்த ஊர்களையும் பார்த்து விட்டு வரலாம். பயணிக்கும் போது வரலாற்றை நோக்கி பயணிப்பது ஒரு அபூர்வமான பயணம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐபிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், ஒம்மிலி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: ஓஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: நேரம் சரியா 8:40. கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமா பாடல் கேட்டிருக்காங்க. ரங்கம்பாளையம்ல இருந்து சாந்தி கண்ணன் அவர் கேட்டிருக்காரு விடுதலை 2 திரைப்படத்துல இருந்து அவர் கேட்டக்கூடிய அந்த பாடல்.

0: வாழ்க்கை பனியன்சன் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். முகத்தில் மருமா சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் மருமா சைபால்
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: சங்கீத வித்வான்கள்ல பல வகை உண்டு. சில குறிப்பிட்ட ராகங்களை பாடுறதுல அவங்களுக்கு பெருமை வர்றது உண்டு. ஆனா ஒருத்தர் இருந்தார், அவரால் ஒரு ராகத்துக்கே பெருமை வந்தது. அந்த ராகத்தை அவர் வாசித்து கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ராகம்னா தோடி ராகம். சரி, அந்த வித்வான் யாருன்னா அவர் தான் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை. பேராசிரியர் கல்கி ஒரு சமயம் தம்முடைய பத்திரிகையில் எழுதினாராம். அதை அப்படியே படிக்கிறேன் கேளுங்களேன். ஆகா, ஸ்ரீ ராஜரத்னம் பிள்ளையின் தோடி ஆலாபனையை முதன் முதலில் கேட்டபோது அவருடைய கற்பனையை விட்டு தள்ளுங்கள். நம்முடைய மனதில் என்னென்ன இன்பமயமான கற்பனைகள் எல்லாம் உதித்தன. குழந்தை தாயிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம், அன்னை குழந்தையிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம், ரதியும் மன்மதனும் பேசிக்கொண்ட காதல்

0: மொழிகளை கேட்டோம். முருகன் சிவபெருமான் செவிகுளர மொழிந்த உபதேசத்தை கேட்டோம். கலைமகள் கவிஞனுக்கு அருளிய ஆசி மொழிகளை கேட்டோம். நாரத முனிவருடைய தம்பூரா சுருதியை கேட்டோம். இராவணன் தன் எலும்பை ஒடித்து வீணையாக செய்து வாசித்த கானத்தை கேட்டோம். கானப்பறவைகளின் கலகல ஒலியை கேட்டோம். கோலக்குயில்களின் குரல் இனிமையை கேட்டோம். இப்படிலாம் வந்து பேராசிரியர் கல்கி விமர்சனம் எழுதியிருக்கிறார். திருவாவடுதுறை ராஜரத்தனம் பிள்ளை அவர்களுடைய வாசிப்பை கேட்டுட்டு டிஎன் ராஜரத்தனம் பிள்ளை வந்து இறந்து போனார். அப்போது கவிஞர் கண்ணதாசன் எழுதினார், செவியனில் ஓடி எங்கள் சிந்தையில் ஓடி இந்த புவியெல்லாம் ஓடி நின்பார் பொங்கிய தோடி வேறிங்கு எவரிடம் போகும் ஐய இனியதை காப்பார் யாவர் அவிந்தனின் சடலத்தோடே அவிந்தது தோடிதானும் அப்படின்னு எழுதினாராம். அந்த அளவுக்கு அவருடைய தோடியை வந்து ரசித்தவர்கள் உண்டு. அதே மாதிரி தோடின்னா என்னன்னு தெரியாமலே அவரை ரசித்தவங்களும் அந்த காலத்தில் உண்டு. அதாவது ஒரு பெரிய சபையில் இவர் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறார். பாதியில் ஒரு பெரிய மனுஷன் உள்ளே வந்தார். அவர் உடம்புல பட்டு வேஷ்டி ஜருகை அங்கவஸ்திரம் வாயில் வெத்தலை வாசனை புகையில காதில் வைரக்கடுக்கன் கழுத்தில் தங்க சங்கிலி கைவிரல் பூரா மோதிரம் கையில் ஒரு வெள்ளி வெத்தலை புட்டி உதவிக்கு ரெண்டு பேர் பக்கத்தில் இவ்வளவு பந்தாவோடு வர்றார் கச்சேரி கேட்குறதுக்கு. இப்படி வந்தவர் முதல் வரிசையில் வந்து உட்கார்ந்தார். வித்வான் வாசித்து முடித்ததும் இவர் அவரை பார்த்து, ஐயா நீங்கள் தோடி வாசிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதை கேட்குறதுக்காக தான் மெனக்கிட்டு வந்திருக்கிறேன், அதை வாசிங்களேன் அப்படின்னாராம் இந்த பெரியவர். ராஜரத்னம் பிள்ளைக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இது வரைக்கும் அவர் வாசிச்சுக்கிட்டு இருந்ததே அந்த தோடி ராகத்தை தான். அதை வாசித்து முடித்ததும் அதை வாசிங்களேன்னு இவர் கேட்குறார். அப்படின்னா இவரோட ஞானம் எப்படிப்பட்டது? இவ்வளவும் கேட்டுட்டு இப்படி கேட்குறாரே அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கிறார் ராஜரத்னம் பிள்ளை. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? பக்கத்தில் ரொம்ப சாதுவாக சுருதி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு முதுகில் ஓங்கி ஒரு குத்து விட்டாராம். அவருக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு நம்மளை அடிக்கிறார் இவர், நம்மளை குத்துறாரு வித்வான்னு. அவர் அதிர்ச்சியால் இவர் நிமிந்து பார்த்துருக்கார். அப்போ ராஜரத்னம் பிள்ளை சொன்னாராம், ஏய்யா ஐயா பெரிய மனுஷன், என்னுடைய பரம ரசிகர், தோடி ராகம் கேட்கணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறார், வந்து முத வரிசையில் உட்காந்துருக்கார். நீ இந்த சமயம் பார்த்து தோடி ராகம் வாசிக்கிற நாதஸ்வரத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியே, இப்போ ஐயாவுக்காக அந்த ராகத்தை நான் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் முதுகில் ஒரு அடி கொடுத்தாராம். அடி வாங்கினவருக்கே சிரிப்பை அடக்க முடியலையா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: Viking Bunions and Briefs.
1: பொன்னியின் புது புனல் நிகழ்ச்சியில அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமா திருப்பத்தூர்ல இருந்து பவித்ரா கேட்டிருக்காங்க. ஆரியன் திரைப்படத்திற்காக கேட்டுக்கூடிய அந்த பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: Viking Bunions and Briefs.
1: நேர்களே, இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர்வுகளும். நேரலையில் பங்கேற்கிறார் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் பொது மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணரும் குடல் உள்நோக்கி நிபுணருமான டாக்டர் ஜி ராஜேஷ் அவர்கள். பொனியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில நிறைவு பாடலாக ஆரோமலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுக்காங்க. மேட்டூர் பகுதியிலிருந்து கார்த்திக் அவர் கேட்டக்கூடிய அந்த பாடல் திரைப்படத்திலிருந்து.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிறைவுக்கு வருகிறது இன்றைய பொன்னியின் புதுப்புனல். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பாடலை கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். நேரம் காலை 9 மணி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: மணிவாசகர் என்ற ஆன்மாவை இறைவனே ஈடேற்றினார். ஆனால் உலகத்தில் அத்தனை கோடி ஆன்மாக்களையும் ஈடேற்றுவதற்கு இறைவனுக்கு கிடைத்த கருவி திருவாசகம். திருவாசகத்தை எவரெல்லாம் போதுகிறார்களோ அவர்கள் இறைவனின் திருவருள் இன்பத்தை எளிதாக பெறுவார்களாம். எண்ணி பாருங்கள், ஒரு மொழியால் அறிவை பெறலாம், ஒரு மொழியால் ஞானத்தை பெறலாம், ஒரு மொழியால் வீடு பெற்றி அடைய முடியுமா? வீடு பெற்றி அடைய முடியும் என்று நிரூபித்ததுதான் தேனார் தீந்தமிழ் திருமுறைகள் திருவாசகமும். குறிப்பாக ஞானசம்பந்த பெருமான் மயிலையில் எலும்பு சாம்பலை உயிராக்குவார், பெண்ணாக்குவார். அப்பூதியடிகளின் மூத்த குழந்தை மூத்த திருநாவுக்கரசு விசப்பாம்பால் தீண்டு உயிருக்கு போராடுகிற போது திருநாவுக்கரசு பெருமான் உயிர்ப்பித்து தருவார். ஞானசம்பந்தரின் ஞான தமிழ் எலும்பு சாம்பலை பெண்ணாக்கியது. திருநாவுக்கரசரின் திருத்தொண்டு தமிழ் மூத்த திருநாவுக்கரசரை, அப்பூதியடிகளின் குழந்தை மூத்த திருநாவுக்கரசரை உயிர்ப்பித்து தந்தது. அவிநாசியில் முதலை உண்ட ஒரு பாலகனை உயிர்ப்பித்து தருகிறார் சுந்தரப்பெருமான். அவிநாசியில் முதலை உண்ட பாலகனை உயிர்ப்பித்து தந்தது சுந்தரப்பெருமானின் சுந்தர தமிழ். ஆளவாய் அண்ணல் மதுரை திருவீதியில் மண் சுமக்க வைத்தது மணிவாசகரின் மணித்தமிழ். இதுதான் நம்முடைய திருமுறைகளுக்கு இருக்கிற தனிச்சிறப்பு. அதனால்தான் தமிழ் அர்ச்சனையை, திருமுறை வழி தமிழர்ச்சனையை 1961 மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில்

0: கங்கையர்கண்ணி ஆலயத்தில் நம்முடைய மகா சன்னிதானம் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் முயற்சியால் அன்றைக்கு தமிழ் அர்ச்சனை பற்றி மாறுபட்ட கருத்து இருந்தபோது அன்றைய முதலமைச்சராகவும் அறநிலையத்துறை அமைச்சராகவும் இருந்த பக்தவச்சலம் அவர்களை அணுகி தமிழ் அர்ச்சனைக்குரிய ஆதாரங்களையெல்லாம் காட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 1961 சர் பி டி ராஜன் அவர்கள் தலைமையில் நம்முடைய மகா சன்னிதானம் முன்னிலையில் அன்னாலைய முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்கள் தமிழர்ச்சனையை தொடங்கி வைத்தார். அந்த தமிழர்ச்சனை தான் உரத்து ஒழிக்கப்பட வேண்டும் என்பது அனைவரின் பிரார்த்தனையும் ஆகும்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:05. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: That's right.
8: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
0: நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். திருவள்ளுவரின் குரலுக்கு ஏற்றாற்போல் தனக்கு வந்த நோயின் தன்மையை முழுமையாக ஆராய்ந்து அந்த நோய் வருவதற்கான மூல காரணத்தையும் கண்டறிந்து சிகிச்சை பெற வேண்டும் என்பதாகும். அந்த வகையில் இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர்வுகளும் பற்றி தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் பொது மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர், குடல் உள்நோக்கி நிபுணர் டாக்டர் ஜி ராஜேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கு கொள்ள அளிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 0434 என்ற முன்னிணிப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24 40 31 என்ற எண்ணோடு 94 86 65 20 25 என்ற எண்ணில் பங்கேற்கலாம். சார் வணக்கம்.
9: வணக்கங்க.
0: நல்லது ஒரு காலை வேலையில் பார்த்தீங்களா உங்களோட இணைஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். வயிறு அப்படின்னு வந்து சொல்லும்போது பார்த்தீங்களா எல்லோருடைய மனங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா வாயை கட்டி வயிற்றை கட்டி வந்து

0: சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வந்து கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லைங்களா. கண்டிப்பாக வயிறுக்கு உண்டான வந்து முக்கியத்துவத்தை அப்போவே வந்து அவங்க வந்து கொடுக்கறதில்ல. பண தேவைகளுக்காக மற்ற தேவைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்களா, வயிறு எந்த அளவுக்கு முக்கியம், வயிறு சார்ந்த பிரச்சனைகளை பற்றி சிறப்பாக நிகழ்ச்சியில் தகவல் சொல்கிறதுக்காக இணைஞ்சிருக்கீங்க சார். இப்போ வயிறு அப்படின்னா என்னங்க சார்?
1: அதாவது பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்னன்றாங்க, வயிறுன்றது வந்து நம்மளோட ரெண்டாவது மூளை அப்படின்றாங்க. அதாவது வயிறு நல்லா இருந்தால் தான் அனைத்து உறுப்புகளுமே வந்து செயல்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருது. ஏன்னா வயிற்றில் தான் வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து என்னென்ன தேவையான சத்துக்கள், விட்டமின்ஸு, புரதம், மாவுச்சத்து, கொழுப்பு சத்து எல்லாமே பிரிக்கப்பட்டு வேணுங்கிற உறுப்புகளுக்கு தேவையான அளவு கொண்டு சேர்க்கக்கூடிய வந்து மிகப்பெரிய ஒரு பணியை வந்து வயிறு தான் வந்து செஞ்சிட்ருக்குது. அதாவது வந்து வயிறு சம்மந்தப்பட்டது அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம்னாவே இப்போ ரீசன்ட் மெடிக்கல் இதில் என்னன்றாங்கனாக்கா வாயிலிருந்தே ஆரம்பிக்குது. அதாவது வாய்ப்பகுதியிலிருந்து சாப்பாடு சாப்பிட்றோம், உள்ளே போகுது உணவு குழாய், உணவு குழாயிலிருந்து இறப்பை, இறப்பையிலிருந்து அப்படியே அந்த டியோடினன்ற அந்த பாட்டு, அங்கேருந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே சிறுங்குடல், பெருங்குடல், அப்புறம் கீழே வந்து அப்படியே மலமாக வெளியே வந்துடுது. இதுதான் வந்து ஒரு நார்மலாக மனிதனுக்கு வர வேண்டியது. இது நடுவில் அந்த ஜீரணம் ப்ராசஸ் நடக்குது, அது வேணுங்கிற சுரப்பிகளிலிருந்தெல்லாம் வந்து ஜீரணம் ஆகி செய்ய பண்ணி வேணுங்கிற சத்துக்கள் எல்லாம் வந்து பிரித்து எடுத்துக்கப்பட்டு பின்னாடி வந்து எல்லாமே வந்து வேணுங்கிற உறுப்புகளுக்கு என்னென்ன தேவையோ அது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை தான் வந்து இந்த குடல்கள் வந்து செஞ்சு கொண்டு இருக்கின்றன. இது இல்லாத வயிறுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கல்லீரல் இருக்குது, மண்ணீரல் இருக்குது, கிட்னியும் வயிற்றில் தான் இருக்குது செய்து பண்ணுது. இந்த மாதிரியான பல முக்கியமான உறுப்புகளும் வந்து வயிற்றில் தான் இருக்குது செய்து பண்ணுது. அதனால் வந்து வயிறுன்றது பார்த்திங்கனாக்கா வந்து உடம்பில் வந்து ஒரு மிக மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக தான் இது பண்ணுறோம். பட் அதில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா பிரச்சனைன்னு வர்றது பார்த்திங்கன்னா அந்த குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அதிகமாக வருது. ஏன் அப்படின்னாக்கா ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாம் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் வந்து கடுமையாக மாறிடுச்சு. அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நம்ம போகிறது, அப்புறமா பார்த்திங்கன்னா மெயினாக லேட் நைட்டில் சாப்பிட்றது அது ஒரு பழக்கமாக போயிடுச்சு. இந்த மிட் நைட் பிரியாணி, அப்புறமா அந்த மிட் நைட்டில் போய் வந்து மற்ற ஐட்டங்கள் சாப்பிட்றது இதெல்லாம் ஒரு ஃபேஷனாக மாறி செஞ்சு பண்ணதுனால நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதிப்புன்னு பார்த்திங்கன்னா மெயினாக குடலுக்கு தான். குடல் பாதிச்சிச்சுனாவே உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுமே வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இரண்டாவது மூளை அப்படின்னு வந்து நம்ம வந்து வயிறு அந்த குடலை தான் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒன்றும் பெருசாக அதுக்காக நீங்கள் போயிட்டு வந்து காலையில் 4 மணிக்கு எழுணும், 3 மணிக்கு எழுணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம சாப்பிடுகின்ற உணவு போல் வந்து நம்ம ஒழுங்காக வந்து பராமரித்து என்ன சாப்பிடணும் அப்படின்றத வந்து பகுத்து நம்ம செஞ்சோம்னாவே அது மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். அப்புறம் நான் முன்ன எல்லாத்துக்கிட்டே சொல்கிறது தான் அந்த ஃபாஸ்டிங் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு வாரத்துக்கு 2 நாள் 3 நாளாவது இருந்தீங்கனாக்கா அந்த குடலுக்கு நம்ம ஒரு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி ஆச்சுனாவே அதுவே வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி எல்லாம் அதே குடலே வந்து தன்னால் ஆயிக்கும் செஞ்சிடும். அதனால் வந்து இந்த குடல் பாதுகாப்புன்றது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அது மெயினாக வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிறது கொஞ்சம் சேஃப் நமக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது இல்லாத வந்து ஹோட்டலில் வந்து ரெகுலராக சாப்பிட்றத எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மிட் நைட்டில் சாயங்காலம் 7 மணிக்கு மேலே சாப்பிட்றது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது சூரிய உதயத்துக்கு பின்னர், சூரியன் மறைந்ததுக்கு பின்னாடி சாப்பிட்றது வந்து அட்வைசபிளாக இல்லை. அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் செஞ்சிட்டோம்னாவே ஓரளவு வந்து குடலை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம்.
0: சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக ஒரு நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க ஐயா? வணக்கம், இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து?
2: வேற குடல் வச்சாரு என்ன தெரியல. இப்ப நார்மலா ஒரு பிரச்சனை இல்ல, ஆனா அதுக்கப்புறம் மோஷன் போறது ஒரு நாளைக்கு 2 தடவை போறது 4 தடவை போகுதுங்க.
1: ஓகே, என்ன பேதி மாதிரி ஆகுதுங்களா இல்ல கெட்டியா தான் போகுதுங்களா?
2: நார்மலா தான் போகுது.
1: ஓகே, வயிறு

0: பொடியெல்லாம் இல்லை.
1: அது எதுவுமே கிடையாது, நட்டிங் எல்லாம் நார்மலா இருக்கு. எந்த
0: பசி
1: பிரச்சனையும்
0: பசி எல்லாம் நல்லா இருக்குதுங்க.
1: பசி என்ன எடுக்க நல்லா
0: வேற
1: சாப்பிட.
0: ஏதாவது சுகருக்கு இது இருக்கா?
1: சுகர் இருக்கு,
0: அது அதனால வந்திருக்குங்க, ஆப்ரேஷனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க.
1: சரிங்க.
0: சுகர் இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து அந்த குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது குடலுக்கு வரக்கூடிய நரம்புகள் வந்து தளர்ச்சி மாதிரி ஆகி செஞ்சு பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு 3 வாட்டி 4 வாட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ரேஷனுக்காக அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது. அது நீங்கள் பண்ணி ஆல்மோஸ்ட் 2012 பண்ணிங்களா? 2007 பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ 15 16 18 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம ஊரில் எல்லாருக்குமே ஒன்றே ஒன்று என்ன தெரியுங்களா, ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டா வரக்கூடிய அத்தனை பிரச்சனையுமே அந்த டாக்டருக்கு தான் காரணம். ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களாவே, ஒரு வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணிட்டாருனாவே, அவர் சும்மா ஒரு சின்னதாக ஒரு கொழுப்பு கட்டி இருந்து எடுத்துட்டார்னா கூட அதுக்கப்புறம் வயிற்றில் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த ஆப்ரேஷன்னால இருக்குமோ அப்படின்ற ஒரு
2: ஒரு பதட்டம்,
0: மிகப்பெரிய ஒரு பயம், மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லைங்க ஐயா. சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்க, செய்யுங்க பண்ணுங்க, முடிஞ்சால் ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணிடுங்க ஐயா. ஒரு சாதா ஸ்கேன் பண்ணிங்கனாவே அதுலேயே ஓரளவு நமக்கு தெரிஞ்சிடும். அதான் மீறி அதையும் அதுலேயும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகல செய்யலைனாக்கா அந்த கொலனோஸ்கோப்னு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது. ஆசன வாயில் வழியாக டியூப் விட்டு கம்ப்ளீட்டாக வந்து பெருங்குடலில் ஒரு டைம் பார்த்துருவாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து கம்ப்ளீட்டாக பெருங்குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் வச்சு சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு சந்தேகமாக இருக்க செய்துனா ஒரு வயிற்றுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த கொலனோஸ்கோப்னு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கும், ஆசன வாயில் வழியாக டியூப் விட்டு பார்க்குறது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. ரெண்டு நார்மலாக இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை.
2: சரிங்க சார். இனிப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஏர்கோடி விட்டு எம் ராஜ் சரியா திருப்பணம் ஐயா,
0: வணக்கம். வணக்கங்கம்மா, வணக்கங்கம்மா.
3: ஐயா என்னுடைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு குடல் இறக்கம் வருது, அது ரெண்டாவது என்ன காரணம், அவன் சாப்பிட சாப்பாடு காரணமா, இல்ல தண்ணி நீர் எடுத்துக்காதது காரணமா? சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு பிளஸ் டூ படிச்ச பிள்ளைங்களுக்கு, ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ற பிள்ளைங்களுக்கு, இவ்வளவு சின்ன வயசுல அந்த குடல் இறக்கம்
0: வருதுன்னா? பிறக்கிற குழந்தைங்களுக்கே குடல் இறக்கம் இருக்குமா? நீங்க காலேஜ் வரைக்கும் போயிட்டீங்க. பிறக்கிற குழந்தைங்களுக்கு அது வந்து நம்ம இப்போ வந்து பிறக்கும் போதே இருக்கக்கூடிய பிரச்சனை. அது அந்த வயசுலலாம் வந்து இப்போ சாப்பாடுனாலேயோ இல்லை கடுமையாக வேலை செய்கிறதுனாலையோ மற்றபடி வந்து மற்ற பிரச்சனையினாலேயோ வராது. காலேஜ் படிக்கிற வரைக்கும் வருது, இல்லை ஸ்கூல் படிக்கிறவங்களுக்குலாம் இருக்குன்னா அவங்களுக்கு பிறவிலிருந்தே இருக்கும், அது தெரிஞ்சிருக்காது, அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக பெருசாகி ஒரு வலி எடுக்குது, இல்லை ரொம்ப மிகசாக பெருசாகுது, அது சிக்னிஃபிகண்ட்டாக அவங்க நோட் பண்ணுற அளவு வரும்போது தான் வந்து அவங்களுக்கு தெரியும். அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறவியிலிருந்தே இருக்கும். பிறந்த குழந்தைங்களுக்கே வந்து ஹெர்னியா எல்லாம் இருக்கிறத பார்த்துருக்குறோம், சேரம் பண்ணுறோம், அதுக்கு தேவைன்னா ஆப்ரேஷனும் பண்ணியிருக்கோம், செஞ்சுருக்குறோம். ஹெர்னியான்னு ஒன்று பார்த்தோம்னா அது ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லதுமா. இது வந்து உணவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஹெர்னியாவுக்கு, பட் ஆனால் வந்து பிறவிலிருந்தே இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வர்றவங்களுக்கு பிறவிலிருந்தே வரக்கூடியது அது.
2: சரிங்க சார். இப்போ வந்து குழந்தைக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வயிற்று வலின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். அது வரத்துக்கான காரணம் என்னங்க சார்?
0: நிறைய குழந்தைகள் வந்து நான் வந்து என்னோட ஓபிலையுமே வந்து பார்க்குறேன், வயிற்று வலி நிறைய இருக்குது செய்து பண்ணதுன்ட்டு. இப்போ ரீசெண்டாக என்னன்னாக்கா, இந்த பேக்கெட் பண்ண சிப்ஸ் ஐட்டம் வந்து நிறைய சாப்பிட்றாங்க. பேக்கெட் பண்ண சிப்ஸ் ஐட்டம் வந்து ஈவன் குழந்தைங்களுக்கு, ஒரு 10 வயசு குழந்தை 8 வயசு குழந்தைங்கள்லாம் வந்து சிவியராக அல்சரை நாங்கள் பார்க்குறோம். அல்சர் வந்து குழந்தைங்களுக்கு வர்றத வந்து இதுநாள் வரைக்கும் நாங்கள்லாம் பார்க்காத ஒரு விஷயம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கும். நாங்கள் வந்து இந்த ஊருக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இல்லை நாங்கள் படிக்கும்போதெல்லாம் பார்த்தா, பட் இப்போ சமீபமாக ஒரு 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து சின்ன குழந்தைங்க, ஒரு 8 வயசு 10 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் கூட வந்து அல்சர் வந்து நிறைய வர்றதை பார்க்குறோம். இதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த பேக்கெட்டில் வரக்கூடிய சிப்ஸ் ஐட்டங்கள் வந்து நிறைய சாப்பிட்றதுனால வருது செய்யுதுன்னு சொல்லி ரீசெண்டாக வந்து இந்த ஆய்வுலலாம் சொல்லியிருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க. அதனால் குழந்தைகள் வந்து அந்த வயிற்று வலி வர்றதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த பேக்கெட் பண்ண சிப்ஸ் ஐட்டத்தை, நான் அது ஒரு சில கம்பெனி பேர்லாம் சொல்லக்கூடாது, அதனால் வந்து பேக்கெட் பண்ண சிப்ஸ் ஐட்டம்ஸு இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது மிக மிக மிக நல்லது. ஒன்று, ரெண்டாவது அதே மாதிரி தான் அந்த குழந்தைங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கோபி மஞ்சூரியன் வாங்கி கொடுக்குறது, இந்த சில்லி சிக்கன் வாங்கி கொடுக்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே ஒரு ஈவன் ஒரு சின்ன கிராமமாக இருந்து அடிப்படை வசதிகள் இருக்கோ இல்லையோ தெரியல, அந்த இடத்துல ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை போட்டுக்கிட்டு சில்லி சிக்கன் போடுறாங்க. அது இல்லாத இடமே இல்லை. அது குழந்தைங்க கேட்குறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்றாங்க செஞ்சிடறாங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வயிற்று வலி வர்றது செய்கிறதுன்றது பார்த்திங்கன்னா 90-95% பார்த்திங்கன்னா உணவு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. ஒரு 5% வேறு ஏதாவது அவங்களுக்கு பிரிவில் ஏதாவது குறைபாடுகள் இருந்து குடல் திரும்பி இருக்கு செஞ்சுருக்கு, இல்லை ஒட்டுக்குடல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வருதே தவிர, பட் நாங்கள் பார்க்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா 90-95% இந்த உணவு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது.

0: அதுலேயும் இந்த குறிப்பாக அந்த பேக்கெட் பண்ண சிப்ஸ் ஐட்டம் சாப்பிட்டு செஞ்சு பண்ணி அவங்களுக்கு வலி எடுத்ததுன்னா, நீங்கள் என்ன மைதியம் பண்ணி செஞ்சு பண்ணாலும் மினிமம் 2 வீக்ஸுக்கு அவங்களுக்கு அந்த வலி குறையிறதில்ல, நான் பார்த்துட்டேன்.
1: சரி,
0: ஈவன் பெட்டில் அட்மிஷன் போட்டு நீங்கள் வைத்தியம் பண்ணி செஞ்சிங்கன்னா கூட 2 வாரத்துக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கான அந்த தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் தயவுசெய்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு, நம்ம பாரம்பரிய உணவான எத்தனையோ உணவுகள் இருக்குது செய்து பண்ணுது, அந்த மாதிரியான உணவுகள் கொடுத்து கொஞ்சம் சத்தாக வளர்த்துக்கிறது பெட்டராக இருக்குன்றது என்னோட தாழ்மையான கருத்து.
1: சரிங்க சார். இணைப்பில் இணையும் நேயர் வரை வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க இருந்து?
2: நான் காரிமங்கலம் வட்டம் கெங்குச்செட்டி பீமராஜன்.
1: பீமராஜன் ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை சார்கிட்ட கேளுங்க.
2: ஐயா, 1:30 மணிக்கு சிறப்பா வந்து சொல்றாரு, நல்லா கேக்குறீங்க.
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, நன்றி. நல்லா இருக்கீங்களா?
2: அதே போல வந்து இந்த குடல் இறக்கம் வரது வந்து எதனால வருது, எப்படி அது வருது, என்ன காரணத்துல, கொஞ்சம் விளக்கமா.
0: அதாவது இப்போ குடல் இறக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய தசைப்பகுதியில் ஒரு வகையான வந்து ஒரு ஓட்டையோ இல்லை ஒரு வீக்னஸோ உருவாகிறதுனால வரக்கூடியது தான் குடல் இறக்கம். அதாவது நம்ம வயிற்றில் இருக்கிற குடலை எல்லாத்தையுமே தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது நம்ம வயிற்றில் இருக்கிற சதைப்பகுதி தான். அந்த சதைப்பகுதியின் அடிப்பாகத்தில் நமக்கு ஒரு வீக்னஸோ ஒரு ஓட்டையோ ஏற்பட்டு அது வழியாக அந்த குடல் வந்து கீழே இறங்கிறது தான் இந்த குடல் இறக்கன்றது. நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு 20-25 வயசு வரைக்கும் வருது செய்து பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கெல்லாம் பிறவியிலிருந்தே வரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ரெண்டாவது, கொஞ்சம் ஏஜ் ஆகுறது வருது, ஒரு 40 வயசுலலாம் வருது, 50 வயசுலலாம் வருது செய்து பண்ணுதுன்னா, வயிற்றில் வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகினானா அந்த குடல் இறக்கம் வரும். ப்ரெஷர் எப்பப்பெல்லாம் ஜாஸ்தியாகும், ஒரு சிலருக்கு மோஷன் மலச்சிக்கல் வரும், போய் முக்கி முக்கி மோஷன் போவாங்க, அப்போ வயிற்றில் ப்ரெஷர் கொடுத்து தான் அதை முக்க ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது, கொஞ்சம் ஓல்டு ஏஜாக இருக்கிறவங்க செய்கிறவங்களுக்கு இந்த யூரின் போகிற பாதையிலலாம் பார்த்தீங்கன்னா சத வளர்ச்சி வந்துடும். இந்த ப்ராஸ்டேட்டுன்னு ஒரு உறுப்பு இருக்கும், அவங்க யூரின் போகும்போது என்ன பண்ணுவாங்க, முக்கி முக்கி யூரின் போவாங்க. அதே மாதிரி இந்த ஆஸ்மா பிரச்சனை, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் நிறைய இரும்புவாங்க. இரும்பும் போதும் பார்த்திங்கன்னா வயிற்றில் வந்து அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் காமனான விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஹெர்னியாவுக்கு வர்றது. ஒரு சிலர் பை நேச்சராகவே அவங்களோட தொழிலே பார்த்திங்கன்னா வந்து கடுமையாக வேலை தூக்கி பளுவு தூக்கி வேலை செய்கிற வேலையாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வந்து காமனாக வந்து இது ஹெர்னியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நமக்கு வந்து ஒரு குறைபாடு, இது வந்து ஒரு பிரச்சனை, இது வந்து ஒரு சத்து குறைபாடுனால வருது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒன்று பிறவிலிருந்து வரலாம், இல்லைன்னா நான் சொன்ன காரணங்களால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எதாக இருந்தாலுமே ஹெர்னியான்னு வந்ததுன்னா வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. ஏன்னா இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்லா படித்தவர், ஒரு 40-45 வயசு, நல்லா கவர்மெண்ட் வேலையில் இருக்கார், செய்கிறாரு. பார்த்தாக்கு திடீர்னு நைட்டு வந்து ஒரு 10-10:30 மணிக்கு கடுமையான வயிற்று வலி, பிறந்துக்கிட்டு இருக்கார், செய்கிறாரு. செக் பண்ணி பார்த்து செஞ்சு பண்ணி கீழே இறக்குனாக்க பார்த்தா அந்த இடத்துல குடல் இறக்கும். அந்த குடல் இறக்கத்தில் போய் குடல் அடைச்சிருச்சு, கடுமையான வயிற்று வலி, தாங்க முடியல. கேட்டால் கிட்டத்தட்ட வந்து அது 3-4 வருஷமாக இருக்குது சார்ன்றாரு. அவ்வளோ கேஷுவலாக சொல்கிறாரு. என்ன சார்னாக்கா, ஒரு நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்ல வேலையில் இருக்கார், ஏங்க இதை பெருசாக கண்டுக்கலாம், தொந்தரவு பண்ணலீங்க, அதனால் நான் கம்னு விட்டுட்டேன் அப்படின்னு உடனே எமர்ஜென்சியாக ஒரு அவர்கிட்ட சொல்லி செஞ்சு பண்ணி, அவர் அப்பயும் வந்து கூட வந்து வலிக்கு ஊசி போட்டு விடுங்க, நான் கிளம்புறேன்னு தான் சொல்கிறாரு. அப்புறம் அவர்கிட்ட இருக்கிறத புரிய வச்சு உடனடியாக வந்து நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி, அந்நேரத்துக்கு 11:30 மணி ஆகிப்போச்சு, ஷிஃப்ட் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்து செஞ்சு பண்ணால் குடல் வந்து அழுகிற ஸ்டேஜில் இருக்குது. கிட்டத்தட்ட இன்னொரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விட்டுருந்தாருன்னா கண்டிப்பாக குடல் அழுகியிருக்கும். கட் பண்ணி ஒட்ட வச்சு அதை ஆப்ரேஷன் பண்ணி, பெரிய ஆப்ரேஷன் மாதிரி போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பெட்டில் இருக்க வேண்டியிருந்திருக்கும். நாளைக்கு அது வந்து அழுகியிருந்து அது ஓட்ட விழுந்து உள்ளே சீவு கசிஞ்சு இல்லை மோஷன் கசிஞ்சுருந்தால் அவர் உயிருக்கே கூட ஆபத்தாக இருந்திருக்கும். இவ்வளோ தரப்பட்ட பிரச்சனைகள் அதில் இருக்குது. அதனால் தயவுசெய்து ஹெர்னியான்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கனாலும் தயவுசெய்து போய் வந்து மருத்துவர் அணுகி எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து அறுவை சிகிச்சை பண்ணி சரி பண்ணிக்கோங்க. அறுவை சிகிச்சை வந்து நீங்கள் உரிய காலத்தில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சர்ஜரி, ஒரே 1 நாள் பெட்டில் இருந்தால் போதும். அதுவும் இப்போல்லாம் ரொம்ப ரீசெண்டாக லேப்ராஸ்கோப்பெல்லாம் வந்துட்டு செஞ்சிருச்சு, அதனால் அதை பற்றி ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணிக்க தேவை இருக்காதுன்றது என்னோடய தாழ்மையான கருத்து.
1: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். இந்த குடல் இறக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விதங்களில் சொல்லியிருக்கீங்க சார். இந்த ஒபிசிட்டினால வந்து உடல் பருமனால் குடல் இறக்கம் வர்றதுக்கு
0: வாய்ப்பு இருக்குது. ஒபிசிட்டியில் எப்படி வரும் செய்யும் பண்ணணும்னு சொல்கிறேன்னாங்க. இப்போ ஒபிசிட்டி வந்துச்சுனாக்கா வந்து அங்கங்கே சதையிலெல்லாம் போய் வந்து கொழுப்பு வந்து நிறைய படிமான ஆகிடும். இப்போ வயிற்றுலேயே கூட கொழுப்பு படிமான ஆயிடுச்சுன்னா அந்த வயிற்றில் அந்த சதையோட ஸ்ட்ரென்த்து வந்து குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த சதையோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி செஞ்சதுனாக்கா அந்த குடல் இறக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ஒபிசிட்டியும் ஒரு காரணம் தான். பட் இப்போ ஒபிசிட்டியோட வந்து நான் சொன்ன இந்த வயிற்றில் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகக்கூடியதுக்கான காரணங்கள் சொன்ன இல்லையா, அதுதான் மேக்சிமமான காரணங்கள். ஒபிசிட்டி கண்டிப்பாக ஒரு காரணம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை.
1: சரிங்க சார், சிறப்பான தகவலை கொடுத்துருக்கீங்க சார். விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சார்,

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
2: பிஏ தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட், எம்எட் என நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
2: கான்டாக்ட் 9524936156.
3: திரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: தட்ஸ் ரைட்.
10: தர்மபுரி பண்பலை 102.5.

ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
0: இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் தீர்வுகளும் பற்றி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வருகிறார் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் பொது மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி ராஜேஷ் அவர்கள். நேர்கள் நிகழ்ச்சியில் வயிறு சம்பந்தமான சந்தேகங்களை தெளிவுபெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 0-4342 என்ற முன்னிணிப்போடு, 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24-40-31 என்ற எண்ணோடு 94-86-65-20-25 என்ற எண்ணில் பங்கேற்கலாம். சார்,
5: சொல்லுங்க சார்.
0: கண்டிப்பா வந்து வயிறு சம்பந்தமா சிறப்பான தகவலையும் வந்து கொடுத்துட்டு வரீங்க சார். இப்ப எல்லாருக்குமே ஒரு பயம் உண்டு சரிங்களா. அப்ப இருந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, இந்த கத்தி வைக்கணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டு, அந்த ஆபரேஷன் சொல்லக்கூடியது. இப்ப இருக்கிற நவீன காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, நுண்துளை அறுவை சிகிச்சை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு, எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்குங்க சார்?
5: கண்டிப்பா இது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள், எங்கள் தாத்தா, நான் சொல்கிறது வந்து 87-88 வந்து அவருக்கு வந்து ஒரு ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன் வந்து நாம் பண்ணுறோம். நாம்னா எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்து அவருக்கு பண்ணுறோம் வீட்டில். பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வயிற்றை ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 தையல் போட்டு வச்சுருந்து செஞ்சுருந்தாங்க. அவர் வந்து ஹாஸ்பிட்டல்லையே பார்த்தீங்கன்னா 7-8 பக்கம் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட அவர் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு செய்கிறதுக்கு ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. அவர் விவசாயி தான், அவர் வந்து போய் திரும்ப தோட்டத்து வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2-3 பக்கம் ஆயிடுச்சு. நான் இது கண் கூட பார்த்தேன். பட் இன்னைக்கு நம்ம லேப்ராஸ்கோப்பில் பண்ணுறது செய்கிறது இதே ஒட்டுக்கூடலை இன்னைக்கு ஈவினிங் பண்ணுறோம், செய்கிறோம் பண்ணுறோம். மேக்ஸிமம் அடுத்த நாள் ஈவினிங் வந்து பெருசாக அவங்களுக்கு இப்போ உள்ள சீவ் நிறைய கசியெல்லாம் செயலை பண்ணோன்னா அடுத்த நாள் நம்ம வந்து டிஸ்சார்ஜே பண்ணிடுறோம். அதாவது இன்னைக்கு நைட்டு பண்ணோம்னா அடுத்த நாள் காலையில் நம்ம போய் ரூமில் பார்த்தா அவங்க எந்திரிச்சு உட்காந்து பாத்ரூம் பாத்ரூம்லாம் யூரின்லாம் போயிட்டு வந்து செஞ்சு பண்ணி பல்லுகளில் விளக்கிட்டு அவங்க ஜம்முன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்குறாங்க. அதாவது நாம் இரு அப்படின்னா கூட அவங்க இருக்க தயாராக இல்லாத மனநிலையில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அந்த நுண்துளை அறுவை சிகிச்சை அப்படின்றது வந்து அவ்வளோ ஒரு வந்து ஒரு அட்வான்ஸ்டு, மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதே மாதிரி பல வகையான கர்ப்பப்பை ஆப்ரேஷனு, பித்தப்பை ஆப்ரேஷனு, இதெல்லாம் வந்து நம்ம காமனாக நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5-6 பெட்டில் இருக்க வேண்டியது, இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 48 hoursக்குள்ளே, அதாவது 2 அவங்களெல்லாம் வந்து வீட்டுக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர்லாம் வந்து சொல்கிறாங்க, ரொம்ப மன தைரியம் இருக்கிறவங்க, ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறவங்க 3rd போய் நான் அட்லீஸ்ட்டு வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் கூட நான் பண்ணிட்டேன் அப்படின்ற அளவுக்கெல்லாம் கூட வந்து சொல்கிறாங்க. ரொம்ப வந்து கேட்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ரெண்டாவது இதில் இன்னொரு அட்வான்டேஜ், இது இதை விட வந்து ஒரு வயிற்று கிழிச்சு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம் செய்கிறனாக்க வந்து அதில் புண்ணு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து அது வந்து தையல் விட்டுட்டு அதில் வந்து ஹெர்னியா, இன்சிஷனல் ஹெர்னியான்னு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இன்றைக்கி வந்து அதில் வந்து காணாமல் போயிடுச்சு இல்லைங்களா. அதனால் அது வந்து மிகப்பெரிய

0: ஒரு வரப்பிரசாதம் தான். தயவுசெய்து வந்து இன்றைக்குமே வந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு இது இல்லாத வந்து வேண்டாம் சார், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, லாப்ரோஸ்கோப்பில் பண்ணாதீங்க, ஓப்பன் பண்ணி பண்ணுங்கன்னெலாம் வந்து கேட்குறாங்க ஒரு சிலர். பட்டு நான் 2009 2010 நான் இந்த லாப்ரோஸ்கோப் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்து இங்கே பண்ணும்போது செய்யும்போது இருந்த ஒரு எதிர்ப்பு மனநிலை இன்றைக்கி ஆனால் கண்டிப்பாக இல்லை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணோன்னா ஒருத்தர் கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் இன்றைக்கி 10 பேர் சொன்னால் 9 பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க.
1: நிச்சயமா அந்த பயம் அந்த தெளிவு வந்து
0: வந்துருச்சு, கண்டிப்பா வந்துருச்சு.
1: சரிங்க சார், இணைப்பில் இணைக்கும் நேயர் வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட கேளுங்க.
2: கண்டிப்பா ஐயா, நுண் துளை அறுவை சிகிச்சை என்ன மாதிரியான நோய்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, இது கண்ட வளர்ச்சி அதையும் தாண்டி இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை இதற்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் இருக்கா, இல்ல எல்லாத்துக்குமே இந்த அறுவை சிகிச்சை வந்திருக்கா, இதை பத்தி சொல்லுங்களையா.
0: வணக்கங்கம்மா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க கேக்குறது நல்ல கேள்விதான். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வந்து

0: ஐயா, நுண்துளை அறுவை சிகிச்சை என்ன மாதிரியான நோய்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது? இது கண்ட வளர்ச்சி அதையும் தாண்டி இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை இதற்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் இருக்கா, இல்ல எல்லாத்துக்குமே இந்த அறுவை சிகிச்சை வந்திருக்கா, இதை பத்தி சொல்லுங்களையா.
1: வணக்கங்கம்மா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி தான். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில ஆப்ரேஷனுக்கு பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. பட் இன்றைக்கி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90-95% ஆஃப் த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு லேப்ராஸ்கோப்பில் எல்லாத்துக்குமே வந்து அறுவை சிகிச்சை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதுலேயும் வந்து பண்ண முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் இருக்குது. எல்லாத்துக்குமே 100% நம்ம லேப்ராஸ்கோப்பில் பண்ணிடலாம் அப்படின்னு கிடையாது. இப்போ சப்போஸ் வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லிங்கனாக்கா, குடல் அடைப்பு இருக்குது. குடல் அடைப்பு வந்து வயிறு அந்த குடலே வந்து வீங்கிடுச்சு செஞ்சிச்சு அப்படின்னாக்க வந்து அதுக்கெல்லாம் வந்து லேப்ராஸ்கோப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது ஓப்பன் பண்ணி பண்ணிக்கிறது நல்லது. முந்தியெல்லாம் கணைய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து லேப்ராஸ்கோப்பில் பண்ண முடியாது இருந்தது. இப்போ கணைய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் லேப்ராஸ்கோப்பில் பண்ணுறாங்க. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கனாக்கா வந்து லேப்ராஸ்கோப்பில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி காலகட்டங்களில் வந்துருச்சு. அதுக்கான கைத்தேர்ந்த மருத்துவர்கள் எல்லா இடத்துலையுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மெயினாக வந்து ஒரு சில இடங்களில் வந்து நல்ல ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தாங்க, செஞ்சாங்க டாக்டர்ஸுக்கு. அங்கே போய் அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து நீ லேப்ராஸ்கோப்பில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் கேட்குற மாதிரி கிட்டத்தட்ட அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் வயிறு சம்மந்தப்பட்டதுக்கும் லேப்ராஸ்கோப்புன்றது வந்து இன்றைய காலகட்டங்களில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குமே இல்லை, வெரி ரேர், ரொம்ப ஒரு சில காரணங்களுக்காக மட்டும்தான் லேப்ராஸ்கோப்பில் பண்ண முடியாத போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குமா.
2: சரி சார், இணைப்பில் இணைக்கும் நேயர் வருக. வணக்கம்
3: சார். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், யார் எங்கிறது?
3: தர்மபுரி சிவா பேசுகிறேன் சார்.
2: சொல்லுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க.
3: சார் வணக்கம் சார்.
1: சார் வணக்கம். வணக்கங்க சார், சொல்லுங்கள் சார்.
3: சார் ஆக்சுவலாக எங்கள் ஒய்ஃப்க்கு வயிற்று வலின்னு போகும்போது அந்த கணையத்தில் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் கட்டி இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க சார்.
1: ஓகே.
3: அது வந்து இந்த மெயின் பேங்க்ரியாஸ் டக்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார்.
1: ஓகே.
3: அது எப்படி சார் என்ன சார் போடலாம் சார்?
1: இல்லை இல்லை, இப்போ மெயின் பேங்க்ரியாட்டிக் டக்ட்னா எவ்வளோ சென்டிமீட்டர் சொல்கிறாங்க
3: சார்?
1: 2.2 சென்டிமீட்டர். ஓகே, ரைட். இப்போ வந்து அது வந்து நீர்க்கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களா, இல்லை கெட்டியாக இருக்குதுன்ற மாதிரி?
3: ஆமாம் சார், தின் லேயர்டு
1: சிஸ்டிக் இதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பிளட் டெஸ்ட் ஒன்று பண்ணியிருப்பாங்களே, அது கேன்சர் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கா இல்லையாறது அதை பார்த்துட்டாங்களா?
3: நார்மல் அப்படின்ற மாதிரி தான் சார் சொன்னாங்க.
1: அது நார்மல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, செய்கிறாங்க. ஓகே, அந்த பிளட் டெஸ்ட்டு நார்மல் தான் இல்லையா? இப்போ இவங்களுக்கு என்ன, வயிறு வலி தான்?
3: ஆமாம் சார், வயிறு வலி இருந்தது சார், இப்போ வந்து நார்மலாக இருக்குங்க சார்.
1: அப்போ நீங்கள் அது கேன்சர் சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னாக்கா அதை வெயிட் பண்ணுங்க. நீர்க்கட்டியாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. பட் அதுலேயே வந்து நீர் கட்டியில் கெட்டியான கட்டியாக இருக்குது, அந்த பிளட் டெஸ்ட்டில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருக்குது, செய்து பண்ணதுன்னா நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். வாய்ப்பு இருந்ததுன்னா வந்து என்ன ஒரு டைம் பாருங்களேன். ஏன்னா ஃபோனில் நான் வந்து இது நீங்கள் சொல்கிறத வச்சு நான் ஏதோ சொல்லி நாளைக்கு அதை வெயிட் பண்ண வச்சு நாளைக்கு ஏதாவது வேறு மாதிரி இருந்து செஞ்சதுன்னா ரெண்டு பேருக்குமே சங்கடமாயிடும். வாய்ப்பு இருந்ததுன்னா வந்து ஒரு டைம் பாருங்கள், நான் அதை ஏதாவது சர்ஜரி பண்ணுமா இல்லையன்றது உங்களுக்கு நான் அட்வைஸ்
3: பண்ணுறேன்.
1: வாங்க சார், வாங்க வாங்க. நன்றி நன்றி.
2: இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் சார். டி கோல்டன் மூர்த்தி பேசுறேன்.
2: மூர்த்தி ஐயா, உங்களுடைய சந்தேகங்கள் ஐயா கிட்ட கேளுங்க.
4: இந்த காலகட்டத்துக்கு வந்து இந்த நம்ம குடல் சுத்தம் பண்ணா அப்ப வந்து விளக்கெண்ணெய் அந்த மாதிரி ஊத்துனாங்க. இன்னைக்கு வந்து நம்ம அந்த பூச்சி மாத்திரை அந்த மாதிரி சாப்பிடணும். நம்ம ஒரு இதோ சாப்பிட்றோம், ஆனா சாப்பிட்றது மட்டும்தான், அந்த உடலை வந்து நம்ம சுத்தம் பண்றதே இல்லை. அதுக்காக என்னென்ன இருக்கு, அது எப்படி பண்றதுன்னு சொல்லுங்க.
1: சார் ரைட். வணக்கங்க ஐயா, நல்ல கேள்வி. ஆக்சுவலா வந்து இந்த விளக்கெண்ணெய் கொடுக்கறது பேதி கொடுக்கறது வந்து பண்ணக்கூடாது. அதுதான் வந்து உண்மையான நிதர்சனமான உண்மை. அது வந்து அப்படி வந்து க்ளீன் பண்ணணும், செய்யணும் பண்ணணும், இந்த எனிமா கொடுத்து ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் எனிமா கொடுத்துக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸில் வந்து பண்ண வேண்டாம்னு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உடல் சுத்தம் எப்படி, இப்போ குடலை நான் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி சுத்தம் பண்ணிக்கிறேன், உடலை எப்படி நான் சுத்தம் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. நல்ல கேள்வி. அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப என்னோடய 1.5 மணி இதில் நான் வந்து டெய்லி சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டிங் இருங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அந்த ஃபாஸ்டிங் பண்ணும்போது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கழிவுகள், ஈவன் உங்கள் உடம்புல இருக்கிற ஒரு ஒரு திசு செல்லில் இருக்கிற கழிவுகளோட வெளியே வந்துடும். ஃபாஸ்டிங் தான் ஒரே வழி. ஃபாஸ்டிங்னா நான் வந்து சாப்பிடாத இருக்கிறேன், பழம் சாப்பிட்டுக்கிறேன், பால் சாப்பிட்டுக்கிறேன், அது கிடையாது கிடையாது. தண்ணி மட்டும் குடிச்சிக்கணும், மினிமம் தண்ணி மட்டும் குடிச்சு அட்லீஸ்ட் வந்து ஒரு இப்போ ஒரு சாயங்காலம் 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா அடுத்த நாள் வந்து ஒரு 3-4 மணி வரைக்கும் வந்து எதுவுமே குடிக்காது, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கணும். ஃபாஸ்டிங் தான் வந்து ரொம்ப அருமையாக வந்து உடம்பை வந்து க்ளீன் பண்ணும். அது அருமையான ஒரு இது. அதை நான் என்னோடய பதிவுகளில் அப்படியே ஆல்மோஸ்ட் நிறைய அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள்.
2: சரிங்க சார். இப்போ கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெரியவங்க வந்து வயிற்று வலி வந்துச்சுன்னா உடனே விளக்கெண்ணெய் போட்டு வந்து வயிற்றை நீவுவாங்க.

0: கொல்லாத்து விழுந்துருச்சுன்ற மாதிரி, அதெல்லாம் சரியான முறைங்களா சார்?
1: அது ரொம்ப தப்பான முறைங்க. அந்த மாதிரி நீவி கொல்லாத்து விழுந்துச்சுன்னு சொன்னால் அவங்க குடல் ஏறினதெல்லாம் வந்து ஜாஸ்தியாகி பார்த்துருக்குறேன். ரெண்டாவது அவங்க நீவிறது பார்த்தீங்கன்னா போட்டால் நிறைய அழுத்தி விட்டு செஞ்சு பண்ணி அந்த சதையிலெல்லாம் வந்து ரத்தக்கட்டு வந்து அது மூலமாக வந்து வயிற்று வலி இன்னும் ஜாஸ்தியாகி வந்துருக்கிறதெல்லாம் பார்த்துருக்குறேன். அதில் எந்த விதத்துலையுமே வந்து அதெல்லாம் வந்து அறிவியல் ரீதியாக மருத்துவ ரீதியாக அதெல்லாம் வந்து ஒரு யூஸ் இல்லை. தயவுசெய்து வலி வந்ததுன்னா பக்கத்தில் இப்போ டாக்டர்ஸ் வந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப கம்மியாக இருந்த காலகட்டங்கள் வேறு, இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே நல்ல மருத்துவமனைகள் நல்லா வந்துருச்சு. அரசாங்கம் அதுக்கான நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ப்ரைவேட் டாக்டர்ஸும் நிறைய பேர் எல்லா இடத்துலையுமே வந்துட்டாங்க, செஞ்சுட்டாங்க. அதனால் மருத்துவரை அணுகுங்க, அவங்க பார்த்து நல்லா கைட் பண்ணுவாங்க. தயவுசெய்து அந்த விளக்கெண்ணை கொடுக்கறது, இந்த நீவுறது இதெல்லாம் வந்து வேண்டான்றது தான் என்னோடய தாழ்மையான கருத்து.
0: சரிங்க சார். அதே போல் வந்து குடல் புற்றுநோய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்க சார், அதனுடைய அது எப்படிங்க சார் உருவாகுது, எதனால் வந்து காரணங்க சார்?
1: அது குடல் புற்றுநோய் வந்து பார்த்தீங்க செஞ்சிங்கனாக்க வந்து ஒன்று பரம்பரையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து இப்போ ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க, இது எப்படி வந்திருக்கும் செஞ்சுருக்கும், எனக்கு வந்து ஸ்மோக்கிங் இல்லை, ட்ரிங்க்ஸ் பழக்கம் இல்லை, நான் வந்து வீட்டு சாப்பாடு தவிர எதையுமே சாப்பிட்றதில்ல செய்கிறதில்ல, பட் ஆனால் வந்து எனக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்லுவேன், நான் இது வந்து ஃபேமிலியாக ரன்னாக இருக்கும், ஜெனட்டிக்காக வர்றது செய்கிறது சார், எங்கள் அப்பா அம்மா யாருக்குமே இல்லை சார், எங்கள் தாத்தா கூட இல்லை அப்படின்ட்டு. நமக்கு தெரிஞ்சது ரெண்டு தலைமுறை தான், அதுக்கு முன்னாடி
0: அதையும் தாண்டிய
1: தலைமுறைகள் இருக்குது. அது யாருக்கு எப்படி இருக்குது அப்படின்லாம் தெரியல. வேணும் இப்போ நமக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா இல்லை அவங்க தாத்தாவோட அதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் திடீர்னு வந்து ஒரு வயிற்று வலின்னு வந்தது, வீட்டில் வந்து படுத்தார் செஞ்சார் பண்ணார், ஒரு ரெண்டு நாள் வயிற்று வலியில் இருந்தார் செஞ்சார் இறந்துட்டார் அப்படின்லாம் வந்து நம்ம கேள்விப்படுறோம். அது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டுக்குடலாக இருந்திருக்கலாம், இல்லை வந்து ஒரு குடல் ஓட்டையாக இருந்திருக்கலாம் செஞ்சுருக்கலாம். அன்றைக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வசதிகள் இல்லை, அவங்களும் போய் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத இறந்துருப்பாங்க செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறைக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி கேன்சர்னு வந்திருக்கலாம். அன்றைக்கான காலகட்டங்களில் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வசதிகள் இல்லை, அதை போய் தேடி போய் வைத்தியம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு இருந்திருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேஜராக வந்து ஒரு ஜெனட்டிக்காக ஒரு ஃபேமிலியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது இப்போ சமீப காலமாக வந்து நிறைய ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கிங் வந்து மேஜர் காரணம் வந்து நமக்கு வந்து புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஸ்மோக்கிங் வந்து ஒரு மேஜர் காரணம். ரெண்டாவது உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் தான் வந்து மெயினாக ஒரு மேலோட்டமாக சொல்லணும் அப்படின்னா வந்து இதெல்லாம் தான் காரணங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குண்டான சிம்டம்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே நான் டீட்டெயிலாக வந்து அந்த 1.5 மணி இதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். எந்தெந்த இடங்கள் பாதிப்பாச்சுனாக்க எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரும், அதுக்கு எந்த மாதிரியாக மருத்துவரை அணுகணும் செய்யணும் பண்ணணும். இப்போ காலகட்டங்களில் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கக்கூடிய நிறைய டெஸ்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதனால் அதை பற்றி ஒன்றும் பெருசாக பேனிக் ஆக வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, தொந்தரவுனா மருத்துவரை போய் பார்த்துருங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே சொல்ல நான் விரும்பலை. மருத்துவரை பாருங்கள், ஒன்றும் ப்ரைவேட்லேயே பார்க்கணும், எங்கிட்ட காசு இல்லை அப்படின்லாம் இல்லை. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், தருமபுரிக்கெல்லாம் மெடிக்கல் காலேஜே வந்துருச்சு, எல்லா வசதியும் இருக்குது செய்து பண்ணுது. அதனால் மருத்துவரை பாருங்கள், அதுதான் பெட்டர்.
0: சரிங்க சார். விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைகளா?
2: Students, listen carefully.
3: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
4: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும்.

0: அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: ஜூலை 5 தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம். மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் தீர்வுகளும் பற்றி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வருகிறார் தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் பொது மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி ராஜேஷ் அவர்கள். சார், பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும் சார்?
6: ரைட், நல்ல ஒரு கேள்வி. எந்த விதமான அறுவை சிகிச்சையை செஞ்சு பண்ணிங்கனாலும் நமக்கு வந்து அந்த அறுவை சிகிச்சை பகுதி இல்லை நம்ம உடலுக்குமே வந்து ஒரு ஹீலிங் தேவை அப்படின்னாக்க வந்து புரதம் வந்து நிறையா தேவை. ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஊரில் வந்து என்ன பிரச்சனைனாக்க, நம்ம எவ்வளோ அட்வைஸ் பண்ணி செஞ்சு பண்ணாலும் ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு தையல் பிரிக்க வரும்போது நான் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அவங்கக்கிட்ட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எப்படி சாப்பிடணும், புரதச்சத்தை எவ்வளோ எடுக்கணும், முட்டை எவ்வளோ எடுக்கணும், இல்லை வந்து ஒரு நான்வெஜ்ஜு சூப்போ இந்த மாதிரியான புரதச்சத்தை நிறைய பண்ணுவேன். ஒரு வெஜிடேரியன் டயட் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பன்னீர், இந்த டோஃபு, இந்த மாதிரி வந்து மிளகொட்டின பயிர், இந்த மாதிரியான புரதச்சத்துக்கள், சுண்டல், இந்த மாதிரியான புரதச்சத்துக்கள் நிறைய இருக்கிற பொருளை நீங்கள் எடுங்க, செய்யுங்க, பண்ணுங்கன்னு வந்து நான் நிறைய அட்வைஸ் பண்ணி அனுப்பேன். பட் ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறமா தையல் பிரிக்க வரும்போது கேட்டேன்னா என்ன சாப்பிட்டேன்னா கஞ்சி சாப்பிட்டேன், வந்து ஆரி மாவு கூழ் குடித்தேன், இதை தான் சொல்லுவாங்க. இது வந்து மிக மிக ஒரு தப்பரான ஒரு விஷயம். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, கஞ்சி குடிக்கிறது நான் தப்புன்னு சொல்லலை. இந்த காலகட்டங்களில் அதை வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் புரதச்சத்து இருக்கிற பொருட்களை நான் சொன்ன மாதிரி வந்து நிறைய வந்து புரதச்சத்து இருக்கிற பொருட்களை வந்து தயவுசெய்து எடுங்க. அதே மாதிரி ஒரு சிம்பிளாக சொல்கிறோம், ஒரு பைல்ஸ் பண்ணுறவங்க செய்கிறவங்ககிட்ட நான் 1000 வாட்டி சொல்ல அனுப்பேன், நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டு செஞ்சு பண்ணி அந்த வந்து உடம்புக்கு வேணுங்கிற புரதம் போனால் தான் வந்து அந்த பயில்ஸே பண்ணுற இடமே கூட நீங்கள் ஆறு செய்யும் பண்ணும். அப்படின்னாக்கா வெறும் கஞ்சியை குடித்தேன், உப்பு இல்லாத சாப்பிட்டேன், பருப்பு சாதத்தை சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் தயவுசெய்து எந்த விதமான அறுவை சிகிச்சை, ஈவன் எலும்பு பண்ணுறீங்க, வயிறு சம்மந்தப்பட்டதை பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறீங்க செய்கிறீங்கனாலும் புரத சம்மந்தப்பட்டது மிக மிக மிக முக்கியம். அதுவும் இந்த காலகட்டங்களில் மற்ற டைம் விட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படுது. அப்போ தான் வந்து புண்ணு வந்து நல்லா ஆறும், உங்கள் உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ஆப்ரேஷன் பண்ணிங்கனாவே, எந்த விதமான ஆப்ரேஷன் பண்ணிங்கனாலுமே புரதச்சத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஒரு அறுவை சிகிச்சைக்கும் ஒரு ஒரு மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை வந்து சொல்லுவாங்க, செய்வாங்க. பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ரொம்ப வந்து மசாலா பொருள் அதுக்குன்னு நான் வந்து நான்வெஜ் சாப்பிட சொன்னேன்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் வந்து சில்லி சிக்கனை வாங்கின்னு வந்து சாப்பிட்றது, வந்து சிக்கன் ஃப்ரையை வாங்கின்னு வந்து சாப்பிட்டேன், அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடாத செய்யாத, வீட்லேயே வந்து ஒரு காரம் கம்மியாக வச்சு செஞ்சு பண்ணி அந்த சூப்பு மாதிரியோ இல்லை வந்து அதிலேயே கறி வகைகளோ வந்து நல்லா வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்றது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். அதனால் அது எப்படின்றத நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் மருத்துவர் கண்டிப்பாக வந்து அட்வைஸ் பண்ணுவார். நல்லா வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு போகும்போது ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கிட்டையுமே வந்து என்ன சாப்பிட்ணும், எப்படி இருக்கணுன்றத மினிமம் ஒரு 5 மினிட்ஸாவது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அனுப்புவேன். 90% பேர் புரிஞ்சுக்கிறாங்க, 10% பேர் நம்ம என்ன சொன்னாலும் எங்கள் பெரியம்மா சொல்லிச்சு, சித்தப்பா சொல்லிச்சு, நான் இதை தான் சாப்பிட்டேன், அதை தான் சாப்பிட்டேன்னு வந்து சொல்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு வரணும், காலப்போக்கில் அது வந்துடும்னு நம்புகிறேன் நான்.
5: சரிங்க சார், இவ்வளோ நேரம் வந்து சிறப்பாகவும் அழகாகவும் வந்து தெளிவாக சொல்லியிருந்தீங்க. வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளுக்கு பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருகைக்கு வந்துட்டோங்க சார். வயிறு சம்மந்தமாக நேர்களுக்கு சொல்லணும்னா முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது?
6: ரொம்ப சிம்பிளான டிப்ஸு சொல்கிறேன்.

0: வயிறு இல்லை, உடம்புமே வந்து ஆரோக்கியமா, உடம்புமே வந்து. அவர் நேயர் ஒருத்தர் அழகாக கேட்டார், கழிவு என் உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் எப்படி வெளியேற்றுறது செய்யறதுன்ட்டு. டெய்லி உங்களால் ஃபாஸ்டிங் இருக்க முடியல செய்யலைனாலுமே கூட, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் அது வந்து ஃபாஸ்டிங் வந்து இருக்க பாருங்கள். மேக்ஸிமம் டைம் அதுக்குன்னு வந்து 2 நாள் 3 நாள் இருக்கிறவங்கெல்லாம் கூட நான் வந்து அதை ட்ரைனிங் எடுத்துருக்கிறவங்கள பார்க்குறேன். நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியல செய்யலைனாலுமே வந்து ஒரு 16 மணி நேரம் 18 மணி நேரம் வந்து ஃபாஸ்டிங் வந்து வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை பாருங்கள். வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் பண்ணுறது மிக மிக நல்ல விஷயம். 7 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க. நான் எல்லா பேஷண்ட்டுக்குமே அதான் அட்வைஸ் பண்ணுவேன், தயவுசெய்து 7 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க. அந்த நைட் டைம் சாப்பிட்றதும் வந்து ரொம்ப ஹெவி ஃபுட்டாக எடுக்காதீங்க. நிறைய போய் வந்து இந்த பரோட்டா சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்றது, நான்வெஜ் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து நைட்டில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பகலில் சாப்பிட்டுக்கோங்க, நான் அது வேண்டான்னு சொல்ல மாட்டேன். 7 மணிக்கு மேலே அந்த மாதிரியான 7 மணிக்கு மேலே அந்த மாதிரியான ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது ரெண்டுமே வந்து ரொம்ப அருமையான ஒரு டிப்ஸு. ரெண்டாவது, முடிஞ்சளவு வந்து நிறைய புரதச்சத்துக்களை எடுத்துக்கோங்க. நம்மளோட வாழ்வியல் உணவு முறையில் புரதச்சத்துன்றது ரொம்ப கம்மி. காலையில் இட்லி, மதிய ரைஸு, திரும்ப சாயங்காலம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, களி, இதோடு நம்ம முடிச்சிடறோம். இதில் வந்து புரதச்சத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் வந்து புரதச்சத்து காலையில் 2 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி 2 முட்டை, மதிய ரைஸு சாப்பிட்ற இடத்துல கொஞ்சோண்டு ஏதாவது சிக்கனு இல்லை ஏதாவது இந்த பன்னீர் இந்த மாதிரி ஆயிடுங்க ஐட்டங்கள். சாயங்காலம் கொஞ்சம் சுண்டல், நம்ம போய் வடை போண்டா பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் சுண்டல், இந்த மாதிரியான உணவு முறைகளை கொஞ்சம் புரதச்சத்து நிறையா இருக்கிற உணவு முறைகளை வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம்னாவே நமக்கு வந்து வாழ்வியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குடல் மட்டும் இல்லை, உடம்புமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ ரீசெண்டாக சொல்கிறது எல்லாமே வந்து இந்த உடல் பயிற்சி செய்யும்போது பண்ணும்போது அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 டைம் 3 டைம் அது போய் கொஞ்சம் இந்த வெயிட் லிஃப்டிங், அதாவது மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்து பண்ண சொல்கிறாங்க. வாக்கிங்கே 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் டெய்லி போகிறதுக்கு 2 நாள் 3 நாள் வாக்கிங், மீதி 3 நாள் 4 நாள் வந்து கொஞ்சம் இந்த வெயிட் லிஃப்டிங் இந்த எக்ஸசைஸ் வந்து வெயிட் லிஃப்டிங் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸஸ் வந்து கொஞ்சம் பண்ண சொல்கிறாங்க. அது வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுறது இருதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய் அடைப்பை கூட வந்து கிளியர் பண்ணுதுன்றாங்க. நமக்கு சைக்கிளிங்கு, வாக்கிங்கு, ஸ்விம்மிங்கு இதெல்லாம் பண்ணாததை மசில் ஸ்ட்ரென்தனிங் வந்து வெயிட் லிஃப்டிங் வந்து இன்றைக்கு காலகட்டங்களில் வந்து அது பண்ணுதுன்னு வந்து ஆராய்ச்சியில் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. 3 நாள் அதை வச்சுக்கோங்க, 3 நாள் இதை வச்சுக்கோங்க, இதெல்லாம் பண்ணாக்க வந்து உடலுமே வந்து ஆரோக்கியமாக இருக்குன்றது என்னோட தாழ்மையான கருத்து.
1: சரிங்க சார், இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்வுகள் பற்றி மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் சிறப்பாகவும் சொல்லியிருந்தீங்க சார். இதுவரைக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை பண்பலகையோடு பயணித்ததுக்கு நன்றிங்க சார்.
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.
1: இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் தீர்வுகளும் பற்றி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் பொது மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
3: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
4: முதலில் நான் சொல்லுவதை எழுது, பிறகு விளக்கங்கள் கேள் என்றார் ஆசிரியர். சொல்லுங்கள் ஐயா என்றான் மாணவன் பணிவுடன். ஆசிரியர் சொல்லத் தொடங்கினார், வாழ்க்கை என்றால் பல தடைகள் உண்டு.

0: பல பிரச்சனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, உறவுகள் உண்டு, பிரிவுகள் உண்டு. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டால்தான் அது வாழ்க்கை. அதையும் அதனதன் போக்கிலேயே ஏற்றுக்கொள்வதுதான் முன்னேற வழி. எழுதிவிட்டாயா? ஆசிரியர் கேட்டார். எழுதிவிட்டேன் என்று தலையாட்டிய மாணவன் எழுதிய தாளை ஆசிரியரிடம் தந்தான். தாளை பார்த்த ஆசிரியர் திடுக்கிட்டு போனார். என்னப்பா இது, இப்படி எழுதியிருக்கிறாய்? கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி எதுவுமில்லை. சொற்களுக்கு இடையே இடவெளி, கேப் எதுவுமே இல்லை. இதை இப்படியே படித்தால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இதைத்தானே ஐயா எழுதுவதற்கு முன்பேயே கேட்டேன். நாம் எழுதும் எழுத்துக்களில் கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி, கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி இவற்றையெல்லாம் எதற்காக இட வேண்டும்? இவை இல்லாமலேயே தகவல் விளங்கிவிடாதா? சொற்றொடர் அமையாதா? மாணவன் எதிர்கேள்வி கேட்டான். ஆசிரியர் பொறுமையாக விளக்கத் தொடங்கினார். தம்பி, உனது கேள்வி அருமையான கேள்வி, அடிப்படையான கேள்வியும் கூட. நமது வாழ்க்கையே சொற்றொடர் போலத்தான். அங்கங்கே கார்புள்ளி வரும், அரைப்புள்ளி வரும், முற்றுப்புள்ளியும் வரும். கேள்விக்குறிகள் இடையிடையே தோன்றும். வியப்புக்குறிகளும் ஆங்காங்கே தோன்றி நம்மை வியப்புக்களில் ஆழ்த்தும். சொற்களுக்கு இடையே வரும் இடவெளிகள் போல பிரிவுகளும் வரும். இக்கு இச்சு இப்பு இத்து என்பன போன்ற ஒற்றெழுத்துக்கள் வந்து உறவை பலப்படுத்துவது போல உறவுகளும் வரும். ஆசிரியர் சொற்றொடர் அமைப்பை விளக்குகிறாரா, இல்லை வாழ்க்கை தத்துவம் போதிக்கிறாரா? மாணவன் திகைத்தான். தம்பி, நான் சொல்ல சொல்ல நீ எழுதினாய், அல்லது நீயே சிந்திக்க சிந்திக்க எழுதவும் செய்வாய். நாம் சிந்திப்பதையெல்லாம் இடவெளி இல்லாமல் எழுத்துக்களை தொடர்ந்து ஒன்றின் மேல் ஒன்று எழுதினால் அது புரியுமா? இடையிலே கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி வைக்காமல் எழுதினால் சொற்றொடர் அமைப்பே வேறு மாதிரி பொருளையும் தந்துவிடும் அல்லவா? ஆசிரியர் பேச்சு லேசாக விளங்குவது போல் இருந்தது அவனுக்கு. தம்பி, வாழ்க்கை என்றால் பல தடைகள் உண்டு. அவை கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி போல வேலைகளை செய்யலாம். வாழ்க்கையே கேள்விகளால் தேடுதலை நிகழ்த்துவது, அதுவே கேள்விக்குறி. தேடுதலில் பல விடைகளை ஆச்சரியமாக பெறலாம், அதுவே வியப்புக்குறி. உறவு ஒற்றெழுத்து, பிரிவு இடவெளி. எல்லா தடைகளையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு தொடர்வது வாழ்க்கை. சொற்றொடர் போல இது நிகழ்வது என்றால் வாழ்க்கையும் புரியும், வாக்கியமும் பொருள்படும். ஆசிரியர் தமிழை போதித்தாரா, வாழ்க்கையை போதித்தாரா? நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா?
7: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
8: RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள்.

0: குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல். பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம், திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு, தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள், இனி கேட்கலாம் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி.
2: இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அவதானப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில்.

தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம் அவதானப்பட்டி என்னும் ஊரில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில். இக்கோவில் தருமபுரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அவதானப்பட்டி ஏரிக்கு அருகில் கிருஷ்ணகிரி நகரின் எல்லையில் அமைந்துள்ளது. இக்கோவிலானது இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ள இத்திருக்கோவிலானது மகாமண்டபம் கருவறை கொண்டு கருவறையில் மாரியம்மன் சுயம்புவாக அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார். கிருஷ்ணகிரியிலிருந்து வெளியூர் செல்பவர்களில் பலர் தங்கள் வாகனத்தை இக்கோவில் முன் நிறுத்தி பயணம் நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்று வணங்கி தங்களுடைய பயணத்தை தொடங்குகின்றனர். ஆடி மாதம் இக்கோவிலின் ஆண்டு விழா நடைபெறுகிறது. விழாவின் போது சுற்றுவட்டார கிராம பெண்களால் மாவிளக்கு ஊர்வலம் நடத்தப்பட்டு விழா கோலாகலமாக நடைபெறும். தொன்மையும் பழமையும் வாய்ந்த இத்திருக்கோவிலை குறித்து மேலும் எடுத்துரைக்கிறார் கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் திருப்பதி அவர்கள்.

0: ஐயா வணக்கம். ஐயா
1: ஐயா வணக்கம்.
0: இந்த கோயிலுடைய பழமை, இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு, அதை பத்தி சொல்லுங்க.
1: ஐயா, 500 ஆண்டுகளுக்கு பின்னால் முடிகவுன்றால் உருவாக்கப்பட்டது. அந்த முடிகவுன்று என்ன பண்ணார்னா, இந்த காவிரி மங்கலத்துல ஒரு சந்தை, அந்த உப்புக்கும் நெருப்புட்டி வாங்க போவாங்க. இது எல்லாமே இங்கே விளையும். இது எல்லாமே முத்துவ எண்ணெய் இன்னும் எல்லாம் எல்லா பொருளும் விளையும். உப்பும் தீப்பொட்டி வாங்கினது போவாங்க. 30-40 பேர் ஒரு கிராமத்தை சுத்தி காரியமங்கலத்துக்கு போவாங்க. அப்பதான் காரியமங்கல சந்தை. அந்த காரியமங்கல சந்தையில வந்து உப்பு வாங்கிக்கினு ராத்திரி 8 மணிக்கு செவா சந்தை. அந்த காரியமங்கல சந்தையில நடந்து வரும்போது அம்மன், உருவில்லாத அம்மன் கண்ணா உருவாயி, அந்த கல்லு வந்து உப்பு கூடியில வந்து உட்காந்துக்கிறது.
0: காரியமங்கலத்துல
1: உப்பு கூடியில எப்படி உட்காந்துச்சுன்னு அவங்க தெரியாது. எடுத்துட்டு வரும்போது வரும்போது திருநாள் கூட பாரம் இல்லையே, இப்ப பாரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னால அந்த உப்பு கீழே இறக்கி பாக்குறாங்க. அதுல ஒரு அம்மன் கல் இருக்கு, அருவுருவப்பட்டது கல்லு நினைச்சிட்டு அவங்க தூக்கி விசேறாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 6 முறை விசேறாங்க. 6 முறையும் ஒரு தர கல்லுன்னு சொல்லி முடிக்கிட்டா தெரியும் அந்த கல் அங்கேயே இருக்குது. அப்படி வரும்போது என்ன கல் வந்துருக்கு, கல் எப்படி
0: தூக்கி வீசி வீச திரும்ப திரும்ப அந்த கல்
1: கூடக்கே வந்துருது, அது எப்படி வருதுன்னு தெரியாது. அப்ப வரும்போது 7வது வரலாறு இங்க வராங்க. அவதான் இந்த ஏரியா அந்த ஊர்ல வந்து ஒரு 12 மணிக்கு வந்து சேர்றாங்க. அப்ப என்னடா கல் இருக்குதுன்னு வந்து இறக்கி பாக்குறாங்க. அந்த ஏரிக்கு மதுகாவு கிட்ட இதுதான் ரோடு. அந்த ரோடு அதை இறக்கி பார்க்கும் போது கல் திரி இருக்குது, தூக்கி விசிறி அடிச்சிடறாங்க. அது மதுகுல ஏரி மதுகுல. அப்ப கல் மதுகுல போய் விசிறி அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் ஒரு 10 நிமிஷம் கை காலை வந்து முஞ்சி கழுவினு சாமி கும்பிட்டு நிக்கிறாங்க. அந்த அம்மா மருள் வருது, குள்ளம்மான்ற பேர்ல மருள் வருது. நான் வந்து சேலம் செவ்வாப்பட்ட மாரியம்மன், நான் வந்து இங்க புதிக்கோட்டத்துக்கு வரலான்னு இருந்தேன். 7 ஒரு முறையும் கல்லுத்து கல்லுன்னு தூக்கி போட்டீங்க. 5 முறை 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை 6வது முறையும் நான் சாமின்னு தெரியாதா? 7வது முறையும் என்னை வந்து ஏரியில போட்டு போட்டியா? என்னை வந்து இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இடத்துல இருந்து அம்மனை எடுத்துருந்து
0: ஏரியில போட்டாங்க.
1: மதுகுல மதுகு ஓரம் போட்டாங்க. மது ஓரம் போட்ட போது அந்த அம்மாவுக்கு மருள், அந்த அம்மாவுக்கு எடுத்துட்டு வந்து உப்பு எடுத்துட்டு அந்த அம்மாவுக்கு குள்ளம்மாவுக்கு மருள் வருது. அந்த மருள் வரும்போது அந்த குள்ளம்மா வந்து சொல்றா, அப்படி இது மாதிரி எனக்கு அடிக்கு ஒரு ஆட்டு வெட்ட வேணும், அடிக்கு ஒரு கருப்பு குத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா அந்த அந்த மருள் அந்த அம்மா மேல வந்து சொல்லுது. அம்மா
0: மருள்னா என்னங்கய்யா?

0: அவரும் தான் உக்ரம் அந்த அம்மா மேல அம்மன் வந்து சேர்ந்துக்குது.
1: ஆமா
0: சாமி ஆடுறது. அந்த சாமி ஆடி அந்த அம்மா சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, நான் செவ்வாப்பட்ட மாரியம்மன், நான் இந்த அவதான்பட்டி அருள்ல நான் குடியிருக்கிறதுக்கு வந்தேன். இங்க வர மக்களுக்கு எல்லாம் நான் இது வரம் கொடுக்கணும், அவங்க என்ன கேக்குறாலும் அது வர கொடுக்கணும், நான் அதனால வந்தேன் அப்படின்னு மருள்ல சொல்லுது. உக்ரத்துல என்ன அம்மா செய்யணும்னு கேக்குறான் பொதுமக்கள், ஊர் மக்கள் எல்லாம். ஊர் மக்கள் கேட்கும் போது, ஐயா நான் ஒன்றும் இல்லை, நான் அவதாவுக்கு மாறியம்மா செவ்வாயில் செவ்வாப்பாட்டு மாறியம்மன், என்னை வந்து கல்லாக உருவத்து நான் வந்தேன், நீங்கள் என்னை கல்லு கல்லுன்னு தூக்கி விசிறி வச்சுட்டு இந்த இடத்துல நான் உழுந்துட்டேன், நீங்கள் எடுத்துகிட்டு வந்து என்னை வந்து ஏறிக்கார அடியில் வச்சிக்கலன்னா நான் வந்து இங்கே இருக்கிற ஆளுகளுக்காக அருள் கொடுக்குறேன், ஏண்டி வரத்தை கேட்குறேன், என்ன வரம் கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லு. அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு அடி வச்சா ஒரு ஆடு, ஒரு கருப்புறம், அப்போ கருப்புறம் கிடையாது, இந்த எள்ளில் திரிப்பிடுவாங்க, அந்த எள்ளில் எண்ணெய் நல்ல எண்ணெய் வச்சு அதில் திரிவு கொளுத்திடுவாங்க, அப்போ கருப்புறம் கிடையாது. அப்போ அந்த திரி வச்சு வச்சு வச்சு ஒரு அடி வச்சா ஒரு ஆடு வெட்டிடணும். அந்த ஆடு வெட்டுறது எங்கன்னாக்க, எங்களுக்கே கணக்கில்லாத ஆடு இருக்குது, நாங்கள் வெட்டுறோங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த முடிகவுண்டருடைய மனைவி. முடிகவுண்டர் சொல்கிறார், நாங்களே எங்களுக்கு ஆடு இருக்குது வெட்டுனேன், உங்கள் ஆடெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, பெரியமுத்தூர்ல வந்து அந்த ஆடு மேய்க்கிறவங்ககிட்ட ஆடு இருக்குது, அந்த ஆடு கொண்டு வந்து எனக்கு பலி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அங்கன்னு போனா அவன் ஆடு கொடுக்குறானா இல்லையா சாய், நான் உத்தரவு போட்டேன் அவருக்கு, அந்த உத்தரவு அவனுக்கு நெத்தியில பொட்டு வச்சு சாப்பிடான்னு கொளுத்தி எல்லாம் உங்களுக்கு நீங்க வருவாங்க தயாரா இருப்பாங்க, அந்த ஆடு போய் ஓட்டி வாங்கன்னு சொல்றாங்க. அங்கிருந்து அந்த ஆடு போய் எடுத்தா 360 ஆடு இருக்குது அவன் ஆந்த பட்டியல
1: பெரியமுத்தூர்.
0: அப்போ அந்த ஆடு ஓட்டி எல்லாரும் வராங்க, ஓட்டி வந்து இந்த ஏரிக்கரையில மது விற்பாரு, அங்க இருக்குது அந்த மது கிட்ட நிறுத்தி ஒரு கருப்புறம் கொளுத்துறாங்க, கருப்புறம்னா அந்த திரி எள்ளு திரி வச்சு போட்டு கொளுத்துறாங்க, ஒரு ஆடு வெட்டுறாங்க. அது மாதிரி 360 அடி வந்துச்சு, 360 அடி அந்த அரசாமரத்துக்கு 360 வெட்டிட்டதும் அப்புறம் சரி நீ பூஜை எல்லாம் முடிஞ்சிச்சு, அந்த 360 ஆறு ஒரே ஆள் சாப்பிட முடியாது, வர்றவனால தானே எடுத்து முடியாது, நீ எடுத்து போனும் பிரிய கொடுத்துட்டாங்க. அப்போ 360 ஆடு வெட்டிட்டு, அப்பா நீ வந்து ஆடெல்லாம் போச்சு, எங்க பட்டியில ஆடு இருக்குது, நாங்கள் பெரிய மிட்டாதாரு, அப்போ எங்கள்தெல்லாம் ஆடு இருக்குது, எங்க தாத்தா பாட்டு காலத்துல பாட்டு 4-5 தலைக்கட்டில என் ஆடு ஏற்றி பிடிச்சு போப்பான்னு சொல்றாங்க. ஓட்டி வேணுறேன் உன்னை 360 ஆடு, உன் ஆடு வேணா கொடுத்து அனுப்பு, இல்லை எனக்கு ஆடு வேணா அப்படின்ட்டு அந்த என்னை கொண்மையை சுட்டுருங்க. அவனுக்கு திரு தார தப்பையான கொண்மை அவன் வீட்டில் விடுறாங்க. அந்த வீட்டில் போனால் அந்த 360 ஆடு உயிராடு இருக்குது, அதே ஆடு அதே கலரு அதே ஒன்றும் மாற்றமே இல்லை, ஏன்னா இது ஆச்சரியம் இருக்குது அம்மன் அருள்னால அது வந்துச்சுன்னு சொல்லி அந்த ஆடை விட்டுட்டு வந்துடுறாங்க. அது மாதிரி 360 ஆடு பலி கொட்டது திரு உயிரான அந்த பட்டியல் இருக்குது. அப்பேற்பட்ட அருள்மிரு மாரியம்மன் மாரியம்மன் அண்ணனு அருள் புரிஞ்சு இந்த அம்மா வந்து இந்த ஏரிக்கரையில வர்றவங்களுக்கெல்லாம் வேண்டிய வரம் என்ன கேட்கறாங்களா, பிள்ளை வரம், குழந்தை வரம், அப்புறம் நோய் நொடி, கல்யாணம், மனுஷனுக்கு என்ன வியாதி அது அத்தனை வியாதி தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அந்த அரச மரத்துக்கிட்ட உட்காந்துக்கிச்சு அந்த அம்மா.

0: ஒரு 500 ஆண்டுகள் பழமையான ஒரு திருக்கோவில் தான். அந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு அழகா சொல்லியிருக்கீங்க. சரிங்க, இப்ப இந்த கோவிலுடைய ஆண்டு திருவிழாக்கள், இப்ப மாதம் மாதம் நடக்கூடிய பூஜைகள், இப்ப வாரம் வாரம் நடக்கூடிய பூஜைகள் என்னன்னு சொல்லுங்க.
1: மாத பிறப்பு வாரம் வெள்ளிக்கிழமை பூஜை சிறப்பு பூஜை, செவ்வாய்க்கிழமை சிறப்பு பூஜை. தமிழ் அந்த தமிழ் ஒரு சில சிறப்பு சிறப்பும் நடக்கும். அன்னைக்கு பாரத எதிர்ப்பு நடக்கும். சித்திரை பௌர்ணமி அது முக்கியமானது. மாசம் மாசம் பௌர்ணமி நடக்குது, மாசம் மாசம் அமாவாசை. அப்புறம் வெள்ளிக்கிழமை செவ்வாய் சிறப்பு பூஜை நடக்குது. அடுத்தது வையாசு மாசம் விசாலம், அந்த விசாலத்தில் நடக்குது. மாச பிறப்பு வையாசு பிறப்பு.

0: அமாவாசை பௌர்ணமி அது ஆடி மாசம் தான் முக்கியமான திருவிழா, பெரிய திருவிழா. அந்த ஆடி மாசம் பதினெட்டாம் திருவிழா. அது கணக்கு எப்படின்னா, ஆடி மாசம் செவ்வாய்க்கிழமை பிறக்கணும். செவ்வாய்க்கிழமை தான் பதினைஞ்சு நாள் சாட்டு போட்டு 15 நாளைக்கு திருவிழா, பெரிய திருவிழா ஆடி 18 திருவிழா. அது பின்னால
1: சரிங்க. இப்ப இந்த கோவிலுக்கு வந்து தேர் திருவிழா அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா?
0: தேர் திருவிழா அப்பதான் எச்ஆர்எஸ்ல, இது எச்ஆர்எஸ் 1977 சேர்ந்துச்சு. அந்த வந்து தேர் திருவிழா நடக்குது.
1: சரிங்க, இப்ப இந்த கோவிலுடைய தனித்துவமான சிறப்புகள்லாம் என்னென்ன சொல்லலாம்?
0: கிருஷ்ணகிரி டு சேலம் தேசிய நெடுஞ்சாலை NH 44 அமைந்து இருக்குது. இது ஒரு சிறப்பு. இங்க ஒரு காரு, லாரி, பூஜை, புது லாரி, புது காரு, புது டூ வீலரு, எல்லா போர் வீரர் எல்லாமே வந்து இங்க பூஜை போடுறாங்க. அந்த சிறப்பா வந்துட்டு போறாங்க. அதுல இன்னொரு விசேஷம்னா, காலையில 4 மணிக்கு பூஜை நடந்துட்டு 6 மணிக்கு காலையில் நடத்துறதுதான். பகல் பூரா அப்படியே ஓப்பனா இருக்கும், மூடுறதில்ல,
1: நட
0: சாத்துறதில்ல. அப்புறம் பகலா இருந்தா நட சாத்தாது போட்டு ராத்திரி 8 மணிக்கு நட சாத்துக்கு ஏற்பாடு பண்ணுவேன். அப்ப சிறப்பு பூஜை நின்று நட சாத்துருவாங்க. நட சாத்துட்டு இந்த கேட்டு தான் மூடுவாங்க. அந்த கேட் அப்படியே அங்கே பார்த்தா தெரியும் மூலஸ்தானத்துல.
1: அவதானப்பட்டி இந்த சுயம்பு மாரியம்மனுக்கு வந்து நீங்க சொல்றது பார்த்தா ஒரு பழம்பெரும் ஒரு வரலாறு இருக்கு. நிறைய வேண்டுதல் எல்லாம் வைக்கிறாங்க. பக்தர்கள் வந்து வேண்டுதல் வச்சு அதை நிறைவேறதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாரியம்மனுக்கு நேர்த்தி கடன் எல்லாம் கொடுக்கறாங்க?
0: நேர்த்தி கடன் ஆடு வெட்டி, இங்கே சமைச்சு அவங்க குடும்பம் இன்னுக்குறவங்களும் வேலைப்பட்டவங்களும் பிரியாணி கறி சோறு போடுறாங்க, வெள்ளை சாதம் கறி சோறு போடுறாங்க. அதே மாதிரி இங்கே வேண்டுது ஆடு அறுத்து அங்கே பூஜை பண்ணுறாங்க, கோழி அறுத்து அங்கே பூஜை பண்ணி அவங்க சாப்பிட்டு போடுறாங்க. இங்கே சிறப்பாக பூஜை வந்து ஆடு கோழி சிறப்பு. அந்த அம்மனுக்கு பலி கொடுக்குறாங்க, அந்த பலியை அம்மா ஏற்றுக்குன்னு அவங்களுக்கு என்ன கேட்ட வாரம் கிடைச்சிருச்சுன்னா உடனே வந்து கும்பிடு செலுத்திடுறாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு வெடை போடுறாங்க. துலாபாரம்
2: கூட சித்திரை ஏறி வந்தாள் அந்த ஸ்ரீரங்கபுரக்கா.
1: வணக்கம், உங்க பேருங்க?
3: சந்திரன்.
1: சரிங்க, இந்த கோயிலுடைய பூசாரிங்களா நீங்க?
3: பூசாரிங்க.
1: எத்தனை வருஷமா இங்க வேலை பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நாங்க வருஷத்துக்கு 6 பேர் மாத்தி போடுறாங்க, மாத்தி மாத்தி செய்யறோம். 80 வீடு இருக்கு, 80 வீட்டுல வந்து வருஷத்துக்கு 6 பேர் மாத்தி மாத்தி போடுறாங்க.
1: சரிங்க,
3: இந்த வருஷம் நாங்க செய்யறோம். திருப்பி மாரியம்மாண்டிக்கு ஆடி மாசம் திருவிழா வரும்போது நாங்க.
1: சரிங்க, இப்ப மாரியம்மன் அம்பிகை சக்தினாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கானப்பிரியை அப்படின்னு சொல்லுவாங்க. பம்பை இசை வாத்தியங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா உடுக்கை இதெல்லாம் தான் வந்து அம்பாள் வந்து அதுக்கு பயங்கரமா வந்து கானப்பிரியை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கோயில் வந்து அறநிலையத்துறை கோயில் இருந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. சரண்சி சார்பாக வந்து பாத்தீங்கன்னா பல ஆன்மீக புத்தகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா விற்பனைக்கு வச்சிருக்கிறாங்க. ஒரு தெய்வீக அம்சத்தோடு இருக்குது இந்த கோயிலில். இந்த ஆடி மாத பூஜைகள்லாம் என்னென்ன சிறப்பு அலங்காரங்கள் பண்றீங்க அம்மனுக்கு? செவ்வாய்க்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை, இரண்டாம் வெள்ளிக்கிழமை, மூன்றாம் வெள்ளிக்கிழமை, அந்த கிழமைகள்ல என்ன மாதிரியான சிறப்பான அலங்காரங்கள்லாம் பண்றீங்க?
3: ஞாயிற்றுக்கிழமைனா பெரியமாரியம்மன் முகம் வைக்கிறோம், முத்துமாரியம்மன் முகம் வைக்கிறோம், காளியம்மன் முகம் இருக்கு அது வைக்கிறோம், மதுரை மீனாட்சி அம்மன் முகம் இருக்கு, காசி விசாலாட்சி அம்மன் முகம் இருக்கு அது வைக்கிறோம், காஞ்சி காமாட்சி அம்மன் முகம் இருக்கு அது வைக்கிறோம். திரு முகத்துக்கும் ஒரு ஒரு அலங்காரம் ஒரு ஒரு நாளைக்கு. அப்புறம் இந்த 4 நாள்ல திங்கள், புதன், வியாழன், சனி இந்த 4 நாள்ல வந்து பூ வாக்கு சொல்றோம். அந்த அம்மாவை வந்து வேண்டி கேட்கறாங்க, அது ஒரு பூஜை நடத்துறோம்.
1: வணக்கம், உங்க பேருங்க?
4: அருணாசலம்.
1: சரிங்க, இப்ப இந்த அவதானப்பட்டி மாரியம்மன் கோயிலுக்கு எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க?
4: நான் இப்ப ஒரு 3 வருஷமா இருக்கிறோம்.
1: சரி, இப்ப நீங்க எந்த ஊரு?
4: கிருஷ்ணகிரி தேவசமுத்திரம்.
1: சரிங்க, இப்ப இந்த அவதானப்பட்டி மாரியம்மன் கோயிலுக்கு வந்து நீங்க எப்படி குடும்பத்தோட வருவீங்களா இல்ல தனிப்பட்ட முறையில வருவீங்களா?
4: குடும்பத்தோட வரும்.
1: சரி, உங்களுக்கு என்ன வயதாவது?
4: 65 மேல.
1: சரிங்க, இப்ப இந்த மாரியம்மன் கிட்ட ஏதாவது வேண்டுதல் எல்லாம் வச்சிருக்கீங்களா?
4: இப்ப வேண்டுதல் வச்சு என் மகளுக்கு வந்து வேலை கிடைக்கணும்னு கும்பிட்டுக்கணும். வேலை கிடைச்சிடுச்சு. வேலை கிடைச்ச உடனே கோழி எடுத்து 4 பேருக்கு சாப்பாடு போட்டு நம்மளும் சாப்பிடுவோம்.
1: சார், இப்ப நீங்க என்ன மாதிரியான விசேஷ டைம்லாம் அந்த கோயிலுக்கு வருவீங்க?
4: டெய்லி இங்கேதான் இருக்கிறோம் மேம், டெய்லி இங்கேதான் வேலை செய்யறோம், இங்கேதான் இருக்கிறோம். கோயில் நம்மா 7 மணிக்கு வந்துருவோம், திருப்பினும் 7 மணிக்கு போறோம், இங்கேதான் இருக்கிறோம் மேம்.
1: சரிங்க, நன்றிங்க. சார் வணக்கம். சார்
5: வணக்கம் ஐயா.
1: சார், உங்க பேர்?
5: என் பேர் பெரியண்ணன்.
1: சரிங்க, எந்த ஊர் நீங்க?
5: நாங்க போச்சம்பள்ளி பக்கம் செல்லம்பட்டி கிராமத்துல இருந்து வரோம்.
1: சரிங்க, இப்ப இந்த புகழ்பெற்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அவதானப்பட்டின்ற இடத்துல இந்த மாரியம்மன் சுயம்பு மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்து தனித்துவமான சிறப்புகள் என்ன சொல்லுவீங்க?
5: தனித்துவமான சிறப்பு அப்படின்னா, இந்த அம்மாவை நம்பி வர்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பா நடக்கும். வாழ்க்கையில் ஒரு உயர்வான இடத்துக்கு அவங்க போவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
1: சரிங்க, இப்ப எந்த மாதிரி விசேஷ நாட்கள்லாம் நீங்க வருவீங்க?
5: நான் விசேஷ நாட்கள்னு கிடையாதுங்க, எனக்கு எப்ப தோணுதோ அப்ப வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா அம்மா கிட்ட வந்துதான் போவேன். வீக்லி 1 டே செவ்வாய்க்கிழமை கம்பல்சரி அம்மா கிட்ட வந்து போவேன்.

0: சரிங்க. இப்ப நீங்க இந்த கோவில்ல இருக்கக்கூடிய அம்மன் கிட்ட எந்த மாதிரியான வேண்டுதல் எல்லாம் வச்சிருக்கீங்க?
1: தனிப்பட்ட முறையில வேண்டுதல் இல்லைங்க. கடந்த 5-6 வருஷமா நான் இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கிறேன். அம்மா கிட்ட வந்து என்னோட குடும்பம் எல்லாருமே மக்கள் அனைவரும் நல்ல சுகத்தோட நல்ல உடல்நலத்தோட இருக்கணும் அப்படின்னு வேண்டிப்போம். அது கம்பல்சரி. நான் இங்க வந்ததுல இருந்து அம்மா கிட்ட எப்ப வந்ததுனோ அப்ப வந்து என்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
0: சரி, இப்ப இந்த கோவிலுடைய சிறப்புகளை உங்க ஊர்ல இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்லிருக்கீங்களா?
1: எங்க ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லி எங்க ஊர்ல இருக்கிறவங்களும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அமாவாசை பௌர்ணமி அந்த சிறப்பான நாட்கள்ல வந்துட்டு போறாங்க.
0: சரிங்க, இப்ப ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படிங்கிற மாதிரிலாம் தமிழ்ல வந்து ஒரு வழக்கு மொழி இருக்கு. அதாவது கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தாலே ஒரு மன நிறைவு மன நிம்மதி கிடைக்கும். இப்ப இந்த அவதானப்பட்டியை மாரியம்மன் கோயிலுக்குள்ளார வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வெளியில போறப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது?
1: ஏதோ மனசுக்குள்ள ஒரு கஷ்டம்னு வந்துட்டு அந்த கஷ்டம் தெரிஞ்ச உடனே நான் அம்மா கிட்ட வருவேன். அம்மா கிட்ட வந்து அந்த அம்மா முகத்தை பார்த்துட்டு வெளியே போன உடனே அது எனக்கு அந்த கஷ்டம் ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும். சந்தோஷமா போவோம் வீட்டுக்கு. அதனால வந்து கம்பல்சரி எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணா அம்மா கிட்ட வந்து அவங்களோட குறைகள் என்ன அப்படின்றத சொன்னாலே அந்த அம்மா நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க.
0: வணக்கம், உங்க பேருங்க?
2: பூர்ணிமா.
0: சரிங்க, இப்ப நீங்க எந்த ஊருங்க?
2: பெங்களூர்.
0: பெங்களூர். எப்படி பெங்களூர்ல இருந்து இப்ப இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? சரி, எப்படி இந்த கோயிலுடைய சிறப்புகளை தெரிஞ்சு வந்தீங்களா இல்ல எப்படிங்க?
2: பக்கத்து கிட்ட சொன்னாங்க, போனா எல்லாம் நல்லது நடக்குது, அந்த அம்மா இன்னைக்கு நம்மளை கைவிட மாட்டா அப்படின்னாங்க, அதான் வந்தோம் நாங்க.
0: சரிங்க, இப்ப பெங்களூர்ல இருந்து எப்படி வந்தீங்க?
2: ஸ்கூட்டியில வந்து.
0: வணக்கம்மா.
3: சார்.
0: வணக்கம், உங்க பேருங்க?
3: என் பேர் நதியா.
0: சரிங்க, எந்த ஊருங்க நீங்க?
3: வேப்பனப்பள்ளி, கிருஷ்ணர்ல இருக்கோம்.
0: சரிங்க, இப்ப எப்படி இந்த அவதானப்பட்டி மாரியம்மன் கோயிலுக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்களா?
3: ஆடி மாசம் வருவோம், நல்ல விசேஷமா செய்வாங்க. நினைச்சதும் நடக்குது, இங்க சாமி கிட்ட வேண்டிட்டு போனா, அதனால நாங்க வந்துட்டு போவோம்.
4: ஆதிசக்தி நாயகியின் அற்புதங்கள் எத்தனையோ, ஜோதி வடிவானவளின் சொற்பதங்கள் எத்தனையோ, ஆடி பாடி வேண்டுவோருக்கு கிடைக்கும் சுகங்கள் எத்தனை எத்தனையோ. கோடி மலர் தூவி நாங்கள் சேர்ந்து செய்வோம் அர்ச்சனை என்று நித்தம் நித்தம் அர்ச்சனை செய்து கொண்டு வழிபடுகின்றனர் அவதானப்பட்டியில் இருக்கக்கூடிய மக்களும் அதனை சுற்றியிருக்கக்கூடிய பக்தர்களும். முப்பெரும் சக்தியின் சொற்பதம் துர்காம்பிகை, மாபெரும் கருணையின் ஓருரு துர்காம்பிகை, பேரருள் நாயகியாக, பார்ப்புகள் அன்னையாக, ஆறுருள் நீக்கிடும் மாயவளாக, காலமும் காத்திடும் தாயவளாக விளங்கி பக்தர்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கும் அவதானப்பட்டியில் அமைந்திருக்கும் மாரியம்மன் திருக்கோவிலை வாழ்வில் நாமும் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்கலாம்.
5: ஜென்மம் 7-7 வேண்டும்.
4: இன்று நாம் தரிசித்த ஆலயம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அவதானப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில்.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி.

0: மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள்.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
6: அளவு முன்னப்பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேர்கள் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை உங்களுடைய குரலையே கேட்கலாம். ஆமாக 0043 42 24 40 30 0434224400 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல், இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை வாய்ஸ் மெசேஜா எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுடைய குரல்லையே உங்களுடைய விருப்ப பாடலை கேளுங்க. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில பாடலை கேட்டிருக்காங்க.
4: நீ காலை வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் தட்டிலிருந்து ஆறுமுகம் பேசுறேன். விழா இந்த படத்திலிருந்து சிவி சீனுக்கு எடுத்த பொது பொண்ணு அப்படின்ற பாடலை நம் அனைத்து நேருக்கும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்டிருக்காங்க.
2: சேர்பாண்டியன் காதல் கடிதம் பாடல்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை கேட்டிருக்காங்க.
4: பண்பலைக்கு வணக்கம். காவேரிப்பட்டினம் ராஜா டைலர் அபூர்வ சகோதரர் கமல் படத்திலிருந்து ஒரு பாட்டு வழங்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்.

0: அல்லது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்டுக்காங்க.
1: வணக்கம், அத்தி மருத்துவருண் படம் ஆறாரோ ஆறிரோ பாடல் என் கண்ணுக்கொரு நிலவா. நன்றி.

வணக்கம். சேலம் மாவட்டம் கொளத்தூரிலிருந்து ரேவதி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் வானத்தைப் போல படத்தில் இருந்து ரோஜா பூ மாலையிலே.

நிறைவு பெறுகிறது. இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாடலை கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்த்தி. நன்றி நேர்களே. நேரம் முற்பகல் 11 மணி. இனி தொடர்ந்து கேட்கலாம்

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: நேர்களின் கேட்கலாம் கேட்டால் சுவைக்கும். இதை கேட்டு சமைத்தால் உங்கள் வீடே மணக்கும். இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நீங்க தெரிஞ்சுக்க இருக்கக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் குருமா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை குருமா தான். பொதுவா இது வந்து சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் வந்து சைடிஷா செய்வாங்க. அதுலயும் குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி இந்த வெஜிடபிள் எல்லாம் போட்டு எப்படி செய்யறது அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்துருவோமா? எண்ணெய், பிரியாணி இலை ஒண்ணு, ஒரு பட்டை, ரெண்டு ஏலக்காய், கிராம்பு ஒன்று, சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் தாளிக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசு பொடிசாக நறுக்கிக்கலாம். காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, உப்பு, தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் எடுத்துக்கணும். சரி, இதுக்கு கொஞ்சம் நம்ம மசால் மாதிரி அரைக்கணும் இல்லையா, அதுக்கு என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு வந்து ஒரு கப் துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். முந்திரி ஒரு 4-5 வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4-5 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரியா, இப்போ நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல நம்ம இந்த மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு சொன்னோம் இல்லையா, தேங்காய், பொட்டுக்கடலை, சீரகம், சோம்பு, முந்திரி, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லையா, அது போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த காய்கறி எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். காய்கள் எல்லாம் ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமா அதில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் விழுது இதெல்லாம் வந்து சேர்த்து உப்பு போட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். விசில் போனதுக்கு அப்புறமா குக்கரை திறந்து கொத்தமல்லி இலையை தூவி இறக்கணும். அப்படின்னா சுவையான வெள்ளை குருமா தயாராயிடும். ரொம்ப எமர்ஜென்சி சீக்கிரமா வந்து சமைக்கணும் அப்படின்னு யோசிக்கிற டைம்ல, அது மட்டும் இல்லாம என்னடா சமைக்கிறது அப்படின்ட்டு யோசிக்கிற டைம்லயும் ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைவான டைம்ல செய்யக்கூடிய ஒரு அருமையான டிஷ் தான் இந்த வெள்ளை குருமா. இதுக்கு தேவையான பொருட்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியானதுதான். அதாவது ரொம்ப அவசரமா நம்ம வச்சுக்க கூடிய வீட்டுல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். இதை வச்சு சூப்பரா ஒரு வெள்ளை குருமா தயார் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம்.

0: இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்கிட்ட ரெசிபி வெள்ளை குருமா.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: பூவி பின் பூவி பாவியர் விருப்பமாக.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவி பெண் பூவி பாவையர் விருப்பமாக. பாவையர் விருப்பம் நிகழ்ச்சியில் சகோதரிகள் தங்களுக்கு பிடித்த பாடலை பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக சகோதரிகள், 04342244030 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94868110 என்ற எண்ணிலும், மற்ற சகோதரிகள் 24431 என்ற எண்ணோடு 94866520 என்ற எண்ணில் பங்கு பெறலாம். பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இனிப்பில் இனியும் சகோதரி வருக, வணக்கம். காலை வணக்கமா, யார் எங்கிருந்து? நல்லா இருக்குமா பாரதிமா, சொல்லுங்க உங்களுக்கு பிடித்த பாடல். சரிங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாரதிமா? ஒப்பிட்டு கடை வச்சிருக்கீங்களா? எவ்வளவு நேரத்துல, காலையிலேயேமா இல்ல அதுக்கான டைம் இருக்குங்களா?
1: 6 மணி
0: வரைக்கும் இருக்குங்களா? நல்லா டேஸ்டா வந்து செய்வீங்களா? நல்லா சேல்ஸ் ஆகுதுங்களா? சரி சரி, கண்டிப்பா இனிப்போட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்பலையும் கேட்டு வரீங்க இல்லைங்களா? சரிம்மா, வாழ்த்துக்கள்மா.
2: நன்றியா. கொக்கு சீவ கொக்கு

0: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
1: பிபிடி பிசியோதெரபி பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி டிப்ளமா இன் பார்மசி டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
0: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: Students, listen carefully.
5: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
6: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு.
8: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
9: நான் வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
8: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடுலாம் எப்படிமா இருக்கு?
9: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
8: என்னமா அது?
9: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
8: அதனால என்னமா?
9: அட என்ன இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ளார கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்சி கிரைண்டர்லாம் வாங்கலாம்.

0: இருப்பியே.
1: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
0: அதெல்லாம் வாங்கும் போது ஐஎஸ்ஐ முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்னே.
1: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
0: அப்படி சொல்லுனே, அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம் விளையாடும் வீடு இது. ஆனந்தம்.
0: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
3: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக. வணக்கம்.
7: வணக்கம்யா.
6: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
7: நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
4: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
3: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக. வணக்கம்.
8: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கங்கய்யா.
7: வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
8: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
7: தேன்மொழிமா, சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்?
8: சிப்பிக்குள் முத்துங்கய்யா படம். துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மான்ற பாடல் போடுங்கய்யா.
7: நன்றிமா, இனிப்பில் இந்த மாதிரி நன்றி.
8: நன்றிங்கய்யா.

0: തുള്ളി തുള്ളി തുള്ളി.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: அஞ்சு

0: Asia Sunflower Oil.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக. நிகழ்ச்சியில் இனிப்பில் இணையும் சகோதரி வருக, வணக்கம்.
2: நன்றிங்க.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இனிப்பில் இணையும் சகோதரி வருக, வணக்கம்.
1: காலை வணக்கம் ஐயா. தர்மபுரி மாவட்டம் கொம்பலப்பட்டில இருந்து செல்வி பேசுறேன் ஐயா.
0: செல்விமா சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்.
1: பாடல் முதல்வன் பொதுட்டு சிரிச்சவில்லை.
0: பாடல் பாடியே காமிச்சிட்டீங்க அப்படிதானுங்களே. நன்றிமா, இனிப்பில இருந்தமைக்கு நன்றி.

0: உறும்பின பக்கமெல்லாம் மங்களம் மங்கள் வைர நகைகளை பத்தித்தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர்
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள், உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் சுய தொழில் தொடங்குவதற்காக தமிழ்நாடு அரசின் UIEGP திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கல்வி தகுதி: குறைந்தபட்சம் 8வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு: பொது பிரிவினருக்கு 18 முதல் 45 வயதிற்குள் இருக்க வேண்டும். சிறப்பு பிரிவினருக்கு 18 முதல் 55 வயதிற்குள் இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 500,000 மிகாமல் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் இணையதள முகவரி www.msmeonline.tngov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். மேலும் தொடர்புக்கு 89 25 53 39 41 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 89 25 53 39 42 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். இத்தகவலை தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவி பெண் பூவி. பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இனிப்பில் இனியும் சகோதரி வருக. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
1: நேச்சர்லேருந்து நிசா பேசுறேங்க.
0: நிசாமா, சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: நானும் ஒரு தொழிலாளிங்க. படம் ஒரு பூவை எடுத்து வைக்கணும் பின்னாடி, அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிமா, இனிப்பில் இருந்து நன்றி.
1: நன்றிங்க.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
1: வணக்கம், பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: 16 வயதனில செந்தூர பூவேன்ற பாட்டு அனைவருக்காகவும் உங்களுக்காகவும்.
0: நன்றிம்மா, இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி.
1: நன்றிங்க.

இன்று பகல் 12:10 விடியலை நோக்கி நாடகம் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 சூழல் கப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெறும், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை. இன்று பகல் 2 விவசாய அரங்கம். இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கவியரசு அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்குத்து, 3 கட்சவியில் கலக்கல் பாடல்கள், மாலை 4 விடைத்திடும் வினாக்கள், மாலை 5 மாலை தென்றல், 6 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரையிசை, 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. இன்று 7:25 வயல்வெளி, புடலங்காய் பீர்க்கங்காய் சாகுபடி பெண்ணாகரம் எம் பழனிமுருகன் அவருடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று 8:00 இளந்தென்றல் சொல்லோடு விளையாடு, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக, 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள், ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறும் சுகமான ராகங்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இன்று பகல் 2 விவசாய அரங்கம். இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலை உதவி பேராசிரியர் முனைவர் கவியரசு அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.

0: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
1: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
0: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
2: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.
3: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக
4: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:10.
1: Students, listen carefully.
2: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na best ah sollikitte polam.
3: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem.
4: நேயர்கள் இப்போது விடியலை நோக்கி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் எஸ் முரளிதரன், சி ராஜா அப்பாசாமி, ஆர் பரத்ராம், வி மீனாட்சி, கே விஸ்வநாதன், ஆர் நந்தகோபால், எம் பாலசுப்பிரமணியன். விடியலை நோக்கி நாடகம்.
5: மணி 11 சின்னராசவ இன்னும் காணோம். மெட்ராஸ்ல இருந்து மதுராந்தகத்துக்கு கார்ல வந்து சேர 2 மணி நேரம் ஆகலாம். இவன் ஏன் இன்னும் காணோம்? யோ முருகேஷ்,
6: யா
5: சின்னராசவ கூட்டி வர போன தங்கப்பன் என்ன ஆனா?
6: தலைவரை, தங்கப்பன் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. சின்னராசு கார்ல வரல, ட்ரெயின்ல ஏறிட்டாரா? தங்கப்பன் திரும்ப வந்துட்டான்.
5: அப்போ இவனை நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக சொல்லு.
6: அதுவும் சொல்லிட்டேங்க ஐயா. இவனும் போனா, சின்னராசு இவனை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. பதிலுக்கு வண்டிக்காரனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, அவன் இப்போ போயிருக்கான். இப்போ சின்னவர் மாட்டு வண்டியில தான் வந்துகிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்து சேர்ந்துருவாரு.
5: என்னையா அது, சின்னராசுவோட செய்கை வர வர மாறிட்டே இருக்கு. மாட்டு வண்டியில வரானா? ரொம்ப பழைய டைப்பா இருக்க.
6: ஆமாங்க, அவருக்கு எப்பவுமே கிராமம் பழம் பெருமை பேசுறதுல ரொம்ப ஈடுபாடு. அதனாலதான் இப்படி
5: பொருளாத கிராமம். நானே இதை உதறிட்டு டவுன் பக்கம் போலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இவன் என்னடா கிராமத்தை கட்டிக்கிட்டு அழகானு பாக்குறான்.
6: கிராமத்தை பாக்கட்டும் தலைவர, பார்த்தா தான் பழகுனா தான் சலிப்பு வரும். அப்புறம் தானே ஒரு முடிவுக்கு வருவாரு.
5: வந்துதானே ஆவணும், இல்லைன்னா வரவழைப்போம். சரி சரி, அதோ ஜல் ஜல் மாட்டு வண்டி சத்தம் கேக்குது. சின்னராசு வந்துட்டான் போல் இருக்கு.
6: ஆமாங்க தலைவர, சின்னராசு தான் வர்றாரு.
5: போயா, போய் பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வா.
6: இதோ இப்போ உடனே போறீங்கய்யா.
5: வாப்பா சின்னராசு, பிரயாணம்லாம் எப்படி?
7: சூப்பர்ப்பா. மாட்டு வண்டியில நம்ம கண்ணையா ஜல் ஜல்லுன்னு மாடுகளை ஓட விட்டுக்கிட்டு சுகமான பயணம்ப்பா. அழகான கிராமம், அற்புதமான இயற்கை அமைப்பு, பார்த்து ரசிக்க கண்ணு ரெண்டு பத்தலப்பா. அப்பா, நம்ம ஊருக்கு பொன் வயல்னு பேர் வச்சது யாருப்பா? பச்சைக்கம்பளம் விரிச்ச மாதிரி பசுமை கண்ணை பறிக்குதுப்பா.
5: சின்னராசு பாக்கிறதுக்கு தான் அழகு, உழவன் கணக்குல உழக்க கூட மிஞ்சறது இல்லப்பா.
7: கணக்குல கோளாறுப்பா.
5: அது கிடக்கட்டும், வந்ததும் வராதமா எதுக்கு வீண் பேச்சு? போய் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிடுப்பா, நாம சாவகாசமா பேசலாம். யோ முருகேஷ்,
6: ஐயா
5: போய் அம்மா கிட்டயும் பஞ்சவனத்துக்கிட்டயும் சின்னராசு வந்திருக்கான்னு சொல்லுப்பா. எல்லாரும் அவனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
6: இதோ இப்போ உடனே சொல்றேங்க ஐயா. பெரியமா, பெரியமா சின்னராசு வந்தாச்சு. ஏ கண்டு பஞ்ச வரணும், உன் மாமன் சின்னராசு டவுன்ல இருந்து வந்தாச்சு. பலகாரம்லாம் ரெடி பண்ணிட்டு இல்ல
7: முருகேஜ மாமா? என்னத்துக்கு என்ன ஏலம் போடுறிய? பைய பைய போய் தகவல சொல்லுங்க.
5: முருகேசி எப்பவும் இப்படிதான்ப்பா, இங்கிதம் தெரியாதவன், திருந்த மாட்டான். நீ போப்பா.
7: சரிப்பா.
8: மாமா கூப்பிட்டீங்களாமே.
7: ஆமா பஞ்ச வரணும்.
8: என்ன மாமா சேதி?
7: சேதி எல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான்.
8: நான் ஏதோ சேதி சொல்ல போறீங்களாக்கும் நினைச்சேன் மாமா.
7: மாமன் கிட்ட இருந்து என்ன சேதி எதிர்பார்க்கற பஞ்ச வரணும்?
8: நான் ஒண்ணும் எதிர்பார்க்கலப்பா.
7: நெசமா?
8: ஆமா நெசமா தான்.
7: நீ போய் சொல்ற.
8: ஒண்ணும் இல்ல.
7: அப்ப என் முகத்தை பார்த்து பேசலாம்ல
8: மாமா? எதுக்கு இப்ப கூப்பிட்டு வம்பு பேசுறீங்க? விஷயத்த சொல்லுங்க மாமா.
7: ஒண்ணும் இல்ல, வாயே இந்த ஊரை சுத்தி பாப்போம், ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பார்த்து.
8: முருகேஷ் மாமா சும்மா தானே இருக்காரு.
7: அவரை கூட்டிட்டு போக சொல்றியா? ஏன்டா கூட்டிட்டு போனோம்னு ஆயிரும்.
8: ஏன் அப்படி?
7: ஆமா, விவகாரமாவும் பேச மாட்டாரு, விவேகமாவும் பேச மாட்டாரு. நாம கேக்குற கேள்விக்கு எதிர் திசையா பதில் சொல்லுவாரு.
8: ஆனா அவர் தானே பெரிய மாமா கூட நிழலா இருந்துகிட்டு இருக்காரு.
7: ஆமா, இவருக்கு அவரையும் அவருக்கு இவரையும் விட்டா வேற காம்பினேஷன் கிடையாது. கடந்த தலைமுறை உறவு அப்படியே கிடக்கட்டும். எனக்கு தலையாட்டுற பொம்மைங்க மேலலாம் நம்பிக்கை கிடையாது.
8: பெரிய மாமாவுக்கு அவர் தான் மந்திரி, அவர் தான் எடுபடி.
7: நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு
8: உங்களுக்கு
7: பஞ்சவர்ணம் மாதிரி ஒருத்தியோட சப்போர்ட் வேணும்.
8: மாமா ஐஸ் வைக்கிறீங்க.
7: சரி அப்படியே வச்சுக்க, வா சித்த தூரம் நடப்போம்.
8: வாங்க.
7: அங்க பாரு, நான் சின்ன வயசுல பழம் பொறுக்கின நாவல் மரங்க.
8: ஆமா மாமா.
7: அதா நீச்சல் கத்துக்கிட்ட கிளியாத்துவோட.
8: ஆமா.
7: இதோ பயந்து ஒதுங்கின மீச வச்ச முனிசாமி. அது

0: அப்பா உட்காந்து சொல்ற பஞ்சாயத்து மேடை. இந்த இந்த பக்கம் பாரு, திருக்குறளை கத்துக்கிட்ட மரத்தடி பள்ளிக்கூடம்.
1: இதையெல்லாம் நீ மறக்கவே இல்லையா மாமா?
0: எப்படி மறக்க முடியும் பஞ்சவர்ணம்? ஆனா பாரு, இயற்கை அப்படியே தான் இருக்கு. நாம தான் அடியோட மாறிட்டோம்.
1: மாற்றம் தானே மாமா மாறாதது.
0: அதுக்காக இப்படியா குட்டி குட்டியா சட்டை போட்டுக்கிட்டு பொம்மை மாதிரி இருந்த பஞ்சவர்ணம், பாவாடையும் தாவணியும் ரெட்டச்சடையும் கம்மல் ஜிமிக்கி மூக்குத்தி போட்டுக்கிட்டு எப்படி ஆளே மாறிட்ட? அடே அப்பா, ஆச்சரியமா இருக்கு.
1: அங்க மட்டும் என்னமா அழகா இருக்கீங்க. கரு கருன்னு மீசைய வச்சுக்கிட்டு பேண்ட்டு சட்டைன்னு நச்சுன்னு இருக்கீங்க. நீங்களும் என்னமா மாறிட்டீங்க?
0: அடட, வர்ணனை எல்லாம் பலமா இருக்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம ஊர் மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு? வசந்த் இருக்கா?
1: என்னட்ட சொல்ல, விவசாயத்தை இந்த மக்கள் கைவிட்டுக்கிட்டே வராங்க. எங்கேயாவது டவுன் பக்கம் போலாமான்னு பாக்குறாங்க.
0: ஏன்
1: விவசாயம் கட்டுப்படி ஆகாததுதான்?
0: ஐயோ,
1: ஆமா, அத அங்க பாருங்க, கழனில எல்லாம் பெரிய மாமா கல் நட்டு வச்சிருக்காங்க. பிளாட் போடுறதுக்கு உத்தேசம்.
0: என்ன கொடுமை பஞ்சவர்ணம் இது!
1: இப்படி நிறைய கொடுமை இந்த ஊர்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அதோ மதகுக்கர கழியாண்ட மராமத்து பாத்துட்டு இருக்க முருகேஷ் மாமாவை கேளுங்க, இன்னும் நிறைய விவரம் கிடைக்கும்.
0: இதோ கேக்குறேன். மாமா, முருகேஷ் மாமா, முருகேஷ் மாமா!
2: சின்ராசே, என்ன கண்டு கூப்பிட்டியா? இந்த வர வர
0: எவா மாமா, ஒன்னு ஒண்ணு கேக்கணும்.
2: இந்த வந்துட்டேங்க. என்ன கேக்கணும் கேளு.
0: எதுக்கு பயிர் பச்சை இல்லாம இந்த பக்கத்து கழனிகள் எல்லாம் கலர் நல்லமா இருக்கு? அதுக்கு மேல இதுல ஏன் கல்ல நட்டு வச்சிருக்கீங்க? பிளாட் போடணும்னு உங்களுக்கு எப்படி மாமா மனசு வந்துச்சு?
2: சின்ராசு, இந்த பக்கம் ஒரு கம்பெனி வரப்போதா அரசல் புரசலா தகவல் வந்தது. தலைவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும்னு விரும்புறாரு. முதல்ல இந்த 2 ஏக்கர் நிலத்தை பிளாட் போடணும்னு ஐடியா பண்ணியிருக்காரு. அப்ரூவல்கெல்லாம் அனுப்பிச்சாச்சு. ஆமா, நம்ம தலைவர் பதவியில இருக்கிற காலத்திலேயே இதெல்லாம் சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆமா, இப்போ ரியல் எஸ்டேட் தொழில நிறைய பணம் புரளுதாம்ல, இதுதான் நம்ம தலைவரோட கால்குலேஷன்.
0: அட போ மாமா, நீங்களும் உங்க கால்குலேஷனும். யாராச்சும் பெத்த தாய கூறு போட்டு வைப்பாங்களா மாமா? இது எந்த ஒரு நியாயம்?
2: என்றாச்சு, இப்ப எல்லா கிராமங்கள்லயும் இப்படித்தான் நடக்குது. மாஞ்சி மாஞ்சி விவசாயத்துல மல்லு கட்டுறத விட நகரத்துல மாடி வீட்டை வாங்கி போட்டோம்னா வாடகை எக்கச்சக்கமா கிடைக்குமாம்ல.
0: இது என்ன மாமா விபரீத புத்தி?
2: சின்ராசு, இது லாப நட்ட கணக்கு. ஆமா, தலைவரோட, அதான் உங்க அப்பாவோட பிளானு. அவரோட பிளானை அடிச்சுக்க இந்த ஊர்ல இன்னும் ஒருத்தனும் பிறக்கல. சின்ராசு
0: பிறந்துட்டான் முருகேச மாமா. அவரை கேள்வி கேட்க அவர் வீட்லயே பிறந்துட்டான். இப்பவே கிளம்புறேன், அவர்கிட்ட நறுக்குன்னு கேக்குறேன்.
2: கேளு சின்ராசு, ஆனா அவர்கிட்ட ஏதோ பதில் தான் கிடைக்கும். ஆனா எப்பவுமே அவர் ஐடியா தான் ஜெயிக்கும்.
0: பார்க்கலாம். அப்பாவா இல்ல நான் வரேன். அப்பா, அப்பா!
3: என்னப்பா பதட்டமா வர? என்ன குடிமுழுகிற சமாச்சாரம்?
0: குடிமுழுகிற விஷயம் மட்டும் இல்லப்பா, ஒரு ஊரே முழுகிற சமாச்சாரம்.
3: என்னப்பா புதிர் போடுற, தெளிவா சொல்லு.
0: ரொம்ப தெளிவா சொல்றேன்ப்பா. மெயின் ரோட்டுக்கு பக்கத்துல மதகுக்கார கழனிகள் எல்லாம் எதுக்குப்பா கல்ல நட்டு வச்சிருக்கீங்க? ரியல் எஸ்டேட் பண்ண போறீங்களா?
3: ஓ, அதுவாப்பா? அதுக்கு எதுக்கா இப்படி தையா தக்கான்னு குதிக்கிற?
0: என்னப்பா அது என்னமோ சாதாரண விஷயம் மாதிரி சொல்றீங்க.
3: நான் இல்லப்பா, எல்லா விவசாயிகளும் இப்ப அந்த முடிவில் தான் இருக்காங்க.
0: தப்புப்பா, பெரிய தப்பு. விவசாய நிலங்களை பிளாட் போடுறது மிகப்பெரிய தப்பு.
3: விவசாயம் லாபம் தரலப்பா. அதான்
0: லாபம் தரலையா? என்னப்பா இது புது கதை?
3: ஆமாப்பா, இப்பெல்லாம் வெள்ளாம படுறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஆனா அப்படி செஞ்சும் களத்து மேட்டில் வியாபாரிக்கு நெல்லை விற்கும் போது லாபம் பார்க்க முடியலையப்பா.
0: என்னப்பா இது, களத்து மேட்லயே ஏன் விலைக்கு போடணும்? ஆக்க பொறுத்த நீங்க ஆற பொறுக்கணும். லாபம் தரக்கூடிய வேலை எப்போ வருதோ அப்போ விற்கலாம்ல.
3: அட போப்பா, இப்போ விவசாயம் பண்ணுறதே பெரும்பாடா இருக்குன்னு சொல்ல வந்தேன், நீ வேற.
0: இடையில விவசாயி தலை குனிஞ்சது வாஸ்தவந்தான்ப்பா. ஆனால் இனி வர காலம் விவசாயிகளின் காலம். எல்லாரும் இப்போ இயற்கையை விரும்புகிறாங்க, அதிகமாக நேசிக்கிறாங்க. இப்போ நாம் பின்வாங்கக்கூடாதுப்பா. நம்பிக்கையாக விவசாயத்தை தொடரணும். லாபகரமாகவும் சமூக பயன்பாட்டுக்காகவும் விவசாயத்தை செய்வோம். கிராமத்தை உலகத்தரத்துக்கு கொண்டு போவோம்.
3: கனவு காண்றப்பா நீ?
0: ஆமாப்பா, அப்துல் கலாம் காண சொன்ன கனவுப்பா. என்னோட கனவுக்கு இன்னொரு பேர் லட்சியம்.
3: என்னப்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறேன், யதார்த்தமா சிந்தனை பண்ணு.
0: என்னோட சிந்தனை பலம் வாய்ந்ததுப்பா, உங்க சிந்தனை தான் தடுமாறுது. உங்களுக்கு 1 வாரம் டைம் தரேன், நீங்க புத்தி மாறணும்.
3: அதே 1 வாரம் உனக்கு நான்

0: தரேன், தெளிவா ஒரு முடிவுக்கு வா. நான் பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போனோம், இன்னைக்கு மீட்டிங்ல சில முக்கியமான தீர்மானங்கள்லாம் போட வேண்டியிருக்கு, வர்றேன்ப்பா.
1: வாங்கப்பா, நாம மறுபடி அடுத்த வாரம் இதே விஷயத்தை பேசுவோம்.
0: பேசுவோம்.
2: தலைவரே, எனக்கு இந்த வேலையே வேண்டாங்க. இங்க வேலை செய்யறதுக்கு பதிலா நான் வேற எங்கேயாவது போய் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறேன், என்ன ஆள விடுங்க.
0: என்னையா முருகேஷ், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி சலிச்சுக்கிற?
2: பின்ன என்னங்க, நான் ஒத்த ஆளு, எத்தனை வேஷம் கட்ட முடியும் சொல்லுங்க?
0: இப்படி எல்லாம் தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடந்துப்பியா, அதை விட்டு போட்டு சலிச்சுக்கிற.
2: அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் தலைவரே, பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து நிர்வாக அதிகாரி வந்திருந்தாரு, ஏதோ கழிப்புற திட்டமா, அதுக்கு சர்க்கார்ல இருந்து பணம் வந்திருக்குதான், அதை மாத்துறதுக்கு உங்க கையெழுத்து வேணுமா, அதை சொல்ல சொன்னாரு.
0: யோ, மெதுவா பேசியா, மாடியில் இருக்கிற சின்னராசு காதல விழ போகுது. நாம கழிப்பற திட்ட பணத்தை வேற திட்டத்துக்கு பயன்படுத்த போறோம், இதெல்லாம் சின்னராசுக்கு தெரியக்கூடாது.
2: அப்போ கழிப்பற இல்லாத வீடுகளுக்கு கழிப்பற வராதா, அந்த திட்டமும் அம்போவா?
0: யோ யோ, நம்ம ஊருக்கு எதுக்கே கழிப்பற, குளத்து மீடு இருக்கு, கம்மாக்கரை இருக்கு, சவுக்க தோப்பு இருக்கு, தனியா வேற கழிப்பற வேணுமா என்ன?
2: அது சரி, அது என்னவோ தலைவர, நீங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும், வேற யாரு எப்படி போனா நமக்கு என்ன?
0: யோ, இதெல்லாம் நமக்குள்ளையா, வெளியில பேசுற போது நாம அப்படி காட்டிக் கூடாது, பொது ஜனங்களுக்கு உதவுற மாதிரி நடிக்கணும், நீலி கண்ணீர் வடிக்கணும், இல்லைன்னா மூணாவது முறையா இந்த பொன்வயல் கிராமத்துக்கு தலைவரா வர முடியுமா?
2: இந்த தந்திரம் எல்லாம் எனக்கு தெரியுங்களா, நான் ஏதோ உங்க வீட்டுல வெந்ததை தின்னுட்டு வந்ததை பேசிட்டு இருக்கவன்,
0: அதுக்காக இப்படி பேசுவியா? கொஞ்சம் தந்திரமா பேசணும், நடந்துக்கணும்.
2: தலைவரே, பஞ்சவரணம் வரா, அப்படி பேச்ச மாத்துங்க.
0: நான் பாத்துக்கிறேன். அம்மா, பஞ்சவரணம்
3: என்னங்க மாமா?
0: உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா.
3: சொல்லுங்க மாமா.
0: உங்க அம்மாவ, அதான் என் தங்கச்சிய பக்கத்து ஒரு மிராசுக்கு கொடுத்தோம், அவன் பொறுப்பு இல்லாம கெட்டலைஞ்சி குடி போதையில நாக்கு வறண்டி செத்து போனான். அன்னையிலேருந்து உங்க அம்மாவையும் குழந்தையா இருந்த உன்னையும் நான் இங்க கூட்டியாந்துட்டேன். இப்போ நீயும் பெரியவள் ஆயிட்ட, நம்ம சின்னராசுக்கு சரியான ஜோடியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வயசாயிட்டு இருக்குமா, இந்த சொத்தை எல்லாம் நாளைக்கு நீயும் சின்னராசு தான் ஆள போறீங்க. இந்த ஒன்றை ஒம்போதா மாத்த நான் முயற்சி பண்றேன், இவன் அதான் சின்னராசு அதுக்கு முரண்டு பண்றான். அதனால அவங்கிட்ட கொஞ்சம் பக்குவமா நீ எடுத்து சொல்லணுமா.
3: மாமா, அவங்களுக்கே நியாயம் நீதி எல்லாம் தெரியும் மாமா.
0: ஆமா, நியாயம் நீதி இதையெல்லாம் பார்த்தா நாம பணம் பண்ண முடியுமா?
3: மாமா, நீங்க சொல்றது உங்களுக்கு கரெக்டா தெரியலாம், ஆனா அவருக்கு தான் செய்யறதுதான் சரின்னு நினைப்பு. நான் அவரை கட்டிக்க போறவளா இருந்தா கூட எனக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அதை தாண்டி நான் எப்படி பேசுறதான்?
0: இல்லம்மா, உன்னை டைரக்டா பேச சொல்ல, வாய்ப்பு அமைகிற போது லைட்டா சொன்னா போதும்.
3: சரி மாமா, கண்டிப்பா சொல்றேன், எனக்கு தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன், நாம அப்புறமா இதை பத்தி பேசலாம்.
0: என்னம்மா நடுவுற, நீ அவங்கிட்ட சொல்லலன்னா கூட பரவாயில்ல, நான் இப்படி பேசினதா அவனுக்கு தெரியக்கூடாது, அத பாத்துக்க.
3: சரி மாமா, ரெண்டாவதா சொன்னீங்களே அதையே கடைபிடிக்கிறேன், வரேன் மாமா.
0: பாத்தியா ஐயா, சின்னராசும் ஒரு டைப்பா இருக்கான், இவனும் அப்படியே தான் இருக்கா.
2: என்னங்க பண்றது தலைவர, புது ஜெனரேஷனு அப்படித்தான் இருக்கும், நம்ம பார்க்காத ஜெனரேஷனா?
0: இருக்கட்டும் இருக்கட்டும், நானா அவனானு பாக்குறேன், பஞ்சாயத்து அதிகாரி வர சொன்னதா சொன்னேன் இல்ல?
2: ஆமா,
0: வா ஒரு நட போயிட்டு வருவோம்.
2: வாங்க வாங்க.
0: யோ முருகேஷ்,
2: தலைவர
0: எங்கய்யா பஞ்சாயத்து ஆபீஸ் நிர்வாக அதிகாரியை காணோம், நம்ம வர சொல்லிவிட்டு இந்த மனுஷன் எங்கயா போனாரு?
2: அதானே, இருங்க தலைவர, நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். தலைவர, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நிர்வாக அதிகாரிக்கு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஃபேக்ஸ் மெசேஜ் வந்துச்சான், அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்களாம், இமிடியேட்டா ரிலீவும் பண்ணிட்டாங்களாம், அவருக்கு பதிலா புது அதிகாரி வந்து ஜாயின் பண்ணிட்டாரா?
0: யாரையா அந்த புது அதிகாரி, யாராவது நமக்கு தோது இல்லாத மாதிரி வில்லங்க பிடிச்சவரை வந்திருக்க போறாங்கய்யா?
2: தலைவர, யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க, அவர் ரூம்ல போய் யாரு என்னன்னு பாக்கலாம்னு பார்த்தா தலைவரை வர சொல்லுங்க அப்படின்னு என்னையே திருப்பி விட்டானுங்க. தலைவர,
0: அப்படி எவன் யா கொம்பு முளைச்சவன், அவருக்கு நம்ம மாதிரி இதானே ஆசா பாசங்கள்லாம் இருக்கும். சரி சரி, நான் நேர போய் பாக்குறேன், அவனை எப்படி சரி கட்டலான்னு யோசிச்சு வைப்போம், அதை வச்சு ஒரு அடி அடிப்போம். அதிகாரிகள் கைக்குள்ள போடுறது நமக்கு என்ன தெரியாத விஷயமா?
2: அது சரி தலைவர, உங்களுக்கு தெரியாத வித்தையா, போயிட்டு வாங்க தலைவர, நான் வெளியிலேயே வெயிட் பண்றேன்.
0: வர்றேன்.
4: வாங்க தலைவர. வணக்கம.
0: வணக்கங்க. ஏய் சின்னராச, நீ எங்க இங்க இருக்க?
4: தலைவர, அத நான் சொல்றேன், சின்னராச என்னோட காலேஜ் மேட்டு, டிரான்ஸ்பர் ஆகி இங்க வர்றதுன்னு முடிவான உடனே சின்னராச கிட்ட போன் பண்ணேன். அது மட்டும் இல்ல,

0: நான் தான் இவனை இங்க வர சொல்லவும் செஞ்சேன்.
1: அட ஆச்சரியமா இருக்கு, என் மகனோட ஃப்ரெண்டு அதிகாரி, நான் தலைவர்.
2: வாஸ்தவம்தான்ப்பா, முதல்ல உட்காருங்க, பல விஷயங்களை பேசுவோம்.
1: இந்த பேரூராட்சிக்கு வர்ற பல திட்டங்களை 10-15 வருஷங்களா செயல்படுத்திக்கிட்டு வரேன்.
2: ஆமாமா, ஏரி தூர் வாரினது, கம்மாயங்களை சீரமைச்சது, வீடுகள் தோறும் கழிப்பறைகள் கட்டினது.
1: சின்னராசு, நான் இதெல்லாம் செய்யலன்னு நீ குத்தி காட்டுறியா?
2: இப்பதான் எதிர்கட்சி உறுப்பினர்கள்லாம் வந்துட்டு போறாங்க. பேரூராட்சியில உங்க அதிகாரம் கொடி கட்டி பறந்துருக்கு. கிராமத்து வளத்தை மேம்படுத்தாதது, அதிகாரத்தை சரியா பயன்படுத்தலன்னு உங்க பேர்ல அடுக்கடுக்கா பல குற்றம் இருக்கு.
1: சின்ராசு, அதையெல்லாம் நம்பாத. எனக்கு ரெண்டு கண்ணுங்க இருக்குன்னா, அதுல ஒண்ணு நீ, இன்னொன்னு இந்த ஊரு.
2: அப்பா, இது மேடை இல்லப்பா, இந்த சால்ஜாப்பான பேச்செல்லாம் இங்க பேசாதீங்க.
1: சின்ராசு, என்ன சொல்ற நீ?
2: என்னத்த சொல்ல, உங்க பதவி காலத்துல இந்த ஊர் போதுமான வளர்ச்சி அடையல, அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வந்த பணம் அந்தந்த திட்டத்துக்கு போகல அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்க. நிர்வாக அதிகாரியா என் ஃப்ரெண்டே இந்த ஊருக்கு வந்த சந்தோஷம் ஒரு பக்கம்னா, உங்களால ஏற்பட்ட குழப்பங்களை தீர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கேன்ற வருத்தம் இன்னொரு பக்கம்.
1: சரிப்பா, இனிமேலாம் சரியானபடி நடக்கும்பா.
0: நடக்கணும், இல்லன்னா தர்ம சங்கடம் தான். நான் என் ஃப்ரெண்டு சின்னராசோட முகத்தை பார்க்க வேண்டியிருக்கு, அவனுக்காக நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லனா பேச மாட்டேன், நடவடிக்கை தான் எடுத்திருப்பேன்.
2: மகேஷ், எனக்காக நீங்க பார்க்க வேண்டாம், எனக்கு நீதியா உறவா அப்படிங்கிற கேள்வி வந்தா நான் நீதியத்தான் ஆதரிப்பேன். நீங்க பண்ண வேண்டியதை பண்ணுங்க.
0: இருக்கட்டும்பா, ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போமே, அப்புறம் அடுத்த லெவல்.
1: சரி, பண்ணிடலாங்க, நான் வரேங்க.
2: கிளம்புறதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்டுக்கங்கப்பா, இனி இந்த பேரூராட்சிக்கு எந்த நிதி எந்த திட்டத்துக்குன்னு ஒதுக்கப்படுதோ அதுக்கு தான் செலவு செய்யப்படணும். இதை மனசுல வச்சுக்கிட்டு கிளம்புங்க. அரசு ஆணைகளை மீறவோ வளைக்கவோ நான் விட மாட்டேன். நீங்களும் அப்படியே இருக்கணும், ஒரு தலைவரா நீங்க இதுக்கு ஒத்துழைக்கணும்.
1: இத பார் சின்ராசு, நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன்பா. அதே மாதிரி அதிகாரியா இருக்கிற உங்க ஃப்ரெண்டு சொல்றதையும் நான் கேட்டுக்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன்.
3: வாங்க தலைவரே, வாங்க. புது அதிகாரிய பாத்தீங்களா, எப்படி தெரியுறாரு?
1: யோ முருகேசு, எல்லாமே தலைகீழ ஆயிடுச்சியா?
3: ஏன் தலைவர் அப்படி சொல்றீங்க?
1: புது அதிகாரிய வந்திருக்கிறது யாரு தெரியுமா?
3: யாரு தலைவரே?
1: நம்ம சின்ராசோட ஃப்ரெண்டு மகேஷ்னு பேரு.
3: மகேஷ் எப்படி, நம்ம மாதிரி தானே? இல்ல,
1: அதையா கேக்குற? தலைவரையும் கூட வந்திருக்கு.
3: ஏங்க,
1: சின்ராசோட ஃப்ரெண்டும் இவனாட்டமே இருக்கான்.
3: ஐயோயோ தலைவரே, அப்ப இனிமே எப்படி நம்ம பொழப்பு?
1: எப்படியாவது இவனுங்களை நம்ம வழிக்கு கொண்டு வரணும்யா. நாம நினைச்சபடி நம்ம பழைய வாழ்க்கையே நாம வாழணும்.
3: நடக்கும் நடக்கும் தலைவரே, நீங்க மனசு வச்சு எது நடக்காம இருந்திருக்கு?
1: காட்டுறேன், நடத்தி காட்டுறேன். இந்த தங்கராசு யாருன்னு காட்டுறேயா.
4: ஹலோ சார். சார், நான் உள்ள வரலாமா?
2: ஆ வாங்க.
4: நான் முருகேச மக முத்துமணி, நீங்க வர சொன்னதா கேள்விப்பட்டேன்.
2: ஆமா ஆமா, இப்படி உட்காருங்க, கொஞ்சம் பேசுவோம்.
4: சொல்லுங்க சார்.
2: உங்க அப்பா முருகேஷ் எங்க அப்பா கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு.
4: தெரியுங்க, சின்ன வயசுல இருந்தே உங்க அப்பா கிட்ட தாங்க எங்க அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காரு.
2: அவர் என்ன சம்பளம் வாங்குறாருன்னு
4: தெரியுமா? சம்பளம் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க, அப்பப்ப கொஞ்சம் பணம் தருவார். தீபாவளி பொங்கலுக்கு புது துணி எடுத்து தருவார், இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இதாங்க எங்க அப்பாவுக்கு உங்க வீட்டுல தர சம்மானம்.
2: உங்க அப்பாவோட உழைப்பை ஒருத்தர் உறிஞ்சுறாரு, இத பத்தி நீங்க கவலைப்பட்டதே இல்லையா?
4: அப்பாக்கு இது பயிரிடுச்சுங்க. சில சமயம் அப்பாவுக்கு பிடிக்காது, நின்றுடுவார். அப்புறம் இவர் கூப்பிடுவாரு, இல்ல அவரே வந்து நிப்பார். ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்.
2: ஓஹோ, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
4: கவர்மெண்ட் காலேஜ்ல பிஏ படிச்சிருக்கேன் சார்.
2: வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா?
4: இல்லங்க, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
2: குட், உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு தான் நான் வர சொன்னேன். உங்க அப்பாவோட உழைப்பை எங்க அப்பா உறிஞ்சதுக்கான பிராயச்சித்த நடவடிக்கை தான் இது. இதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கா?
4: கண்டிப்பா சார், நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். நீங்க இந்த ஊருக்காக பாடுபட நினைக்கிறத பல பேர் பெருமையா பேசிக்கிறாங்க.
2: ஆமா, எனக்கு இந்த ஊர் தான் ரொம்ப முக்கியம், அப்புறம் தான் என் சொந்த வீடு. ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட உங்க வேலை இருக்கணும், பரவாயில்லையா?
4: கண்டிப்பா, நான் எந்த வேலையும் செய்ய தயாரா இருக்கேன்.
2: நான் எங்க அப்பா மாதிரிலாம் ஏமாத்த மாட்டேங்க, கணிசமான சம்பளம் கொடுப்பேன்.
4: ஓகேங்க.
2: இந்த ஊர்ல விவசாயம் ஜோரா நடக்கணும். எங்க வீட்டு 30 ஏக்கர் பூமி முழுக்க ஏதாவது வெள்ளாம நடந்துகிட்டே இருக்கணும். நெற்பயிரை நட்டுட்டு லாபம் வரல லாபம் வரலன்னு புலம்ப கூடாது. 2 ஏக்கர்ல கடலை, அடுத்த 2 ஏக்கர்ல கத்திரி வெண்டை மிளகா, இன்னும் கொஞ்சம் நிலத்துல தர்பூசணி, தண்ணி போதாத இடத்துல மா பலா, நீரோட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல வாழை, இப்படி மாத்து பயிர்களையும் நாம பயிரிடணும்.
4: ரொம்ப சந்தோஷங்க, சரியா சிந்திச்சு பேசுறீங்க, பண்ணலாங்க, லாபம் வர்ற மாதிரி கண்டிப்பா செய்வோம்.
2: நீங்க எப்ப வேலையில சேர போறீங்க?
4: நான் வேலையில சேர்ந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க.
2: சூப்பர், கை கொடுங்க கை கொடுங்க.
4: ஓ ஷூ.
1: என்னையா முருகேஷ?
3: சொல்லுங்க தலைவரே.
1: என்னையா, நான் 8 அடி பாஞ்சா, இந்த சின்ராசு 16 அடி பாயறான்.
3: ஆமாங்க, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. முன்னெல்லாம் நாம விவசாயம் பண்றதுக்கு சரியா பண்ண முடியலன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், ஆளுங்க வரலன்னு தவியா தவிப்போம். இப்ப என்னடானா, மந்திரம் போட்ட மாதிரி கூலிக்காரங்க கரெக்டா வர்றாங்க.

0: விவசாயம் ஜரூரா நடக்கு, ஒண்ணுமே புரியல தலைவர.
1: அது மட்டும் இல்லையா, அப்பெல்லாம் தானியங்களை களத்து மேட்ல போட்டுடுவோம், பெரிய லாபம் பார்க்க முடியாது. இப்போ இவன் நிதானமா வியாபாரம் பண்றான், லாபம் அமோகமா வருதுயா.
0: இன்னொன்னு தெரியுங்களா, நம்மள பாத்துக்கிட்டு பக்கத்து கழனிக்காரங்க எல்லாம் நம்மள மாதிரியே விவசாயத்துல புது டெக்னிக்களை கடைபிடிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு செழிப்பா இருக்குங்க தலைவரே.
1: கல்ல நட்டு வச்சு ரியல் எஸ்டேட் பண்றதா இருந்த இடத்தெல்லாம் வெள்ளாமை நடக்குதுயா.
0: தலைவரே, விவசாயம் செழிச்சிட்டதால இப்ப கடகண்ணில எல்லாம் வியாபாரம் பெருகி போச்சு, மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, பண்டிகைகளை சிறப்பா கொண்டாடுறாங்க.
1: அட ஆமாயா, ரொம்ப வருஷமா இழுக்காம கிடந்த நம்ம மாரியம்மன் கோயில் தேரு இந்த வருஷம் இழுத்தாச்சே.
0: தலைவரே, உண்மையிலேயே சொல்றேன், நம்ம சின்னராசு கெட்டிக்காரர் தாங்க.
1: ஆனா உண்மையா, நம்ம வாயால அவனை போடக்கூடாது. அப்புறம் நாம தோத்துட்ட மாதிரியும் அவன் ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு இமேஜ் உருவாயிடும். நாம எப்படியாவது அவனை ஜெயிக்கணும். நம்மோட அனுபவ அறிவுதான் பெஸ்ட்னு நிரூபணம் ஆகணையா.
0: தலைவரே, உங்க புள்ள கூட என் மகன் முத்துமணியும் இப்ப சேர்ந்துட்டான், ரெண்டு பேரும் வெளுத்து வாங்குறானுங்க.
1: அட, இந்த சின்னராசு விவசாயத்துல சாதிச்ச மாதிரியே புது அதிகாரிகளை பயன்படுத்தி பேரூராட்சி நிர்வாகத்தையும் ஒரு நல்ல வழி பண்ணிட்டாயா. இப்போ பேரூராட்சி நடவடிக்கைங்க ஒரு தினசனா போய்கிட்டு இருக்கு, தினமும் எல்லாரும் யோகா பண்றாங்கன்னு பாத்துக்கோயேன்.
0: ஆமாங்க, நானே சொல்லணும்னு இருந்தேன். போன வாரம் திங்கட்கிழமை நம்ம ஊர் ஸ்கூல்ல காலையில பிரேயர்ல எல்லா பிள்ளைகளும் யோகா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல பார்த்தா நம்ம சின்னராசு தான் அங்க இருந்து எல்லாருக்கும் யோகா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு.
1: ஒன்னுத்த விட்டு வைக்கலையா, எல்லாத்திலையும் புகுந்து விளையாடுறான்.
0: அது மட்டும் இல்ல தலைவரே, சின்ராசோட கல்யாணத்துல எல்லாருக்கும் தாம்பூல பை தர்றதுக்கு பதிலா மரக்கண்ணுகளை தரப்போறதாவும் பேசிக்கிட்டாங்க.
1: இப்படியே போச்சுன்னா மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி நம்ம ஊர் மாறிடும் போல இருக்கு.
0: ஆமா தலைவரே, இவரை மாதிரி எடுத்துக்காட்டா ஊருக்கு ஒரு ஆள் இருந்தா போதும், அந்த ஊரே நல்லா ஆயிடும்.
1: முருகேசு, இத்தனை பெருமைக்கும் உடையவன் என் மகன் தான்னாலும் எனக்கு மனசுல என்னவோ நெருடலா இருக்கியா. அவனை நான் ஜெயிக்கணும், தலைவர் தான் டாப்புன்னு ஒரு அழுத்தம் எனக்கு வரணும் ஐயா.
0: ஆமாங்க, அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் நம்ம முதல்ல யோசிக்கணும்.
1: யோ, ஒண்ணு பண்ணலாயா.
0: என்னங்க?
1: முதல்ல பயன்பாட்டில் இல்லாத நம்ம கோடவுன் இருக்குல்ல,
0: ஆமா,
1: அதை சரி பண்ணிடுவோம். நம்ம ஊர் ஏழை மக்களுக்கு வீட்டுல விசேஷம் வரும்போது அதை கொடுத்து உதவலாமே.
0: சூப்பருங்க.
1: அது மட்டும் இல்லையா, கல்யாணம், காதுகுத்து, மஞ்சள் நீராட்டுன்னு வரும்போது ஊர் ஜனங்க இடம் கிடைக்காம தவிக்கிறாங்க பாரு. அப்போ நம்ம கோடவனை கொடுத்து உதவிலாம்னா பெரிய பாராட்டு கிடைக்கும்.
0: ஓஹோ, ஆமாயா, இதெல்லாம் இலவசமாவே கொடுத்துடலாமா?
1: ஆ, முழுசா இலவசமா கொடுக்க வேணாயா, மதிப்பு இருக்காது. ஓரளவு கம்மியா பணம் வாங்கிக்கிட்டு கொடுப்போம். 10,000 வெளியில கொடுக்கறத நம்ம கிட்ட 2,000 கொடுக்கட்டும்.
0: ஓஹோ, சூப்பர் ஐடியாங்க.
1: சரி சரி, போதும் போதும், இந்த சரிங்கிறது தலையாட்டுறது இதை தவிர உனக்கு வேற ஒண்ணுமே தெரியாதுயா.
0: புதுசா சிந்திக்கிறதே இல்ல.
1: சரி சரி, நீ சிந்திச்சதெல்லாம் போதும், கோடவுன் பக்கம் போவோம். ஏதாவது கொத்தனார் வேலை ஆசாரி வேலையை செய்ய வேண்டுதான்னு பார்ப்போம்.
0: பார்ப்போம் பார்ப்போம், வாங்க.
2: எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி மாத்தினாரு எங்க அப்பா, அதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க?
3: நல்ல வரவேற்புங்க தலைவர். தங்கராசோட முயற்சி அபாரம்னு பேசிக்கிறாங்க, இதுல ஏகப்பட்ட ஏழைகள் பலன் அடைறாங்க.
2: அடடே, எங்க அப்பா இழந்த பேரை மறுபடியும் சம்பாதிக்கிறாரா?
3: ஆமாங்க சார், இந்த நல்ல விஷயத்தை நாமும் வரவேற்கணுங்க.
2: அது சரி, நேற்று சாயந்தரத்துல இருந்து ஏதோ 2 லாரி கோடவுன்ல நிக்குது, என்ன விஷயம், ஏதாவது தகவல் தெரியுமா?
3: நானும் பாத்துட்டு தாங்க இருக்கேன், பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கு. உர மூட்டைகளாம் ஆர்டர் கேன்சல் ஆயிட்டுதான், அதான் திரும்பி கொண்டு போறதா இல்ல வேற அட்ரஸ்க்கு எடுத்துட்டு போறதான்ட்டு ஒரே குழப்பமா இருக்காங்க. தலைவர்கிட்டே சொல்லிட்டு குடோன்ல தங்கி இருக்காங்க. 2 லாரி 4-5 ஆளுங்க நேத்துல இருந்து இருக்காங்க சார்.
2: காலையில நானும் பார்த்தேன், அவங்கள மடக்கியும் விசாரிச்சேன், ஆனா சரியான பதில் சொல்லல. முன்னுக்கு பின்னா ஏதோ பேசுறாங்க. வாய கொஞ்சம் போய் என்ன ஏதுன்னு பாப்போம்.
3: சரி சார், வாங்க சார், போலாம்.
1: யோ முருகேஷ்
0: தலைவர,
1: என்னையா போலீஸ் நம்ம வீட்டாண்ட வருது?
0: ஆமா தலைவர, 2-3 போலீஸ் அதிகாரிங்க வேற இறங்கி வர்றாங்க.
1: சரி சரி, பதட்டப்படாத, என்ன ஏதுன்னு கேப்போம்.
4: மிஸ்டர் தங்கராஜ், நாங்க ஸ்பெஷல் பிரான்ச் ஆபீஸ் அதிகாரிங்க, விசாரணைக்காக வந்திருக்கோம். 2 நாளா அக்யூட்டர்களை தேடி தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கோம். நீங்க என்னடா, வெடிமருந்து கடத்தல் கும்பலுக்கு இடம்

0: கொடுத்து உதவி செஞ்சிருக்குங்க. அது அபாயகரமான உதவிங்கிறதுனாலையும் விளைவுகள் ரொம்ப மோசங்கிறதுனாலையும் தேச துரோக சட்டத்தின் கீழே உங்களை அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கோம்.
1: ஐயோ என்னது, கிணறு வட்ட பூதம் புறப்படுது. நாங்க ஹெல்ப் பண்றதா நினைச்சுதான் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம். லாரியில உரம் மூட்டைகள் தான் இருக்குன்னு சொன்னாங்க.
0: என்னங்க நீங்க, என்ன குழந்தையா? அவங்க சொன்னது அப்படியே நம்புறதுக்கு? அந்த பசங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது திருட்டு பசங்கன்னு.
2: ஓஹோ, ரெண்டு நாள் தங்கிக்கிறோம், வாடகை எவ்வளவு வேணாலும் தரோம்னு சொன்னது இந்த மாதிரி சேட்டை பண்றதுக்கு தானா?
1: இன்ஸ்பெக்டர் சார், நான் இந்த ஊர் தலைவர், எனக்குன்னு கொஞ்சம் கௌரவம் இருக்கு.
0: அதெல்லாம் நேத்து வரைக்கும், இப்ப தேச துரோக வழக்கே உங்க மேல பதிவாகிறதுக்காக இருக்கு. விசாரணையில சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்க, இப்ப வாங்க ஸ்டேஷனுக்கு.
1: ஐயோ சார், இந்த ஸ்டேஷன் விசாரணை இதெல்லாம் பழக்கமில்லாத அனுபவம் சார். யோ முருகேசு
3: தலைவர,
1: எங்கயா என் மகன் சின்ராசு, அவன் தான் என் பிரச்சனை தீர்த்துப்பான்.
3: சின்ராசுக்கு ஆயுஷ் நூறுங்க, அது பாருங்க சின்ராசே வராப்ல, கூடவே போலீஸ் வேன் ஒண்ணு வருதே.
4: வெடிமருந்து ஆயுதம் கடத்துற கும்பல் உங்ககிட்ட இடம் கேட்டிருக்காங்க, நீங்களும் தெரியாம கொடுத்திருக்கீங்க. ஆனா நான் காலையிலேயே துப்பு கண்டுபிடிச்சு உள்ளூர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள மடக்கி பிடிச்சாச்சு. இப்ப லாரிகளும் கடத்தல் கும்பலும் உள்ளூர் ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் வந்திருக்கிறதா உள்ளூர் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் வந்தது, அதான் அவர் இங்க வரணும்னு சொன்னாரு, கூட்டிட்டு வந்திருக்கேன்.
5: உங்க மகன் சரியான நேரத்தில் துப்பு துளக்கி எங்களுக்கு தகவல் கொடுத்துட்டாரு. பெரிய தப்புக்கு துணை போக இருந்தீங்க, சின்னதாசை தடுத்துட்டாரு. சார் நான் லோக்கல் இன்ஸ்பெக்டர், பேர் தணிகாச்சலம், இவரு இந்த ஊர் தலைவர். சார் இவர் பேர்ல இதுவரை எந்த குற்றமும் பதிவானதில்ல. இப்ப கூட இவர் அடக்கலம் கொடுத்தது ஒரு வகையில நல்லதா தான் போச்சு. குற்றவாளிகளை நம்ம எளிதில் பிடிச்சிட்டோம். சார் இவரை நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டாம், ஃபார்மாலிட்டிஸா நாங்க பாத்துக்கிறோம்.
0: ஓகே மிஸ்டர் தணிகாச்சலம், நீங்க கொடுக்கற சர்டிபிகேட்டை வச்சு தங்கராஜை நாங்க எங்க கஸ்டடியில் எடுக்கவே மாட்டோம். டோன்ட் வரி.
5: இந்த கேஸ்ல தங்கராசு தப்புவிச்சது சின்னராசோட சமயோசித புத்தியால. ஆகவே மிஸ்டர் சின்னராஸ், உங்களை எங்க டிபார்ட்மெண்ட் பாராட்டுது. ஸ்பெஷல் பிரான்ச் சார் வாங்க, அக்யூஸ்டுகளையும் லாரிகளையும் உங்க பொறுப்புக்கு தர்றோம்.
0: ஓகே, தேங்க்யூ வெரி மச். எங்க வேலையை நீங்க ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டீங்க.
5: எல்லாம் சின்னராசு உபயம், அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
0: மிஸ்டர் சின்னராஜு கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: இது என்னோட கடமை சார்,
5: நாங்க வர்றோம்.
0: ஓகே நாங்களும் கிளம்புறோம்.
1: சின்ராசு, நான் உன ஜெயிக்கணும், நான் உன்னை ஜெயிக்கணும்னு எப்படியோ பிளான் பண்ணம்பா, ஆனா உங்ககிட்ட நான் தோத்துட்டேன்பா.
4: இல்லப்பா, நான் ஜெயிக்கவும் இல்லை, நீங்க தோக்கவும் இல்லை.
1: நீ இப்படி சொல்றது உன்னோட பெருந்தன்மைப்பா. உண்மையா நான் தோத்தது தோத்ததுதான்.
4: நான் ஜெயிக்கிறதுக்கு இந்த ஊர்ல இன்னும் நிறைய இருக்குப்பா. பொன்வயல் கிராமம் பேருக்கேத்த மாதிரி பொன்னான கிராமம்னு பேர் எடுக்கணும். ஹலோ, ஆமா, பொன்வயல் கிராம பேரூராட்சி தலைவர் மகன் தான் பேசுறேன். ஓஹோ அப்படியா, எங்க ஊருக்கா? சிறந்த கிராம விருதா? அதுவும் கலெக்டர் கையிலேந்தேவா? எங்க அப்பா தான் வாங்கணுமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே,
2: அன்னைக்கு நம்ம சின்ராசுக்கும் பஞ்சவர்ணத்துக்கும் கலெக்டர் தலைமையிலே கல்யாணத்தை முடிச்சிருவோம், என்ன சொல்றீங்க?
1: இது ரொம்ப நல்லா இருக்குது, அப்படியே செஞ்சிருவோம்.
2: சின்ராசு எப்படி?
4: அட போங்க மாமா.
6: இதுவரை விடியலை நோக்கி நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் தங்கராசுவாக எஸ் முரளிதரன், முருகேசுவாக சி ராஜா அப்பாசாமி, சின்னராசுவாக ஆர் பரத்ராம், பஞ்சவர்ணமாக வி வி மீனாட்சி, முத்துமணியாக கே விஸ்வநாதன், தணிகாச்சலமாக ஆர் நந்தகோபால், காவல்துறை அதிகாரியாக எம் பாலசுப்ரமணியம், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
7: இன்னும் சில நாடுகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக
8: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர்

வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியா

0: அறிவித்துள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியதை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யாத்ரீகர்கள் 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூய்மையை கடைபிடிப்பது, பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுவது, போக்குவரத்து செலவில் 10% பயணம் மேற்கொள்ளும் இடங்களில் செலவிடுவது, அன்னையின் பெயரில் மரக்கன்று நடுவது, தேசத்திற்கு முன்னுரிமை அளிப்பது ஆகிய 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வளர்ச்சியடையவும் புனித யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காகவும் பாபா அமர்நாத்திடம் பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் வழங்கி வரும் இந்திய ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை, எல்லை பாதுகாப்பு படை, தேசிய பேரிடர் மீட்புப் படை, மருத்துவர்கள், தூய்மைப் பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்களில் அமர்நாத் புனித யாத்திரை தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த யாத்திரையில் 3,888 மீட்டர் உயரத்தில் உள்ள அமர்நாத் குகையில் உள்ள பனி லிங்கத்தை யாத்ரீகர்கள் வழிபட உள்ளனர். ரக்ஷா பந்தன் பண்டிகையான அடுத்த மாதம் 28 இந்த யாத்திரை நிறைவடைய உள்ளது. இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாரிஸ் நகரில் இருநாட்டு தொழிலதிபர்களிடையே நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற அவர், இரு நாடுகளும் இணைந்து புதுமையான திட்டங்களுடன் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தொழில்நுட்ப மேம்பாடு, விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், உலக அரசியல் நிகழ்வுகள், எரிசக்தி பகிர்வு உள்ளிட்டவை உலக அரசியலில் பெரும் மாற்றங்களை செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இந்தியா முனைப்பான நடவடிக்கையை எடுத்து வருவதாக கூறிய அமைச்சர், பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கட்டமைப்பை கொண்டு வருவதில் ஒட்டுமொத்த உலகிற்கும் இந்தியாவும் பிரான்ஸும் வலுவான நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், மின்னணு கட்டமைப்பு மற்றும் அடுத்த தலைமுறையினருக்கான தொழில்நுட்பத்தை வழங்குவதிலும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா பசுமை எரிசக்தி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்த அவர், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், மின்கலம் தயாரிப்பு, காற்றாலை மின்சக்தி திட்டங்கள் ஆகியவற்றில் ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறினார். 2030 ஆண்டுக்குள் 500 கிகாவாட் கரிமம் சாரா மின் உற்பத்திக்கான இலக்கை அடைவதற்கான முயற்சிகள் இந்தியாவில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. இந்த உச்சி மாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாய்ச்சியும் புதுதில்லியில் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தி புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளன. இந்த மாநாட்டின் போது இந்தோ பசிபிக் மண்டல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை திருமதி சனே தகாய்ச்சி மேற்கொண்டதாக ஜப்பான் டைம்ஸ் நாளேடு தெரிவித்துள்ளது. எரிசக்தி பாதுகாப்பு, விநியோக கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் அந்த நாளேடு குறிப்பிட்டுள்ளது. இந்தோ பசிபிக் மண்டல பொருளாதாரத்தில் சீனாவின் தலையீடு உள்ளபோதிலும் அப்பகுதியில் தாராள பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிப்பது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசித்ததை கியோடோ நாளேடு வரவேற்றுள்ளது. இதனிடையே தமது இந்திய பயணத்தை முடித்துக் கொண்டு ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாய்ச்சி இன்று ஜப்பான் புறப்பட்டுச் சென்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி என் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.

0: ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமேஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. அந்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மருத்துவ நிவாரண உதவிகளை வெளியுறவு அமைச்சகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்குள்ள ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தியா சார்பில் அளிக்கப்பட்டு வரும் மனிதாபிமான அடிப்படையிலான நிவாரண உதவிகள் முறையாக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் உடனுக்குடன் கிடைத்து வருவதாகவும், சேவையும் தரமாக உள்ளதாகவும் அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் அமேஸ்தா திட்டப் பணிகளை அந்நாட்டு மக்கள் பாராட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொழில் வர்த்தக அமைப்புகளுக்கான மை பாரத் மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. இம்மாநாட்டில் உரையாற்றிய மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். தொழில் நிறுவனங்களையும் மை பாரத் இயக்கத்தையும் இணைப்பதன் மூலம் இளைஞர்களின் ஆற்றலை நாட்டின் மேம்பாட்டுக்கான இலக்குகளை அடைவதற்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாநாட்டில் அசோச்சம், ஃபிக்கி, கெய்ட் மற்றும் சிஐஐ ஆகிய தொழில் வர்த்தக கூட்டமைப்புகள் பங்கேற்றுள்ளன. தொழில் நிறுவனங்களை மை பாரத் கட்டமைப்பில் கொண்டுவரும் முயற்சியாக இம்மாநாடு நடைபெறுகிறது. 16வது நிதியாணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்தும் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்படவுள்ளது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் தற்போதைய உயர்தலைவர் திரு மொஜ்தபா கமேனி கலந்து கொள்ள மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள மொஜ்தபா கமேனியின் பிரதிநிதி திரு அயத்துல்லா ஹக்கீம் வெளியிட்டுள்ள செய்தியில், பாதுகாப்பு காரணங்களுக்காக உயர்தலைவர் இதில் பங்கேற்கவில்லை என்றும், பொது வழியில் அவர் தோன்றுவது பாதுகாப்பானதாக இல்லை என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அரகாஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அமெரிக்க அதிபர் இஸ்ரோலுடன் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 7-5 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் மடலேனா, சுவிட்சர்லாந்தின் மிரோஸ்லோவா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 366 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகல், ஸ்பெயின் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. போர்ச்சுகல் 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவையும், ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரியாவையும் வென்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமேஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:50. இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
1: ஹே கிரிஜா, நாம எங்கேயாச்சும் டூர் போலாமா? ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டே இருக்கோம், போகவே முடியல.
2: ஓ, போலாமே. எப்ப போலாம், எங்க போலாம், அதையும் நீயே சொல்லு.
1: எங்க போனாலும் காலையில போயிட்டு ஈவினிங்லாம் வந்துடணும்.
2: ஏன், ஒரு நாள் தங்கி வந்தா என்னவா?
1: உனக்கு தான் நம்ம ஃபேமிலி பத்தி தெரியாதா? அதுக்கு தான் நம்ம ஊர்லயே இருக்கிற ஆத்துக்கு போலாமா?
2: சரி சரி, போலாம். போன இடம் தான், இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நாளா எங்கேயுமே போகவே இல்லை, அதனால போலாம்.
1: சரி, போலாம் சொல்லிட்டேன். ஆனா எப்படி போலாம், பஸ்ல போலாமா இல்ல பைக்ல போலாமா?
2: அடிக்கிற வெயில்ல பஸ்ல போனா கச கசன்னு இருக்கும், அதனால உன் வண்டி எடுத்துட்டு வா, ஜாலியா போவோம்.
1: ஜாலியாவா? சரி, போலாம். ரைட்டு, காலையில ரெடி ஆயிடு, ஷார்ப்பா உன் வீட்டுக்கு 7 மணிக்கு வந்துடுறேன், ரெடியா இருக்கணும். சரியா?
2: ஊரு சுத்துறதுன்னா சும்மாவா? சீக்கிரமா ரெடி ஆயிருவேன், கவலையப்படாத, டான் வந்துரு.
1: சரி ஓகே, நான் இப்ப போனை வைக்கிறேன், காலையில ரெடி ஆயிரு, பாக்கலாம்.
2: ஓகே.
1: என்ன கிரிஜா, ரெடியா?
2: ரெடிதான் ரெடிதான், வா போலாம். இந்த மலையில அந்த வளைவுல வண்டி இப்படி எப்படின்னு வளைஞ்சு போறதே ஒரு தனி சுகம்தான்.
3: வளைந்து நெளிந்து போகும் பாதை, மங்கை மோக கூந்தலோ.
2: ஒன்னு ரெண்டு மூணு,
1: இப்படி என்னதான் என்ற ஸ்கூல் பிள்ளைங்களாட்டம்.
2: எத்தனை வளைவு வளைஞ்சு போறோம்னு ஒரு கணக்கு வேணாமா நமக்கு? அதுக்குதான் கிரிஜா எண்ணிட்டு வரேன்.
1: நீ இப்படியே எண்ணிட்டே இருந்தல, நம்ம வர வேண்டிய இடத்துக்கும் வந்தாச்சு.
2: அதுக்குள்ள வந்துட்டோமா? சம்மையா வண்டி ஓட்டுற வனஜா, வந்ததே தெரியல.
1: சரி சரி, வா உள்ள போலாம்.
2: என்ன வனஜா, இவ்வளவு கூட்டமா இருக்கு இன்னைக்கு?
1: லீவ் நாள்ல, அதான் எல்லாரும் என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க நம்மள மாதிரி.
2: சரி சரி, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம். வரியா ஆத்துக்கு போறதுக்கு முன்னாடி?
1: நான்லாம் வரல, இப்படி காசு கட்டி போறதுக்கு நான் ஃப்ரீயா போயிடலான்னு இருக்கேன், நீயே போயிட்டு வா.
2: ஏய், படிச்ச பொண்ணா இருக்க, நீயே இப்படி பண்ணலாமா? டாய்லெட்டுன்னு எதுக்கு வச்சிருக்காங்க?
1: ஹே கிரிஜா, நாம வந்ததே ஜாலியா இருக்கதான், இங்க வந்து இப்படி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத.
2: சரி சரி, என்னமோ பண்ணு.
1: இப்ப போலாமா?
2: என்னதான் நாம அடிக்கடி சந்திச்சுக்கிட்டாலும் இப்படி ஆத்துல சேர்ந்து குளிக்கிற சுகமே ஒரு தனி சுகமா இருக்கு இல்ல வனஜா? என்ன, நான் உங்ககிட்ட எவ்வளோ ரசிச்சு சொல்லிட்டு இருக்க, நீ என்னமோ அப்படின்னு ஏதோ பெனாட்டிக்கிட்டு இருக்கிற.
1: அப்பாடா, இப்போதான் நான் ஃப்ரீ ஆயிட்டேன்ல, நீ காசு கொடுத்து செஞ்சதை நான் காசே இல்லாம இந்த ஆத்து தண்ணியோட தண்ணியா குளிச்சுக்கிட்டே ஃப்ரீ ஆயிட்டேன் பாத்தியா?
4: என்ன
1: கலக்க போகுது, இதுல என்ன ஆயிட போகுது?
2: அங்க பாரு வனஜா, அந்த குழந்தைங்க, எத்தனை குட்டி குட்டி குழந்தைங்க தண்ணியில குளிக்கிறாங்க, பெரியவங்க எல்லாம் விளையாடுறாங்க, அது குழந்தைங்க தெரியாம கூட குடிச்சிருவாங்க. நீ பண்ண காரியத்துல ஆத்துல இருந்த தண்ணி எவ்வளவு மாசா இருக்கும் தெரியுமா? தண்ணியே மாறி போயிருக்கும்.
1: நான் மட்டுமா பண்றேன்? இங்க பார், எத்தனை பேரு நமக்கு கண்ணுக்கு தெரியாம இத செய்யறாங்களோ.
2: என்ன வனஜா, இப்படி எல்லாரும் நான் மட்டும் ஏமாத்திக்கணும் நான் மட்டும் ஏமாத்திக்கணும் யோசிச்சுட்டே இருந்தா நம்ம சுற்றுச்சூழல் இப்ப இருக்கிற மாசு அளவை விட அதிகமா உயர்ந்துடும். நம்ம வருங்கால சந்ததியினருக்கு நம்ம ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம சுற்றி இருக்கிற நிலநீரை எல்லாம் மாசுபடாம பத்திரமா பாதுகாக்கணும்.
1: சாரி கிரிஜா, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லா புரிய வச்சுட்டேன், இனிமேல் இந்த மாதிரியான தப்பை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன்.
2: சூப்பர் வனஜா, வா நாம இப்போ அருவியில் குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு கிளம்புவோமா?
1: ஓகே வனஜா.

0: சுற்றி இருப்பவர்களை காப்போம். இது சூழல் காப்போம்.
1: சென்னை மாற்றுத்திறனாளிகள் ஆணையத்திடமிருந்து பெறப்பட்ட செய்தி, தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் வருவாய் கோட்ட அளவில் மொத்தம் 94 விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் அமைக்கப்பட உள்ளது. அவற்றில் 38 மையங்கள் செயல்பட்டு வருகின்றது. இந்த மையங்களில் நிபுணர்களால் தரமான மறுவாழ்வு சேவைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகள் இங்கு வழங்கப்படும். இது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை எளிதாக ஒரே இடத்தில் பெறும் வகையில் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகிறது. யூடிஐடி அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் இங்கு வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் 568 வட்டாரங்களிலும் வட்டார அளவிலான விருதுகள் சேவை மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றது. 188 வட்டார அளவிலான விருதுகள் சேவை மையங்கள் செயல்பாட்டில் உள்ளது. இந்த மையங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் அவர்களின் வீட்டிற்கு அருகிலேயே வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாக 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் கடைக்கோடியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் கிடைக்க வழிகாட்டி தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர். கிராமம் மற்றும் நகரப்பகுதிகளில் வாழும் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தரமான மறுவாழ்வு சேவைகளை வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்வதே தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் நோக்கமாகும். மேலும் விவரங்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800042511. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 9498345350.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: الاريين النوريين الاولادين الكون. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi and his Japanese counterpart Sanae Takaichi have unequivocally and strongly condemned terrorism and violent extremism in all its forms and manifestations, including cross-border terrorism from Pakistan. The 16th India-Japan Annual Summit joint statement said both leaders condemned in the strongest terms the terrorist attack in Pahalgam in Jammu and Kashmir on the

0: இனிய மதிய வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் மதியம் 1:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணையவிருக்கும் இந்நிகழ்ச்சி நேயர் விருப்பம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: உங்கள்

0: பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: யதார்த்தமான தேடலுக்கு எதிர்பாராத விதமாய் உங்களின் கடித வழி விருப்பங்கள் நிறைவேறும் நேரம் இது. ஆம் நேர்லே, நேயர் விருப்பம் உங்களின் கடித வழி விருப்பங்கள் தான் இப்ப ஒளிபரப்பப் போகுது. நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கெங்காவரம் பகுதியிலிருந்து தேன்மொழி. இவர் கேட்டிருக்கும் பாடல் "என் பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு" என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலை எழுதி இசையமைத்து பாடியிருக்கிறார் இசைஞானி இளையராஜா.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: sunflower oil.
1: வானலையில் வர்ண ஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் மதியம் 1:19. ஆம் நேர்களே, நீங்களும் உங்கள் பாடல் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சிறிய அஞ்சலட்டை எடுத்து பிடித்த படம் பிடித்த பாடல் எந்த பகுதி என்பதனை தெளிவாக குறிப்பிட்டு எமது நிலைய முகவரியான நிலைய இயக்குநர் அகில இந்திய வானொலி நிலையம் அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி தருமபுரி 6368 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் பாடலும் வானலை வெளியே வளம் பெறும் நேயர்களே. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கெங்கு செட்டிப்பட்டி பகுதியிலிருந்து கல்யாணி, இவர் கேட்டிருக்கும் பாடல் ரோசாப்பூ ரவிக்கைக்காரி என்ற திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் புலமை பித்தன், பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியிருக்கிறார் SB பாலசுப்பிரமணியம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான்

0: நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
2: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆர் மாதவன். இவர் கேட்டிருக்கும் பாடல் பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் கண்ணதாசன், பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். பாடலை பாடியிருக்கிறார்கள் சரளா, சோழமங்கலம், ராஜலட்சுமி, எஸ் எல் ஆர் ஈஸ்வரி,

நேர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.

0: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபாஸ்டிங் போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு ஃபாஸ்டிங்கை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் முடிஞ்ச அளவு ஒரு 7:00 வரைக்கும் இருக்க பாருங்கள். நம்ம வந்து இன்றைக்கி சாட்டர்டே, அதனால் வந்து இன்றைக்கி ஏன்னா நாளைக்கு எப்படி நம்ம கறிகிரி ஏதாவது சாப்பிடுவோம் செய்வோம் பண்ணுவோம், அதனால் அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து உடம்பை தயார்படுத்திக்குவோம். இன்றைக்கி நல்லா சாப்பிடுங்க, தண்ணி நிறைய குடிங்க. வெய்ய காலம், கடுமையான வெயிலில் 102-103 டிகிரின்னு போயிட்டு செஞ்சுட்டு பண்ணிகிட்ருக்கு. அதனால் இந்த கடுமையான வெய்ய காலத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து பாதுகாத்து நம்மளே நம்மே பாதுகாத்து செஞ்சு பண்ணிக்கணும். இதில் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த சீசனில் வந்து நிறைய வந்து இந்த தர்பூசணி பழம் கிடைக்கும். முடிஞ்சளவு அந்த தர்பூசணி பழத்தை நிறைய சாப்பிடுங்க, தண்ணி நிறைய குடிங்க செய்யுங்க. அப்புறமா வந்து இந்த இப்போ நிறைய வந்து இந்த கிட்னி கல் பிரச்சனை, இந்த நிறைய பேதி ஆகிறது, அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த சீசனில் வந்து நிறைய வந்து இந்த வைரல் கோலைட்டிஷன் வைரஸ்னால வந்து ஒரு வகையான வைரஸ்னால வந்து நிறைய பேதி ஆகும். அதெல்லாம் உடனே ஏன்னா இந்த டைமில் வந்து பேதி ஆகிறது, ஒரு டைம் ரெண்டு டைம் பேதி ஆச்சுன்னா கூட டக்குன்னு வந்து அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப சோர்ந்து சுருண்டு போய் விழுந்துருவாங்க. அதனால் ஒரு டைம் பேதி ஆச்சுன்னா கூட சும்மா அசாதாரணமாக கேஷுவலாக விட்டுறாதீங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற மருத்துவர் அணுகி அதுக்கு உண்டான வைத்தியத்தை பண்ணிவிடுங்க. ஏன்னா குழந்தைகள் வந்து இந்த வெயிலில் தாங்க மாட்டாங்க. ரெண்டாவது பேதி ஆச்சுனாக்கா உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சக்தியும் ரொம்ப கடுமையாக குறைஞ்சதுன்னா அது டக்குன்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும். பெரியவங்களுக்கு வழக்கம் போல் இந்த கல் பிரச்சனை தான், நிறைய கல் அடிக்குது செய்து பண்ணது, நிறைய பேருக்கு கல்லால் அவதிப்படுகிறார்கள். அதனால் வந்து தண்ணி நிறைய குடிங்க. அதே மாதிரி வந்து நம்ம இந்த ஸ்கேன்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த 8 mm கல் வரைக்கும் வந்து நம்ம மருந்து மாத்திரையிலே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். 8 mm மேலே போச்சு செஞ்சு பண்ணிச்சுனாதான் நம்ம இதை வந்து அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். 8 mm இருக்கிறதெல்லாமே வந்து மேக்சிமம் வந்து தண்ணி நிறைய குடிக்கிறதுனாலையும் மருந்து மாத்திரையினாலையுமே வந்து அந்த கல்களை வந்து வெளியெடுத்துடலாம். அதே மாதிரி கிட்னிக்குள்ளே இருக்கிற கல்லுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த கிட்னிக்குள்ளே வந்து 4 mm இருக்குது, 5 mm இருக்குது, 6 mm இருக்குது அப்படின்னாலாம் வந்து நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். கிட்னிலேருந்து அந்த யூரின் டியூப் வழியாக வர்ற பாதையில் இருக்குது அடைச்சிக்கிச்சு செஞ்சிச்சுனாதான் நமக்கு வலி நிறைய கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து வைத்தியம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதுவுமே வந்து 8 mm வரைக்கும் நமக்கு வந்து அந்த மருந்து மாத்திரையிலே கரைக்கக்கூடிய வசதிகள் இருக்குது. அது மேக்சிமம் 90-95% அந்த 8 mm உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து மருந்து மாத்திரையிலே வந்துடும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. தருமபுரியிலே எனக்கு தெரிஞ்சு பல மருத்துவர்கள் இருக்கிறாங்க, நல்லா வந்து அந்த கிட்னிக்கு உண்டான கற்களுக்கு வந்து சின்ன சின்ன கற்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வெயிட் பண்ணி நல்லா வந்து மருந்து மாத்திரை மூலமாகவே கரைக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள் தான் அதில். அதனால் வந்து கல் வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து பயந்துக்கிட்டு போய் பதறிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணுறத பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, அது தேவையும் இல்லை. ஏன்னா மருந்து மாத்திரை போட்டால் வலி நல்லாயிடும், அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து கல் வந்து இருக்கிற கல் சின்ன சின்னதாக இருக்கிறது எல்லாமே இறங்கி அது யூரினில் வந்துடும். அதனால் பதட்டப்பட வேண்டாம். இன்றைய செய்தி அவ்வளோதான், நாளைக்கு என்னன்றதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: சேலத்தின் முன்னணி

0: மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

காற்றலையில் கானம் பாடிக்கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மதியம் 1:36. ஆம் நேர்களே, நாம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கடிதம் வழியாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர், கரூர் மாவட்டம் புலியூர் பகுதியிலிருந்து மனோகரன் சுமதி, இவர் கேட்டிருக்கும் பாடல் உழவன் மகன் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் இசையமைத்திருக்கிறார் மனோஜ் கியான், பாடலை பாடியிருக்கிறார் எஸ் பி பாலசுப்ரமணியம். இதோ அந்த நேயர் கேட்ட பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

0: sunflower oil.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர்

நேர்களே, நிறைவுக்கு வருகிறது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேர்களே, இதுவரை கடிதம் வழியாக பாடலை கேட்டிருந்தார்கள் கங்காவரம் தேன்மொழி, கெங்கு சிட்டிப்பட்டி கல்யாணி, கிருஷ்ணகிரி ஆர் மாதவன் மற்றும் கரூர் மாவட்டம் புலியூர் பகுதி மனோகரன் சுமதி, கடத்திக்குட்டை சிவகாமி. பாடல் கேட்ட நேயருக்கும் பாடலை கேட்டு ரசித்த அத்துணை பண்புடை நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் நேயர்களே.

நேர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளம் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கவியரசு அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். நேர்களே, உங்களுக்கு பாடல் தந்த மன நிறைவோடு விடைபெறுகிறேன். உங்கள் அறிவிப்பாளன் மலையனூர் எஸ். கார்த்திக் செல்வராஜ். மீண்டும் பிரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்தே இருங்கள் நேயர்களே.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைந்து செயலாற்ற பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் இளங்கலை வேளாண் பாடப்பிரிவில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழக திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் தமிழ்நாட்டிலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு திறன் வளர்ச்சி மற்றும் நீடித்த நிலைத்தன்மைக்கான அடுத்த கட்ட மேம்பாட்டிற்கு வழிகோலும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாரிஸில் இந்தியா பிரான்ஸ் வர்த்தக வட்டமேஜை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வேகமான மாற்றங்களை உலகளாவிய பொருளாதாரம் சந்தித்து வருவதாக சுட்டிக்காட்டினார். பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகர்களும் முதலீட்டாளர்களும் இந்தியாவுடன் இணைந்து வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் செயலாற்ற

0: அவர் அழைப்பு விடுத்தார். மின்னணு பொருளாதாரத்தின் முன்னோடி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று கூறிய அவர், சர்வதேச டிஜிட்டல் பரிவர்த்தனையில் இந்தியாவின் பங்களிப்பு பாதி அளவிற்கு உள்ளதாக எடுத்துரைத்தார். வங்கி வாய்ப்புகள், நிதி மேலாண்மை, குத்தகை, சர்வதேச திறன் மேம்பாட்டு மையங்கள், மறு காப்பீடு, நிலையான நிதி வளர்ச்சி போன்றவற்றில் சர்வதேச நிதி சேவைகள் ஆணையம் வாய்ப்புகளை விரிவுபடுத்தி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். வருடாந்திர அமர்நாத் யாத்திரை ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்களில் இன்று காலை தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த புனித யாத்திரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கின்றனர். 3,888 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள அமர்நாத் பனிலிங்க குகைக்கு பக்தர்கள் ஆண்டுதோறும் பயணித்து பனி வடிவிலான சிவலிங்கத்தை தரிசித்து வருவது வழக்கமாகும். அடுத்த மாதம் 28ஆம் தேதி வரை அமர்நாத் யாத்திரை நடைபெறும். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் யாத்ரீகர்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் முன்னணி தொழிற்சாலைகளையும் கூட்டமைப்புகளையும் மை பாரத் தளத்துடன் இணைத்து திறன் கட்டமைப்பை முன்னெடுத்துச் செல்வதே அரசின் நோக்கம் என்று மத்திய இளைஞர் விவகாரத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் மை பாரத் சார்ந்த தொழிற்சாலைகளின் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், இதன் மூலம் நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் கிராமங்கள் தோறும் திறன் வளர்ச்சி, தொழில் பயிற்றுவித்தல், பரீட்சார்த்த முயற்சிகள், தொழில்நுட்ப ஆலோசனைகளுக்கு வழிகோலப்படும் என்றார். இளையோர் தொழிற் கூட்டமைப்புடனும் தொழிற்சாலைகளுடனும் எவ்வாறு இணைந்து பணியாற்றுகிறார்கள் என்பதை அமைச்சகம் ஆய்வு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் இளையோருக்கான தொழில் வாய்ப்புகள் அதிகரிப்பதோடு அவர்களிடமிருந்து தேச கட்டமைப்பிற்கான பங்களிப்பு ஊக்குவிக்கப்பட்டு ஆளுமை உறுதி செய்யப்படும் என்றார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான தாவேக்கு அரசின் நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் துறை ரீதியான ஆலோசனைகளை முதலமைச்சர் நேற்று தொடங்கினார். முதற்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இன்று ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் உயர் அதிகாரிகளுடன் பட்ஜெட் சார்ந்த அம்சங்கள் குறித்து முதலமைச்சர் கலந்துரையாடினார். வரும் 22ஆம் தேதி வரை பல்வேறு துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் தொடர் ஆலோசனைகளை மேற்கொள்ளவுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக விடுதிகளில் மாணாக்கரின் தேவைகளை அரசு முன்னுரிமையுடன் நிறைவேற்றும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், மாநிலம் முழுவதும் சமூக விடுதிகளில் உணவின் தரம், படிப்பதற்கான சூழல் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார்.
1: தமிழகத்தில் உள்ள சமூக நீதி விடுதியின் மாவட்டந்தோறும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். இன்று ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சமூக விடுதி மாணவர் விடுதியில வந்து இன்னைக்கு ஆய்வு செஞ்சேன். மாணவர்கள் கலந்துரையாடல் செய்து அவங்களுடைய நிறை குறைகளை வந்து கேட்டிருந்தேன். படிச்சு நல்லபடியா வெளியே வரணும், அதுக்குண்டான சூழ்நிலைகள் நல்லபடியா இருக்குதா என்பதை வந்து அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். தேவையான வசதிகள் இருக்குது, எங்களுக்கு உண்டான படிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை மாணாக்கர் சேர்க்கை தரவரிசை பட்டியலை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தஞ்சாவூரில் இன்று வெளியிட்டார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவிலைச் சேர்ந்த மாணவி மெர்லினும் ஈரோடு மாணவர் மாதவராஜனும் தலா 200 மதிப்பெண்களுடன் தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தை பகிர்ந்துள்ளனர். நடப்பு கல்வியாண்டில் வேளாண் துறையில் 14 பாடப்பிரிவுகளில் சேர்க்கைக்காக மொத்தம் 26,709 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் 24,435 மாணாக்கர் தகுதி பெற்றுள்ளனர். தமிழக திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை கோவில் திருப்பணிகளில் முறைகேடு, வேலைவாய்ப்பிற்கு லஞ்சம் போன்ற குற்றங்கள் குறித்து மினிஸ்டர் _hrce@tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். இப்புகார்கள் மீது நேரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் அண்டை மாநிலங்களுக்கு செல்லாமல் நம் மாநிலத்திலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். கோவையில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்னிந்திய மண்டல ஆலோசனைக் கூட்டத்தில்

0: பேசிய அவர், தொழில்துறையினருக்கான அடிப்படை தேவைகள் அனைத்தும் வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பது உறுதி செய்யப்படும் என்றார். மதுரையில் எரிசக்தித்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார், உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி விஸ்வநாதன் தலைமையில் இன்று மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கண்காணிப்பு குழுவின் தலைவர் திரு சு வெங்கடேசன் இதில் பங்கேற்றார். மதுரை மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கூட்டுறவு வாரவிழாவையொட்டி மாநில அளவில் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழக முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற திமுக உறுப்பினருமான திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் இன்று கைது செய்துள்ளனர். அவர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இவ்வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் கோரி திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதையடுத்து ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஆத்தூர் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதனிடையே அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் வரும் ஆகஸ்ட் 10 வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் கணைய நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் வருகின்ற ஆகஸ்ட் 10 வரை நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். விவசாயிகள் தங்களது பசுக்கள், எருமைகள் மற்றும் 4 மேற்பட்ட இளங்கன்றுகளுக்கு இந்த தடுப்பூசியை தவறாமல் செலுத்தி தங்கள் கால்நடையை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஈரோடு பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதகுகளில் பராமரிப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை தமிழ்நாட்டிலேயே மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய நீர்த்தேக்கமாக விளங்குகிறது. தற்போது அணையின் மதகுகள் பகுதியில் பராமரிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு எந்த நேரமும் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதகுகள் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக பவானிசாகர் அணை பிரிவு நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஈரோட்டிலிருந்து பி சி.
0: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் 9 உலோக சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் நாகநாத சுவாமி திருக்கோவிலின் தெற்கு வீதியில் பூமிக்கடியிலிருந்து பழமை வாய்ந்த 9 சுவாமி சிலைகள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் நேற்று நள்ளிரவு துவங்கி இன்று அதிகாலை வரை பொக்கலின் இயந்திரங்கள் மூலம் தோண்டி எடுக்கப்பட்டது. இந்த சிலைகள் அனைத்தும் மன்னார்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: ருமேனியாவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை ஆஸ்திரியா, செக் குடியரசு இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைந்து செயலாற்ற பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் இளங்கலை வேளாண் பாடப்பிரிவில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழக திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் தமிழ்நாட்டிலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:55. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி 31 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில்

2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையம் 40 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் 22.6 டிகிரி செல்சியஸ். மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் 12.4 டிகிரி செல்சியஸ் பதிவானது. சென்னை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்பட்டது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் மாற்றங்கள் எதுவும் இல்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை ஓரிரு காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுகிறது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா கடலோர பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்ட சுழற்சியின் காரணமாக இன்று காலை 8:30 மணியளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும். நேயர்கள், இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

0: நேர்களே, நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தருமபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தருமபுரி.
2: Students, listen carefully.
3: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
4: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: நேர்களே, இனி நாம் கேட்கலாம்
1: விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கவியரசு அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
2: என்ன தேனே, ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தியே, இன்னும் போலியா? நீ
3: போலான்னு

0: இருந்தேன். ஆனா என்னோட இறால் பண்ணையில ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு.
1: இப்பதான பண்ணக்குட்ட போட்டிருந்த? இல்ல நல்லதானே போயிட்டு இருந்துச்சு, இப்ப என்ன ஆச்சு?
0: ஒரு சில இறால்ல ஏதோ நோய் மாதிரி தென்படுது. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: தேனே, இறால் பண்ணைய பொறுத்த வரைக்கும் யோசிச்சுட்டுலாம் இருக்க கூடாது. உடனடியா பிரச்சனைய சரி பண்ணணும். அதுக்கான நடவடிக்கை எடுக்கலனா பெரிய இழப்பு ஏற்படும்.
0: நானே இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்கேன் செண்பகம். அதான் திக்கு தெரியாம தவிக்கிறேன்.
1: இதையெல்லாம் தொடங்கறதுக்கு முன்னாடியே நீ தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டாமா? சரி சரி, இப்போ ஒன்னும் குறைஞ்சு போயிடல, வா என் கூட.
0: எங்கன்னு சொல்லு முதல்ல, வான்னு மட்டும் சொல்ற.
1: எல்லாம் உன்னோட பிரச்சனைக்கு தீர்வு தரதான், குறுக்க கேள்வி கேட்காம கூட மட்டும் வா, போதும்.
0: பிரச்சனை எனக்கு தானே, சரி சரி வரேன்.
2: இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை என்பது நோய்களில் ஏற்படுவதை தடுக்கவும், அவற்றை முறையாக கண்காணிக்கவும், மற்றும் அவசியமான சமயங்களில் திறம்பட கட்டுப்படுத்தும் ஒருங்கிணைந்த செயல்முறையாகும். இதன் மூலம் இறால்களின் உயிர் பிழைப்பை உறுதி செய்வதுடன் சீரான வளர்ச்சி, அதிக உற்பத்தி திறன் மற்றும் வளர்ச்சியின் பொருளாதார நிலையை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இறால்களுக்கு மீன்களுக்கு இருப்பது போலவே வலுவான நோய் எதிர்ப்பு திறன் கிடையாது. அதனால இறால்கள் வந்து சுற்றுச்சூழலில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் அதனால வந்து சீக்கிரமாக வந்து பாதிப்படைகிறது. அதனால நோய் வந்த பிறகு சிகிச்சை செய்வதை விட நோய்கள் ஏற்படுவதற்கு முன்பே அதை தடுப்பது மிகவும் முக்கியமானதாகும். திட்டமிட்ட நோய் மேலாண்மை நடைமுறைகளை கடைபிடிக்கும் போது இறப்பு விகிதம் கணிசமாக குறைக்கப்படுகிறது. இதன் மூலம் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி வருமானம் அதிகரிக்கிறது. இதனால் குளங்களில் நம்ம பயன்படுத்துகிற மருந்துகள் மற்றும் இந்த வேதிப்பொருட்களின் அளவுக்கு மீறிய பயன்பாடு குறைக்கப்பட்டு இறால் வளர்ப்பு குளத்தின் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கப்படுகிறது. எனவே நல்ல நீர்த்தரத்தை பராமரித்தல், தரமான மற்றும் நோய் இல்லாத இறால் குஞ்சிகளை தேர்வு செய்தல், குளத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்தல் மற்றும் முறையான பராமரிப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் நம்ம இறால் வளர்ப்பில் வந்து நோய் மேலாண்மை செய்து நோய்கள் ஏற்படுவதை வந்து தடுக்கலாம். இதில் முதல்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா, குளத்தை தயார் செய்தல். இறால் வளர்ப்பு குளம் தயார் செய்வதல் என்பது இறால் வளர்ப்பில் நோய் தடுப்பதற்கான அடிப்படை மற்றும் மிக அவசியமான தொடக்க நிலையாகும். சரியான முறையில் குளத்தை தயார் செய்யும் போது நோய் கிருமிகளின் அளவு குறைக்கப்பட்டு மண் மற்றும் நீரின் தரம் மேம்படுத்தப்படுவதால் இறால்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உகந்த சூழல் உருவாகிறது. முதல்ல குளத்தை முழுவதுமாக குளத்தின் அடியில் உள்ள மண் பிளவுகள் தோன்றும் வரை சூரிய ஒளியில் உலர்த்தப்பட வேண்டும். இம்முறை மூலம் மண்ணின் அடிப்பகுதியில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நுண்ணுக்கிருமிகளை அழிக்க உதவுகிறது. அதன் பின்னர் இறால் குளத்தை வந்து நம்ம வந்து உழுதல் செய்வதன் மூலம் அடியில் தேங்கியுள்ள கரிமப் பொருட்கள் ஆக்சிஜனேற்றம் அடைந்து நச்சுத்தன்மை குறைகிறது. இது மட்டும் இல்லாமல் நம்ம குளத்தில் உள்ள கருப்பு கலரில் இருக்கிற மண்ணையும் மற்ற கழிவுகளையும் குளத்திலிருந்து அகற்ற வேண்டும். மேலும் நம்ம குளத்தில் வந்து சுண்ணாம்பை பயன்படுத்தி குளத்தோட கார அமிலத்தன்மை, அதாவது pH வந்து நம்ம சரி செய்வதன் மூலம் நோய் கிருமிகள் வளர்வதையும் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். தேவையான அளவில் உரங்களை சேர்ப்பதனால குளத்தில் வந்து இயற்கை உணவு வளர்ச்சி அதிகரித்து இறால்களின் ஆரம்ப வளர்ச்சிக்கு இது வந்து ரொம்ப முக்கியமாக அமைகிறது. மேலும் குளத்தில் உள்ள பிற உயிரினங்கள், அதாவது நம்ம இறால் வளர்க்குறோம்னா இறால்கள் தவிர மற்ற நீர்வாழ் உயிரினங்களான மீன்கள் மற்றும் நண்டுகள் ஏதாவது இருந்தால் அதையும் நம்ம முழுமையாக வந்து அகற்றிட வேணும். குளத்தில் கரைகள் மற்றும் நீர் நுழைவு மற்றும் நீர் வெளியேறும் பகுதிகளை வந்து சரியாக சீரமைச்சிட்டு வடிகட்டிகள் அமைக்கணும். அப்படி இல்லாட்டனா குளத்துக்கு வெளிப்புறத்தில் இருந்து குளத்துக்கு சம்பந்தம் இல்லாத, அதாவது இறால் இல்லாமல் மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் குளத்துக்குள்ள வருவது வந்து தடுக்கப்படுகிறது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீர் தர மேலாண்மை. இறால் வளர்ப்பில் நீரின் தரம் சரியாக இருந்தால்தான் இறால்கள் நல்ல வளர்ச்சி அடைவது மட்டும் இல்லாமல் நோய் தாக்கத்தை குறைகிறது. ஏன்னா வந்து நம்ம இறால்கள் வந்து நீர்ல தான் வளர்க்குறோம். அதனால நம்ம நீரை தரமா மேலாண்மை செஞ்சாலே போதும், பெரும்பாலான நோய்களை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். நீர் தரத்தில் ஏதாச்சும் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுத்துச்சுன்னா அது வந்து இறால்களுக்கு வந்து அழுத்தத்தை ஏற்படுத்தி இறால்களோட நோய் திறனை வந்து குறைச்சு இறால்கள் வந்து சீக்கிரமா நோய்க்கு ஆளாக்கப்படுகிறது. ஸோ நீரின் முக்கிய தரக்காரணிகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து வெப்பநிலை, கார அமிலத்தன்மை, கரைந்த ஆக்சிஜன், அமோனியா, நைட்ரேட் மற்றும் காரத்தன்மை போன்றவற்றை முறையாகவும் மற்றும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். இந்த காரணிகள் இறால்களின் உடலியல் செயல்பாடுகள், உணவு எடுத்துக்கொள்ளும் திறன் மற்றும் வளர்ச்சியை நேரடியாக பாதிக்கின்றன. குறிப்பாக இந்த நீர்க்காரணிகளில் அமோனியா மற்றும் நைட்ரேட் போன்ற காரணிகள் குளத்தில் அதிகமாக இருந்தால் இது வந்து இறாலோட உடல்நலத்தை வந்து பெரிதும் பாதிக்கிறது. குளத்தின் அடிப்பகுதியில் தேங்கும் கரிம கழிவுகள் மற்றும் இந்த உணவு கழிவுகளை முறையாக அகற்ற வேண்டும். அப்படி இல்லாட்ட இது வந்து குளத்தில் வந்து அமோனியா அளவு வந்து அதிகரிக்கிறது. அமோனியா வந்து இறால்களின் வளர்ச்சிக்கு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இறால் குஞ்சிகளை தேர்வு செய்தல். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தரமான மற்றும் ஆரோக்கியமான இறால் குஞ்சிகளை தேர்வு

இறால் வளர்ப்பின் வெற்றியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாகும். நல்ல இறால் குஞ்சுகளை தேர்வு செய்வது இறால் வளர்ப்பின் ஆரம்ப கட்டத்திலேயே நோய்கள் ஏற்படுவதை வந்து நம்ம வந்து தடுத்துடலாம். ஸோ தரமான இறால் குஞ்சுகளை அரசு அங்கீகரிக்கப்பட்ட இறால் குஞ்சு பொறிப்பகங்களில் இருந்து நன்கு நோய்க்கிருமிகள் பரிசோதனை செய்யப்பட்ட பின்பு வாங்க வேண்டும். இதனால் நம்ம குளத்தில் விட்டதுக்கப்புறம் எந்த ஒரு நோய்க்கிருமிகளும் வந்து இறால்களை வந்து ஆரம்பத்திலேயே வந்து தாக்காமல் நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ ஆரோக்கியமான இறால் குஞ்சுகள் பொதுவாக ஒரே அளவில் காணப்படுவதுடன் சுறுசுறுப்பான நீந்தும் தன்மை, வெளிப்படையான உடலுடன் தெளிவான மற்றும் முழு குடல் கொண்டதாக இருக்கும். இத்தகைய உடல் மற்றும் நடத்தை தன்மைகள் உள்ள தரமான இறால் குஞ்சுகள் இறால்களின் தரத்தையும் மற்றும் உயிர் பிழைப்பு திறனையும் குறிக்கின்றன. பலவீனமான, சோர்வான அல்லது அசாதாரண நடத்தை கொண்ட இறால் குஞ்சுகளை தவிர்க்க வேண்டும். இறால் குஞ்சுகளை குளத்தில் விடுவதற்கு முன் அவற்றை குளத்தின் நீரின் தர நிலைகளுக்கு மெதுவாக பழக்கப்படுத்தும் செயல்முறை மிக கவனமாக மேற்கொள்ள வேண்டும். இந்த முறை நீரின் வெப்பநிலை, கார அமிலத்தன்மை மற்றும் உப்புத்தன்மையால் ஏற்படும் திடீர் மாற்றங்களால் உருவாகும் அழுத்தத்தை குறைக்கிறது. அதே சமயம் சரியான அளவில் இருப்படத்தியில் இறால் குஞ்சுகளை குளத்தில் விட வேண்டும். இதன் மூலம் குளத்தில் உள்ள இறால் குஞ்சுகளுக்கிடையே உள்ள நெரிசல் குறைக்கப்பட்டு இதனால் நோய் தடுக்கப்படுகிறது. உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள். இறால் வளர்ப்பில் நோய்க்கிருமிகள் குளத்திற்குள் நுழைவதையும் பண்ணைக்குள் ஒரு குளத்திலிருந்து மற்றொரு குளத்திற்கு பரவுவதையும் தடுப்பதற்கு நம்ம வந்து உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து எடுக்க வேணும். உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, முறையாக திட்டமிட்டு செயல்படுத்தப்படும் உயிர் பாதுகாப்பு நடைமுறைகள் நோய் அபாயத்தை கணிசமாக குறைப்பதோடு வளர்ப்பின் நிலைத்தன்மை மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது. இதில் வந்து ரெண்டாக பிரிப்பாங்க, வெளிப்புற உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள், உட்புற உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள். வெளிப்புற உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள்னா பண்ணைக்கு வெளியில் நடக்கிறது. இதற்காக பண்ணைக்குள் நுழையும் நபர்கள் மற்றும் வாகனங்களை கட்டுப்படுத்த வேண்டும். பண்ணையின் நுழைவாயில் கிருமி நாசினி கலந்த கால் குளியல் வசதிகள் செய்து பண்ணைக்கு வேலைக்கு வர்றவங்க அதுல வந்து காலை வந்து நினைச்சிட்டு உள்ள வர்ற மாதிரி அமைப்பு வந்து நம்ம வந்து குளத்தோட முன்னாடியோ, அப்படி இல்லாட்டா நம்மளோட பண்ணைக்கு வாசல்ல முன்னாடியோ வந்து நம்ம வந்து அமைக்கலாம். மேலும் பறவைகள், நண்டுகள் மற்றும் இந்த பிற நோய் பரப்பும் உயிரினங்கள் குளங்களுக்குள் நுழையாதபடி வலைகள் அமைத்து நோய் பரவுவதை நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். குளத்திற்கு வரும் நீர் படிக மற்றும் தேவையான அளவு கிருமி நீக்கம் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டும். இது எல்லாமே வெளிப்புற உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள். உட்புற உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பண்ணையில் நம்மளுக்கு வந்து நிறைய குளம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு குளத்துக்குமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களை வந்து தனித்தனியாக பயன்படுத்த வேண்டும். அப்படி தனித்தனியாக பயன்படுத்துறதுக்கு உபகரணங்கள் இல்லாட்டா அதை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இன்னொரு குளத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுத்தமாக கிருமி நீக்கம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தினா நோய் கிருமிகள் வந்து ஒரு குளத்துலேருந்து இன்னொரு குளத்துக்கு வந்து பரவுவதை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். இறால் வளர்ப்பில் கண்காணிப்பு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறால் வளர்ப்பில் நோய்களை திறம்பட கட்டுப்படுத்த தொடர்ச்சியான கண்காணிப்பும் மற்றும் ஆரம்ப கட்டத்திலே நோய்களை கண்டறிதலும் மிக முக்கியமானதாகும். நோயை வந்து ஆரம்ப கட்டத்திலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதனை விரைவாக வந்து கட்டுப்படுத்தி பெரிய இழப்பு ஏற்படுவதை வந்து நம்ம வந்து தடுக்க முடியும். இறால் பண்ணையாளர்கள் தினசரி இறால்களின் நடத்தை மற்றும் செயல்பாடுகளை கவனிக்க வேண்டும். குறிப்பாக உணவு எடுத்துக் கொள்ளும் விதம், நீந்தும் செயல்பாடு, வெளிப்புற தூண்டுதலுக்கு இறால்கள் பதிலளிக்கும் திறன், இதெல்லாம் வச்சு நம்ம வந்து இறால்களோட நலத்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இவற்றில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து இறால்களுக்கு வந்து நோய்கள் இருக்கு, அப்படி இல்லாட்ட இறால்கள் வந்து அழுத்தத்துக்கு உட்பட்டிருக்குங்கிற ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியா வந்து நம்மளுக்கு வந்து இறால்கள் வந்து காமிக்கும். ஸோ மேலும் இந்த இறால்களின் உடல்நிலை பரிசோதனையும் அவசியமானது. இதனால இறால்களின் உடல் நிற மாற்றம், இறாலோட வெளிப்புற ஓடுகளின் நிலை மற்றும் இந்த குடல் நிறைவு போன்றவை முழுமையாக கவனிக்கப்பட வேண்டும். ஆரோக்கியமான இறால்கள் பொதுவாக தெளிவான உடலுடனும் சீரான நிறத்துடன் மற்றும் இந்த முழு குடலுடன் காணப்படும். காலந்தோறும் மாதிரிகள் எடுத்து இறால்களோட வளர்ச்சி மற்றும் இறால்களோட ஆரோக்கிய நிலையை மதிப்பீடு செய்வது முக்கியமான நடைமுறையாகும். அதே போல ஆய்வகங்கள்ல நம்ம இறால்களை கொடுத்து நோய்க்கிருமிகள் இருக்கான்னு துல்லியமா வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மேலாண்மை நடவடிக்கைகள் எடுத்து இது மூலமாகவும் நோய் ஏற்படுவதை வந்து நம்ம வந்து குறைக்கலாம். இறால்கள்ல பொதுவா வந்து நிறைய நோய்கள் காணப்படுகிறது. இறால்கள் பல்வேறு வகையான நோய்களால் பாதிக்கப்படுகிறது. இந்த நோய்கள் வந்து பெரும்பாலும் வைரஸ் பாக்டீரியா, ஒட்டுண்ணிகள் மற்றும் பூஞ்சைகள் எனப்படும் நுண்கிருமிகளால் வந்து ஏற்படுது. இந்த நுண்கிருமிகள்ல வைரஸ் நோய்களால் வந்து இறால்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது வந்து ரொம்ப பெரிய இழப்பை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா வந்து இறால்களுக்கு ஏற்படும் வைரஸ் நோய்களுக்கு சரியான சிகிச்சை முறை வந்து இல்லை. அதனால வந்து இறால்கள் வந்து வைரஸ் நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா இறால்கள் வந்து திடீர் மற்றும் அதிக இறப்பை வந்து ஏற்படுத்தக்கூடும். நோய் பரவல் நேரத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குளத்தில் வந்து இறால்களுக்கு நோய் ஏற்பட்டுருச்சுன்னா இறால் வளர்ப்பில் நோய் தொற்று ஏற்பட்டால் உடனடி மற்றும் இந்த திட்டமிட்ட மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்வது இழப்பை குறைப்பதில் மிகவும் முக்கியமானதாகும். தாமதமான நடவடிக்கைகள் இறால் வளர்ப்பில் நோய் வேகமாக பரவி பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த நிலைகளில் முதன்மையாக உணவு அளவை குறைக்கவோ அல்லது தற்காலிகமாக நிறுத்தவோ வேண்டும். இதனால் குளத்தில் கழிவுப் பொருட்கள் தேங்குவது குறைந்து இறால்களுக்கு ஏற்படும் அழுத்தம் குறைக்கப்படுகிறது. அதே சமயம் போதுமான காற்றோட்டம் அதிகரிக்கப்பட வேண்டும். இதனால் நீர்

0: உள்ள கரைந்திருக்கிற ஆக்சிஜனை அளவை வந்து நிலைநிறுத்தி இறால்களின் உயிர் பிழைப்பை வந்து மேம்படுத்த உதவுகிறது. நோயால் பாதிக்கப்பட்ட மற்றும் இறந்த இறால்கள் உடனடியாக வந்து குளத்தில் வந்து நம்ம வந்து எடுத்துடணும். இது வந்து நோய்க்கிருமிகள் மேலும் பரவுவதை தடுத்து முக்கியமான நடவடிக்கையாகும். அதற்கப்புறம் நம்ம தேவையான அளவு சுண்ணாம்பு போன்ற கிருமி நாசினிகள் பயன்படுத்தி குளத்தில் உள்ள நுண்ணுயிரிகளின் சுமையை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். மேலும் இந்த நேரத்தில் வந்து நீர் மாற்றம் செய்வதை வந்து நம்ம தவிர்க்க வேண்டும். இப்போ குளத்தில் ஏற்கனவே வந்து நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால வந்து இந்த டயத்தில் நம்ம நீர்மாற்றம் செய்யக்கூடாது. அப்படி நீர்மாற்றம் செய்யும் போது நோய் கிருமிகள் வந்து நோய் தாக்கப்பட்ட குளத்திலிருந்து நோய் தாக்கப்படாத குளத்திற்கு வந்து பரவக்கூடிய நிலை ஏற்படும். அதனால இந்த நேரத்தில் வந்து நம்ம எந்த ஒரு நீர் மாற்றமும் செய்யக்கூடாது. இறால் வளர்ப்பில் நோய் கட்டுப்பாடு மற்றும் நல்ல உற்பத்திக்கான திட்டமிட்ட பண்ணை மேலாண்மை மிகவும் அவசியமாகும். இறால் வளர்ப்பு தொடங்குவதற்கு முன் குளத்தை வந்து முறையாக உலர்த்தி சுண்ணாம்பு பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் நீர் வடிகட்டல் மூலமா சரியாக சுத்திகரித்துட்டு அதுக்கப்புறம் அந்த நீரை வந்து இறால் வளர்ப்புக்கு வந்து பயன்படுத்தலாம். வளர்ப்பு காலத்தில் நீர் தரம் மற்றும் இறால்களின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும். சரியான அளவில் உணவு வழங்குதல், போதுமான காற்றோட்டம் மூலம் ஆரோக்கியமான சூழல் பராமரிக்கப்படுகிறது. அறுவடை செய்த பின் குளம் சுத்தம் செய்து கிருமி நீக்கம் செய்து மீண்டும் உலர்த்தப்பட வேண்டும். அனைத்து உபகரணங்களையும் கிருமி நாசினி மூலமாக சுத்தம் செஞ்சு மறுபடியும் நம்ம வந்து குளத்துக்கு வந்து பயன்படுத்தலாம். இதற்கப்புறம் இறால் பண்ணையில் உணவு மேலாண்மையும் மேற்கொள்ள வேண்டும். இறால் வளர்ப்பில் உணவு மேலாண்மை என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து இறால்களுக்கு வந்து போதுமான உணவு அளிக்க வேண்டும். அப்படி இறால்களுக்கு போதுமான உணவு அளிக்கலனா அது வந்து வளர்ச்சியை வந்து பாதிக்கும். இறால்களுக்கு வந்து அதிகமாக உணவு அளித்தோம்னா அது வந்து நீரோட தரத்தை வந்து கெட்டு போகிறதுக்கு வந்து வழிவகுக்கலாம். அதனால இறால் வளர்ப்பிற்கு வந்து போதுமான உணவு சரியான விகிதத்தில் நம்ம வந்து இறால்களுக்கு வந்து கொடுக்கணும். அதனால உணவுகள் குறைவாக கொடுத்தாலும் பிரச்சனை தான், உணவு வந்து அதிகமாக கொடுத்தாலும் இறால் வளர்ப்பில் வந்து என்னதுன்னா அதுவும் வந்து பிரச்சனைக்கு வந்து வழிவகுக்கும். ஸோ இறால் வளர்ப்பின் நோய் மேலாண்மை என்பது தடுப்பு நடவடிக்கைகள், சுற்றுச்சூழல் கட்டுப்பாடு, வலுவான உயிர் பாதுகாப்பு மற்றும் தொடர்ச்சியான கண்காணிப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுத்துவதன் மூலம் நம்ம வந்து நல்ல இறால் வளர்ப்பு செய்து நல்ல லாபம் வந்து பார்க்கலாம்.
1: என்ன தேனு, இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பத்தி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தே கவியரசு அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா?
2: நான் தெளிவா புரிஞ்சுகிட்டேன் சண்பகம். இந்த தகவலை நான் இறால் பண்ண தொடங்கும் போதே நீ கொஞ்சம் தெரியப்படுத்திருக்க கூடாதா?
1: நான் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு இல்ல நினைச்சேன்.
2: நல்லா நினைச்சப்போ.
1: சரி, போனதை விடு, உன்னோட இறால் பண்ணையில இன்னையிலிருந்து சரியான நோய் மேலாண்மைய கடைபிடிக்கணும், சரியா?
2: அதெல்லாம் சிறப்பா பண்ணிடுவேன். இப்பதான் எனக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருச்சுல.

வேளாண் திட்டங்கள். பிரதம மந்திரி கிசான் சம்பட யோஜனா. பிரதம மந்திரி கிசான் சம்பத யோஜனா என்பது இந்திய அரசின்

உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் ஒரு முக்கியமான மத்திய அரசு திட்டமாகும். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுதல், அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைத்தல், உணவு பதப்படுத்தும் துறையை மேம்படுத்துதல் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்தியா உலகின் மிகப்பெரிய வேளாண் உற்பத்தியாளர்களில் ஒன்றாக இருந்தாலும் அறுவடைக்கு பிந்தைய சேமிப்பு வசதிகள் மற்றும் பதப்படுத்தும் கட்டமைப்புகள் போதிய அளவில் இல்லாத காரணத்தினால் அதிக அளவிலான உணவுப் பொருட்கள் வீணாகின்றன. இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்காகவே PM கிசான் சம்பதா திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பண்ணையிலிருந்து நுகர்வோர் வரை ஒருங்கிணைந்த மற்றும் நவீன உணவு சங்கிலியை உருவாக்குவதாகும். விவசாய உற்பத்தி பொருட்கள் சரியான முறையில் சேமிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு சந்தைப்படுத்தப்படுவதற்கு தேவையான உள்கட்டமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு அதிக வருமானம் கிடைக்க வழிவகுக்கிறது. இதன் மூலம் உணவுப் பொருட்களின் தரம் பாதுகாக்கப்படுவதோடு உணவு வீணாவது குறைக்கப்படுகிறது. மேலும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதிலும் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. பிரதம மந்திரி கிசான் சம்பதா யோஜனாவின் கீழ் பல்வேறு துணை திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அவற்றில் மெகா உணவு பூங்காக்கள், ஒருங்கிணைந்த குளிர்ச்சங்கிலி மற்றும் மதிப்பு கூட்டுதல் உள்கட்டமைப்பு, வேளாண் பதப்படுத்தும் குழுமங்கள், உணவு பதப்படுத்தும் மற்றும் பாதுகாப்பு திறன் விரிவாக்க திட்டங்கள், பின்னிலை மற்றும் முன்னிலை இணைப்புகள், உணவு பாதுகாப்பு மற்றும் தர உறுதி உள்கட்டமைப்புகள் ஆகியவை அடங்கும். இந்த அனைத்து திட்டங்களும் உணவு பதப்படுத்தும் துறையின் முழுமையான வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு செயல்படுகின்றன. மெகா உணவு பூங்காக்கள் அமைப்பு திட்டத்தின் கீழ் ஒரே இடத்தில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகள், குளிர்பதன கிடங்குகள், ஆய்வகங்கள் மற்றும் போக்குவரத்து வசதிகள் போன்ற அனைத்து உள்கட்டமைப்புகளும் உருவாக்கப்படுகின்றன. இதன் மூலம் விவசாயிகள், உற்பத்தியாளர்கள் மற்றும் சந்தைகளுக்கு இடையே நேரடி தொடர்பு ஏற்படுகிறது. இதனால் உற்பத்தி செலவுகள் குறைவதோடு பொருட்களின் தரமும் மேம்படுகிறது. அதேபோன்று ஒருங்கிணைந்த குளிர்ச்சங்கிலி திட்டத்தின் மூலம் குளிர்பதன சேமிப்பு மையங்கள், குளிரூட்டப்பட்ட வாகனங்கள் மற்றும் நவீன சேமிப்பு வசதிகள் அமைக்கப்படுகின்றன. இதனால் பழங்கள், காய்கறிகள், மீன், இறைச்சி மற்றும் பால்வளப் பொருட்கள் போன்ற விரைவில் கெடக்கூடிய பொருட்கள் பாதுகாப்பாக சேமிக்கப்படுகின்றன. இந்த திட்டம் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு அதிக சந்தை மதிப்பு கிடைப்பதால் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு நல்ல விலையை பெறுகின்றனர். மேலும் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் குறைவதால் உற்பத்தியாளர்களின் வருமானமும் அதிகரிக்கிறது. விவசாய உற்பத்திகளுக்கு மதிப்பு கூட்டுதல் செய்யப்படுவதால் உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளில் அதிக வாய்ப்புகள் உருவாகின்றன. இதன் மூலம் இந்தியாவின் வேளாண் ஏற்றுமதியும் அதிகரிக்கிறது. கிராமப்புற வளர்ச்சியிலும் PM கிசான் சம்பதா யோஜனா குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. புதிய உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் மற்றும் சேமிப்பு மையங்கள் உருவாக்கப்படுவதன் மூலம் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கின்றன. மேலும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சியடைய இந்த திட்டம் உதவுகிறது. இதன் மூலம் கிராமப்புற பொருளாதாரம் வலுவடைகிறது. வேளாண் உற்பத்தியை அடிப்படையாக கொண்ட தொழில்கள் அதிகரிப்பதால் விவசாயம் மற்றும் தொழில்துறைகளுக்கு இடையேயான தொடர்பும் வலுப்பெற்று வருகிறது. பிரதம மந்திரி கிசான் சம்பதா திட்டம் என்பது இந்தியாவின் வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்தும் துறைகளின் வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைத்து உணவுப் பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுதல் செய்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதோடு கிராமப்புற வேலைவாய்ப்புகளையும் அதிகரிக்கிறது. உணவு பாதுகாப்பு, தொழில் வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றை ஒருங்கிணைந்து செயல்படுத்தும் இந்த திட்டம் இந்தியாவின் நிலையான வேளாண் வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமாக விளங்குகிறது. இதனால் விவசாயிகளின் வளமான வாழ்க்கை மற்றும் உணவு பதப்படுத்தும் துறையின் முன்னேற்றம் என்ற இலக்கை அடைவதில் PM கிசான் சம்பதா திட்டம் முக்கிய பங்களிப்பை வழங்கி வருகிறது.

நேயர்கள் இதுவரை இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பற்றி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கவியரசு தந்த தகவல்களை கேட்டீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் வேளாண் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் விற்பனைத்துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது. அடையாள எண் இல்லாத விவசாயிகள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். வரும் காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற இந்த அடையாள எண் அவசியமாகும். எனவே அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணினை பெற்றிடுமாறு தருமபுரி தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி விதை பரிசோதனை அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. கோடை காலத்தில் உழவு செய்வதால் பெய்யும் மழை நீரானது நன்கு நிலத்தில் ஊடுருவி நிலத்தின் அடிப்பகுதிக்கு சென்று அடிப்பகுதியில் தங்கும். இதன் மூலம் நிலத்தின் ஈரப்பதம் காக்கப்படுகிறது. உழவு செய்யப்படாத நிலத்தில் மேற்புறம் இறுகி காணப்படுவதால் நீர் உட்புகாது. கோடை உழவு செய்வதால் நிலத்தில் உள்ள பூச்சிகளின் முட்டைகள், கூட்டு புழுக்கள் மற்றும் களைச்செடிகளின் விதைகள் நிலத்தின் அடிப்பகுதியிலிருந்து மேல்புறத்தில் கொண்டு வருவதால் அதிக வெப்பநிலையின் காரணமாக அவைகள் அழிக்கப்படுகின்றன. கோடை உழவினை சரிவுக்கு குறுக்காக உழ வேண்டும். இதனால் கோரை போன்ற கிழங்கு வகை களைகள் பிடுங்கப்பட்டு களைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. கோடை உழவினால் அறுவடை போக எஞ்சியுள்ள பயிர்கழிவுகள், களைச்செடிகளின் எஞ்சிய பகுதிகள் நிலத்தில் மடக்கி உழப்படுவதால் நன்கு மட்கி பயிருக்கு தேவையான சத்துக்களை அளிப்பதால் மகசூலும் நிலத்தின் மண்வளமும் அதிகரிக்கின்றது. மேலும் கோடை உழவு செய்வதால் மண்வளமும் மகசூலும் அதிகரிக்கும் என்பதால் கோடை உழவினை பருவம் தவறாது மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. நல் விதையே நல் விளைச்சலுக்கு வித்தாகும் என்பதற்கு ஏற்ப விவசாயிகள் பயன்படுத்தும் விதைகள் சரியான முளைப்பு திறன், புற தூய்மை, ஈரப்பதம் மற்றும் பிறரக கலப்பு இல்லாமல் இருத்தல் அவசியமாகும். ஆகவே விவசாயிகள் தங்களின் விதைகளின் தரத்தை அறிய விதைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் ஒரு விதை மாதிரிக்கு ₹80 செலுத்தி புற தூய்மை, ஈரப்பதம், பிறரக கலப்பு மற்றும் முளைப்பு திறன் அறிந்து பயன்படுத்தி அதிக மகசூல் பெறலாம் என தருமபுரி விதை பரிசோதனை அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளை பின்னி அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சிவப்பு சிலந்திகள் பாக்கு மரத்தின் இலைகளில் கூட்டம் கூட்டமாக வளைகட்டி ஓலையின் அடிபாகத்தில் இருந்து கொண்டு அதை தின்று வளர்கின்றன. இதனால் இலைகள் மஞ்சள் நிற புள்ளிகள் உடனும் வெண்கல தோற்றத்துடன் காணப்படும். சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இதன் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். இளம் கன்றுகள் மற்றும் மரங்களை பாதிப்படைய செய்கிறது. இளம் காய்களும் சிலந்திகளால் பாதிக்கப்படுகின்றன. சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களை சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதி மற்றும் மரங்களில் உள்ள எறும்புகளின் கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி வீதம் கலந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி அல்லது குளோர் பைரிபாஸ் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலை தண்டு மற்றும் மரத்தை சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீக்கிவிட்டு வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி அல்லது டைகோபால் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து இலைகள் முழுவதும் நனையுமாறு தெளிக்க வேண்டும். சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு பாப்பாரப்பட்டி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பயிர் பாதுகாப்பு விஞ்ஞானி அவர்களால் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.

நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தருமபுரி மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தி தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்திற்கும் எவ்வித

0: சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, சேலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தக்காளி பயிரை தாக்கும் கியூடா அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியினம் தக்காளி பயிரை தாக்கி அதன் மகசூலை பாதித்து சேதமடைய செய்கிறது. இது தக்காளி செடியின் இலைகள் தண்டுகளை சுரண்டியும் பழங்களில் ஊசி துவாரங்களை உண்டாக்கி மிக மோசமாக பாதிக்கும் ஒரு பூச்சியினமாகும். தக்காளியில் இதன் சேதத்தின் அறிகுறிகள்: இப்பூச்சியினம் இலைகளின் மீது உட்கார்ந்து திசுக்களை சுரண்டி உண்பதால் இலைகளில் வெள்ளை நிற கோடுகள் அல்லது புள்ளிகள் போன்ற தழும்புகள் ஏற்படும். தக்காளியில் மிகச்சிறிய ஊசி போன்ற துவாரங்கள் காணப்படும். இதனால் பழங்கள் அழுகி சந்தை மதிப்பினை இழக்கின்றன. மேலும் இந்த புழு இனங்கள் தண்டுகளையும் துளைத்து செல்வதால் செடியின் வளர்ச்சி வெகுவாக பாதிக்கப்படுகிறது. இந்த சேதத்தை நிவர்த்தி செய்யும் மேலாண்மை முறைகள்: பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் பழங்களை சேகரித்து ஆழமான குழியில் போட்டு புதைக்க வேண்டும். மேலும் தக்காளிக்கு பிறகு கத்தரி அல்லது மிளகாய் போன்ற ஒரே குடும்பத்தை சார்ந்த பயிர்களை பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் பூச்சி தாக்குதல் இல்லாத ஆரோக்கியமான நாற்றுகளை தேர்ந்தெடுத்து நடவு செய்வது அவசியமாகும். மேலும் இனக்கவர்ச்சி பொறிகள் மூலம் இந்த பூச்சி இனத்தை அழிக்கலாம். அதாவது ஏக்கருக்கு 16 இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து ஆண் அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அழிப்பதன் மூலம் பூச்சிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம். இயற்கை முறை கரைசலிலும் இப்பூச்சி இனத்தை கட்டுப்படுத்தலாம். அதாவது சோற்று கற்றாழை, துளசி மற்றும் ஆடு தின்னபானை ஆகியவற்றின் சாற்றை தெளிப்பதன் மூலம் இந்த பூச்சி இனத்தை கட்டுப்படுத்த முடியும். இவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம் தக்காளியை தாக்கும் அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியை கட்டுப்படுத்தலாம் என சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விவசாய அரங்கம். நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:30.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீ மகாலட்சுமி சார்,
7: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
6: தருமபுரி.

0: தருமபுரி பண்படை 102.5, ஏற்காடு பண்படை 103.7. நேர்களே, நாம் இனி கேட்பது இசைப்பாக்களை இழுத்து கவிச்சரமாய் தொடுத்து தேனில் நனைத்து தித்திக்க தரும் உன்னத நிகழ்ச்சி பூங்கொத்து. ஆம் நேர்களே, நம் பண்படையில் புதியதாக உதயமாகியுள்ளது பூங்கொத்து நிகழ்ச்சி. ஆம் நேர்களே, இரண்டு திரைப்படங்களிலிருந்து இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். இப்போ முதலாவதாக வரக்கூடிய படம் தெனாலி. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2000 வெளியான ஒரு நகைச்சுவை திரைப்படங்க. இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாரு KS ரவிக்குமார். இன்னும் இந்த படத்தினுடைய சில செய்திகளை தெரிஞ்சதுக்கு முன்னாடி அந்த படத்திலிருந்து முதலாவதாக ஒரு பாடலை கேட்டுடலாமா? ஆலங்கட்டி மழை என தொடங்கும் பாடல் பாடலாசிரியர் கலைக்குமார், பாடலுக்கு இசை AR ரகுமான். பாடலை பாடியிருக்கிறார்கள் கமல்ஹாசன், ஸ்ரீனிவாஸ், சுஜாதா மோகன், பேபி சைலோனா மற்றும் சரண்யா ஸ்ரீனிவாஸ். அந்த பாடலை கேட்டுடலாமா?
1: ஆலங்கட்டி மழை தலட வந்தாச்சா?

காற்றலையில் கானம் பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பிற்பகல் 2:38. ஆம் நேர்களே, நாம தெனாலி படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இத்திரைப்படத்துல பாத்தீங்கன்னா கமல்ஹாசன், ஜெயராம், தேவயானி மற்றும் ஜோதிகா நடிச்சிருக்காங்க. கிரேசி மோகன் வந்து வசனங்களை எழுதியிருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் ஒரு இலங்கை அகதியா நடிச்சிருப்பாரு. அவர் வந்து மனநோயாளி, அதுக்கு சிகிச்சை பெறதுக்காக ஜெயராம் கிட்ட வந்து சிகிச்சை பெறதுக்கு வருவார். அங்கே வந்து ஜெயராமையே வந்து ஒரு மனநோயாளியாக மாற்றிடுவாருங்க. அந்த வகையில் நல்ல ஒரு நகைச்சுவை திரைப்படம் தான் இந்த தெனாலி திரைப்படம். மேலும் இன்னும் கூடுதல் செய்திகள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த திரைப்படத்திலிருந்து அடுத்ததா இஞ்சிருங்கோ என தொடங்கும் பாடலை கேட்கலாம். பாடல் வரிகள் தாமரை, பாடலுக்கு இசை ஏஆர் ரகுமான், பாடலை பாடியிருக்கிறார்கள் கமல்ஹாசன், கே எச் சித்ரா, கிளின்டன் சிரிஜோ.

ஆம் நேர்களே, நாம் இதுவரை தெனாலி திரைப்படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டோம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 2000வது ஆண்டிலேயே வந்து சிறந்த திரைப்படமாகவும் தமிழ்நாடு அரசின் சிறந்த இயக்குனர் சிறந்த நடிகர் விருதெல்லாம் இந்த படம் பெற்றுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். நாம் அடுத்ததாக பூங்கொத்து நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய திரைப்பட பாடல் தீனா திரைப்படத்திலிருந்து

ஆம் நேர்களே, இன்று இரவு 7:25 வயல்வெளி இன்றைய நிகழ்ச்சியில் பீர்க்கங்காய் புடலங்காய் பற்றி பெண்ணாவரம் பகுதி பழனி முருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:46.

0: டேய் கண்ணா, டேய் நம்ம தோட்டத்துல பாம்பு வந்துருச்சுடா, போய் கட்டை கம்பெல்லாம் எடுத்துட்டு வா.
1: பாம்படிக்கு என்ன கூப்பிடுறேன், போமா.
0: அதானே தைரியசாலின்னு உன்ன போய் கூப்பிட்டேன் பாரு, என்ன சொல்லணும். போ, போய் ஃப்ரீ ஃபயர் பப்ஜின்னு விளையாடிட்டு இருப்போ.
1: ஐயோ அம்மா, அது இல்ல, பாம்புகளை அடிக்க கூடாதுமா. பாம்புகள் விவசாயிகளுடைய நண்பன். நாம பாம்புகளை அடிச்சு கொள்றதுனாலதான் நிறைய பாம்பு இனங்கள் அழிஞ்சிட்டு வருது. நம்ம நாட்டுல பெரும்பாலும் விஷம் இல்லாத பாம்புகள் தாமா அதிகம்.
0: என்னது, விஷம் இல்லாத பாம்புகளா? அது என்னன்னு கொஞ்சம் சொல்லு பாப்போம்.
1: நம்ம நாட்டுல சாரப்பாம்பு, பச்சை பாம்பு, கொம்பேரி மூக்கன், புல்லுருவி, ஓலப்பாம்பு, தண்ணி பாம்பு, எண்ணெய் பனையன், வெள்ளிக்கோள் வரையன், மண்ணுளி பாம்பு, மலைப்பாம்புன்னு எல்லா பாம்புகளுக்குமே விஷம் கிடையாதுமா.
0: அப்போ விஷம் உள்ள பாம்புன்னா அது என்னன்னு?
1: நீ நல்ல பாம்புன்னு சொல்றியே, அந்த நாகப்பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், ராஜநாகம், இது எல்லாமே நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய விஷமுள்ள பாம்புகள். இது பெரும்பாலும் நம்ம நாட்டுல ரொம்ப குறைவாதான் இருக்கும்.
0: சரிப்பா, இதெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துலயோ இல்ல வீட்டுக்குள்ளேயோ புகுந்தா என்ன பண்றது?
1: அம்மா, எந்த பாம்புகள் நம்ம கண்ணுல தென்பட்டாலும் அதை அடிக்காம வனத்துறைக்கு தெரிவிச்சோம்னா அவங்க பத்திரமா பாம்புகளை பிடிச்சிட்டு போய் காட்டுல விட்டுருவாங்க. ஒரு உயிரை நம்ம காப்பாத்தணுமா?
0: அடேங்க அப்பா, எப்பட்றா, எப்பல இருந்து என் புள்ள இப்படி அறிவாளியா மாறினா? வன உயிர்களை பாதுகாப்போம்,
1: சுற்றுச்சூழலை காப்போம்.
0: அக்கறையுடன்
1: தர்மபுரி பண்பலை 102.5.
2: தீனா படத்திலிருந்து முதல் பாடலை கேட்கலாம் நேர்களே. முதல் பாடல் வத்திக்குச்சி என தொடங்கும் பாடல். பாடல் வரிகள் வாழி, பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, பாடலை பாடியிருக்கிறார் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

0: தளர்வீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஆண்டு வெளியான ஒரு அதிரடி திரைப்படம் தாங்க இந்த தீனா திரைப்படம். இத்திரைப்படத்தை வந்து A.R. முருகதாஸ் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அஜித்குமார், மலையாள நடிகர் சுரேஷ் கோபி மற்றும் லைலா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கார் யுவன் சங்கர் ராஜா. இந்த திரைப்படம் தான் அஜித்குமாருக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். நிகழ்ச்சியில் தீனா படத்திலிருந்து அடுத்த பாடலாக காதல் வெப்சைட் என தொடங்கும் பாடல், பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாடி, பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. பாடலை பாடியிருக்கிறார்கள் சங்கர் மகாதேவன், ஹரிணி, யுவன் சங்கர் ராஜா.

நேர்லே நிறைவுக்கு வருகிறது இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சி. இன்று தெனாலி, தீனா ஆகிய திரைப்படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்டு ரசித்தோம் நேர்லே. பண்பலையில் தொடர்வது கட்சவியில் கலக்கல் பாடல்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, கட்செவியில் கலக்கல் பாடல்கள்.

கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் பாடல் பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் கைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை 0434224030 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறும். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் போச்சம்பள்ளி பகுதியிலிருந்து தனபால் கேட்டிருக்கும் பாடல் படிக்காதவன் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் ஓமலூர் பகுதியிலிருந்து இந்துமதி கேட்டிருக்கும் பாடல் மனசுக்கேத்த மகராசா எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

நம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் வாழைத்தோட்டம் பகுதியிலிருந்து பிரவீன் கேட்டிருக்கும் பாடல் மௌன கீதம் என்னும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: Students, listen carefully.
1: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
2: Admission nadaiperugirathu. Vaishya kalluri, Ayodhya Pattinam, Salem.
3: தீராதா இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர், மேச்சேரியிலிருந்து கணேசன் கேட்டிருக்கும் பாடல் மௌனராகம் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சார்,
2: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.

இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, 2027 பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. www.awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற July 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும்.

நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். நேர்கள் நிகழ்ச்சியில் பாடல் பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் கைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து 04342244030 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் தருமபுரியிலிருந்து வள்ளி சரவணன் கேட்டிருக்கும் பாடல் சத்ரியனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின்.

0: மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: ஹலோ, யார் பேசுறது?
2: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்புஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
1: சொல்லுங்க, என்ன விஷயம்?
2: நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
2: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
1: என்ன வேலை சார்?
2: பார்ட் டைம் ஜாப் தாங்க மேடம். நீங்க வீட்டிலிருந்தே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
1: ஓ, அப்படியா சார்? 50,000 ரூபாவா? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
2: மேடம், ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 ரூபாய் என் அக்கௌண்ட் காமிச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் நாங்க செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
1: நான் இப்ப அமிச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும்ல?
2: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
1: இப்பவே அனுப்புறேன். அப்பாடா, அமிச்சாச்சு அமிச்சாச்சு. இப்ப மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவோம்.
3: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.

கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் பர்கூர் மத்திப்பட்டி பகுதியிலிருந்து மகாலிங்கம் கேட்டிருக்கும் பாடல் சின்ன கவுண்டர் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கச்சனூரிலிருந்து ஜெயராமன் கேட்டிருக்கும் பாடல் முத்துக்காள் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.
3: வாழையல பரப்பி வச்சு
4: பரப்பி வச்சு
3: பொறிகடலை

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: கச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியிலிருந்து சிவகுமார் கேட்டிருக்கும் பாடல் புருஷலட்சணம் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: 100% கடலெண்ணை.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: கச்சேரியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் நல்லபள்ளி பகுதியிலிருந்து வெங்கடேஷ் கேட்டிருக்கும் பாடல் கிழக்கு வாசல் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.
4: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்,

இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிர்வு.

0: பொதுவாக மனிதனோட மனிதனாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் ஒவ்வொருவரும் காலையில் எழுந்துவிடும் இதோ ஒரு தேடலும் அன்றைய நாட்களை நாம் தொடர்கின்றோம். அந்த நாட்கள் மட்டுமில்லை, மனித வாழ்வை முழுவதுமாக ஒரு தேடலோடு பயணிக்கின்றோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 மணி அப்படின்னாவே விடைத்தேர்வு நாட்கள் நிகழ்ச்சி நம்ம ஒரு தேடலோடு தான் பயணிக்க போகின்றோம். நிறைய வந்து இந்த போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியாகவும் பொதுவாக சாமானிய மனிதர்கள் கூட ஆர்வத்தோடு பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் இந்த விடைத்தேர்வு நாட்கள் நிகழ்ச்சியில் இணைகிறது. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட பங்கேற்பது ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. வணக்கம் கார்த்திக்.
1: வணக்கம் மாரிமுத்து. வணக்கம் நேரில்.
0: சூப்பர், ரொம்ப கார்த்திகை வாழ்த்துக்கள். பொதுவாக இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒன்று சொல்லணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃபை இல்லா தினம், நோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிற காலகட்டத்தில் இப்போது நெகிழி என்பது மிக விலை குறைவாகவும் கிடைக்கக்கூடியது, அது எளிமையான பயன்பாடு. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுவதற்கு மிகவும் எளிமையாக இருக்கிறதுனால, ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியதுனால மனிதனோட வாழ்க்கையில் மிக நெருங்கிய அல்லது அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக நெகிழி வந்து மாறிவிட்டது. இந்த நெகிழி பயன்படுத்துகிறோம்னா அது 100 முதல் 500 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பூமியில் நிரந்தரமான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதான். அது வந்து உலகத்திற்கு மிகப்பெரிய தீமை

0: பயன்படுத்தக்கூடியதாகவும் இந்த நெகிழி பை பிளாஸ்டிக் வந்து இருக்குது. அந்த பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதால் இன்னைக்கு சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லா தினம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கூட காலையில் உழவர் சந்தைக்கெல்லாம் போகும்போதும் மறக்காம துணி பையை எடுத்து போங்க, பிளாஸ்டிக் பையை தவிருங்க அப்படின்னு சொல்லுவோம்.
1: நம்ம பண்பலையில் கூட சொல்லிட்டு
0: இருக்கோம். நிறைய நம்ம அந்த சூழல் காப்பு நிகழ்ச்சிகளாக பிளாஸ்டிக்கோட பயன்படுத்தக்கூடிய அவேர்னஸ் நிறைய கொடுக்குறோம். அதுமாதிரி பொதுவாக இங்கே இந்த பிளாஸ்டிக்லாம் பொதுவாக எங்கே அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த கடைகள்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டீ கடைகள், பேக்கரிங்க, அப்புறமா நம்ம இறைச்சி கடை, மட்டன் சிக்கனில் வாங்க போகிறோம், அந்த மாதிரி காய்கறி கடைகள். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய நம்ம பயன்படுத்தி எங்கள் அந்த பொருட்கள் நம்ம மோஸ்ட்லி வாங்குவோம் இல்லையா, அங்கே போய் அந்த கடைகள் பெதுமாக நம்ம பயன்படுத்துகிறது. சரி, இந்த பயன்படுத்தினால் நமக்கு என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படுதுன்னா, நிறைய இந்த பசுக்கள் இருக்குல்ல, மாடுகள் இருக்குல்ல, மாடுகள், பறவைகள், இந்த கடல்வாழ் உயிரினங்கள், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக சாப்பாடு நினச்சி சாப்பிட ஆரம்பிச்சதுங்க. இப்போது சமீபத்தில் ஒரு நான் ஒரு சமூக வலைத்தளங்களை பார்த்தோம், ஒரு பெரிய மீன் அது முழுக்க வந்து பிளாஸ்டிக் பையில் தூந்துருச்சு, அது வெளியே வர முடியாமல் அது பரிதவிக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்கும்போதும், நிறைய பறவைகள் வந்து மாட்டிக்கணும் முழிக்கும் போதும் அவ்வளோ நமக்கு மனதில் பதபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடியது. அந்த சாக்கடை கால்வாய், நீர்வரத்து கால்வாயில் பிளாஸ்டிக் பையை அடிச்சிக்குது, மழைவெளி காலங்களில் அதனால் பெருசாக பாதிப்பு ஏற்படுது. ஸோ அதனால் இந்த பிளாஸ்டிக்கை முழுமையாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஜூன் 3rd பிளாஸ்டிக் பை இல்லா தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். சரி, இன்றைக்கி அதனால் வந்து ஒரு கருத்து நல்ல கருத்தோடு நிறைய டைம் ஆகிடுச்சு, நல்ல கருத்தோடு முடிந்தளவு பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் அப்படின்ற மகிழ்ச்சியாக வாழ்வோன்றதுக்காக நிகழ்ச்சியில் வந்து இணைகின்றோம். விடுதலை விநாயகர் நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்க கலைக்குடைய தொலைபேசியின் 0 43 42 24 30 மற்றும் 94 86 81 10 25 எனில் புதியினர்களும் மற்றநேர்கள்
1: மற்றநேர்கள் பார்த்தீங்கன்னா 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலோ அல்லது 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்.
0: பங்கு பெற அதை இனிப்பில் வந்துட்டாங்க நேர். வாங்க, வணக்கங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: பொருளாதார ஆலோசகராகவும் இருந்திருக்காரு, செயற்கை நுண்ணறிவு பற்றிய சிந்தனையை கொண்டவர்.
0: அப்துல் கலாம். இல்லைங்க. வணக்கம்.
1: அதாவது இந்திய நாட்டிற்கு வந்து பொருளாதாரத்துல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு கூட சொல்லலாம். இவருடைய பங்கு ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா கருதப்படுது. விஞ்ஞானியும் இருக்காரு, ஒரு பொருளாதார நிபுணராகவும் இருக்காரு. அவர் வந்து ஒரு
0: நிபுணர், பொருளாதார நிபுணர். ஆமா, பல்வேறு பன்முகம் திறன் கொண்டவர்.
2: அப்படிங்களா?
0: மயில்சாமி அண்ணாதரன் சொல்லலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சரி, இப்ப நாம கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த விஞ்ஞானி நிபுணர் பாத்தீங்க அப்படின்னா, கொல்கத்தால பிறந்தவர், மேற்கு வங்க மாநில கொல்கத்தாவில பிறந்தவர். நன்றி, நன்றிங்க. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு பொருளாதார நிபுணரை பற்றி குறிப்புகள் கொடுத்துருக்கோம். அதுவும் குறிப்பாக நம்ம என்ன சொல்லிருக்குன்னா, 29 ஜூன் மாதம் 29 இவருக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. குறிப்பாக ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கக்கூடியவங்களும் அவங்க நம்ம தந்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இவரும் ஒரு குறிப்பிட்ட துறையோட தேசிய தந்தை அப்படின்னு சொல்கிறோம். வணக்கம், வணக்கங்க.
3: வணக்கம், நான் பாபர்பட்டிலிருந்து நவீன் பேசுறேன்.
0: சொல்லுங்க நவீன். கரெக்டா நவீன் வந்து நான் வரேன்னு வர்றாரு இல்ல புதுவா எல்லா நாளும் வர்றாரு? இல்ல,
3: நான் போன வாரம் வந்ததா இப்பதான் வரேன்.
0: அது சூப்பர் சூப்பர். அதை வாழ்த்துக்கு, வாழ்த்துக்கு, ரொம்ப சந்தோஷங்க.
3: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டிஸ்டிங்ல சொல்றேன்.
0: சொல்லுங்க நவீன்.
3: இவர் வந்து 2nd 5th திட்டத்தோட இவர் பேர் வருதுன்னு நினைக்கிறேன். மகளன் ஆபீஸ் புள்ளியல் பிரசாத், அது மகளன் ஆபீஸ் பிசி பிரசாத் அவரோட பிறந்த நாள். வந்து புள்ளியல் தினம் சொல்லியிருந்தாங்க. அது கூட
0: பெரிய குட்டி சிம்மருங்க. வாழ்த்துக்கள் கார்த்தி, அருமையா சொல்லிட்டீங்க.
1: சார் ஃபர்ஸ்ட் 2nd குறிப்பிலேயே வந்து விடைய சொல்லிட்டாருன்னு நான் சொன்னேன்.

0: அவருடைய பிறந்த நாள் வந்து ஜூன் 29 அப்படிங்கறது
1: அந்த புள்ளியல் தினம். கொல்கத்தாவில புள்ளியல் தொடர்பு ஹெட் ஆபீஸ் இருக்கு. இரண்டாவது அந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து கனரக தொழில் துறைக்கு அவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்திருந்தாரு.
0: அருமையா
1: தொழில் உற்பத்தி இரும்பு அந்த தொழிற்சாலை இண்டஸ்ட்ரியல் எல்லாமே 1956-61 காலகட்டத்துல தான் உருவாக்கப்பட்டிருந்தது.
0: கண்டிப்பா
1: அப்பதான் நமக்கு நிறைய காமராஜர் சார் ஆட்சி காலத்துல நமக்கு நிறைய இண்டஸ்ட்ரியல் தான் இங்க வந்தது. அதனால அவர் வந்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட அவருடைய தலைமையில தான் நடந்தது. மகளான
2: சூப்பர் சூப்பர். பொதுவா நமக்கு மனிதனோட வாழ்க்கையில தினசரி வாழ்க்கையில புள்ளியில் பயன்பாடு மிக முக்கியமா பிரபலப்படுத்தி வருதான். ஒரு எவர அரசியல வடிவமைப்பு வகுப்பதில் மிகப்பெரிய உதவுகிறது. பொதுவாக புள்ளியியல் என்பது நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேட்டாஸ் அதுதான் வந்து நம்ம சமூகமாக இருக்கட்டும் இல்லை தேசமாக இருக்கட்டும் நம்ம குடும்பமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் புள்ளியியல் என்பது மிக முக்கியமான ஒன்று. ரொம்ப அற்புதமாக வந்து சொன்னாருங்க. என்ன பாடல் கேட்கல சொல்லுங்க நவீன்.
1: நீங்களே ஒரு மோட்டிவேஷன்
2: சரி சூப்பர் நல்ல ஒரு பாடல் கேட்கல அது என்ன குறிப்புகளை சார் அட்டாக்னு சொல்லுங்க போகலாம். கார்த்தி
0: இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து முக்கிய பங்காற்றிருக்காரு. நேயர் சொன்ன மாதிரி இந்த புள்ளி அடிப்படையில் வந்து கனரக வாகன இதில் வந்து எப்படி செயல்படுத்துறது அதனுடைய இதுக்கு பொருளாதாரம் எந்த வகையில் பயன்படுது அப்படிங்கிற எல்லா செய்தியுமே சொல்லியிருந்தார். மேலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கலாச்சார முயற்சிகள்லையும் நீடித்த ஆர்வம் கொண்டவர்னு சொல்லலாம். எப்படின்னா அந்த ரவீந்திரநாத் தாகூர் நம்ம தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூருக்கு வந்து செயலாளராகவும் பணியாற்றிருக்காரு. அவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய விருதான பத்ம விபூஷன் விருது வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. இவர் வந்து இந்திய புள்ளியியல் நிறுவனத்தினுடைய செயலாளராகவும் மற்றும் இயக்குநராகவும் இருந்திருக்கிறாரு. இந்திய அமைச்சரவையில் வந்து கௌரவ புள்ளியியல் ஆலோசகராகவும் தனது கடமையை வந்து ஆற்றியிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா இவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்துலேயும் படிச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூரினுடைய விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்திலையும் படித்தார் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான செய்தி.
2: ஆமாம் இவருடைய மாணவர்கள் குறிப்பிடத்தக்க இவருடைய மாணவர்கள் யார் அப்படின்னா ராஜ் சந்திர போஸ், சிஆர் ராவ். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ஆர்ஆமே சிஆர் ராவ் ரொம்ப பிரபலமானவர். இவருடைய மாணவர்கள் தான். இவருக்கு யார் வந்து கைடாக வந்து அந்த டாக்டரேட்க்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா வில்லியம் ஹரிக் மெக்காலே. அவர் தான் வந்து அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை படிக்கும்போது இவருக்கு உதவி பண்ணாங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த நவீன நமதுடைய புள்ளியியலின் தந்தை அப்படின்னு சொல்ல அற்புதமாக சொல்லக்கூடிய யார் அப்படின்னா இந்திய புள்ளியின் தந்தை பிரசாந்த் சந்திர மகளன் ஆஃபீஸ்.
0: இவரை பற்றி இன்னொரு கூடுதலான செய்தி என்னென்னா 2006 பார்த்தீங்கன்னா ஜூன் 29 வந்து இவர் புள்ளி விவர தினமாக கொண்டாடப்படுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. 2018 பார்த்தீங்கன்னா தனது 125வது பிறந்த நாளில் அப்போதைய துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு வந்து இவருக்கு வந்து நினைவு நாணயத்தை வெளியிட்டார் அப்படிங்கிறதும் ஒரு கூடுதலான செய்தி.
2: சூப்பரங்க.
0: மேலும் இவருக்கு வந்து 1993 வந்து தபால் தலையும் இந்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கு.
2: சரிங்க ரொம்ப அற்புதமாக சொன்னார். நம்ம தேசிய புள்ளியின் தந்தையை பற்றி நம்ம குறிப்பிட்டு ஒருத்தர் அற்புதமாக சொன்னார். அந்த நேருக்காக ஒரு பாடல் கேட்போம். அதுக்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி கழுத்து வலி இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
4: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
9: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: Sunflower Oil.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.

சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க

0: கார்த்தி ஏதோ கனவுலேயே மிதந்துட்டு இருக்கு போல் இருக்கு, என்ன நடக்குதுங்கிறது தெரியும் உட்காந்து. சரிங்க, இப்போ பொதுவாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து பல நாடுகளுக்கு வந்து வெளியில் போகணும்னா நம்ம விசா அவ்வளோ வாங்கணும், பாஸ்போர்ட் விசாலாம் வாங்கணும். ஆனால் ஒரு சில நாடுகளுக்கு, பல நாடுகளுக்கு விசா இல்லாமலே நம்ம போயிட்டு வரலாம். ஸோ அந்தமாதிரி இருக்கக்கூடிய ஒரு தீவு நாடு தான் செசல்ஸ் அப்படின்னு ஒரு நாடு. பொதுவாக இந்த நாடு வந்து இந்திய பெருங்கடலில் ஆப்பிரிக்க கண்டத்திற்கு கிழக்கே அமைந்திருக்குது. ஒரு பெரிய நாடு, ஒரு சின்ன நாடு தான். குறிப்பாக சென்னையோட பரப்பளவு தான் இருக்கும். சென்னை நமக்கு எவ்வளோ இருக்குமோ அந்த அளவு தான் பரப்பளவு கொண்டது. கிட்டத்தட்ட ஒரு 115 தீவுகளை கொண்ட நாடு இந்த செசல்ஸ் நாடு. வந்து பொதுவாக எதுக்காக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, அந்த கிழக்கு மேற்கு அந்த நாடுகளை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது. அதுவும் நமக்கு பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, நமக்கு பாதுகாப்பே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து அங்கே பெருசாக இராணுவம் கிடையாது, பாதுகாப்பு இல்லைன்னா கூட அந்த நாடு மற்ற நாடுகளோட பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா கடலில் அமைந்திருக்கு இல்லை. அப்போ பல நாடுகள், சைனா இருக்கட்டும், அதை தாண்டி இருக்கிற ரஷ்யா, அமெரிக்கா, அப்படி பல நாடுகள் அங்கே ரேடார் கருவிகளை அமைப்பதற்கு மிக இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவம் கொடுக்குற நாடுகளாக இருக்கிறது. பொதுவாக இந்த நாடுகளில் 10% இந்தியர்கள் அங்கே வசிக்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் தொகையில் 10% இந்தியர்கள் வந்து வைக்கிறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தென்கடல் எல்லையை பாதுகாப்பதற்காகவும், இந்திய பெருங்கடல் பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருப்பதற்காகவும் இந்த நாடு நம்ம முக்கியத்துவம் வாய்ந்து நம்ம சார்ந்திருக்கிறோம். சரி, இவ்வளோ பெருசாக ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, சமீபத்தில் அந்த நாட்டோட ஆண்டு விழாவிற்காக நமது பாரத பிரதமர் அங்கே போனாங்க. அங்கே போன பிறகு நிறைய பரிசு பொருள்லாம் கொடுத்தாரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பரிசு பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த பொருள் தான் நம்ம அடுத்த வினாவை கேட்க போகிறோம். இனிப்பில் இன்னைக்குரிய நேர் வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க.
0: கிருஷ்ணகிரி மாவட்டம் யார் பேசுறீங்க?
1: ஆமா, பேரு கோவிந்தன்.
2: கோவிந்தன் ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
1: யோசனை பண்ணி பாக்குறோம்.
2: சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
0: அதான் கூட சொல்லிட்டாரு.
2: இது வந்து ஒரு ஆடங்கியா, ஆண்கள் பெண்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆடை தான். பாரம்பரிய ஒரு ஆடைன்னு சொல்லலாம். விழாக்கள்ல, மத நிகழ்ச்சிகள்ல வந்து இந்த ஆடைகள் வந்து பயன்படுத்தப்படுது.
0: சரி, நல்லதுங்க. அந்த ஒரு வகையான ஆடையை தான் குறிப்புகளை கொடுத்துட்டு இருக்கோம். இனிப்பில் நேரம் வாங்க. வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி.
0: வணக்கம்.
3: சேலம் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர், உங்களுக்கு எப்படிமா குறிப்பு வந்து இருந்திருக்காது, நாங்க எல்லாம் ஃபர்ஸ்ட்ல கேப்பீங்க அதுதானே? சொல்லுங்க கார்த்தி.
3: இப்பதான் நீங்க அந்த நாடு பத்தி சொன்ன தகவல் எல்லாம் வந்தது.
0: சரிங்க கார்த்தி, சொல்லுங்க குறிப்பு.
2: அதாவது இது வந்து ஒரு ஆடைங்க.
3: ஆடை,
2: அதாவது ஆண் பெண் இருபாலருமே பயன்படுத்தக்கூடிய ஆடை.
3: ஓகே.
2: இது வந்து ஒரு பாரம்பரிய ஆடைன்னு சொல்லலாம். அதாவது விழாக்கள்ல வந்து பயன்படுத்தப்படுது. அதாவது விழாக்கள்ல வந்து ஒரு பரிசு பொருளாகவும் கொடுக்கப்படுது.
3: ஓகே.
0: சமீபத்தில் நமது பாரத பிரதமர் அவர்கள் செசல்ஸ் நாட்டிற்கு போயிருந்தாருங்களா, செசல்ஸ் அந்த நாட்டோட

0: அந்த நாட்டுல ஒரு பரிசு பொருட்களை அந்த ஆடியோ தான் கொடுத்தாரு, நம்ம அதான் கேட்டு இருக்கோம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: சொல்லுங்க
0: ராஜசேகர். ஆமாங்க, தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஆடை
1: தான். நீலகிரி தோடர் பழங்குடியினர் எம்பராய்டி சால்வை.
0: சூப்பர், என்னங்க தெளிவா சொல்லுங்க. அதாவது
1: நீலகிரி தோடர் பழங்குடியினர் தயாரித்த எம்பராய்டரி சால்வை.
0: அந்த சால்வை தான் சரியான பேர் எது தெரியுங்களா? புத்துக்குழி சால்வைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர், சரிங்களா? ஆமைகள் ஆமைகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500-2000 கிலோமீட்டர் கூட பயணித்து தன்னுடைய இனப்பெருக்க முட்டைகளை இடக்கூடிய குஞ்சுகள் பொறுக்கக்கூடிய முட்டைகள் இட்டு வந்துடும், அதுல குஞ்சு வந்துடும். இடக்கூடிய ஒரு வகையான முக்கியத்துவம் வாய்ந்தது பாத்தீங்கன்னா நம்ம ஆமைகள். ஏன்னா நம்ம நம்ம பாண்டிய சோழ மன்னர்கள் ஆமைகள் பயணிக்கக்கூடிய அந்த கடல் பயணத்தை பயன்படுத்தி தங்களுடைய போர்க்கால உத்திகளை வகுத்தார்கள் என்பது நமக்கு தெரிந்த வரலாற்று குறிப்புகள். ஸோ அந்த ஆமைகள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆமைகள், அந்த செசல்ஸ் நாட்டில் தான் வந்து நிறைய அந்த தன்னுடைய இனப்பெருக்கத்தை செய்யக்கூடியது. அதுக்காக அங்க வந்து ஆமையை வந்து ஆமை வெண்கல ஆமையை வந்து கொடுத்தாரு, காஞ்சிபுரம் பட்டுப்புடவையை கொடுத்தாரு, அப்புறம் பூத்துக்குழி சால்வை இந்த மாதிரி நிறைய பொருட்கள் கொடுத்தாரு. அதில் தான் ஒரு பூத்துக்குழி சால்வை, அதை பத்தி கேட்டோம். ரொம்ப அற்புதமா வந்து பதில் சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றிங்க.
2: பலப்பகுதிகளிலும் வெளி மாநிலங்களுக்கு விற்பனை செய்யப்படுது, குறிப்பா வெளி மாநிலங்களுக்கு வந்து அதிகமா விற்பனை செஞ்சுட்டு வராங்க. கிராமப்புற நெசவாளர்களுடைய வாழ்வாதாரத்துல வந்து முக்கிய பங்கு வகிக்குதுங்க இது. அதாவது நம்ம கிராமப்புற கைத்தறி நெசவாளர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். விழாக்கள் மற்ற நிகழ்ச்சிகளில் வந்து சால்வை போத்தி வரவேற்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து முக்கியத்துவமாக பயன்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா இயற்கை வண்ணச்சாயங்களால் அது பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஒரு ஒரு ஈர்ப்பா இருக்கும்.
0: அதுவும் தாண்டி தோடர் இன மக்கள் மட்டுமே இதை வந்து செய்யக்கூடிய பகுதி, அங்க வந்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கை கலாச்சாரம் மட்டும் வித்தியாசமா இருக்கும், அவங்க வந்து செய்வாங்க. தமிழ் கைத்தறி நெசவுத்தொழிலாக இது இருக்குது. அது தாண்டி குளிர்காலத்தில் போர்த்தி கொள்ள ஏற்ற வகையில் இது உருவாக்கப்படுகிறது. இந்த பருத்தி கம்பளி நூல்களால் இது நெய்யப்படுகிற ஒரு வகையானது ஆடுதான். எளிமையான கோடுகள், ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
2: அதாவது கவர்ச்சிகரமாக இருக்கும் அந்த கோடுகளை பார்த்தா, பூத்துக்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆடை.
0: நீலகிரி சல்வை,
2: நீலகிரி மலைகளில் வாழக்கூடிய தோடா பழங்குடியின பெண்களால் வந்து பிரத்யேகமாக தயாரிக்கப்படுது.
0: அதாவது நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செசல்ஸ் நாட்டுக்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தது, அப்போது நிறைய பரிசு பொருட்கள் கொடுத்தாரும் அந்த நாட்டை சார்ந்தவங்களுக்கு. அதில் ஒரு பரிசு பொருட்களாக நமது தமிழகத்தை சார்ந்த புத்துக்குழி சால்வை கொடுத்தாருமே நமக்கெல்லாம் பெருமையானது. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு அற்புதமாக ராஜசேகர் பதில் சொன்னார், அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்வோம். நம்ம தொடர்ந்து ஒரு பாடலை கேட்போம். அதுக்கு முன்பாக விளம்பரங்களில் தருமபுரி பண்பலை 102.5.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட்.
7: Students, listen carefully.
8: Salem-la best arts and science college na namma Vaishya College da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
9: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
10: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
11: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
12: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
13: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
14: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம்.
15: ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
16: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
17: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
16: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினம் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர்.

0: ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சாதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: கார்த்திக் சார் பார்த்தீங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு நம்ம நேயர்கள் ரொம்ப சாதாரண வந்து பதில் சொல்கிறாங்க,
1: ரொம்ப பிரில்லியண்டாக இருக்காங்க.
0: ஆமாம், ஒன்றும் அவ்வளோ எளிமையான குறிப்புகள் கொடுக்குமோ, பயிற்சிகள் இன்னும் நமக்கு தேவையோ அப்படின்றது. சரிங்க, ரொம்ப பொதுவாக நம்ம அடுத்ததாக இப்போ ஒரு பொதுவாக ஒவ்வொரு பகுதியும் சார்ந்தது, அந்த பகுதிக்கு உண்டான அடையாளங்கள் இருக்கக்கூடிய நமக்கு ஜியோ இண்டெக்ஸ்னு சொல்லி ஜியோ ஸ்டாட்டிக் இண்டெக்ஸ் கூடிய புவிசார் குறியீடு, அந்த புவிசார் குறியீடு பெற்ற ஒரு கலை, அந்த கலையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம், அவர் குறிப்புகள் கொடுக்க போகிறோம். இனிப்பில் இன்னைக்குடைய நேயர் வாங்க, வணக்கம். இனிப்பில் இனியும் நேயர் வாங்க, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் ஈரோடு அந்தியூர் நல்லாமூப்பூர் பரிசு கிடைக்கிற தேவராஜ் பேசுகிறேன்.
0: சரி, நல்லதுங்க. உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
2: மேலும் ஒரு குறிப்புகள் கொடுங்க ஐயா.
0: மேலும் ஒரு குறிப்பு, முதல் குறிப்பு உங்களுக்கு மூணு கொடுக்க போகிறோம். சரிங்க
1: ஐயா, இது வந்து ஒரு கலை.
0: ம்,
2: சொல்லிட்டீங்க.
1: ஓவிய கலை அப்படின்னு சொல்லலாம். இந்த கலை வந்து ஒரு பிரபலமான முறையில் வந்து கொண்டாடப்பட்டு வருது. அதுதான் உங்களுக்கான மூன்று குறிப்பு.
0: அதுவும் குறிப்பாக இந்த கலை வந்து குஜராத் மாநிலத்தோடு தொடர்பு உடையதுங்க.
2: குஜராத் மாநிலத்தோடு தொடர்புடையது.
0: ம், ஆமாம். மேச்சேரி மாவட்டம், எப்ப மாட்டாங்க, சேலம் மாவட்டம் இருந்துச்சு, மாத்திட்டாங்க. ஒரு
1: சேலம் மாவட்டம் மேச்சேரிங்களா?
0: சரி,
1: பேர் சொல்லுங்கய்யா. சிவகுமார் ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா? உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, நல்ல அறுவடை, உடல் நலம், செழிப்பு. அதாவது நல்ல அறுவடை பண்ணணும், உடல் நலம் செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குடும்ப நலனுக்காக இவ்வோவியங்கள் வந்து வரையப்படுதுங்கய்யா.
0: ம், சரிங்க. அது என்ன என்ன கலைன்னு சொல்லுவோம், ஓவிய கலைன்னு நான் சொல்லிட்டோம், அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அவ்வளோதான், வேறு விஷயமே பெருசாக இல்லைங்க. இதாங்க ஓவிய கலைன்னு சொல்லிட்டோம், அது குஜராத்தோட தொடர்புடையதுன்னு நம்ம சொல்லிட்டோம். இது என்னவா இருக்கும், அந்த கலையோட பேர் தான் நாங்கள் கேட்குறோம். சரி, நான் ஏன் இந்த இதை கேட்குறோன்றது நான் அடுத்தது நேரம் சொல்கிறோம், பதில் தெரியுங்களா? உலக சந்தையில அதிகமாக கவனம் ஈர்க்கக்கூடிய இந்த குஜராத்தோட ஓவியங்கள்.
1: ஓ, இது சந்தையில வந்து அதிகமா,
0: இப்ப பொதுவா சந்தைன்னு மார்க்கெட் சொல்லுவோம், இப்ப நிறைய பேர் அந்த பொருட்களை விற்பனை பண்ணுவாங்களே, அதுல வந்து உலக அளவுல ரொம்ப பேர் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு கலை. இப்போ நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த துணிகள்லாம் வரையக்கூடிய பழக்கங்கள்லாம் நமக்கு இருக்கும், ஓவியங்கள் வரைவாங்க. நீங்கள் இந்த நாடகம்லாம் ஆட போனீங்கன்னா அதில் வந்து ட்ராயிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வகையான ஒரு கலையாகவும் இருக்குது. பொதுவாக இதுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. சொல்லுங்க, யார் எங்கே பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கங்க, சொல்லுங்க.
3: நல்லபள்ளி ஒன்றிய நாசமுத்தி
0: என்ஆர் முத்து. சொல்லுங்க முத்து. சரிங்க, சமீபத்தில் நடைபெற்ற இந்த G20 உச்சி மாநாட்டில் வெளிநாட்டு தலைவர்களுக்கு இந்திய வழங்கிய பரிசு பொருட்களோட இது இது இருக்கு. ம், இதுவும் இருந்தது. சரி, நன்றி. இனிப்பில் இனிமே அடுத்த நேர் வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கங்க, சொல்லுங்க. செல்விமா, 2021 புவிசார் குறியீடு இந்த கலைக்கு வந்து கொடுத்து அங்கீகரித்தாக. என்பது ஒரு சரியான பதில். குஜராத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களோட புனித கலை மரபான பித்தோரா இன்னைக்கு உலக கலையரங்கிலும் சர்வதேச சந்தைகளும் கூட புதிய கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு கலையாக இப்ப வளர்ந்து கொண்டிருக்குது. ஒரு காலத்தில் மண் சுவர்கள் மட்டுமே வரையப்பட்ட இந்த ஓவியங்கள், இப்போ மண் சுவர்கள், இப்போ பொதுவாக நம்ம வீடுகளில் மண் சுவரில் இப்போ கட்டியிருப்பாங்க, நம்ம ஆரம்பத்தில் அங்கெல்லாம் ஒரு ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி

0: ஓவியங்கள் மனுஷவர்கள் மட்டுமே அந்த ஓவியங்கள் தற்போது சர்வதேச கலைச்சந்தையில் வெளிநாட்டு கண்காட்சிகளிலும் டிஜிட்டல் தளங்களும் கூட வரைய இருக்குது. சரி, நான் ஒரு குறிப்பு சொன்னேன் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு இது என்ன ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னா, நீங்கள் நிறைய இந்த முனியப்பன் கோவில்கள் ஐயனார்கள் கோவில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நிறைய ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வகையான ஓவியங்கள் நமது சமூகத்தில் இருக்குது. பொதுவாக பொம்மைகள் செஞ்சு பார்த்துருக்கீங்க நீங்கள் முனியப்பன், என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க. மாந்தா நான் சொல்கிறேன், பாடல் கேட்கலாம். என்ன பாடல் கேட்கலாம்? என்னம்மா?
1: தமிழ் அழகனா?
0: தமிழ் அழகன்,
1: அழகிய தமிழ் அழகன் படம்.
0: சரி சரிங்க, அந்தம்மா அருமையான படம் பாத்துறீங்களா? மாதிரி நீங்க அழகிய தமிழ் மகன் அது பேர் படம் பாத்துறீங்களா?
1: அந்த பாட்டு கேப்பீங்க?
0: சரிங்க, சரி, நல்லது நல்லதுங்க, சூப்பர். அருமையா ஒரு பாட்டு கேட்டுருங்க, கேட்கலாம். அழகிய தமிழ் மகன் அப்படின்னு முன்ன தமிழ் கலையை பத்தி பேசுறோம். இப்போ நம்ம முனியப்பன் கோவில்கள்லாம் இப்ப கூட பாத்தீங்கன்னா, முனியப்பன் கோவில் மாரியம்மா கோவில்கள்
1: அதாவது பாக்குறதுக்கே ரொம்ப கம்பீரமா இருக்கும்.
0: ஆமா, அது அந்த மாதிரி குதிரைகள் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன பொம்மைகள் வாங்கி வைப்பாங்க. இப்போ கூட எங்க ஊர்ல மாரியம்ம பண்டிகை, எங்க ஊர் மாரியம்ம கோயில் கூட அப்ப மாரியம்ம பண்டிகான சந்தைகள்ல வந்து கிடைக்கும், குதிரை பொம்மைகள் கிடைக்கும்.
1: நேர்த்தி கடன் வந்து செலுத்தினா அதை வந்து நான் கொண்டு போய் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி
0: குதிரை பொம்மைகள் போய் வைப்பாங்க. எல்லா ஊர்லயும் குதிரை பொம்மைகள் நம்ம பார்க்க முடியும். அப்புறமா மனித ஒரு குழந்தைகள் மேற்கூடிய பொம்மைகள் கூட சின்ன சின்ன குழந்தைகளை மேல வச்சுக்கிட்டு அதோட போட்டுலாம் வச்சுன்னு டான்ஸ் மாரி பண்ணிட்டு அங்க கோவில்கள் படிப்பாங்க. இப்ப நம்ம நெருப்பூர் பக்கத்துல கூட நிறைய கல்விப்பாங்க. இது என்ன கோவில் சரியா சொல்லணும் அப்படின்னா, என்ன கொண்டு
1: அதாவது குண்டப்பட்டி முனியம்பன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அந்த கோவில்ல வந்து நம்ம என்ன வேண்டுறமோ
1: அந்த பொம்மையை நடந்துருச்சுன்னா அதை வந்து அந்த பொம்மையை கொண்டு போய் அங்க நேர்த்தி கடன் செய்வாங்க.
0: இப்ப நான் போலீஸ் ஆகணும் அப்படின்னா போலீஸ் ஆனா அந்த போலீஸ் பொம்மையை கொண்டு போய் அங்க வைப்பாங்க. ஒரு கார் வாங்கணும் ஆசைப்படுறா கார் பொம்மையை கொண்டு போய் அங்க வைப்பாங்க. சோ இந்த மாதிரி தங்களுடைய வேண்டுகள் தங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தெய்வத்திற்கு படைக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. சோ அந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் கலாச்சாரங்களோட தொடர்பு கூடியதான் இந்த அருமையான ஓவியக்கலைகள். அதுதான் சர்மா பித்தோரா ஓவியங்கள். அதை வந்து அதை பத்தி நாங்கள் கேட்கணும்னு நினைச்சோம். உலகளவில் ரொம்ப நம்ம ஃபேமிலியாக ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு ஓவியங்கள். அந்த ஓவியங்களை நிறைய அந்த துணிகள் வரைவாங்க, சுவர்களில் வரைவாங்க. ஸோ அந்த ஓவியங்களை வந்து கேட்கணும், ரொம்ப மகிழ்ச்சி கேட்டோம். அந்த நேயர்கள் கேட்ட ஒரு நல்ல பாடல்கள் அழகிய தமிழ் மக்கள் திரைப்பதற்காக கேட்டு ரசிப்போம். தருமபுரி 2.5 ஏற்காடு 103.7

சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: நான்கு மணி 47 நிமிடத்தில் இருந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபீபா வேர்ல்டு கப் ரொம்ப பரபரப்பாக நமக்கு அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ வந்து நடந்துட்டுருக்குல்ல. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் 18 அதுக்கு வந்துருச்சு. 16 அணிகள் முதல்ல இருந்து 48 16 அணிகளை வந்து குறைஞ்சிருச்சு. கனடா, மொராக்கோ, பர்குவே, பராகுவே, பிரான்ஸ், பிரேசில், நார்வே, மெக்சிகோ, இங்கிலாந்து, ஸ்பெயின், போர்ச்சுகல், யுஎஸ்ஏ, பெல்ஜியம், தென் இந்த நாடுகள்லாம் வந்து வந்திருக்கு. நமக்கெல்லாம் தெரிஞ்சமான ஒன்றாக இருக்கிறது. ஸோ பொதுவாக இந்த ரொம்ப பரபரப்பாக நடைபெற இந்த போட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வந்து ஜூலை 20 வந்து நடக்குது. ஸோ இது மாதிரி நம்ம ஃபிஃபா வேர்ல்டு கப்பை பற்றி கால்பந்தை பற்றி பரபரப்பாக பேசிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம கிரிக்கெட்டை பற்றியும் பேசி ஆகணும். ஏன்னா அதிகமாக பேர் பார்க்கக்கூடிய விளையாட்டாகவும் இந்த கிரிக்கெட் வந்து இருக்குது.

0: ஸோ அதனால் அதை பற்றி ஒரு விளையாட்டு வீரரோடு தான் இந்த அடுத்த குறிப்பில் கேட்க போகிறோம். இது நான்காவது வினா. இனிப்பில் ஞாயிறு வாங்க. வணக்கம்.
1: சேலம் மாவட்டம் மேல்செடி நெய்மா என்பது.
0: சரிங்க, உங்களுக்கான குறிப்பில் கொடுக்கலாமா?
1: எளிமையாக கொடுத்து பார்க்கலாம்.
2: ம், அதான் சார் சொன்ன மாதிரி இவர் வந்து ஒரு விளையாட்டு வீரருங்க. இப்போ வந்து சர்வதேச போட்டிகள்லேருந்து ஓய்வு பெற்றுட்டார். இவர் வந்து ஒரு ஒரு ஆல்ரவுண்டராகவும் இருந்திருக்காரு. டெண்டுல்கர் இல்லம்மா, இப்ப டெண்டுல்கருக்கும் அப்புறமா வந்த வீரர் இவர். என்னம்மா? விராட் கோலி அப்படிங்கிறீங்களா? இல்லைங்கம்மா, அவர் இல்ல. நன்றி, நல்லது ஒரு முயற்சி.
0: வணக்கம் ஐயா. இருவருக்கும்
3: வணக்கம்
0: ஐயா. வணக்கம், சொல்லுங்க.
3: நல்லா
0: இருக்கீங்களா?
3: இது ஒரு
0: நல்ல
2: ஒரு செய்தி சொல்லிருக்கீங்க. உங்களுக்கான குறிப்புங்களா? இவர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிராக தான் தனது டெஸ்ட் அறிமுகத்தை வந்து வந்திருக்காரு. இவர் இருக்காருங்கய்யா, ஓய்வு பெற்றுட்டார் அப்படின்னு தான்
3: சொன்னேன்.
2: நன்றிங்க இனிப்பில் வந்தமைக்கு.
0: இனிப்பில் இனிமே அடுத்த நேரம் வருக்கு. வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம். சொல்லுங்க
4: சார். ஆன்சர் சொல்லிட்டுமா? ஸ்ட்ரைட்டா?
0: ஆ, சொல்லுங்க
2: சொல்லுங்க.
4: ஆரம்பித்து சார், நல்லா பண்ணுங்க சார் ப்ரோக்ராம்.
0: ரொம்ப சந்தோஷங்க. உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்க.
2: சேர்ந்தவர் அவர் வந்து இங்கிலாந்தினுடைய வீரர் பென் ஸ்டோக்ஸ்.
0: பொதுவாக பென் ஸ்டோக்ஸ் வந்து சமீபத்தில் நடைபெற்ற ஒரு உலக கோப்பையில் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தார். அவர்
2: அவர் தான் ஜெயிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். பென் ஸ்டோக்ஸ் ஒரு மறக்க முடியாத ஒரு வீரர்னா இங்கிலாந்து.
0: நீங்க எப்படிங்க, நீங்க கிரிக்கெட் பார்ப்பீங்கன்னா என்ன வீரர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? விராட் கோலி தான். ஒன்லி ஒன் த ரன் மிஷின். ரன் மிஷின் நிக்கவே மாட்டார் போல இருக்கு. அதான் நிக்கவே மாட்டார் போல. அப்போ ஓட ஆரம்பிச்சு ஓடினே தான் இருக்காரு. ரொம்ப பெரிய நமக்குலாம் ஒரு ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம விராட் கோலி சொல்றாரு. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிங்க. இனிப்பில் இன்னைக்கு அடுத்த நேரம் உங்களுக்கு நம்ம குறிப்பு கொடுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கும் இந்த நாளும் நாங்க கேட்கக்கூடிய அந்த வீரருக்கு ஒரு தொடர்பு இருக்குதுங்க. கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா.
5: இனிமையான மாலை வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
2: யார், எங்க இருந்து?
5: கச்சராயனூர் ஜெயராமன்.
2: ஜெயராமன் ஐயா, குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா? பதில் சொல்றீங்களா
5: ஐயா? அவர் கேப்டனா இருக்கிறாரா?
2: கேப்டனா இல்லைங்கய்யா, அவர் வந்து ஒரு நட்சத்திர வீரராக இருந்திருக்காரு. அவருடைய ரெக்கார்டு வந்து 9 வருஷமா யாரும் நம்ம இந்திய வீரர் யாருமே பண்ண முடியல. அவர் ரெக்கார்டை முறியடிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். பவுலிங்ல
5: சௌரவ்
2: கங்குலி அவர் தலைமையில் அவர் விளையாடி இருக்காரு. அவர் தலைமையில் விளையாடி இருக்கக்கூடிய ஒரு வீரர்.
0: ஏன்னா சின்ன வயசு ரொம்ப பார்த்து வெய்ந்தவர் சௌரவ் கங்குலி. நம்மளாம் இவ்வளோ பெரிய கிரிக்கெட் நிறைய வீரர்கள்லாம் வருவாங்க, அவருக்கு அது அவர் போட்ட விதைய கூட அப்படின்னு சொல்லுவாங்க.
2: கண்டிப்பா சிக்ஸர்ல வந்து அவரை தாண்டி சிக்ஸர் அடிக்கக்கூடிய வீரர்கள் கம்மி.
0: வங்க வங்க இளவரசர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. பொதுவாக நமக்கு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா இளவரசர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மேற்கு வங்கத்தை சார்ந்தவர். சரிங்க, நல்லதுங்க, நன்றிங்க. அவர் இல்லைங்க. இனிப்பில் இனிமே அடுத்த நேரம் வாங்க. வணக்கம். இனிப்பில் இனிமே நேர் வணக்கம்.
2: வணக்கம், யாரு இருந்து பேசுறீங்க ஐயா? உங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க. சரிங்கம்மா, குறிப்புகள்லாம்
6: கேட்டீங்களா?
2: பதில் சொல்லுங்கம்மா. சச்சின் டெண்டுல்கர்மா, அதாவது அவரும் இந்தியாவை சேர்ந்தவர் தான். அவரு கூடவும் இவர் விளையாண்டுருக்காரு அப்படிங்கறது ஒரு செய்திங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா.
0: சரிங்க, இனிப்பில் இனிமே அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து?
7: மதிவன் பாலி, மோகன் பேசுறியா?
2: மோகன் ஐயா.
7: ஐயா, அவர் வந்து சுழற்பந்து வீச்சாளருங்களா?
2: சுழற்பந்து வீச்சாளர் இல்லைங்கய்யா, அவர் வந்து ஒரு மிதவேக பந்து வீச்சாளர்.
7: ஐயா, ஹர்பஜன் சிங் சொல்லலான்னு பார்த்தேன்.
2: பிரவீன் குமார் இல்லைங்க, இவர் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஆல்

0: கவுண்டர், அதாவது பவுலிங்கில் வந்து இவருடைய சாதனை வந்து இப்போ சமீபத்தில் தான் வந்து முறியடிக்கப்பட்டது.
1: ஐயா ஜாகிர் கான்.
0: இல்லைங்க, நன்றிங்க, அதிகப்படியான விடைகளை சொல்லிட்டீங்க.
2: வருக வணக்கம்.
3: வணக்கம், நான் சேலம் சோதாபுரத்துலேருந்து பாஸ்கர்.
2: சரிங்க பாஸ்கர், டைரக்ட் குறிப்பு கொடுங்க கார்த்தி, நம்ம நேரில் கண்டுபிடிக்க அருமையாக கண்டுபிடிவாங்க. பாருப்பா
0: ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாங்களா? இப்போ 2023 ரவீந்திர ஜடேஜா இல்லைங்கயா, அவர் வந்து இப்போ வந்த வீரர். இவர் வந்து மிடில் விளையாண்டவர், சௌரவ் கங்குலி சச்சின் டெண்டுல்கருக்கு அப்புறமா வந்த வீரர்.
2: வணக்கம், அடுத்த நேர்.
0: வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
4: திருப்பூர் மாவட்டம் கஸ்தூரி வாசனுங்க.
0: சரிங்க, இவர் வந்து இவருடைய சிறந்த பந்து வீச்சு 4 ரன்களை கொடுத்து 6 விக்கெட்டை எடுத்திருக்காங்கய்யா. ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இந்த ஆன்சர். அமர்நாத், இவர் வந்து பழைய கிரிக்கெட் வீரர் சொல்றீங்க, இப்ப ரீசெண்டா வந்தவர்னு சொல்றேன். இவர் வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். நம்ம பிரபலமான அனில் கும்ப்ளேவோட சீடர் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லைங்க, ரவிச்சந்திர அஸ்வின் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இவர் கர்நாடக மாநிலம் அப்படின்னு
2: சொல்லிட்டோம்.
5: வணக்கம் வணக்கம், மாலை வணக்கம்.
0: சரி மாலை வணக்கம், சொல்வது யாருங்க?
2: பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, அந்த அணிக்கு எதிராக தான் இது இந்த விக்கெட் எல்லாம் வந்து எடுத்தாரு. இவருடைய தந்தையும் கூட ஒரு விளையாட்டு வீரர், அதுவும் குறிப்பா நம்ம தந்தை வந்து கிரிக்கெட் விளையாடக்கூடியவர்.
0: அவரோட
2: பையன் அவங்க தான் சொல்லணும். 1984 பிறந்தவர். வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஐயா பேர் சொல்லிட்டு பதில் சொல்லுங்க, தெரியுமா டக்குனு சொல்லுங்க. குமார், பதில் தெரியுங்களா? வணக்கம்
6: வணக்கம்
2: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? பெங்களூரை சார்ந்தவர், அவரோட தந்தையும் கூட ஒரு கிரிக்கெட் வீரர். அவங்க தந்தையோட பேர் ரோஜர் பின் என்பது அவருடைய தந்தை. வணக்கம், யாருங்க பேசுறீங்க? வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க. அருள் வாழ்த்துக்கள் அருள், என்ன பாடல் கேட்கல சொல்லுங்க, நிகழ்ச்சி நிறைவு இருக்கு. நம்ம நல்ல பாட்டு போலாமா? நன்றிங்க.
7: சரி, தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
8: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
7: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலமற்றம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
13: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
14: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

கார்த்தி, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு 4 வினாக்கள் கேட்டோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு நீலகிரி மரத்து தோடர் மக்களுடைய புத்துக்குழி சால்வை ஒன்று கேட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று என்ன கேட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையானது லாஸ்ட்டாக கேட்டோம். என்ன கேட்டதுன்னா உங்களுக்கு அதுக்குள்ள மறந்துட்டீங்க.

0: லாஸ்ட்டாக வந்து ஒரு கிரிக்கெட் வீரர் வச்சு கேட்டோம்.
1: அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன கேட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையான நக்கள் கேட்டோம், நேயர்கள் அற்புதமாக பதில் சொன்னாங்க. நிகழ்ச்சி தர உங்களுடைய அன்பு அறிவிப்பாளர்கள் மாரிமுத்து,
0: எஸ் கார்த்திக், நன்றி நேர்களே.
1: இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
3: தர்மபுரி மற்றும் ஏற்காடு ஆழ்நிலையர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஜூலை 1 மருத்துவர் தினத்துல நம்ம நாளும் நலமுடன் நிகழ்ச்சி பத்தியும் நாம செய்யற மருத்துவ சேவைகள் பத்தி நம்மளோட மருத்துவமனையில் இருக்கிற வசதிகள் இதை பத்திலாம் ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதை கேட்டு நிறைய மக்கள் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதை இன்னைக்கு எபிசோடில் நான் ஒன்று ஒன்றா ஆன்சர் பண்ணுறேன். அவங்க கேட்ட முதல் விஷயம், சரி எல்லா வசதிகளும் இருக்குன்றீங்க, எந்த இடத்துல இருக்குது மருத்துவமனை எங்களுக்கு சரியாக தெரியலன்னு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட், அதாவது பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே, ராஜகோபால் பூங்கா பக்கத்தில் ஓம் சக்தி ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் தெரியும். அது இப்போ ஒன் ஹெல்த் ஹாஸ்பிட்டலாக இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட் கேர் இருக்குது. ஏற்றப்பில் பிகேபி ஹோட்டல் இல்லை டிமேக்ஸ் வரவங்க டிமேக்ஸ்க்கு பின்பக்கமே இருக்குது. ஸோ இத்தனை அடையாளங்கள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட், நான் சொல்கிற விஷயங்களில் நீங்கள் ஏதாவது டவுட் கேட்கணும் இல்லை முன்பதிவு செய்யணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம், 7333925318. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க, அது வந்து எங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லுங்கள். இப்போது உங்கள் ஹாஸ்பிட்டலில் யார் யாருக்கு முதல்ல பார்க்குறீங்க, குழந்தைகள் பெரியவர்கள் அந்த மாதிரி யார் யாருக்கு பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மெயினாக குழந்தைகள் மற்றும் பச்சிளங்குழந்தைகள், பெரியவர்களும் பார்க்குறோம் பட் குறிப்பாக நம்மளுடைய சேவை என்ன, நான் குழந்தைகள் நல்ல மருத்துவருங்கிறதுனால அவங்கள தான் மெயினாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று சொன்ன மாதிரி ஊட்டச்சத்து ஆலோசனை, அதுக்கு தனியாக ஒரு சில விஷயங்கள் நம்ம அதை பற்றி படிச்சிருக்கோம், அந்த ஊட்டச்சத்து ஆலோசனை. அது மட்டும் இல்லாமல் குழந்தை வளர்ப்பு முறைகள், இதுக்கு நம்ம அதிக கவனம் கொடுக்குறோம். இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாங்க, தடுப்பூசிகள் போடுறீங்களா? கண்டிப்பாக போடுறோங்க. அது இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க, இப்போ எல்லா விஷயத்துலேயும் எல்லா செலவுகளுமே மற்ற ஹாஸ்பிட்டலோட கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ தடுப்பூசிகள் எப்படி அப்படின்னு சொன்னாங்க. நாம் பெரும்பாலும் பேரண்ட்ஸே கேட்டால் மட்டும்தான் எல்லா தடுப்பூசியும் நாம் இங்கே போடுறோம், இல்லைன்னா ஜிஹெச்சில் போடுற தடுப்பூசிகளை அங்கேயே போட்டுக்க சொல்கிறோம். அது தவிர ஒரு 5-6 தடுப்பூசிகள் நம்ம ஐஏபி அட்டவணையில் இருக்குது, அதை நாம் எல்லார்கிட்டேயும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த தடுப்பூசிகள்லாம் நம்ம மருத்துவமனையில் போடுறோம். அதுவும் பிற மருத்துவமனைகளோட கம்மி செலவுகள் தான் உங்களுக்கு ஆகும். ஸோ தடுப்பூசிகள் அனைத்துமே இங்கே போடப்படுது, குறிப்பாக அரசு மருத்துவமனையில் போடுறதும் போடுறோம். அது நாங்கள் அங்கேயே போட்டுக்கிறோம் அப்படின்னா கூட அங்கே போடாத சில ஊசிகள், ஒரு 5-6 ஊசிகள் இருக்குது, அது நம்ம மருத்துவமனையில் நம்ம தடுப்பூசியாக போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே அவசர சிகிச்சை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவசர சிகிச்சை கண்டிப்பாக பார்க்குறோம், ஏன்னா காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம இங்கே மருத்துவரும் சரி செவிலியர்களும் சரி நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். எந்த விதமான குழந்தைகளுக்கான அவசர சிகிச்சையும் பார்த்துட்டு அது அட்மிஷன் தேவையாக இருந்தால் நம்ம அட்மிஷனும் போடுறோம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட ஐசியூ, பச்சிளம் குழந்தைகள் ஐசியு, குழந்தைகள் ஐசியு எல்லாமே இருக்குது. ஸோ இத்தனை வசதிகள் இருக்குது. அதோட முக்கியமாக நான் அன்னைக்கு மருத்துவ தினத்தின சொன்ன விஷயம்தான், நாம் நம்மக்கிட்ட வர குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் முக்கியமாக தரது அன்பு மரியாதை, அப்புறம் ஒரு ஹோலிஸ்டிக் கேர், உடல்நலம் மனநலம் சார்ந்த எல்லா விதமான வகையிலையும் அவங்க நலமாக இருக்கணும் அப்படின்றத நம்மளுடைய ஒரு குறிக்கோள். ஸோ இத்தனை விஷயங்கள் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு உடல் ரீதியாகவும் சரி, இல்லை அவங்க ஒழுங்காக ஆக்டிவாக இல்லை, ஒழுங்காக சாப்பிட்றதில்லை, எனக்கு பேரண்டிங்கில் சில டவுட்ஸ் இருக்குது, ஊட்டச்சத்தில் சில டவுட்ஸ் இருக்குன்னாலும் சரி, தடுப்பூசி போடனாலும் சரி, இல்லை எனி எமர்ஜென்சி எப்போனாலும், நான் சொன்ன நம்பர் திருப்பியும் சொல்கிறேன், 7333925318க்கு நீங்கள் கால் பண்ணலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பிகேபி ஹோட்டல் எதிரில் டிமேக்ஸ் பின்னாடி இருக்கிற நம்ம டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட் கேருக்கு நீங்கள் எப்போனாலும் வரலாம். மீண்டும் நாளை பேசுவோம். நன்றி நேர்களே.
2: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன்

0: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இதமான மாலை வேளையில் இனிமையான மனதிற்கு இதம் சேர்க்கும் கீதங்களாக வலம் வருகிறது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் முதல் பாடல் ஜானி எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் கங்கை மரணின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுருக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட்.

0: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் பிரசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1

0: Banshee, Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: Origin, Bunions and Briefs.
1: இதமான மாலை வேளையில் இனிமையான மதிர் மனதிற்கு இதம் சேர்க்கும் கீதங்களாக வடம் வந்து கொண்டிருக்கிறது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் உல்லாச பறவைகள் எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலத்தின் வரிகளில் SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: Students, listen carefully.
1: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
2: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem.
3: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ் தர்மபுரி.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
9: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? So easy.
10: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
11: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் பிரியா எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலத்தின் வரிகளில் கே ஜே யேசுதாஸின் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: ஆயிடுச்சா? நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூனுக்குனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

Rules. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மானி தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர மாலை 5:31. இதமான மாலை வேளையில் இனிமையான மனதிற்கு இதம் சேர்க்கும் கீதங்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் வெள்ளை ரோஜா எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் முத்துலிங்கத்தின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
2: இதமான மாலை வேளையில் இனிமையான மனதிற்கு இதம் சேர்க்கும் கீதங்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் வாழ்வே மாயம் எனும் திரைப்படத்திலிருந்து. கங்கை அமரனின் இசையில் வாலியின் வரிகளில் SP பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராமின் குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை

0: வழங்குவோர்
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இதமான மாலை வேளையில் இனிமையான மனதிற்கு இதம் சேர்க்கும் கீதங்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் பாட்டுக்கு ஒரு தலைவன் என்னும் திரைப்படத்திலிருந்து, இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே சித்ராவின் குரல் வண்ணத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
1: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
0: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
2: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் மாலை 5:50. மனமயங்கு மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் குரு எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

இதமான மாலை வேளையில் இனிமையான மனதிற்கு இதம் சேர்க்கும் கீதங்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் நிறைவு பாடல் குரு சிஷ்யனும் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே சித்ராவின் குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்

0: இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது மாலை தென்றல். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இனிமையான மாலை வணக்கம் அன்பு நேர்களே. இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருக்கோவில் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளும் அருள்பாலிக்கும் தலமாகவும், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவரது பாடல் பெற்ற தலமாகவும் விளங்கும் மகுடேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி என்னும் இடத்தில் இந்த சிவன் கோவில் அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் 213வது தலமாகவும் இக்கோவில் போற்றப்படுகிறது. ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி எழுந்தது. இருவரும் மேருமலையை வைத்து தங்கள் பலத்தை நிரூபிக்க முயன்றனர். அதில் ஆதிசேஷன் தன் பலத்தை நிரூபிக்க மேருமலையை சுற்றி வளைத்துக் கொண்டார். வாயு பகவான் பலத்த காற்றை உருவாக்கி மேருமலையில் சுற்றியிருந்த ஆதிசேஷனை விடுவிக்க முயன்றார். அப்போது மேருமலை பல துண்டுகளாக சிதறி விழுந்தது. ஒவ்வொரு துண்டும் ரத்தினமாக மாறி சிவலிங்கமாக உருவானது. அப்படி உருவான சிவன் கோவில்களில் ஒன்றுதான் இந்த மகுடேஸ்வரர் திருக்கோவில். பிரம்மதேவர் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டதால் பிரம்ம ரிஷி என்றும், திருமால் வழிபட்டதால் அரிஹரபுரம் என்றும், கருடன் இத்தல இறைவனை வழிபட்டு தேவலோகம் சென்று அமிர்தம் கொண்டு வந்ததால் அமிர்தபுரி என்றும் பல பெயர்களில் இத்தலம் அழைக்கப்படுகிறது. கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயம் 640 நீளமும் 484 அகலமும் கொண்டது. இந்த தலத்தில் சிவபெருமான் சுயம்புலிங்கமாக எழுந்தருளியுள்ளார். இந்த லிங்கம் சதுர வடிவில் காணப்படுகிறது. அதன் மீது விரல் தடயங்களை காணலாம். இது அகத்திய பூஜை செய்த போது ஏற்பட்ட தடயங்கள் என கூறப்படுகிறது. சுவாமி சன்னதிக்கு வலது புறத்தில் வடிவுடை நாயகி அம்மாள் சன்னதி காணப்படுகிறது. இத்தலத்தில் மும்மூர்த்திகளுக்கும் தனித்தனி கோபுரங்களும் தனித்தனி சன்னதிகளும் உள்ளன. மூலவர் சன்னதியில் தட்சிணாமூர்த்தி, துர்கை ஆகியோரை தரிசிக்கலாம். பிரம்மா கோவிலுக்கு வடமேற்கில் வீர நாராயண பெருமாள், திருமங்கை நாச்சியார், அனுமன் சன்னதிகளும் உள்ளன. இக்கோவிலில் காவிரி நதி, பிரம்மா தீர்த்தம், பரத்வாஜ தீர்த்தம், தேவ தீர்த்தம் என 4 தீர்த்தங்கள் உள்ளன. கோவில் முன்பாக வடக்கில் இருந்து தெற்காக ஓடும் காவிரி நதி கிழக்கு நோக்கி திரும்பி செல்கிறது. ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் காவிரி நதியில் நீராடிவிட்டு இத்தல இறைவனை வழிபடுகிறார்கள். மேலும் தேவ தீர்த்தம், பரத்வாஜ தீர்த்தத்தில் நீராடினால் தீராத நோய்கள், பில்லி சூனியம் போன்றவை குணமாகும் என்பது மக்களின் நம்பிக்கை. இக்கோவிலில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வன்னி மரம் அமைந்திருக்கிறது. அந்த வன்னி மரத்தின் அடியில் 3 முகம் கொண்ட பிரம்மதேவர் காட்சி தருகிறார். வேப்ப மரமும் அரச மரமும் இணைந்துள்ள மரத்தடியில் முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் அருள்பாலிக்கிறார்.

இனிய மாலை வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளும் கானமழையால் நம்மை நினைத்துக் கொண்டிருப்பது நேர்களே. நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி இசை மின்னல். நித்தமும் சுட்டெரித்த சூரியனும் இளைப்பாறும் மாலை நேரங்க, தனி பறவைகளாக சென்ற நாமும் வீடு திரும்பும் இந்த மாலை வேளையில் நாம் கேட்க இருப்போம் இந்நிகழ்ச்சி தான் வந்து இசை மின்னல். இசை மின்னல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது சிங்கம் திரைப்படத்திலிருந்து என் இதயம் என தொடங்கும் பாடல். பாடலாசிரியர் மதன் கார்கி, பாடலுக்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத். பாடலை பாடியிருக்கிறார்கள் திப்பு சுசித்ரா.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமா சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
3: நாம பரபரப்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருப்போங்க. நாம் வேகமாக கிளம்புறோம் அப்படிங்கிறத விட நாம் பாதுகாப்பாக போகணும் அப்படிங்கிறது தாங்க முக்கியம். நாம் ரோடு கிராஸ் பண்ணக்களே ஆகட்டும், நம்ம ரோட்டில் பயணிக்கும் போதும் சாலை விதிகளை வந்து கடைபிடித்து நடக்கணுங்க. என்றும் நேயர் நலனில் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசை மின்னல். இசை மின்னல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக வருது. தில்லாலங்கடி திரைப்படத்திலிருந்து பாடலாசிரியர் நா முத்துக்குமார், பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. பாடலை பாடியிருக்கிறார்கள் KS சித்ரா, ஸ்ரேயா கோஷல், யுவன் சங்கர் ராஜா. அந்த இனிய பாடலை நாம் இப்போ கேட்டுருவோமா?

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது S.A. சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
2: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
3: BA தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd, MEd என நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி educational institutions, Mecheri, Salem.
3: Contact 952-49-36156.
4: ஆம் நேர்களே, வானலை வழியே வர்ணஜாலம் படித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி இசை மின்னல். அதிரடியான பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே. நிகழ்ச்சியின் நிறைவாக வருகிறது மைனா திரைப்படத்திலிருந்து மைனா மைனா என தொடங்கும் பாடல். பாடல் வரிகள் யுகபாரதி, பாடலுக்கு இசை டி இமான், பாடலை பாடியிருக்கிறார் சான்.

0: நேர்களே, நிறைவுக்கு வருகிறது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், இணைந்தே இருங்கள் நேயர்களே.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் வெளியிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 16வது நிதியாணையம் 435,236 கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதனை முறையாக செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தேசிய பயிலரங்கு இன்று நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு தமிழக அரசு ஊக்கமளிக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 60% எம்ஓயு சைன் பண்ணதுல 25% வந்து இங்க இல்லவே இல்லை, கிரவுண்ட் பிரேக்கிங் எதுவுமே நடக்கவே இல்லை. அந்த மாதிரி இல்லாம 100% எம்ஓயு கிரவுண்ட் பிரேக்கிங் பண்றதுதான் எங்களோட மோட்டிவ். 25% அவங்க சைன் பண்ணதுல எதுவுமே நடக்காம இருந்தது. இந்த தடவை வி வாண்ட் டு டூ இட் 100%. இதனால எந்த ஒரு இளைஞரும் வெளியே போய் ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ ஜாப் தேடி இல்லாம இங்கேயே சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ நம்ம கொண்டு வர மாதிரியான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்கோம். கிரீன் எனர்ஜி அந்த ஒரு சிஸ்டம் நம்ம இங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கருவேல மரம் இருக்கிற ஒரு ஏரியா வந்து நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம சோலார் பேனலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். அந்த ஒரு ப்ராசஸையும் நாங்க வந்து படிச்சுட்டு இருக்கோம்.
1: முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சியை தக்கவைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என்று முதலமைச்சர் எண்ணுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ததற்காக காவல் உதவி ஆய்வாளர் திரு துரைசிங்கம் திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளாா்.

0: தாவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்தது தொடர்பாக காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மிக முக்கியமான இந்த வழக்கினை காவல்துறையினர் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் தடுப்பணைகளை கட்டுவதில் திராவிட கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைப்பயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பிரச்சினையில் நடுவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தினார். தனியார் பேருந்துகளின் தன்னிச்சையான கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக போக்குவரத்துத்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: மகாராஷ்டிராவிலிருந்து கர்நாடகா வரை சராசரி கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஹெல்மெட் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் ஆயுதப்படை காவலர்களுக்கு பேரிடர் காலங்களில் பொதுமக்களை எவ்வாறு காப்பது என்பது குறித்த 3 நாள் செயல் விளக்க ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட பயனாளிகளை சரிபார்க்கும் பணி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான நியமன ஆணைகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் ஸ்வாகு மிலாங் தியோத்ரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா ஹர்வீந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கொலிதின் நொவியரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ஷீதல் தேவி, ஹர்வீந்தர் சிங் ஆகியோரும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுண்ட்ரேலா தாஸ், திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை சீனாவின் யாவ் ரேஷுவான் ஜியாங் ஈயி இணையை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் சுண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23

வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை பெற்றது. செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

இனிமையான மாலை வணக்கம் அன்பினர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 6:40 நாம் இணைகின்றோம். படித்து வேலை தேட விடாமுயற்சியினால வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கான வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, இந்திய ரயில்வேவில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. செக்ஷன் கண்ட்ரோலர் பிரிவில் மொத்தம் 119 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 20 முதல் 33 வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு, மருத்துவ பரிசோதனை மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணமாக ₹250 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 14 தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு rrbchennai.gov.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள கணக்கெடுப்பாளர் பணிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கு பிஎஸ்சி முடித்தவர்கள், 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இதற்கான நேர்காணல் நடைபெறும் இடம் கால்நடை பொருள் தொழில்நுட்ப இறைத்துறை இறைச்சி அறிவியல், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி, சென்னை 7 என்ற முகவரிக்கு அணுகவும். நேர்காணல் நடைபெறும் நாள் இந்த மாதம் 8 தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு tanuvas.ac.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சி நம்ம இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 6:42 அடுத்த செய்தியாக, பிரசார் பாரதி பொதுத்துறை நிறுவனத்தில் காலியாக உள்ள 5 செய்தியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இது பட்டப்படிப்பு முடித்தவர்கள், 40 முதல் 45 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இதற்கு கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 10 தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு பிரசார் பாரதி .gov.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் பல்வேறு துறையில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பினை யூபிஎஸ்சி வெளியிட்டு உள்ளது. உதவி பேராசிரியர், கன்சல்டன்ட், சட்ட அதிகாரி, ஏரோனாட்டிக்கல் ஆஃபீஸர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 450 காலி பணியிடங்கள் உள்ளன. பிஇ ஆர் பிடெக் அல்லது பட்டப்படிப்பு அல்லது பிஃபார்ம் அல்லது பிஎல் முடித்தவர்கள், 18 முதல் 40 உட்பட்டவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹25 செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 17 தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு upsc.gov.in என்ற இணையதள முறையில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, இந்திய கடற்படையில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. எக்ஸிகியூட்டிவ் பிரான்ஸ், எலக்ட்ரிக்கல் பைலட், இன்ஜினியரிங் பிரான்ஸ், ஏர் ஆபரேஷன் ஆஃபீஸர், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ஆகிய பிரிவுகளில் 275 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பிஇ ஆர் பிடெக் அல்லது எம்ஏ அல்லது எம்எஸ்சி அல்லது எம்பிஏ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 27 தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு ஜாயின் இந்தியா நேவி .gov.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலைக்கா

நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழக அரசில் குரூப் 1 பணிக்கு தேர்வு அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. துணை கலெக்டர், மாவட்ட பதிவாளர், கூட்டுறவு சங்க துணை பதிவாளர், அசிஸ்டன்ட் கமிஷனர், தொழிலாளர் துறை அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகிய பிரிவுகளில் 26 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 35 வயதிற்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் பொது பிரிவு. மற்றவைகளாக இருந்தால் 18 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். பிரிலிமினரி தேர்வு, அதனைத் தொடர்ந்து மெயின் தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பதிவு கட்டணமாக 150 ரூபாயும் தேர்வு கட்டணமாக 100 ரூபாயும் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 29ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு tnpsc.gov.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். விடாமுயற்சி நிச்சயம் ஒரு நாள் வெற்றி நமக்கு தேடித்தரும் என்றவர்களோடு, தகுதியான நபர்கள் விண்ணப்பித்து பணி வாய்ப்பு பெற உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அன்போடு வாழ்த்துக்கிறது.

மற்றவைகளாக இருந்தால் 18 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். பிரிலிமினரி தேர்வு, அதனைத் தொடர்ந்து மெயின் தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பதிவு கட்டணமாக 150 ரூபாயும் தேர்வு கட்டணமாக 100 ரூபாயும் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 29ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு tnpsc.gov.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். விடாமுயற்சி நிச்சயம் ஒரு நாள் வெற்றி நமக்கு தேடித்தரும் என்றவர்களோடு தகுதியானவர்கள் விண்ணப்பித்து பணி வாய்ப்பு பெற உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அன்போடு வாழ்த்துக்கிறது.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு சென்டிமீட்டரில். அதிகபட்சமாக கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாரில் 6 சென்டிமீட்டர் மழையளவும், அவலாஞ்சியில் 5 சென்டிமீட்டர் மழையளவும், சின்கோனாவில் 4 சென்டிமீட்டர் மழையளவும், சோலையார், வால்பாறை தாலுகா அலுவலகம், பந்தலூர், விண்ட்வர்ஸ் எஸ்டேட் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. சிறுவாணி அடிவாரம், மேல்பவானி, சுருளக்கோடு, பாலமோர் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும், பெருஞ்சாணி அணை, சிற்றாறு, செருமுள்ளி, பேச்சுப்பாறை, குளித்துறை, புத்தன் அணை, உட்பிரேயர் எஸ்டேட், எமர்லாடு, அடையாமடை, தேவாலா, பெரியாறு, பூதப்பாண்டி, குளச்சல், முக்கடல் அணை மற்றும் இரணியல் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலையாக கடந்த தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலையில் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் காணப்பட்டது. மதுரை விமான நிலையத்தில் 39.5 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸும் பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கை. சராசரியாக கடல் மட்டத்திலிருந்து மகாராஷ்டிராவிலிருந்து கடற்கரை கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதியில், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக, வங்கக்கடல் பகுதிகளான மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும், அரபிக்கடல் பகுதிகளான மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகள் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும், சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், அதற்கு இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தமிழக கடலோர பகுதிகளான மீனவர்களுக்கு எச்சரிக்கை எதுவுமில்லை. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் தெரிவிக்கிறார். நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானிலை அறிக்கை.

0: மாணவியர்களுக்கு வழங்கப்படும் வசதிகள். தங்கும் வசதி, தினமும் 3 வேளை உணவு, 4ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 4 இணை சீருடைகள், 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் JEE தேர்வுக்கான வினா வங்கி மற்றும் வழிகாட்டி நூல்கள். விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க கடைசி நாள் பள்ளி விடுதி மாணவர்களுக்கு வருகின்ற 18ஆம் தேதி, கல்லூரி விடுதிகள் மாணவ மாணவிகளுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை. விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெற்று பயன்பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசால் நிலத்தடி நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பழைய பம்புகளை மாற்றி 4 நட்சத்திர தரம் கொண்ட புதிய மின் மோட்டார் பம்பு செட் வழங்கப்படுகிறது. இதற்கான மானிய விவரம் 15,000 அல்லது மொத்த விலையில் 50% மானியமாக வழங்கப்பட உள்ளது. இதற்கு பயன்பெற பழைய பம்பு செட் மாற்றுபவர்கள், புதிய கிணற்றிற்கு பம்பு செட் அமைப்பவர்கள், மின் இணைப்பு பெற்ற விவசாயிகள், நுண்ணீர் பாசன வசதியுள்ள அல்லது அமைக்க விரும்பும் விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதற்கு தேவைப்படும் முக்கிய ஆவணங்கள் விவசாய அடையாள அட்டையன், சிற்றா, அடங்கல், ஆதார் அட்டை, நில வரைபடம், மின் இணைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தக நகல், சாதி சான்றிதழ். SC ST பிரிவினருக்கு மேற்கொண்ட ஆவணங்கள் மூலம் விவசாயிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் தருமபுரி மாவட்ட விவசாயிகள் 97 86 21 07 17 என்ற கைபேசி எண்ணிலும், அரூர் வட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் 75 98 31 39 50 என்ற கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என அறிவுறுத்தப்படுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 3,45,500 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இம்மாதம் நடைபெற உள்ளது. நடைபெறும் நாட்கள் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நடைபெறும் இடங்கள் உங்கள் கிராமங்களில் உள்ள சிறப்பு முகாம்கள் மற்றும் அருகிலுள்ள கால்நடை மருந்தகம், கால்நடை மருத்துவமனைகள் ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது. இந்த முகாம்கள் முற்றிலும் கட்டணமில்லா சேவையாகும். கால்நடை வளர்ப்போர் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு கட்டணமில்லா உதவி எண் 10 77 என்ற எண்ணிலும், 94 45 00 11 13 என்ற எண்ணிலோ, அல்லது 94 43 27 20 60 என்ற எண்ணிலோ, அல்லது 94 43 40 93 46 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: இனிய வணக்கம். சிரித்து கொண்டே ஜெயிப்போம், படுத்து கொண்டே ஜெயிப்பேன் அப்படின்னு பெருந்தலைவர் காமராஜர் அந்த காலத்துல சொன்னாருப்பாங்க. சிரித்து கொண்டே ஜெயிக்க முடியுமா? இதாங்க ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்ம எந்த நிலையை எடுத்துக்கிட்டாலும் சோகமாவே இருக்கிறது ஒரு சூழலா இருக்குது. அதுக்கு பதிலா என்ன அப்படின்னா, என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை உள்வாங்கி மாற்றிக்கொள்ளுதல். இப்ப நீங்க ஒரு உதாரணம் சொல்ற பாருங்களேன், நம்ம வீட்டுல பசுமாடு வளர்க்கறோம்னு வச்சுக்கோங்க. இந்த பசுமாட்டுக்கு என்னென்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தா, புண்ணாக்கு ரொம்ப கடுமையா இருக்கும், புல்லு, வைக்கோல், தவிடு, உமி இதெல்லாம் வைக்கிறாங்க. அதை அதை சாப்பிடுது. சாப்பிட்ட பிறகு அது நமக்கு பால் தருது. அது தர்ற பால் புறா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமிழ்தம். தாய்ப்பாலுக்கு அடுத்தது அதுதான். இந்த பால்ல என்னென்ன இருக்கு? பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், 5 அமிழ்தம் இருக்குது. இந்த அற்புதமான விஷயத்தை நீங்க எதுக்கு சொல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, வாழ்க்கையில நகைச்சுவை மூலமாக நகைச்சுவை பெறதுங்கிறதுலாம் முடியாதுங்க. நமக்கு கஷ்டங்கள் வரும், அந்த கஷ்டங்களை மாற்றிக்கொண்டு நாம என்ன செய்யணும் அப்படின்னா ஜெயிச்சு காட்டணும். அதான் உண்மையில் உண்மை. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு படிச்சு முன்னுக்கு வந்தேன். கேட்கவே நமக்கு சிரிப்பு வருது. மரம் கஷ்டப்பட்டு வெட்டலாம், தென்னை மரத்துல கஷ்டப்பட்டு ஏறலாம், படிக்கிறது கஷ்டப்பட்டு படிப்பாங்களா? யாராவது இஷ்டப்பட்டு தாங்க படிக்கணும். என் பேரை

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, தருமபுரி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறையின் மூலம் செயல்படும் அரசு விடுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் மாணவியர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இதற்கான தகுதிகள்: பெற்றோர் ஆண்டு வருமானம் ₹2,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகள் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். மாணவ

0: மாடியில் ஓடிட்டு ஓடிட்டு ஓடியா இருந்தேன்னா ஏதோ கண்டுபிடிச்சு விளையாடுறாங்க போட்டு போலீஸ் திருடன் போலீஸ் மாதிரி விளையாடி இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், புஸ்தம் படிச்சிருந்தவன் திடீர்னு கண்ணாடி எங்க வச்சோம்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பேரனை கூப்பிட்டு, தம்பி போய் மாடியில அந்த கண்ணாடி இருக்கான்னு பார்த்தா, அதா கால் வலிக்குது தாத்தா அப்படின்னா, டேய் இன்னது வரைக்கும் நீ ஓடணும்லடா கால் வலிக்கலையா, அது எனக்காக ஓடணும் தாத்தா, உங்களுக்காக ஓடுறப்ப கால் வலிக்கணும் அப்படின்னா, நமக்காக அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு பிடிச்சு போகுங்க. இப்போ யாராவது காதலிக்கிறப்ப கஷ்டப்பட்டு யாருன்னு சொல்லிருக்காங்களா சொல்லுங்க பார்ப்போம். இந்த பிள்ளை 4 மணிக்கு வர சொல்லிச்சு காலங்காத்தால கோலம் போடுறப்ப, இன்னும் எப்படி நான் எந்திரிக்கிறது, எங்கள் அப்பாட்ட போய் எழுப்பிவிட சொல்ல முடியுமா, எங்கள் அம்மாட்ட எழுப்பிவிட சொல்ல முடியுமா, அப்படி சொல்ல மாட்டாங்க. அலாரம் 4 மணிக்கு அடித்தா நம்ம 2 மணிலேருந்து முழிச்சிருப்போம்ல, அப்போ நம்ம உன்னை விரும்பிட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளை எதுவும் தூங்க விடாது. இப்போ நீங்கள் உசைன் போல்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹாட்ரிக் ஒலிம்பிக்கில் 3 முறை ஜெயித்தவர். அவர் என்னைக்காவது எனக்கு கால் வலிக்குது மேல் வலிக்குதுன்னு சொல்லுவாரா, அவருடைய வேகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வேகம் என்னங்கிறத இன்னைக்கு இங்கே நிர்ணயிச்சிருக்காங்க. துப்பாக்கி குண்டுடைய வேகம் இருக்குல்ல, டுமில் சுட்டோன்னு அந்த துப்பாக்கி குண்டு என்ன வேகத்துக்கு போதோ அந்த வேகத்துக்கு ஓடக்கூடிய ஒரே மனுஷன் உசைன் போல்ட்டான். தமிழ் படத்தில் வர்ற துப்பாக்கி குண்டு இல்லை, நான் யோசிச்சுங்க, ஏன்னா தமிழ் படத்தில் வில்லன் சுடுவான், கதாநாயகன் ஓடுவான், துப்பாக்கி குண்டும் பின்னாடியே போகும், அவன் சந்தில் திரும்புவான், அதுவும் சந்தில் திரும்பும், அப்படி துப்பாக்கி குண்டு இல்லை. இப்போ இந்த உசைன் போல்ட்டுக்கு மேல் வலிக்குன்னு சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரு. பசிங்கிற ஒரு விஷயம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு பசி தெரியுமா. இன்னைக்கு மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடைய சிஇஓ யாருன்னு கேட்டீங்கன்னா, பழையவர் பேர் வந்து நமக்கு தெரியும், பில் கேட்ஸ். இன்னைக்கு இருக்கவர் யார் தெரியுங்களா, நம்ம ஒரு தாங்க, இந்தியாவை சேர்ந்தவர், ஹைதராபாத்காரர், சத்யநாதல்ல. இந்த சத்யநாதல்ல பத்தி அவருடைய வரலாறுல நான் படிச்சேன், ஒரு ப்ராஜெக்ட் செய்யற போது அவர் என்ன பண்ணாரா, வீட்டுக்கே 15 நாள் போகலையாம். ஒரு நாள் அவங்க ப்ரொஃபஸர் வந்திருக்காரு லேபுக்குள்ள, ஒரு படுக்கை சுத்தி வைக்கப்பட்டிருக்கு, வாட் இஸ் திஸ், யார் இந்த மாதிரி செஞ்சது, யார் பண்ணிட்டு இருக்கா, யார் இங்க படுத்திருந்ததுன்னு கேட்டாரா. அப்ப கூட இருந்தவங்க சொன்னாங்களாம், சத்யா தான் படுத்திருந்தாரு, 15 நாளா அவர் எங்கேயுமே போகல, இங்கதான் இருக்காரு, சாப்பிட கூட இல்லைங்க அப்படிதாங்க. இப்ப பசியை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, தூக்கம் வருமா வரக்கூடாது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும், கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: இனிமையான இந்த இரு வேலை நேர்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மனித மனங்களை லேசாக பட்டமச்சாக மாற்றக்கூடியதாங்க பாடல்கள். அந்த பாடல்கள் எப்போது கேட்டாலும் கூட நமக்கு இதமான பாடல்கள் கேட்கும்போது நமக்கு சுகமாக இருக்கக்கூடியதோ. ஸோ அந்த மாதிரி நிகழ்ச்சியோட அடுத்தது பாடல்கள் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக செம்மையான ஒரு பாடலுங்க, அருள்மதியோட பாடல்களுக்கு எஸ் ஏ ராஜ்குமார் வந்து இசையமைத்திருக்கிறாரு. இந்த பாடல்களை யார் படிக்கிறா, ஹரிகரன் பாடியிருக்கிறாரு, பிரியாத வரம் என்று திரைப்படத்திற்காக கேட்டு பாருங்க. இந்த பாடலை விட்டு நிச்சயமாக நம்ம பிரிய மாட்டோம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சொல் சேலம்.
3: நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: திரை இசை நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக ஒரு அருமையான பாடல், பருத்திவரின் என்ற திரைப்படத்திற்காக.
1: வாரத்தில் சத்து நேரம் படியில் தர வச்சு சஞ்சிக்கு

0: இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரையிசை. தருமபுரி 2.5, ஏற்காடு 3.7 தொடர்ந்து கேட்கலாம். மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி ஈரோடு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பிசி மூர்த்தி.
2: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் செலுத்தும் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணும் பணி மாதந்தோறும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த ஜூன் மாதத்திற்கான உண்டியல் எண்ணும் பணி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பரம்பரை அறங்காவலர்கள் முன்னிலையில் கோவிலில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணும் பணி நடைபெற்றது. எண்ணிக்கையின் முடிவில் ரொக்கமாக 85.43 லட்சமும் 280 கிராம் தங்கமும் 276 கிராம் வெள்ளியும் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர் மரபினர் வகுப்பைச் சேர்ந்த தனிநபர்கள், குழுக்கள் தங்களது பொருளாதார முன்னேற்றத்திற்காக சிறு தொழில்கள், வியாபாரம் செய்ய தனிநபர் கடன், குழுக்கடன் திட்டங்களுக்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் கடனுதவி வழங்கப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டும் கடன் தரப்படும். 18 முதல் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் தனிநபர் திட்டத்தில் சிறு வர்த்தகம், வணிகம், விவசாயம், அதனை சார்ந்த தொழில்கள், கைவினைப் பொருட்கள், மரபு வழிசார் தொழில்கள் செய்ய 25 லட்சம் ரூபாய் வரை குறைந்த வட்டியில் கடன் பெறலாம். இதேபோல் குழுக்கடன், சிறு தொழில், வணிகம் போன்றவற்றிற்கு 25 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம். பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நல அலுவலகம் என அமைப்புகளும் உள்ளோரும் கடன் பெறலாம். கூடுதல் விவரங்களுக்கு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 4வது தளத்தில் செயல்படும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை அணுகவும். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தட்கோ மூலம் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பிளாஸ்டிக் செயலாக்க இயந்திரம் இயக்கும் மெஷின் ஆபரேட்டர் பிளாஸ்டிக் ப்ராசஸிங் கோர்ஸ் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. ஆதி திராவிடர் பழங்குடியின வகுப்பினர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 18 முதல் 35 வயதுக்கு உட்பட்டோர் பயிற்சியில் சேரலாம். சென்னை மாவட்டத்தில் 4 மாதங்கள் பயிற்சி வழங்கப்படும். பயிற்சி காலத்தில் இளைஞர்களுக்கு உதவித்தொகையாக மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. பயிற்சியில் தேர்ச்சி பெறுவோருக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனம் மூலமாக வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்படும். மாத ஊதியம் 18,000 முதல் 22,000 ரூபாய்க்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். விருப்பம் உள்ளவர்கள் தட்கோ www.tahdco.com என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம். மேலும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக 6வது தளத்தில் உள்ள மாவட்ட தட்கோ அலுவலகத்தை நேரில் அணுகவும். கிறிஸ்துவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியர், பணியாளர்கள், நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. கிறிஸ்துவ இனத்தைச் சேர்ந்த 18 முதல் 60 வயது நிறைவு பெற்றவர்கள், வேதியஸ்தர்கள், சிஸ்பிள்ளைகள், பாடகர்கள், கல்லறை பணியாளர்கள், கிறிஸ்துவ அனாதை இல்லங்கள், தொழில் நோயாளி மறுவாழ்வு இல்ல பணியாளர்களுக்கு, மாத ஊதியம் இல்லாத பணியாளர்கள் வாரிய உறுப்பினர்களாக பதிவு செய்து உதவி பெறலாம். www.tnwb.tn.gov.in என்ற இணையதள முகவரியிலும், கூடுதல் விவரத்திற்கு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நல அலுவலகத்தை அணுகலாம் என ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியத் தொகையாக 50,000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டு, தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி வாசல்களில் பணியாற்றும் பேஸ் இமாம்கள், அலிமாக்கள், அரபு ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உலமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. தற்பொழுது மேற்படி திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் 30/6/2026 இலிருந்து

0: 15 நாட்கள் நீட்டிக்கப்படுகிறது. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் படிவினத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறு மரபினர் நல அலுவலகத்தில் வரும் 15/7/2026 தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தெரிவித்துள்ளார்.
1: ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பிசி மூர்த்தி. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுதொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கல்வி ஆவணங்களை எளிமையாக சரிபார்க்க இது உதவியுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கொள்முதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமத்தின் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திராவில் தோட்டாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஆய்வு செய்து களைவதற்காக உயர்நிலைக் குழு ஒன்றை அமைக்க மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அறிவுறுத்தியுள்ளார். இந்த குழு சமர்ப்பிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி வகுப்பினை இன்று கொல்கத்தாவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். சட்டப்பேரவைகளில் விவாதங்கள் ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டு நலனை கருத்தில் கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆதார் கைபேசி செயலியை பயன்படுத்தி இலவசமாக மின்னஞ்சல் முகவரியை மாற்றிக்கொள்ளலாம் என்று தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. இது அடுத்த 6 மாதங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த வசதியை பயன்படுத்தி 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது மின்னஞ்சல் முகவரியை மாற்றம் செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மையான காற்று ஆரோக்கியமான தில்லி இயக்கம் 8,300 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உலக வங்கி உள்ளிட்ட பல்வேறு பன்னாட்டு அமைப்புகளின் நிதியுதவியுடன் இந்த இயக்கம் தொடங்கப்படும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்த இயக்கம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் இது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் கவலை தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தமது கோரிக்கையை வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300

0: ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு வரும் திங்கட்கிழமை புறப்பட்டுச் செல்ல உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரதமரின் இந்த பயணம் அந்நாடுகளுடனான நல்லுறவை மேம்படுத்த உதவிடும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் மாம்பழ உற்பத்தியில் 26% உத்தரப்பிரதேசம் கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாம்பழ விழாவை இன்று லக்னோவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாநிலத்தில் உள்ள 9% வேளாண் நிலங்களில் மட்டுமே மாங்கனி சாகுபடி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க தொழில்நுட்பங்கள் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார். விவசாயிகளின் வருவாயை உயர்த்துவதில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடை, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக தெரிவித்தார். நாகாலாந்தில் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கான 16 திட்டங்களை அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃபியூ ரியோ இன்று தொடங்கி வைத்தார். கொஹிமாவில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக அவர் இத்திட்டங்களை தொடங்கி வைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டங்களில் 12 திட்டங்கள் மாநில அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படுவதாகவும், எஞ்சிய 4 திட்டங்கள் கேலோ இண்டியா இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிசோரமில் பார்வை திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. ஐசாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி லால்ரின் புய் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கல்வி வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் தனியார் பங்களிப்புடன் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்திற்கு 3 கூடுதல் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி திருமதி சுனிதா காந்தம், திரு அலப்பட்டி கிரிதர், திரு புருஷோத்தம் குமார் சிண்டலபுடி ஆகியோர் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். குவெட்டாவிலிருந்து பெஷாவருக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து டனாசர் அருகே பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும், 50 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மன்யா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளி கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங், டியோடோரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா, ஹர்விந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளி கணக்கில் இந்தோனேஷியாவின் கோலிடின் நோவிரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி, பாயல் நாக் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், திவ்யான்ஷி பௌமிக் இணை

இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் சீனாவின் யா ருஜியான் ஜியாங் யீயி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: இனிமையான இரவு வணக்கம் அன்பு நேர்களே. நிலையத்தில் நேரம் இரவு 7:25.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தருமபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தருமபுரி.
0: நேர்லே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்
3: வயல்வெளி.
4: ராமையா, ராமையா!
5: அடடே, வா சுப்பையா, என்ன இந்த பக்கம் அதிசயமா இருக்குது, இந்த பக்கம் வந்திருக்கிற?
4: ரொம்ப நாளாச்சு, உனி அதை பார்த்துட்டு வரலான்னு வந்தோம்.
5: சரிப்பா, என்ன எல்லாரும் வீட்டில் சௌக்கியமா இருக்காங்களா? என்ன காலு கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நிக்கிற? உடம்பே ஒன்றும் இல்லை, என்ன பண்ற? சாப்பிட்றியா இல்லையா? என்ன இப்படி இருக்கிற?
4: நானும் நல்லா தான் சாப்பிட்றான்.
5: எங்க நல்லா தான் சாப்பிட்ற? வீட்டில் சொன்னாங்களே, வீட்டில் நல்லா காய்கறிலாம் போட்டு நல்லா குழம்பு வச்சு நல்லா கொடுத்தா சாப்பிட்றது இல்லையாம? அதெல்லாம் விட்டுப்புட்டு கண்ட கண்டத்தை போய் கடையெல்லாம் வாங்கிக்கிட்டு முட்டி வலிக்குது, வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறியாம?
4: ஆமாம், எனக்கு சிக்கன் நூடுல்ஸு, எக் ரைஸு, சிக்கன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும்.
5: அதுவும் சாப்பிட்லாம், இருந்தாலும் காய்கறி அதை தான் அதிகமாக சாப்பிட்ணும். அப்போ தான் நமக்கு உடம்புக்கு தேவையான சக்தியெல்லாம் கிடைக்கும்.
4: காய்கறியா? அது எப்படி நம்ம பயிர் செய்கிறது?
5: காய்கறி பயிர் செய்கிறது உனக்கு தெரியாதா? காய்கறி பயிர் செய்கிறது எனக்கும் ஓரளவுக்கு தான் தெரியும். ஆனா அதை பத்தி சொல்றதுக்கு நம்மகிட்டயே ஒண்ணு இருக்குதே.
4: என்ன இருக்கு?
5: என்ன, நாம டெய்லியும் பாட்டு கேக்குறமே வானொலி பெட்டி, அதுலதான் அதை சொல்றாங்க.
4: சொல்றாங்களா? என்ன, எவ்வளவு சொல்றாங்க, யார் சொல்றாங்க?
5: இன்னைக்கு கூட பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பெண்ணாகரம் பகுதியை சார்ந்த அனுபவ விவசாயி பழனி முருகன் அவர்கள் வந்து சொல்றாரு. அதை கேளு, கேட்டுட்டு எப்படி பயிர் பண்றதுன்னு தெரிஞ்சிக்கா.
4: சரி, கேக்குறேன்பா.
0: இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் புடலங்காய், பீர்க்கங்காய் சாகுபடி பெண்ணாகரம் எம் பழனிமுருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் EA பிரபாகரன்.
6: ஐயா வணக்கம். ஐயா
7: வணக்கம்.
6: சரிங்க, இப்போ காய்கறி தாங்க, விவசாயத்துக்கும் சரி மனிதனுக்கும் சரி முக்கியமானது காய்கறி தான். ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வேணுமா, நீடித்த வாழ்வு வேணுமா, சத்தான காய்கறிகள் தான் ஒரு ஆரோக்கியமாக இருக்க முடியும். காய்கறிகள் நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது சுவையாகவும் இருக்குது, அதை விரும்பி நிறையா சாப்பிட்றாங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்களே அனைவரும் விரும்பி சாப்பிடுவது காய்கறி தான். சத்தான காய்கறி கிடைக்கும்போது நம்ம மற்ற வேலைகளும் துடிப்பாக செய்ய முடியும். இப்படி மனித குலத்துக்கு ஒரு முக்கியமானது இந்த காய்கறி. இந்த காய்கறி சாகுபடியை நீங்கள் பயிர் பண்ணுறீங்க, என்னென்ன காய்கறினா பயிர் பண்ணுறீங்க?
7: புடலங்காய், பீர்க்கங்காய்.
6: புடலங்காய், பீர்க்கங்காய்,
7: பீர்க்கங்காய்
6: ரெண்டும் சாகுபடி பண்ணுறீங்க?
7: ரெண்டு சாகுபடி செஞ்சுட்டு.
6: சரிங்க, ஆரம்பிங்க. முதல்ல புடலங்காய்க்கு வருவோம். புடலங்காய் பயிர் பண்ணுறது முன்னாடி எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க நீங்கள்?
7: 2 மேல இருக்குது.
6: 2
7: இருக்கு.
6: நீர் பாசனம் எப்படியும் போர்வெல் போட்டுருங்களா?
7: போர் போட்டு.
6: கிணத்து பாசனம் இல்லையா?
7: இல்லை, கிணறு இருக்குது. தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறை இருந்தாலும் தண்ணி போர்லேருந்து கிணத்துக்கு விட்டு அதுக்கு மேலே மோட்டரை எடுத்து தண்ணி பாய்ச்சிக்கிறோம்.
6: சரிங்க, எத்தனை அடியில் நீர் கிடைக்குதுங்க?
7: ஒரு 350
6: 350 கிடைச்சது.
7: 350 போர்வெல்
6: கிடைச்சது. போது நீங்க புடலங்காய் வந்து எவ்வளவு சாகுபடி பண்ணுவீங்க?
7: ஒவ்வொரு ஏக்கர் வந்து
6: ஒவ்வொரு ஏக்கரா மாறி மாறி பண்ணுவீங்க?

0: ஆமாம், இது ஒரு ஏக்கர் அது ஒரு ஏக்கர்.
1: சரி, ஒரு ஏக்கர் முதல்ல புடலங்காய் வந்து பயிர் பண்ணீங்க. புடலங்காய் பயிர் பண்ணுறதுக்கு இந்த விதையெல்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு
0: இருக்கீங்க? விதை வந்து பெண்ணாகரம் அக்ரிகல் தான் வந்து இது பண்ணி தரமான விதை கொடுப்பாங்க.
1: சரி,
0: அதை வாங்கிட்டு போய் முன்ன காடு உலகு ஓட்டி கா மண் ஆற போ விட்டு ஒரு பத்து நாள் விட்டு அதுக்கு மேலே எருவு கூட்டி திருப்பி மறுபடியும் பத்து நாளைக்கு மேலே அந்த மண் ஆற விட்டுருவேன். ஆற விட்டதுக்கு முன்னாடி
1: சார் இருக்குங்க. இப்போ வகை தான் நிறைய வெரைட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நாட்டி ரகம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹைப்ரிட் அப்படின்னா சொல்கிறாங்க. நீங்கள் பயிர் பண்ணுறது எந்த மாதிரி வகையை சார்?
0: நான் வந்து பயிர் பண்ணுறது நாட்டி தான்.
1: நாட்டி தான்
0: கொஞ்சம் கம்மி தான் வரும், நாட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஹைப்ரிட்டை விட. நாட்டி வந்து நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன்.
1: நல்லா இருக்குன்றீங்க. குழம்பு என்ன, அது பேர் என்ன, என்ன ரகம் அது?
0: அந்த ரகம் வந்து வரிகாய்ன்னு கேட்கணும்.
1: சரி, ஆமாம். ஒரு ஏக்கராக்கு எவ்வளோ தேவைப்படுது விதை?
0: விதை வந்து ஒரு ஏக்கராக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதை ஒரு டப்பா மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு ஒரு மூணு டப்பா நாலு டப்பா.
1: மூணு டப்பா நாலு டப்பா?
0: ஆமாம், அந்த டப்பா மாதிரி கொடுக்குறாங்க.
1: சரி,
0: ஒரு மூணு டப்பா வேணும்.
1: மூணு டப்பா வேணும்.
0: மூணு டப்பா வேணும். அந்த சின்னத்தில் வாங்கினாக்கா ஒரு ஏழு டப்பாவும், பெருசாக வாங்கணும் அப்படின்னாக்கா ஒரு மூணு டப்பா. அதில் வந்து ஒவ்வொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு விதை இருக்கும். ஒரு டப்பாவுக்கு முந்நூறு விதை இருக்கும். தொள்ளாயிரம் வந்து ஆயிரம்.
1: தொள்ளாயிரம் விதை.
0: ஆமாம்.
1: சரி, அது என்ன என்ன ரேட் கிடைக்குது ஒரு டப்பா?
0: ஒரு டப்பா வந்து பார்த்தீங்களாக்கா ஒரு ஆறுநூறுவாயிலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும்.
1: எட்நூறுரூவா
0: வரைக்கும் ஒரு டப்பா வந்து அந்த தரத்து போகிறது.
1: கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூணு டப்பா வேணால் ஒரு ஏக்கராக்கு பயிர் பண்ணிடலாம்.
0: ஒரு ஏக்கரா பயிர் பண்ணிடலாம்.
1: சரி, எத்தனை மாதம் சாகுபடியாக வச்சுருப்பீங்க புடலங்காய் வந்து?
0: புடலங்காய் வந்து ஆறு மாதம் வரைக்கும்
1: இருக்கும்.
0: இருக்கும் புடலங்காய்.
1: புடலங்காய்
0: புடலங்காய் ஆறு மாதம் வரைக்கும் புடலங்காய் இருக்கும். நாம் அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம்.
1: சரி, வரட்டுங்க. இப்போ வாங்கிட்டு வந்துடுங்க. எப்படி வந்து அந்த நிலத்தில் வந்து அது போடுறீங்கன்னு?
0: நிலம் வந்து பார்த்தீங்களாக்கா முன்னா உலகு ஓட்டணும். உலகு ஃபஸ்ட்டு ஓட்டி விட்டு.
1: எந்த அளவு ஓட்டுவீங்க உலகத்துக்கு?
0: ஒரு ரெண்டு மூணு சால் ஓட்டி விட்டுருவேன்.
1: ரெண்டு மூணு சால்?
0: ஒரு பத்து நாளுக்கு மேலே விட்டோம்னாக்கா உணர்ந்து போய் ஆறிடும்.
1: சரிங்க.
0: அதுக்கு முன்னாடி எருவு போடணும். எருவு பாரி கொட்டி திருப்பி மாதிரி ரெண்டு மூணு நாள் ஓட்டி திருப்பி ஒரு ஒரு இருபது நாள் இடைவெளி விட்டு மண்ணை விட்டுருவோம். மண் கொஞ்சம் ஆற விட்டு திருப்பி அதுக்கு மேலே தான் ஓட்டி அது பெட்டு எடுத்து கட்டி பேப்பர் போட்டு விட்டு அப்புறம் விதையை ஊன்னி விட்டுருவோம். விதையை ஒண்ணி செடி முளைச்சி மேலே ஒரு அரை அடி வரும்போதுலாம் அது கோல் நட ஆரம்பிச்சிருவோம்.
1: கோல் நட ஆரம்பிச்சிருவோம். ஏன் அந்த பேப்பர் போடுறீங்க, என்ன காரணம்?
0: பேப்பர் போடுறோம்னாக்கா நமக்கு அந்த ஈரப்பதம் வந்து அந்த செடிக்கு நல்லா இருக்குது.
1: இருக்கணும், காஞ்சி போயிடக்கூடாது.
0: காஞ்சி போயிடக்கூடாது. அந்த மண் வந்து டைட் இல்லாமல் லூஸாகவே இருக்குது. நமக்கு களை எடுக்கிற வேலை அந்த கொத்தற வேலை எல்லாம் கொஞ்சம் கம்மி. அந்த சென்டர் சென்டர் அந்த கேப்பலம் மட்டும் களை வரும். அந்த களை வந்து நம்ம நாலு ஆள் வைக்கிற இடத்துல ரெண்டு ஆளு தான் போதும், அதை எடுத்துடலாம். இது அதிகமா வந்து மகசூல் கிடைக்குது.
1: பெட்டு
0: போடுறதுனால.
1: பெட்டு போடுறதுனால. சரிங்க, அருமைங்க.
0: இப்போ வாய்க்கால் போட்டு இதுலாம் பண்ணுவோம். அதில் வந்து நமக்கு காடு அது கொத்தி எடுத்து கட்டணும். அதனால வந்து இப்போ ஆள் கிடைக்காம பற்றாக்குறையினால இந்த மாதிரி போடுறது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது.
1: சரிங்க, செடி வந்துடுது. பாஞ்சு நாளில் செடி வந்துடுது. கோல் கட்ட ஆரம்பிச்சிருங்க.
0: கோல் கட்ட ஆரம்பிச்சிருவோம்.
1: அந்த செடி நடும் போது எவ்வளோ இடைவெளியில் நீங்கள் அந்தந்த விதையை போடுறீங்க?
0: ஒரு ஒன்றரை அடிக்கு
1: இடைவெளி வேணும்.
0: இடைவெளி வேணும். இப்போ ஒன்றரை அடி இடைவெளி விட்டு போட்டோம்னா தான் அதுக்கு செடி வந்து ஆரோக்கியமாக நடும்போது மேலே படறதுக்கான இது நல்லா இருக்குது. காயும் கொஞ்சம் நிறையா பிடிக்குது. நல்லா தரமாகவும் இருக்கும்.
1: நல்லா தரமாக
0: அடிக்க ஒன்று போடணும்.
1: சரிங்க, இப்போ அப்புறம் கோல் நட ஆரம்பிச்சிடுங்க. கோல் நடந்து கோல்லையே அந்த செடி வந்து படர்ந்து போகுது.
0: ஆமாம், கோல் நட்டு சவுக்கோல் தான் வாங்கிட்டு நடுவோம். வாங்கிட்டு நட்டு ஒரு எட்டு அடிக்கு ஒரு கோல்.
1: எட்டு அடிக்கு ஒரு கோல்.
0: எட்டு அடிக்கு ஒரு கோல் நட்டோம்னாக்கா இந்த பார் வந்து பெட்டு கட்டுறது வந்து மூணு அடி இடைவெளி.
1: சரிங்க,
0: மூணு அடி அகலத்துக்கு ஒரு அடி ஹைட்டுக்கு பெட்டு போட்டுருவோம். அதில் இருந்து கோல் வந்து எட்டு அடிக்கு ரெண்டு பக்கம் லைன் லைனாக வர மாதிரி கோல் வந்து நேராக நட்டு கம்பி கட்டணும். ரெண்டு சைடு இப்படியும் கம்பி கட்டணும், ரெண்டு பக்கம் இப்படியும் கம்பி கட்டணும். மாற்றி கட்டி சைடு அந்த கவர் கோடு சேடிக்கணும். சுற்றியுமே சேடிச்சுட்டு அப்புறம் அந்த டொயினை வாங்கிட்டு வந்து பந்தல் மாதிரி இளம்பரம் வஞ்சி விட்ருவோம். அது வஞ்சி விட்டு சரடு கட்டி அந்த கொடியை கட்டி மேலே ஏற்றி விட்டோம்னா அந்த சரடு பிடிச்சிட்டு மேலே ஏறி அந்த கொடி மேலே ஏறிக்குது.
1: சரிங்க, இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா விவசாய பயிருக்குமே ஒரு முக்கிய எதிரின்னு பார்த்தா அந்த நோய் தான்.
0: ஆமாம்,
1: நோய் இல்லாத பயிரே இல்லை. இப்போ எந்த இதை எடுத்தாலும் நோய் வந்துடுது, புதுசு புதுசாக வந்தது. அதுக்கு வந்து மருந்தடிக்கிறது சரியாக போகுது, விவசாயிகளை கவலைப்பட்டுறாங்க. இந்த புடலங்கை வந்து எந்த மாதிரி நோய் தாக்குதல்லாம் ஏற்படுத்துங்க?
0: நோய் தாக்குதல்னாக்கா ஒரு வைரஸ் மாதிரி வந்துடுது.
1: சரிங்க,
0: இல்லைனாக்கா அந்த இலை வந்து மஞ்சள் மஞ்சள் வருது. அந்த இலை சுருட்டில் வரும்.
1: இலை சுருட்டில் வருது.
0: இலை சுருட்டில் வரும்.
1: சரி, இலை சுற்றில் வருது. இலை வந்து மஞ்சள் வடியில் மாறி போயிடும்.
0: மாறி போயிடும்.
1: ஓட்ட ஓட்டையாக சில நேரம் இலை எல்லாம் இருக்கும். வைரஸ் நோய் தாக்குதல் இது எப்படி சரி பண்ணுவீங்க நீங்கள்?
0: அதை வந்து நம்ம அக்ரிகல் வந்து இந்த மாதிரி அந்த இலையை கொண்டு போய் காமிச்சோம். அதுங்களை கொண்டு போய் காமிச்சோம்னாக்கா அவங்க மருந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி அடித்தோம்னாக்கா கண்ட்ரோல் ஆயிடுது.
1: கண்ட்ரோல் ஆயிடுது.
0: இல்லைனாக்கா அக்ரிகல் சொன்னோம்னா அவங்களே வந்து தோட்டத்தை வந்து பார்க்குறாங்க. தோட்டக்கலை இதில் அவங்க வந்து பார்த்தவங்களாக்கா அதை பார்த்துட்டு அதுக்கு அது மாதிரி
1: பண்ணிக்கிறாங்க.
0: பண்ணிக்கிறாங்க.
1: சரி, யாருமே

0: இப்போ காய் வந்து எந்த காலத்தில் வந்து பிடிக்குது, எவ்வளோ நாள் ஆகுது காய் பிடிக்கிறது?
1: காய் பிடிக்கிறது வந்து பார்த்தீங்களாக்கா இந்த புடலை வந்து காய் பிடிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 50 நாளுக்கு மேலே ஆயிடுது.
0: 50 நாள் ஆயிடுது.
1: ஆ, 50 நாளைக்கு மேலே தான் பூ பிஞ்சு வைக்க ஆரம்பிக்குது.
0: முதல்ல பூ வாங்கி அதுக்கப்புறம் அப்படி காயாக
1: காய் காய் வைக்கிறது. அது தொடர்ந்து அப்புறம் தொடர்ச்சியாக நம்ம வந்து 6 மாதம் வரைக்குமே அது
0: இருக்குது,
1: புடல் இருக்குது.
0: சரிங்க, அப்படி இருக்கும்போது இப்போ நிறைய வேலை இருக்குது, அதை நீங்கள் வந்து கோல் நடணும், அதை பந்தல் போடணும், அதெல்லாம் பண்ணும்போது வேலை ஆட்கள் பிரச்சனை பெரும் பிரச்சனை இது, ஒரே ஆள் பண்ணிட முடியாது. இப்போ ஆள்லாம் எப்படி இருக்குது, பற்றாக்குறையாக இருக்கா இல்லை கிடைக்கிறாங்களா?
1: ஆள் கொஞ்சம் பற்றாக்குறை தான். பற்றாக்குறைங்கும் போது 4 ஆள் வைக்க, அதனால தான் அது பெட்டு போடுறதுனால அந்த 4 ஆள் வைக்கிறது, 2 ஆள் கூடவும் வந்து நம்ம ஆளுங்களே வந்து நாமளே வீட்டில் இருக்கிறவங்களே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும்னா தான் செய்ய முடியும். ஆளுங்களை போய் எதிர்பார்த்து பண்ணாலும் செய்ய முடியாது,
0: செய்ய முடியாது.
1: நம்ம உழைப்பு அதிகமாக இருக்கணும்,
0: இருக்கணும். சரிங்க, இப்போ ஆளுங்கன்னா வந்து சிலர்னா கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுவாங்க, சிலர்னா கூலிக்குறவங்க. எவ்வளோ கூலி எங்கெல்லாம் அந்த ஏரியாவில்?
1: கூலிலாம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா 800 ரூபா
0: ஒரு நாளைக்கு,
1: ஒரு ஆளுக்கு ஆம்பளைகளுக்கு 800 ரூபா, பொம்பளைகளுக்கு 400 ரூபா.
0: 400 ரூபா வருது.
1: 400 ரூபா.
0: சரிங்க, இப்போ இருக்கும்போது புடலங்காயை பற்றி நம்ம பேசும்போது, புடலங்காய் வந்து வந்துட்டு நீங்கள் ஒரு 50 நாளில் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறீங்க, அதை எப்போ அறுவடை பண்ணுங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க அறுவடை பண்ணுறது?
1: அறுவடை பண்ணது அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த சைஸ் வந்து
0: பார்க்கணும்,
1: சைஸ் பார்க்கணும். சைஸ் பார்க்குறோம் அப்படின்னாக்கா இந்த எவ்வளோ கை சைஸுக்கு
0: வந்ததுன்னா சரி ரெடி ஆச்சு,
1: ரெடி ஆச்சு
0: அப்படின்ட்டு அறுவடை பண்ணிடலாம்
1: அப்படின்னா அறுவடை பண்ணிடுவோம். முதல் ஆரம்பம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், 1 ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10-50 கிலோவுக்குள்ள உள்ளதான். அடுத்தது 2வது பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு 200-300 கிலோவுக்கு பக்கமா வரும்,
0: 200-300 கிலோவுக்கு
1: பக்கம் வரும்.
0: சரிங்க, இப்போ ஒரு காய் பார்த்தீங்கன்னா நல்லா புள்ளங்காய்னா நல்லா வருது, ஓட்டமாக தாட்டமாக வருது, சிலதுனா சுருண்டுறது, சிலதுனா ரொம்ப நீளமாக வருது, சின்னதாக வர்றதுக்கு என்ன காரணம் அது?
1: சின்னதாக வர்றதுக்கு வந்து காரணம் வந்து அதுக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தி மாதிரி அந்த காய் அந்த செடியில் அந்த சக்தி பத்தாததுனால தான் அந்த காய் சின்னதாக வருது.
0: சரிங்க,
1: அந்த எருவினுடைய சக்தி கம்மி அந்த பத்தாததுனால. அதுக்கு நம்ம அந்த எருவு சக்தி பத்திரம் அப்படின்னாக்க நமக்கு அதுக்கு மேலே அதுக்கு அந்த உரம் யூரியா அது மாதிரி அது கொடுத்தோம்னா தான் கொஞ்சம் காய் பெருசு வரும்.
0: சரிங்க, தாய்மரங்களும் சரி சமைக்கிறவங்களும் சரி புடலங்காய் வாங்குறதுன்னு சிலருக்கு எப்படின்னு தெரியாது, சிலனா வெண்டைக்காயில் உடச்சி பார்த்து வரும் வாங்குவாங்க, சிலருக்கு அதுக்குன்னு ஒரு புடலங்காய் வந்து எப்படி வாங்கணும், எப்படி இருந்தால் இது சரியான நல்ல காய் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆகிடும்?
1: அந்த புடலங்காய் வந்து பார்த்தீங்களாக்கா ரொம்ப பெருசாக காய் போச்சுனாக்கா காய் வந்து இந்த லூஸாக இருக்கும், டைட்லாம லூஸா இருக்கும்.
0: சரிங்க,
1: அப்ப வந்து அதுல உள்ள வந்து விதை வந்து கொஞ்சம் முத்தி போயிருக்கும்,
0: முத்தி போயிருக்கும்.
1: அந்த கொஞ்சம் பிஞ்சு தரமா இருக்கும்போது காய் கொஞ்சம் கெட்டியாதான் இருக்கும்,
0: கெட்டியாதான்
1: இருக்கும் பொடலங்காய். அதுதான்
0: சரியானது, பிஞ்சா இருக்கும்போது பிஞ்சிக்கிற பொடலங்காய் தான் வாங்கி சமைச்சாதான்
1: நல்லா இருக்கும்,
0: கட் பண்றதும் சரி சாம்பாருக்கும் சரி நல்லா இருக்கும்,
1: நல்லா இருக்கும்
0: பொரியலுக்கெல்லாம்.
1: முத்தி போன காய் கொஞ்சம் வந்து உள்ள பாத்தீங்களாக்கா அந்த அந்த ஓடு உணர்ந்து போன மாதிரி தான் இருக்கும்.
0: சரி சரி, இப்ப வந்துருதுன்றீங்க அறுவடை நேரத்துல இருந்து, அறுவடை நேரம் மிஞ்சி போச்சு சரியா கவனிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த காய் என்ன ஆகும்?
1: மிஞ்சி போச்சு அப்படின்னாக்கா அந்த காய் வந்து யூஸ் ஆகாது,
0: எதுக்கும் பயன்படாது,
1: பயன்படாது.
0: முத்தி காஞ்சி போயிடுங்கன்னு வச்சுக்கோங்களா.
1: ஆமா, அது வந்து காய் முத்திருச்சுன்னு வச்சுக்க, ரொம்ப முத்திருச்சு
0: அப்படின்னா
1: குழம்புகள் ஆகாது.
0: சரி,
1: நம்ம அந்த அந்த டைமுக்கு நம்ம கரெக்டான நேரத்துல நம்ம அது காய் அறுவடை பண்ணிடணும்.
0: சரி, ஆரம்பிங்க. இப்போ 1 ஏக்கர் எண்ணும் போது சந்தை விற்பனைனா எங்க இருக்குது?
1: நமக்கு சந்தை அப்படியே நமக்கு வந்து வியாபாரிங்க வந்து காட்டிலையும் எடுத்துக்கிறாங்க, இல்லை அவங்க அப்படி எடுக்க முடியலனாக்கா நம்ம வந்து மார்க்கெட் தான் கொண்டு போகணும்,
0: மார்க்கெட் தான் கொண்டு போகணும்.
1: இல்லை அப்படின்னாக்கா நமக்கு வந்து அப்படி நம்ம கம்மியாக வரும்போது கடைகள் லோக்கல் அந்த கடைகள்லேயே கூட
0: அங்கேயே கொடுத்துருங்க,
1: காய்கறி கடை.
0: இல்லை உங்கள் சந்தை நெருப்பு இருக்குதா இல்லை பெண்ணாரத்தில் இருக்கு?
1: பெண்ணாரம் தான் சந்தை,
0: பெண்ணாரம் தான் சந்தை. விடியல் 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் எப்படி போறீங்க?
1: ஆமாம், பெண்ணாரம் தான் கொண்டு வரணும். காலையில்
0: மழை காலம் நல்ல ஒரு தண்ணி கொடுத்தோம்னா நல்ல ஒரு
1: சரியான.
0: இப்போ கிலோ என்ன ரேட்டுக்கு போங்க?

0: கிலோ வந்து பார்த்தீங்களாக்க ஒரு எங்கே கிட்ட வந்து காட்டில் வந்து எடுத்தாங்க அப்படின்னாக்கா ஒரு 15-20 அவ்வளோதான் எடுக்கிறாங்க.
1: அவ்வளோதான் அவ்வளோதான் 15-20 தான்
0: எடுக்கிறாங்க.
1: 1000 கிலோக்கெலாம் ஒரு 20,000 கிடைக்குது.
0: ஆ
1: அவ்வளோதான் செலவே ஏகப்பட்டதாக இருக்குது. நீங்கள் விதை வாங்குற செலவே 2500 இருக்குது. அதுக்கு மேலே ஒரு 3 மாதம் 4 மாதம் பார்க்குறீங்க. வேலை இடத்துல பிரச்சனைக்குது. பச்சை குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க. எங்கேயும் வெளியே போக முடியாம
0: இருக்கு. அதை தான் செய்யணும். செஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அதுக்கு மேலே
1: ஒரு குறைந்தளவு லாபம் தான் போடலாங்க. என்ன ஒரு பயப்படும் உங்களுக்கு உங்கள் பகுதியில் ஒரு குறைந்தளவு லாபம் தான் கிடைக்குது.
0: ஒரு ஒரு 20,000-30,000 தான் நமக்கு லாபங்கிற லெவல் தான் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா ஆளுங்களுடைய கூலி அதிகம், உரம் யூரியா ரேட்டு அதிகம், மருந்து ரேட்டு அதிகம்.
1: சரிங்க,
0: இப்போ இதெல்லாம் அதிகமாக இருக்கு போகுது. நமக்கு வந்து பொடலங்காயினுடைய இது வந்து நமக்கு ரேட்டு காயினுடைய ரேட்டு கம்மி
1: கம்மியாயிடுது.
0: அதனால வந்து விவசாயிக்கு வந்து தரமான பொருளாக எடுத்தாலுமே கூட விவசாயிகளுக்கு வந்து கட்டுப்படி ஆகாத சூழ்நிலை இப்போ வருது.
1: கட்டுப்படி ஆகாத சூழ்நிலை இருக்குது.
0: அதனால வந்து அந்த காயினுடைய ரேட்டு கொஞ்சம் எங்களுக்கு கூடி வந்துச்சுனாக்கா
1: கொஞ்சம் லாபம்
0: லாபம்
1: சரி பரவாயில்ல. நீங்கள் இருக்குங்க இப்போ சொந்த பயன்பாட்டுக்கு வச்சுக்கிறீங்க. ஒரு குறைந்த அளவு லாபம் தான் இருக்குது. கொஞ்சம் தடுமாறி நோய் வந்து அதிகமான்ட்ட கூட இது போய் நஷ்டத்தில் தான் முடியும். அந்த நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா இதுக்குன்னு ஒரு நேரம் காலம் எல்லாம் இருக்குது. பயிர் பண்ணுற நேரம், அறுவடை பண்ணுற நேரம், எந்த காலம் பட்டம் இது புடலங்காய்?
0: இந்த பட்டம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆடி மாதம் வைக்கணும் அப்படின்னாக்கா அது ஒரு ரேட்டு வந்து காய் வர மாதிரி வச்சோம்னாக்கா அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக ரேட்டு கிடைக்குது அதில். ஆனால் அப்போ வந்து மகசூல் கம்மியாக தான் வரும். இந்த கார்த்திகையில் போடுறது வந்து மகசூல் அதிகமாக கிடைக்கும். ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும்.
1: ரேட்டு வந்து கம்மியாக வரும்.
0: காயினுடைய ரேட்டு தரம் கம்மியாக அப்போ கம்மி. ஆனால் காய் நிறைய மகசூல் கிடைக்கும்.
1: நிறைய மகசூல் கிடைக்கும்.
0: நிறைய மகசூல் கிடைக்கும். இந்த ஆடி பட்டம் போடுறத வந்து வந்து நமக்கு வந்து மகசூல் கம்மியாக கிடைக்கும், ரேட் அதிகமாக கிடைக்கும்.
1: சரி, நீங்கள் இருக்கீங்க. இப்போ ஒரு முறை பூ பூக்குது, காய் வந்து வந்துடுது, அதை அறுவடை பண்ணுறீங்க. அடுத்தது எப்போ பூ பூக்குங்க?
0: ஒரு டைம் அறுவடை பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னாக்கா இப்போ ஃபஸ்ட்டு இப்போ போடுறோம்னாக்கா அது தொடர்ந்து அந்த பொருளெல்லாம் போட்டோம்னாக்கா தொடர்ந்து காய் வந்துக்கிட்டே இருக்கும்.
1: தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்.
0: தொடர்ந்து
1: ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டு
0: 4-5 மாதம் தொடர்ந்து காய் வந்துகிட்டே இருக்கும். மரம் வரும் அது,
1: அதனால் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து 5 மாதம் அப்படியே போயிட்டு இருக்கு. 5 மாதத்துல எத்தனை, ஒரு 3 முறை வந்து அறுவடை பண்ணுவீங்களா?
0: ஒரு நாள் டு ஒரு நாள்
1: இல்லை. நீங்கள் இப்போ ஒரு பூ பூக்குது, ஒரு காய் வந்துடுது, அதை அறுவடை பண்ணிடுறீங்க. திருப்பி அதே செடியில் அந்த காய் எவ்வளோ நாள்?
0: காய் வந்து அதே செடியில் அப்படின்னாக்கா பிஞ்சி பூ எடுத்துக்கிட்டே இருக்குது.
1: எடுத்துகிட்டே இருக்குது.
0: காய் இன்றைக்கி அறுக்கிறோம் அப்படின்னாக்கா
1: எடுத்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து வந்துட்டே இருக்கு.
0: தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இன்றைக்கி அறுக்க, இன்றைக்கி ஒரு நாளைக்கு அறுக்கிற முன்னா அப்படின்னாக்கா திருப்பி இன்றைக்கி விட்டு அடுத்த நாள் திருப்பி அறுப்போம். காய்
1: அறுப்பீங்க.
0: அது அறுக்கலை அப்படின்னா காய் ஓவர் சைஸ் பெருசாகிடும்.
1: பெருசாகிடுது.
0: அதில் வந்து படலாம் வந்து நிறைய காய் அந்த பந்தில் வந்து ஃபுல்லாக படர்ந்து வந்துருச்சு
1: அப்படின்னா
0: பூ பிஞ்சு நிறைய காய் நிறைய விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு நாள் டு ஒரு நாள்
1: அறுத்துட்டே இருக்கும்.
0: கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20 அறு பருத்தம் அப்படின்னாக்கா அந்தாண்ட செடி கொஞ்சம் காய் சுலபாகும். அப்போ அதுக்கு வந்து அந்த மருந்து அடித்து திருப்பி அதுக்கு அந்த உரம் யூரியா கொடுத்து அந்த மருந்து அடித்து இதெல்லாம் பண்ணோம்னா திருப்பி பூ பிஞ்சு எடுக்கும். திருப்பி ஒரு 20 அறுப்பு இருக்கிற வரைக்கும் திருப்பி அந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். புடலை வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு அந்த மாதிரி எடுக்கலாம், பண்ணியிருக்கலாம்.
1: சரிங்க, புடலங்காய் சாகுபடி தான் அருமையாக சொன்னீங்க. சரி, கடைசியில் அந்த 5-6 மாதம் முடிஞ்சோன்னா அதெல்லாம் அகற்றுவீங்க. என்ன பண்ணுறீங்க அந்த பந்தல் அந்த மூங்கில் என்ன பண்ணுறீங்க?
0: திருப்பி பருப்பு எடுத்து அந்த எடுத்து வச்சுக்குவோம்.
1: எடுத்து வச்சுக்கிங்க.
0: எடுத்து ஒரு சம மாதிரி கட்டி எல்லாம் பருக்கம் நினையாம ஒரு இதில் பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா
1: சரி.
0: திருப்பி அடுத்தது போடும்போது அந்த கோடு அது
1: சரி. இப்போ கோழி அகற்றுறீங்க, பீர்க்கங்காயும் புடலங்காயும் அகற்றுறீங்க. அந்த நிலத்தை அதுக்கப்புறம் அடுத்த பயிருக்கு எப்படி தயார் பண்ணுவீங்க?
0: அது திருப்பி மறுபடியும் அந்த நிலத்தை வந்து ஓட்டி விட்டுருவோம்.
1: விட்டுருவீங்க.
0: விட்டுட்டு திருப்பி அடுத்தது அந்த 1 ஏக்கர் விட்டுட்டு திருப்பி
1: அடுத்தது வந்துடுவீங்க.
0: மாற்றி வச்சுக்குவோம்.
1: மாற்றி வச்சுக்கோங்க. ஏன் அந்த இடத்துல போடுறது? உடனுக்கு ஒன்றே போட
0: போட்டோம்னாக்கு வராது.
1: வராது. ஏன், என்ன பிரச்சனை?
0: அதில் வந்து அந்த போட்டு எடுத்தோம்னா திருப்பி அந்த சரியான செடி வர்றது இல்லை.
1: வளர்றது இல்லை. கொஞ்சம் காலம் விடணும்.
0: இடைவெளி அந்த மண் ஆறுறதுக்கான காலம் விடணும். உடனே போக செஞ்சோம் அப்படின்னாக்கா திருப்பி மறுபடியும் அதில் வைரஸ் வர ஆரம்பிச்சு.
1: எவ்வளோ காலம் இடைவெளி விடுவீங்க?
0: கிட்டத்தட்ட பார்த்தீங்களாக்கா ஒரு 3 மாதம்.
1: 3 மாதமே விட்டுறீங்க? அது வரைக்கும் குறைக்கடை தான்
0: இருக்குங்களா? ஆமாம், 3 மாதத்துக்கு ஓட்டி விட்டு அதுக்கு மேலே அதுக்கு எருவு கொட்டி ஓட்டி வச்சுக்கிட்டு அதை மண்ணை வந்து தன்மை பண்ணி வச்சுக்கணும்.
1: போட்டுக்கிட்டு
0: எருவு போட்டு காட்டு நிறைய ஓட்டி மண் உழவு பண்ணி வச்சோம்னா தான் மண் ஆதிட்டு மறுபடியும் அந்த இடத்துல மறுபடியும் வரும்.
1: சரிங்க, இறமைங்க. ஆதி முதல் அங்கே வரை எப்படி வந்து புடலங்காய் வந்து விதை எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க, எப்படி உழவு ஓட்டுறீங்க, எப்படி நடுறீங்க, எவ்வளோ இடைவெளி விடுறீங்க, எந்த காலத்தில் பூ பூக்குது, என்ன நோய் தாக்குது, எப்போ காய் வருது, எப்போ அறுவடை பண்ணுறீங்க, எங்கே சந்தை மதிப்பு சொல்லிட்டு புடலங்காய் பற்றி முழு தகவலையும் சொன்னீங்க. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய். இதுவும் ஒரு தாய் மகள் விரும்பக்கூடிய ஒரு காய். பொரியலுக்கும் சரி, சமையலுக்கும் சரி, எல்லாமே பீர்க்கங்காய் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதிக அளவில் புத்துணர்ச்சியாக நம்ம பார்க்க முடியும் இந்த பீர்க்கங்காய். இதுக்கான சாகுபடி எப்படிங்க?

0: கதைகள்லாம் எப்படி?
1: இதுவும் வந்து தரமான விதையை தான் வாங்கணும், சக்கரைகள் தான் அதை சொல்லி வாங்குவோம். அது வாங்கிட்டு தான் அதுவும் இதே மாதிரி தான், காடு கொஞ்சம் நல்லா ஆற விடணும், எருவு நிறைய இருக்கணும்.
0: இதுக்கு எருவு நிறைய வேணும்.
1: எருவு நிறைய வேணும், எருவு நிறைய வேணும். நாம தண்ணி கட்டுறோம் அப்படின்னாக்கா, இப்போ வாய்க்கால் மாதிரி பிடிச்சி தண்ணி கட்டுறோம் அப்படின்னாக்கா ஒரு நாள் டூ நாள் தண்ணி கட்டணும். நாம இப்போ அந்த ஆள் பற்றாக்குறை, தண்ணி பற்றாக்குறைங்கிறதுனால இப்போ பெட்டு அமைச்சு தான், பேப்பர் போட்டு தான் இப்போ எடுக்கிறோம். இப்போ அதை போட்டு எடுக்கிறோம்னா நமக்கு வந்து ஆள் பற்றாக்குறையினால நமக்கு நாலு ஆள் இருக்கிற இடத்துல ரெண்டு ஆள் செஞ்சுக்கலாம். பீக்கன் பார்த்தீங்களா போட்டு இப்போ

0: சரி போகிறேன். இதுக்கு எப்படி ஒரே ஏக்கர் தான் போடுவீங்களா?
1: இது ஒரு ஏக்கர் தான்.
0: ஒரு ஏக்கர் தான்.
1: ஆமாம், இது
0: ஒரு அதே மாதிரி மூணு டப்பாமா விதையெல்லாம்?
1: ஆ, இது வந்து மூணு டப்பா. இது வந்து சின்ன சின்ன டப்பாங்கிறதுனால இது இது வந்து ஒரு அடிக்கு ஒரு விதை.
0: ம், ஒரு அடிக்கு ஒரு விதை.
1: ஆமாம், அது ஒன்றடிக்கு ஒன்று போடலாம்.
0: இது வந்து ஒரு அடிக்கு
1: ஒரு அடிக்கு ஒன்று தான். அந்த ஒரு அடிக்கு ஒன்று ஊனும்போது நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு டப்பா சேர்ந்து பிடிக்கும். இது வந்துச்சுங்களா
0: அப்படின்னா மூணுன்னா ஒரு ஆறு டப்பா.
1: ஆ, ஆறு ஏழு டப்பா வந்துடும். ஆறு ஏழு டப்பா ஊனோம் அப்படின்னாக்கா 40 நாளையில காய் வந்துடும். சும்மா கொடி வந்து மேலே பந்துலுக்கு போகிறதுக்குள்ளேயே காய் வந்துடும்.
0: காய் வந்துடுது.
1: காய் வந்துடும். இது
0: சரி, ரெண்டுமே ஒரே வகையை சேர்ந்தால் புடலங்காயும் பெருக்காயும் ஒரே வகையை சேர்ந்தான். கிட்டத்தட்ட ஒரு குடும்ப உறுப்பினர் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து எரு அதிகமாக போடுறதுனால செடி வந்து மலமலம் வந்துடுங்களா? இது
1: ஆமாம், எருவு நம்ம எவ்வளோ சக்தி கொடுக்குறோமோ அவ்வளோ அளவுக்கு செடி நல்லா வரும். அந்த கொடியினுடைய தன்மை நல்லா வேகமாக வளரும். காயும் நிறையா வந்து
0: நிறையா
1: வரும்.
0: சரிங்க, இப்போ புடலங்காயில் பார்த்தோம்னா அதில் வைரஸ் பிரச்சனை அதிகமாகறீங்க. இதுலேயும் அதே மாதிரி
1: இதுலேயும் வைரஸ் வருது.
0: இதுலேயும் அதே மாதிரி தான்.
1: இதுவும் அதே மாதிரி தான் வைரஸ் வருது. அந்த மஞ்சள் நோய் வரும், சூட்டில் இலை சூட்டில் வரும். வைரஸ் வந்துட்டாக்கா அந்த செடி குணப்படுத்த முடியல. பண்ணாலுமே கூட அந்த அப்படியே மருந்து அடித்து அதை காய் கொண்டு வந்தாலும் அது நல்லா ஒரு தன்மையாக நல்லா சைலமாக காய் வரல. காய் வந்து அந்த அப்படியே சுருள் சுருளாக அந்த முருடு மருந்து அப்படியே இது பண்ணிவிட்டு முருகு முருகலாக காய் நல்லா இருக்காது.
0: சுருண்டு வந்து நீளமாக வந்தால் தான் காய் நல்லா,
1: காய் நல்லா வந்து சைலமாக வந்து அந்த அந்த சுருள் இல்லாமல் காய் நீள நீளமாக வரணும். அப்படின்னா மட்டும் தான் எடுக்கிறாங்க மார்க்கெட்டில். இது வந்து எல்லாம் சுருள் சுருளாக எல்லாம் பூரா காய் முருள்ச்சி அப்படி இப்படி இருக்கும். கோணையாமல் அப்படி இப்படி போயிடும். அந்த காய் வந்து மார்க்கெட் எடுக்கிறதில்ல.
0: மார்க்கெட் எடுக்கிறதில்லை.
1: மார்க்கெட் எடுக்கப்படாது.
0: சரி சரி.
1: அதனால் காய் இந்த தரமாக வந்தால் மட்டும் தான் எடுக்கிறாங்க மார்க்கெட்டில். நமக்கு இந்த சுருள் காய் வந்துச்சுனாப்போ இந்த வைரஸ் வந்தாக்கா அந்த மாதிரி தான் வருது. சுருள் சுருளா.
0: சரி, இதில் எத்தனை வகை இருக்குது? இது நீங்கள் போடுறது நாட்டு காய்?
1: நாட்டு இருக்குது, ஹைப்ரிட் இருக்குது. அதுலேயே வந்து ரெண்டு மூணு ரகம்.
0: பல பேரில் அழைப்பாங்கள்ல?
1: ஆமாம்.
0: என்னென்ன வகையில் பேர்
1: கேட்க? அந்த பல பேர்லன்னாக்கா இந்த நாகாரகம் ஒன்று கொடுக்குறாங்க. அதில் இந்த நாட்டியான்னு ஒன்று கொடுத்துக்கிறாங்க. இது மாதிரி ரகம் நிறைய கொடுக்குறாங்க. இதில் வந்து இந்த நாகான்ங்கிறது வாங்கி போட்டோம்னாக்க லெந்த வரும். காய் ரொம்ப நீளமாக வரும். அது காய் கம்மியாக தான் வரும்.
0: காய் கம்மியாக தான், லெந்து மட்டும் நீளமாக இருக்கும்.
1: லெந்து லெந்து நல்லா காய் நல்லா லெந்து தான் நீளமாக வரும். இந்த சாணியாங்கிறது வந்து காய் நிறையா பிடிக்கும். காய் கொஞ்சம் மட்டம் தான் வரும். அதனால் அது வந்து நமக்கு வந்து அதிகமாக காய் வேணும் அப்படின்னாக்கா சாணியை தான் போடணும்.
0: சாணியை தான் போடணும்.
1: சாணியை தான் போடணும்.
0: சரி,
1: நாட்டியாக போட்டோம்னா காய் ரொம்ப கம்மியாக தான் வரும். காய் கொஞ்சம் நீளமும் கம்மியாக தான் இருக்கும், காயும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த குழம்புக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறதுனா இந்த
0: நாட்டிய ரகம்
1: நாட்டியதான் ரகம் தான் நல்லாயிருக்கும்.
0: சரி, இதில் பார்த்தீங்கன்னா காயை வந்து தாய்மார்கள் வாங்கும்போது சுரண்டி பார்த்து வாங்குவாங்க. காய் கசப்புத்தன்மையாக தான் அந்த காயை வந்து அப்புறப்படுத்துறாங்க. மற்றெல்லாம் அந்த கசப்புத்தன்மை
1: அந்த கசப்புத்தன்மை வர்றது வந்து அந்த செடியினுடைய ஒவ்வொரு செடியினுடைய
0: குணம் அப்படி
1: அந்த விதையினுடைய தன்மையே அப்படி.
0: சரி,
1: அந்த அந்த விதையினுடைய தன்மையில தான் அந்த ஒவ்வொரு செடியிலையும் அந்த கசப்பு தன்மை வருது. அந்த
0: கசப்பு தன்மையை அகற்ற முடியாது.
1: அது இல்லை, அந்த செடி எடுத்துடணும்.
0: எடுத்துடணும்.
1: செடி இருக்கக்கூடாது. அந்த செடி எடுத்தோம்னா அது காய் கடைசி வரைக்கும் அந்த தன்மை மாறுறது.
0: அது முளைச்சி வந்தோம்னா கண்டுபிடிக்க முடியாது. இல்லை, எது கசப்பு
1: தன்மை காய் வந்து முன்னாடி தான்
0: கண்டுபிடிக்கும். காய் வந்தால் தான் கடிச்சு.
1: ஆமாம், அப்போ வந்து அந்த செடி கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அந்த காய் வந்து தன்மை வந்து கசு கடைசி வரைக்கும் அந்த கசப்பு அந்த காய் அப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம அந்த காய் கசப்பு காய் கொண்டு போய் நம்ம மார்க்கெட்டில் எடுத்தோம்னாக்கா வாங்கிட்டு போகணும். குழம்பு வாங்கிட்டு
0: போகிறவங்க
1: கசப்பாக இருக்குது, நிறைய வந்து மனசு சங்கடமாக நினைக்கும். அவங்களுக்கு காசு விற்று போடுறோம், அவங்க வாங்கிட்டு போய் குழம்பு வைக்கும்போது காசு போட்டு தானே
0: வாங்குறாங்க,
1: மனசு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளாவே வந்து அந்த காய் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பிஞ்சிலேயே வந்து அந்த அந்த காயை அந்த ஒடிச்சு அதை நாக்கில் வச்சு பார்த்தோம்னா அது காசு போகிறோம்.
0: அதுதான்
1: அந்த செடியினுடைய.
0: அப்படி தான் வாங்குறாங்க.
1: ஆமாம்,
0: பல பேர் அப்படி தான் வாங்குறாங்க. சரி, முத்தி போகிறது, முத்தி போகிறதுக்கு என்ன காரணம்?
1: முத்தி போகிறத வந்து நம்ம வந்து காய் நம்ம விடக்கூடாது.
0: விடக்கூடாது, விட்டுறோம். நம்ம அசால்ட்டாக விட்டுறாங்க முத்தி போகிறோம்.
1: ஆமாம், நமக்கு வந்து ஒரு நேரம் இல்லை, ஏதோ ஒரு அர்ஜென்ட்டான வேலையை போயிடுறோம், நேரம் இல்லை அப்படின்னு
0: பண்ணவுக்க
1: முத்தி போயிடும். அந்த நாம் அந்த டைமுக்கு வந்து நாம் காய் வந்து நம்ம அறுத்துடணும். எந்த வேலையாக இருந்தாலும் காய் அறுக்கிறது வந்து முன்ன அறுத்துடணும்.
0: முன்ன அறுத்துடணும்.
1: எவ்வளோ அறுக்காமல் விட்டுட்டோம்னாக்கா அது வேஸ்ட்டு.
0: முத்திடும். அப்புறம் முத்தி போயிட்டு வியாபாரம் ஆகாது. அப்புறம் நாம் காய் நாம் தான் வச்சுக்கணும்.
1: அது அது யூஸ் இல்லது.
0: அப்படின்னாக்கா
1: இப்போ நம்ம ஒரு 50 கிலோ 100 கிலோ 200 கிலோ வருது முத்தி போயிடுச்சுனாக்கா அது நாம் வந்து யூஸ் இல்லாது.
0: யூஸ் இல்லாமல் போயிடுது.
1: ஆமாம்.
0: சரிங்க,
1: எதுக்குமே குழம்புக்காக நம்ம கொண்டு வைக்கவும் முடியாது.
0: சரி, அதே தான் ஒரு ஏக்கருக்கு தான் போடுறீங்க.
1: ஆமாம்,
0: அதே பெண்ணார சந்தை தான், நெருப்பூர் சந்தை தான், இல்லை லோக்கலில் காமராஜ் பட்டியில் அந்த வாங்கிக்குவாங்க.
1: வாங்கிக்கிறாங்க.
0: உன்ன வியாபாரம் ஆயிரம்.

0: நேரடியாக காய்கறி போட்டு நம்ம பிடிச்ச மாதிரி வாங்கிட்டதுனால
1: ஆமாம்
0: சரி மன திருப்தியாக சாப்பிட்லாம் கிராமத்தில் இருக்குது. நகரப்பகுதியில் இருக்கும்போது கடையெல்லாம் போய் வாங்கணும், எக்ஸ்ட்ரா ஆனால் கொடுக்க மாட்டாங்க,
1: கொடுக்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா கொடுக்க
0: மாட்டாங்க.
1: சரி, நம்மக்கிட்ட வந்து அந்த கணக்குலாம் சரியாக சேர்த்தி தான் கொடுப்போம்,
0: சேர்த்தி தான் கொடுத்துருங்க,
1: சேர்த்து இருந்தாலும் சேர்த்தி தான் கொடுப்போம்.
0: சரி,
1: அதனுடைய காயினுடைய
0: சரி, அது வந்து புள்ளங்காய் சொன்னீங்க 1000 கிலோ அப்படி வருதுன்னு சொன்னீங்க ஒரு ஏக்கராக்கு, இது எப்படிங்க?
1: இதுவுமே வந்து பார்த்தீங்களா ஒரு 700 கிலோவுக்கு தான் வரும்,
0: 700 கிலோ கிட்ட,
1: ஒரு 700 கிலோவுக்கு வரும். புள்ளங்காயினுடைய இது அதிகமாக காய்கிற அளவுக்கு இது வராது, பீங்கன்லாம் வராது.
0: சரி, அது 5 ரூபாய் 20 ரூபாய்க்கு போகும்போது இது என்ன ரேட்டு போகும் கிலோங்க?
1: இது வந்து அது 5 ரூபாய் புள்ளங்காய் 5 ரூபாய்க்கு போகுது அப்படின்னாக்கா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபாய்க்கு போகும்,
0: 30 ரூபாய்க்கு போகும்,
1: 30 ரூபாய்க்கு
0: போகும். கூடுதலாக பார்க்கலாம்,
1: ஆ
0: என்ன எருவு செலவு தான் கொஞ்சம் அதிகமாக வரும்,
1: எருவு செலவு அதிகமாகணும். இதுக்கும் மருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் மருந்து அடிக்கணும்,
0: 10 நாளைக்கு ஒரு டைம் மருந்து அடிச்சுட்டே இருக்கீங்க.
1: ஆமாம், இல்லை அப்படின்னாக்கா அந்த காய் சொத்தை விடுவது ஓட்டை அந்த மாதிரி வந்து.
0: என்ன மாதிரி மருந்து அடிப்பீங்க இது?
1: இதுக்கு வந்து மருந்து அடிக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த டானிக் மருந்து மாதிரி,
0: டானிக் மருந்து.
1: ஆமாம்,
0: கடையில் போய் கேட்டாலும் கொடுக்குறாங்க,
1: கடையில் போய் கேட்டாலும் கொடுக்குறாங்க. நம்ம அக்ரிகல்ல வந்து சொன்னாலும் அந்த மருந்து வந்து அந்த டானிக் மருந்து தான் கொடுக்கும். அந்த காய் தன்மை வந்ததுக்கு பின்னாடி அந்த டானிக் மாதிரி மருந்து, எஃபெக்ட் இல்லாமல் மருந்து,
0: எஃபெக்ட் இல்லாமல் மருந்து.
1: அந்த காய் நல்லா வளர்ச்சி, பூச்சிக்கு மட்டும் வந்து உட்காராம பண்ணுறது தான் அந்த மருந்து.
0: மருந்து
1: அதிகமாக வந்து ரசத்தன்மை உள்ள மருந்து காய் அடிச்சது, காய் வந்து முன்னாடி அடிக்கிறது இல்லை.
0: சரி சரி சரி,
1: அவை எஃபெக்ட் வரும்.
0: இப்போ மருந்தே கலக்காமல் இயற்கை வழியில் பண்ண முடியாதா?
1: இல்லை, செய்யலாம்,
0: செய்யலாம்,
1: இயற்கை வழியும் இருக்குது.
0: வேர்க்கங்காய் பயிர் பண்ணலாம்,
1: ஆ பயிர் பண்ணலாம், இயற்கை வழியும். நம்ம இப்போ மருந்து நம்ம அடிக்கிறோம்னாக்கா நம்ம மருந்தே வந்து இயற்கை முறையில் மருந்து
0: இருக்குது,
1: இருக்குது, அடிக்கலாம்,
0: அது வாங்கி அடிச்சுக்கலாம். சரி சரி சரி சரி,
1: அது வாங்கி அடிச்சுக்கலாம், நாமளே அந்த தயாரிக்கலாம்.
0: நாமளே தயாரிச்சு என்ன மாதிரி தயாரிப்பீங்க?
1: அதாவது வந்து மாட்டு கோமியம்,
0: சரி,
1: தயிர், அந்த மீனுடைய இந்த மீன் அமிலம், அந்த இது,
0: சரி,
1: தலைங்களில் வந்து அந்த எருக்குந்தலை, பாலத்தலை, எட்டித்தலை, இதுங்கெல்லாம் அந்த தலைங்களை போட்டு அதை ஊற வைக்கணும். ஊற வச்சு ஒரு 10 நாள் 10-11 நாள் விட்டோம் விட்டு அதை வடிகட்டி எடுத்து அந்த கோமியத்தை நம்ம அதில் அப்போ தான் ஊற்றி கலந்துக்கணும். அதுதான் அந்த பஞ்சகாவியம் அப்படிங்கிறது.
0: சரி, அதெல்லாம் பண்ணி நீங்களே தயார் பண்ணி அடிச்சிட்டா?
1: ஆ, அதை அடிச்சோம்னா அப்படின்னாக்கா நமக்கு வந்து எஃபெக்ட் இல்லாத மருந்து,
0: எஃபெக்ட் இல்லாத மருந்து,
1: எஃபெக்ட் இல்லாத மருந்து, அந்த பூச்சி அது வர்றதில்ல, நமக்கு தரமான மருந்தும் கிடைக்குது, அது நல்ல இதுதான்.
0: இயற்கை முறையில் பயன்படுத்தினாலும் ஓரளவுக்கு அந்த பூச்சி தாக்குதல் குணப்படுத்திடலாம்ல?
1: ஆ, பூச்சி தாக்குதல் குணப்படுத்திடலாம்.
0: சரிங்க,
1: அது மருந்து நமக்கு வந்து நாம்ளாக தயாரிச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களே.
0: சரி, இதுதான் ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான். நோய்க்கான தீர்வை நாமளே இயற்கை முறையில் கண்டுபிடிக்கும் போது விவசாயம் வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க. சரிங்க, இவ்வளோ நேரம் புடலங்காய், பீர்க்கங்காய், சத்தான காய்கறிகளை எப்படி பயிர் பண்ணுறது, எப்படி லாபம் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க. இது குறித்து மேலும் பல விவசாயிகள்லாம் தொடர்பு கொள்வாங்க, உங்கள்கிட்ட கேட்பாங்க எப்படிங்க எப்படிலாம் பண்ணுறது, சில சந்தேகம் கேட்கும்போது உங்களுடைய தொலைபேசி என்னங்க?
1: 97-51-45-04-85
0: 97-51-45-04-85 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் உங்கள் காய்கறி சம்மந்தமான எந்த சந்தேகங்களும் தீர்வு சொல்லுவீங்களா?
1: தீர்வு சொல்லிடுறேன்.
0: சரிங்க, காமராஜப்பட்டையிலேருந்து நிலையை வந்து நெடுந்தூரத்துலேருந்து நிலையை வந்து உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீங்க, பண்பலை சார்பாக நன்றிகள்.
1: நன்றி.
2: என்ன சுப்பையா, கேட்டியா?
3: கேட்டோம் கேட்டோம், நிறைய தகவல்லாம் சொன்னாங்க. அது எப்படி காய்கறி எப்படி பயிர் செய்கிறது, அது எப்படி நடணும், எவ்வளோ உரம் வயிறு போடணும், தெளிவாக சொன்னாங்க.
2: நல்லா கேட்டுக்கிட்டியா? கேட்டுட்டு நல்லா பயிர் பண்ணி இந்த மாதிரி உணவு வகைகளை சாப்பிடு, சும்மா போய் கடையில் கண்டதை தின்னு உடம்புக்கு எடுத்துக்காத, சரியா?
3: சரி ராமையா.
2: நேயர்கள், இதுவரை புடலங்காய், பீர்க்கங்காய் சாகுபடி பெண்ணாகரம் எம் பழனிமுருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் இஏ பிரபாகரன்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி,
6: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இனிமையான இந்த இரு வேளையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளம் தண்டை நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு தரப்பின்களை இணைகிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்பதால் இளம் தண்டை நிகழ்ச்சி சொல்லோடு விளையாடு. ஆமாங்க, சொல்லில் நமக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள்லாம் கேட்போம். பெரிய பெரிய வார்த்தைகள்னு பொருள்படக்கூடிய சிறு சிறிய வார்த்தைகள் நம்ம வந்து கண்டுபிடிச்சி சொல்லணும். அதாங்க சொல்லோடு விளையாடு. நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்க அளிக்க வேண்டிய தொலைபேசி 0643 42 24 40 30 என்ற எண்ணிலும், மற்ற நகர் 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், மற்ற நகர் 94 86 65 20 25 என்ற எண்ணில் அழைக்கலாம். இனிப்பில் இனி கூட முதல் அன்பினேர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் அம்மன்னகர்ல இருந்து சோமசுந்தரம் பேசுறேன் சார்.
0: சரிங்க சோமசுந்தரம், உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா? தொழில்நுட்ப கழகம். சரிங்க, இனிப்பில் இனிமே அடுத்த நேரம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
2: கொடுங்க.
0: நீர் வள மேலாண்மை. நீர் வள மேலாண்மை. மேலாண்மைன்னு சொல்லுவேன், நீர் வள மேலாண்மை சொல்லுவேன் இல்லைங்களா?
2: மேன்மையா?
0: இல்லைங்க, நீராண்மைங்களா? என்னங்க புது புதுசாக சொல்கிறீங்க? சரி, நன்றிங்க நன்றிங்க. இனிப்பள்ளி நீ அடுத்த நேரம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. சரி, உங்களுக்கான வார்த்தைகள் கொடுக்கலாமா? மரகத நாணயம். மரகத நாணயம் தான் உங்களுக்கான வார்த்தை. மரகத நாணயம் அதான் உங்களுக்கான வார்த்தை, சரியா? சரிங்க. மரகதம்.
3: மரம்.
0: மரங்களா?
3: மரம். மரம்.
0: சூப்பர். அடுத்தது
3: நீங்க.
0: நாணயமா? நாயம் அப்படின்றது ஒரு வார்த்தை இல்லைங்களே. நாயம் இல்லைங்க, அது வந்து பேச்சு வழக்குன்னு சொல்லுவோம். பேச்சு வழக்கு சொல்லுவாங்க, அதுதான் நியாயம் பேசணும்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்ல
3: அப்படிதானேங்க.
0: நாம் ஆக்சுவலா வந்து நியாயம், அதுக்கு பேர் நியாயம்னு சொல்லுவாங்களா? நியாயன்றது வந்து சரிமே நியாயம், அது நீதி தர்மம் நேர்மையோட. சரிங்க, நன்றி நன்றிங்க, சூப்பருங்க. இனிப்பில் இனியும் அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் சார். நாகலாபுரம் மாரியப்பன்.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து கொடுக்கணுமா? உயிரியல் பல் வகைமை. உயிரியல் பல் வகைமை.
4: உயிரியல் பல் வகைமை.
0: ஆமாங்க, உயிரியல் பல் வகைமை.
4: நன்றி சார்.
0: சரிங்க, இனிப்பிள்ளை மருதனை. வணக்கம்.
5: ஹலோ,
0: உங்களுக்கு நான் வார்த்தை கொடுக்கலாமா? சரி, இந்த மாதிரி இனி பேசல. இனிப்பிள்ளை மருத்துவர், வணக்கம். நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளம் தண்டனை நிகழ்ச்சி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்பாக விளம்பர இடைவேளை.

0: sunflower oil.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
4: சரி சரி.
5: எட்டு மணி 14 நிமிடத்தில் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தண்டல். இன்னைக்கு இளந்த நிகழ்ச்சி சொல்லோடு விளையாடு. ஆமாங்க, நம்ம தமிழ் சொல் கொடுத்துட்ருக்கோம், அதுலேருந்து வார்த்தைகள் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
6: ஹலோ,
5: வணக்கம், சொல்லுங்க.
6: வணக்கம், பன்னந்தூர்லேருந்து
5: ராஜஸ்வரி. சரி ராஜஸ்வரிமா, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
6: கொடுங்க.
5: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை வாடிக்கையாளர் சேவை மையம்.
6: என்ன
5: பொருள் தெரியுங்களா ஏதாவது?
6: கை.
5: சரிமா சொல்லுங்க, சொல்லிட்டு இருக்கு நீங்க, நான் கேட்டுட்டே இருக்கோம். சரிங்க, ரொம்ப அற்புதமா சூப்பரா கண்டுபிடிச்சீங்க, வாழ்த்துக்கள், நன்றிமா. இனிப்பில் இனிமே அடுத்த நேரம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான வார்த்தை
7: சொல்லுங்க.
5: தென்றல் விடுத்தூது. தென்றல் விடுத்தூது.
7: அப்புறம் வந்து வில்லு. அப்புறம் வந்து

0: செந்தன் இது தூது வில்
1: சரிங்க, சூப்பரான வார்த்தை சொன்னீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. இனிப்பில் இனி மாற்றின வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
1: சரி, உங்களுக்கான வார்த்தைகள் வந்து அதி வீரராம பாண்டியர். அதி வீரராம பாண்டியர்.
2: அதி
1: அதி வீரராம பாண்டியர்.
2: பாண்டியன். வீரா
1: என்னங்க?
2: ஆதி.
1: ஆதி இல்லம்மா, அதி ஆதி எல்லாம் இல்லம்மா, அது சின்ன அதி.
2: பாத
1: என்னங்க?
2: பாத
1: பாத அப்படி ஒரு பொருள் இல்லைங்களே. சரிங்க, நன்றிங்க. இனிப்பில் இனிமா அடுத்த நேரம் வணக்கம்
3: சொல்லுங்க. வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சரி, உங்களுக்கான வார்த்தை
3: சொல்லுங்க.
1: உயர்நிலை பள்ளி.
3: உயர்நிலை பள்ளியா?
1: ஆமா.
3: நிலை. பள்ளி. அப்புறமா உயர். அப்புறமா உள்ளி. அப்புறமா வந்து உலை. அதுக்கப்புறமா இது பேர் என்ன? நிலை. உலை. அவ்வளவுதான், நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
1: சரிங்க, நன்றிங்க.
4: அதுக்கப்புறம் புவி.
1: சூப்பருங்க.
4: அப்புறம் விதை.
1: அடடா, பட்டை கிளப்புறீங்களா?
4: அப்புறம் தை.
1: சூப்பருங்க, சமயம் சொன்னீங்க, வாழ்த்துக்கலுங்க.
4: தைமா.
1: சூப்பர் சூப்பர். இனிப்பில் இனிமே அடுத்த நேயர் வணக்கம். இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் தருமபுரி பண்பலை 102.5 இளம் தன்னிகழ்ச்சி சொல்லுங்க.
4: சதீஷ்குமாருங்க.
1: அகரம். அகரம் தானேங்க?
4: அகரம் தாங்க.
1: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
4: சொல்லுங்க சார்.
1: சரி, உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா நெல்லிக்கனி.
4: நெல்லிக்கன்.
1: நெல்லிக்கனி.
4: சரிங்க சார். வெள்ளி
1: இல்லைங்க, நெல்லிங்க.
4: ஐயா
1: சொல்லுங்க.
4: வெள்ளி
1: இல்லைங்க, நெல்லிக்கனிங்க. நெல்லிக்காய் தெரியுங்களா?
4: நெல்லிக்கனி. நெல்லிக்கனி.
1: ஆமா.
4: ஓகே சார். நெல். நெல். கனி. கல். களி.
1: களி. சரிங்க.
4: துன்பம் சார்.
1: ஐயா சூப்பருங்க, அதுங்க. சரிங்க,
4: அவ்வளோதான் சார்.
1: சூப்பருங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள். இனிப்பில் நீ அடுத்த நேயர் வணக்கம்.
5: இளந்தன்ற சொல்லோடு விளையோடு நிறத்தை தொகுத்து வழங்கிக் கொடுக்கும் அந்த தொகுப்பான பிரபாரணனுக்கு பணிவான முன்னேற வணக்கம்.
1: சரிங்க, உங்களை வார்த்தை சொல்லமா?
5: அருமன் தர்மி.
1: கார்முகில்.
5: கார் முகில். முகில்.
1: சரிங்க, முகில்.
5: கார். கார்மன். கார்மேகம் சொன்னார்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
5: கீழ் வருமா? கீழ்.
1: வருங்களா?
5: அப்புறம் கார்கியாவே வராதுங்க அங்க.
1: சரிங்க, பரவாயில்ல, நான் அற்புதமாக சொன்னீங்க, வாழ்த்துக்கலங்க. நன்றிங்க. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். அதற்கு முன்பாக விளம்பர இடைவெளி.
6: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
7: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தண்டல் நிகழ்ச்சி. இன்னைக்கு இளந்தண்டல் சொல்லோடு விளையாடாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம கூட இணையக்கூடிய அடுத்த நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மாரி சார். வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: மாரி,
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? தங்க கவசம்.
1: தங்க கவசங்களா?
0: ஆமா, தங்க கவசம் மாத்திருக்கீங்களா? கோவில்லாம் வந்து அருள் தரும் தெய்வங்களுக்கு போடுவாங்க.
1: தங்கம்,
0: ம்,
1: கவசம்,
0: ம்,
1: வசம்,
0: ம், சூப்பருங்க.
1: ரசம்.
0: ஆஹா, சூப்பருங்க. சமங்க, ஒரு நாலு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
1: கம்,
0: கம், கம் அப்படின்னா அது இங்கிலீஷ் வார்த்தை இல்லை, கம், கம் ஹியர், கமான் அப்படின்வாங்கல்ல. சரிங்க, ஆ, சரி, நன்றிங்க. கம் வருது, தவம் என்ன வரும்? தவம், ம், தவம் வரும். சரிங்க, சூப்பருங்க, வாழ்த்துக்கள் மாதிரி. இனி பிரதி மாணத்தினர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க. மாசிப்பட்டி. சரிங்க, மாசியம்பட்டி. எதுக்குமா உங்கள் ஊர் பேர் மாசியம்பட்டின்னு பேர் வந்துச்சு தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. ஊர்ல இருக்குங்க. எத்தனை வருஷமா அந்த ஊர்ல இருக்கீங்க? இருக்கு, தெரிஞ்சுக்கணும். இந்த ஊர் ஏன் மாசி மட்டும் சொன்னாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா?
2: சரி,
0: உங்களுக்கான வார்த்தை பருவநிலை மாற்றம்.
2: பருவநிலை,
0: ஆமா, பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச். பருவமா? கிளைமேட் சேஞ்ச்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி வெயில் அடிக்கு ஃபுல்லா மழை வர மாட்டேங்குது. ம்,
2: பருவ,
0: பருவம், ஏ, பார், ஆப்பிள் அப்படின்னு வரையா? சொல்லுங்க அடுத்தது.
2: பருவ நிலை மாற்றம்.
0: ம், சரிம்மா.
2: அப்புறம் விலை, வலை, வலை,
0: வலை, ம்,
2: வலை,
0: ம்,
2: அப்புறம் பழை.
0: ஆஹா, சூப்பருங்க. வலை, தலை,
2: பழை,
0: தலை எங்க தாய் எழுத்து இல்லையம்மா? பழை, சரிங்க. பழைன்னா என்ன சொல்லுங்க, அது பொருள் சொல்லுங்க. பழை,
2: பழையனா
0: அப்படி அதெல்லாம் இல்லை, அந்த அர்த்தக்காது. அது அந்த பழைய வேற, இந்த பழைய வேற, மாலை அப்படின்னு சொல்லலாம் நீங்க. ம், சரிங்க, நல்லதுமா, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க, வாழ்த்துக்கள். இனிப்பில் இனிமே அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கங்க. சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கூட்டு குடிநீர். கூட்டு குடிநீர் இல்லைங்க, கூட்டு குடிநீர். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கூட்டு குடிநீர்.
3: கூட்டு,
0: ஆமா,
3: குடி,
0: ம்,
3: நீர்,
0: ஆ,
3: குடு,
0: குடு. ஐயா, குடு அப்படின்னு கொடுத்தல், அதுதான் கொடுன்னு சொல்லுவாங்க. குடுன்னு நம்ம சும்மா பேச்சு அரசு, அது குடு, 5 ரூபா காசு குடு அப்படின்னால. சரிங்க, அது இல்லை. அடுத்த வார்த்தை என்னங்க? அது என்ன சொல்ல வரீங்க, தெளிவு கேட்கல.
3: கூட்டு ஒண்ணு, குடு ஒண்ணு,
0: சரிங்க, சரிங்க, சூப்பர். நம்ம அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றிங்க. நீங்க கேட்டுறீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தண்டல். இன்னைக்கு சொல்லோடு விளையாடு, சொல்லோடு விளையாடிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். அதற்கு முன்பாக

0: ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
0: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
0: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். தலை கீழே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தலை கீழே இருந்தாவே நார்மல் ஆயிடும் அப்படிங்கறதுலாம் கண்டிஷன் கிடையாதுங்க. தலை கீழே இருந்தாலும் இடுப்பெலும்புக்குள்ளார அதுக்கு 7-8 ஸ்டெப் இருக்குங்க. அது ரொட்டேட் ஆகி பிறப்புறுப்பு வழியா தலை வெளியில வர்றதுக்கு 8 ஸ்டெப் இருக்கு. ஸோ அந்த எங்கேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு ஸ்டெப்ல ஆரம்பிச்சு வெளியில தலை வர்ற வரைக்கும், டெலிவரிங்கிற ஒரு ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் 8 ஸ்டெப் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்படி பேஸ்கெட் பாலோட மேல் இருக்க பகுதி ரவுண்டா இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த பேஸ்கெட் பாலோட அந்த பேஸ்கெட் இருக்கு இல்லைங்களா, அந்த கோல் விழுகிற அந்த இது. அது மேல் பக்கம் எப்படி அகலமா பெருசா இருக்கோ அதே மாதிரி கீழேயும் சின்னதா கொஞ்சம் பெருசா வரும். அந்த பால் வர்றதுக்கு லூஸா இருக்கும் அந்த இடம். ஸோ அந்த மாதிரி இடுப்பெலும்பும் ஒரு கோன் ஷேப்ல ஒரு மேல் பக்கம் அகலமாகவும் கீழ்ப்பக்கம் கொஞ்சம் குறுகியதாகவும் இருக்கும். பட் இதுல என்னன்னா, அந்த 8 ஸ்டெப்ல எந்த இடத்துல வேணாலும் தலை திரும்புறது, அதாவது திரும்புறதுனா ரொட்டேஷன்ஸ் நடக்கிறது, மூமெண்ட்ஸ் நடக்கிறது, அரெஸ்ட் ஆகலாம். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த இடுப்பு எலும்போட குழந்தை, அந்த பெண்ணோட இடுப்பு எலும்போட சைஸ் பொருத்தும் இருக்கு. குழந்தையோட தலை எந்த அளவுக்கு குறுகி, நம்மளால அந்த மோல்டிங்னு சொல்லுவோம் அந்த மாதிரி குறுகி அது வெளியில வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்கிறத பொறுத்தும் இருக்கு. இது இடுப்பு எலும்பு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படியானா, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது பிறப்புலேயே வந்து அகலமான, அதாவது கைனகாய்டு பெல்விஸ் அப்படின்னு சொல்லுவோம், அகலமான இடுப்பெலும்பு இருக்கு அப்படின்னா வெல் அண்ட் குட். அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஆவரேஜ் சைஸோ அல்லது கொஞ்சம் பிக் பேபியா இருந்தா கூட அந்த எல்லா ஸ்டெப்ஸையும் மீறி, 8 ஸ்டெப்ஸையும் மீறி அது வந்து டெலிவரி ஆகும், நார்மல் ஆகும். பட் இந்த டியூரிங் த ப்ராசஸ்ல நம்மளுக்கு சில டைம் குழந்தை காட்டு போய் போறது, இல்லை கொடி சுத்தி டைட்டா இறுக்கிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். இல்லைன்னா கர்ப்பப்பை வாய் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கிட்டத்தட்ட தலை வெளியில அளவுக்கு 10 சென்டிமீட்டர் கிட்ட விரிவடையணும். அது விரிவடையாம அது வந்து குறுகியதாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம இடுப்பெலும்பு பிரச்சனையை பார்க்க போனோம்னா, இதை ஏதாவது சரி பண்ண முடியுமானா, இது வந்து இயற்கையா அமையறது, நம்ம இதெல்லாம் எதையும் சரி பண்ண முடியாது. ஸோ அந்த இடுப்பெலும்பு குறுகல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சில டைம் வந்து டெலிவரிக்கு முன்னாடியே நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும், இது நார்மல் ஆகும், இது நார்மல் ஆகாது, இல்லை இது ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ட்ரையல் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் மகப்பேறு மருத்துவர் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ அந்த ட்ரையல் கொடுக்குறப்ப அது வந்து நார்மலும் ஆகலாம், சிசேரியனும் ஆகலாம். அது வந்து அந்த டைம்ல தான் சொல்ல முடியுமே தவிர 100% வந்து முன்னாடியே சில பேர்த்துக்கு சொல்ல முடியாது. ட்ரையல் கொடுத்து பார்க்குறப்ப தான் தலை திரும்புறதெல்லாம் சொல்ல முடியும். ஸோ வேணுக்குன்னே மகப்பேறு மருத்துவர்கள் பொறுப்பு இல்லாமல் சிசேரியன் பண்ணுறாங்க அப்படின்னு பொதுமக்களோட எண்ணங்களை தயவு செய்து மாற்றிக்கணும். எல்லா மகப்பேறு மருத்துவரும் அப்படி பண்ணுறதே கிடையாது. நம்மளோட உடம்புல இருக்க இடுப்பெலும்போட அகலத்தை பொறுத்து இருக்கு. அதுக்கு வந்து நாங்கள் சிபிடி, செஃபலோ பெல்விக் டிஸ்ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். இந்த இடுப்பெலும்பு குறுகள் பற்றி இதை வந்து சரி பண்ண முடியுமானா, சரி பண்ண முடியாது. இது வந்து இயற்கையாகவே அகலமான இடுப்பெலும்பாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ், அதாவது ஆன்டினேட்டலாக, அதாவது மாசமாக இருக்க பொழுது நம்ம சில எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சால் இடுப்பெலும்பு விரிவடையுமா அடையுமா அப்படின்னா, அதுக்கு வந்து அதுக்கான சான்சஸ் வந்து ஒரு 5-10% தான். அது வந்து விரிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு 5-10% தான். அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் வேணால் கொடுக்குமே தவிர எலும்புகளோட அலைன்மெண்ட் வந்து பெருசாலாம் மாறாது. அந்த கார்டிலேஜஸ், அந்த அட்டாச்மெண்ட்ஸ், லிகமெண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் வேணால் கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம். அது வந்து 100% அது வந்து இடுப்பெலும்பை வந்து விரிவடைய செய்யும் அப்படிங்கறதெல்லாம் வாய்ப்பும். இடுப்பெலும்பு குறுகள்னால சில பேத்துக்கு சிசேரியன் பண்றாங்க சில டாக்டர் அப்படின்னா, அது வந்து நேர்மையானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இதை பொதுமக்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நன்றி.
0: நேயர்கள், இதுவரை ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்
0: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை,
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற

0: வகுப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளம் தண்டல் இன்னைக்கு இளம் தண்டல் சொல்லோடு விளையாடு.
1: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
0: இளந்தண்டல் நிகழ்ச்சி நம்மோடு இணைக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
5: காரிமங்கலம் வட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி தீமராஜன்.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தைகள் கொடுக்கலாமா?
5: கொடுங்கய்யா.
0: உலகின் மிக சிறிய தவளை.
5: மறுபடியும் சொல்லுங்க.
0: உலகின் மிக சிறிய தவளை.
5: சிறிய தவளையா?
0: ஆமா.
5: பிரியா?
0: சிறிய பிரியாவா சிறியாவா? சரிங்க.
5: தவளை. வலை. தலை.
0: அண்டடா சூப்பருங்க.
5: விசிறி.
0: விசிறி.
5: அங்கே வந்துச்சா?
0: சார் வந்துருச்சுங்க. சூப்பருங்க, நன்றிங்க. இனிப்பில் இன்னைக்கு கூட அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க.
6: சின்ன வயசுல சாப்பிடுவோம்.
0: அது வேசி தான் சாப்பிட வச்சுக்கிறாரு. வறுத்து சாப்பிடலாம், உருட்டி சாப்பிடலாம், சுட்டு சுட்டு சாப்பிடலாம், குழம்புல சாப்பிடலாம், இடிச்சு சாப்பிடலாம், எப்படின்னா சாப்பிடலாங்க அது. சரி, இதுக்கு வாங்க, நிகழ்ச்சிக்கு வாங்க. வேர்க்கடலை. வேறு இல்லைங்க, வேர்க்கடலை. வேறு வேறு அங்கே இருக்கீங்களா? சரிங்க. இனிப்பில் இனிமே அடுத்த நேரம் வணக்கம்.

0: ஐயா வணக்கம்.
1: சொல்லுங்க. வணக்கங்க.
0: சக்கரவர்த்தி மஞ்சிப்பட்டி.
1: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா?
0: கேளுங்க ஐயா.
1: சரிங்க, ரொம்ப எளிமையான சொல்ல பாருங்க. கீழ் திசை சுவடைகள், கீழ் திசை சுவடைகள்.
0: கீழ் திசை சுவடைகளா?
1: சுவடைகள், சுவடைகள்.
0: கீழ் திசை சுவளை சுளை.
1: சரிங்க.

0: il disei சுவலை சுலை
1: சரிங்க சரி வாங்க நன்றி இனி பிள்ளையும் அடுத்த நேரம் வணக்கம்
2: ஹலோ வணக்கம் சார்
1: வணக்கம்மா
2: முத்தூர்லேருந்து சுதா பேசுறேன்
1: சார் சரிம்மா நலமா இருக்குமா நல்லா இருக்கீங்களா
2: சரிங்க
1: உங்களுக்கு வார்த்தை கொடுக்கலாமா உங்களுக்கு நான் வார்த்தை துறை தலைவர்கள்
2: துறை தலைவர்கள்
1: ஆமா
2: ரை
1: என்னங்க ரையா
2: என்ன சார்
1: துறை தலைவர்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம் ஹெச்ஓடிஸ் சொல்லுவோம் இல்லைங்களா அதான் துறை தலைவர்கள்
2: கல்
1: என்னங்க
2: கல்
1: கல் சரிங்க
2: தலை துளை
1: துறை துறை
2: சார் தலைவர்களுக்கு லை வருதுல
1: சார் அடடா ஓ அப்படி சொல்றீங்களா சூப்பருங்க அடுத்தது உங்க பேர் சொல்லுங்க சுரேஷ் பாப்பாரப்பட்டிலிருந்து சரிங்க நல்லா இருக்கு சுபாஷ் உங்களுக்கான வார்த்தைகள் கொடுக்காம சுரேஷ் உங்களுக்கு வார்த்தை என்ன அப்படின்னா ஆவண காப்பகம் ஆவண காப்பகம் அதான் உங்களுக்கு வார்த்தை ஆன காப்பகம் ஆவண காப்பகம்
3: என்னங்க
1: என்னங்க கற்பகம் கற்பகம்லாம் இங்க இரு இல்லைங்களே வாழ்த்துக்கள் நன்றிங்க நம்ம தொடர்ந்து ஒரு பாடலை கேட்போம் அதுக்கு முன்பாக சிறி விளம்பரங்களில் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தண்ட நிகழ்ச்சியை நாம் இணைந்திருக்கின்றோம்

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.

0: தூத்துக்குடி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய இளந்தன்றல் சொல்லோடு விளையாடாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்,
1: அனைவருக்கும் நீ
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சோ சண்முக சுந்தரம்.
0: சரிங்க, ஓகேங்க. உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
1: கொடுங்கயா.
0: உங்களுக்கான வார்த்தை கொடுக்கணும் அப்படின்னா இயற்கை வரலாறு.
1: இயற்கை
0: வரலாறு
1: வரலாறுன்னு சொல்லலாம். இயற்கை கை
0: முயற்சி பண்ணுங்க, பரவல தெரிஞ்ச சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம்.
1: ஹலோ
0: சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
1: இயற்கை சரி, அவ்வளவுதான் போயிட்டு.
0: சரி வாங்க, இனிப்பில் இனிமே அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: நான் தர்மபுரி மதிமன் போகலையா, மோகன் பேசுறியா?
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை
2: கொஞ்சம் லென்தா குடிக்கா.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை சொல்லணும் அப்படின்னா இல் வாழ்க்கை. இல் வாழ்க்கை என்னங்க? அவுட் ஸ்பீக்கர் அப்படியே எக்கோ வருது பாருங்க, கட் பண்ணி கொஞ்சம். இனிப்பில் இனியும் அடுத்த நேரம் வாங்க. வணக்கம், வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
3: நான் திவ்யஸ்ரீ, நந்தவரியில இருந்து.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து இல் வாழ்க்கை.
3: இல் வாழ்க்கை?
0: ஆமா,
3: இல்
0: வாழ்க்கை.
3: கை?
0: சூப்பருங்க.
3: வால்?
0: வால்.
3: வா?
0: வா.
3: இல்
0: என்னங்க?
3: இல்
0: இணைந்திருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளம் தண்டல் இன்னைக்கு சொல்லோடு விளையாடாக விளையாடி கொண்டிருந்தோம். உங்கள் நினைவிற்கு இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் இன்றிரவு 10 மணிக்கு வலம் வரக்கூடிய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தை செய்திகள் டெல்லியிலிருந்து. அந்த
4: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐம் ஷகுன் சோப்ரா வித் தி நியூஸ் அட் 9. The headlines. Government says India's waters treaty remains suspended. Pakistan must renounce support to cross-border terrorism. India on track to achieve $1 trillion.

0: சத்தம் போட்டுட்டு போன நீராவி என்ஜின் ரயிலு, அதுக்கப்புறமா டீசல்ல போனது, மின்சாரத்துல போனது, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மெட்ரோ ரயில் பாக்குறோம், வந்தே பாரத் பாக்குறோம். சோ நம்ம ரயில்வே துறை வந்து அவ்வளவு தூரம் இன்றைக்கு வரைக்கும் அதி நவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியே வந்து வளர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லலாம். கடந்த 12 ஆண்டுகள்ல ரயில்வே துறையின் சாதனை வந்து ஒரு உலக நாடுகளுக்கு சமமான முறையில இருக்குது. குறிப்பா தென்மண்டல ரயில்வேயை பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள், நிறைய பாதைகளை வந்து அவங்க அகலப்படுத்தியிருக்காங்க, மெட்ரோ ரயில் நிறைய வந்திருக்கு. நமக்கு வந்து எவ்வளோ சுலபமாக வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகணும், அதை எப்படி எவ்வளோ லகுவாக நம்ம போக முடியும் அப்படின்ற ஒரு அம்சத்தை வலியுறுத்தி மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு இன்றைக்கு தெற்கு ரயில்வேயின் தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி திரு எஸ் என் நரேன் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்டேயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான மாநிலமாக இருக்குது தமிழகம். இந்த தமிழகத்தில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் சரி, இல்லை இந்த பக்கம் பாம்பே, அந்த பக்கம் வந்து கொல்கட்டா, இல்லை வடகிழக்கு மாநிலங்கள், இந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் போகிறதுக்கு நிறைய ரயில்கள் சென்னையிலேருந்து போயிட்டுருக்கு. ஸோ மொத்தமாக ஒரு சாதனையை படைக்கக்கூடிய ரயில்வே துறை நம்மளோட துறையாக இருக்குது. பொதுவாக வந்து பெண்கள் பயணம் செய்யும்போது அவங்களுக்கு கூடுதலான ஒரு வசதி தேவைப்படுது. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அவங்க கூட எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ் முதற்கொண்டு குழந்தைங்க முதற்கொண்டு வயதான பெண்களுக்கும் வந்து அந்த மேலே ஏறுறது அதெல்லாம் கஷ்டம். ரயிலில் போகும்போது என்ன மாதிரியான வசதிகள் இருக்குது பெண்களுக்கு, அப்புறம் குழந்தைகளுக்கு, அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு?
1: ரயில்வே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் பூரா இந்தியாலையுமே சரி எல்லா மாநிலங்களிலும் நெட்ஒர்க் ரீச் ஆகிருக்கு. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம வந்தே பாரத் ரயில்கள், இந்த வந்தே பாரத் ரயில்கள் வந்து இந்திய ரயில்வேயின் நவீன முகமாக திகழ்கின்றன. சாதாரண விரைவு ரயில்களுடன் ஒப்பிடும்போது இவை அதிக வேகம், மேம்பட்ட வசதி மற்றும் சிறந்த பயண அனுபவத்தை வழங்குகின்றன. தமிழகத்தில் முக்கிய நகரங்களை விரைவான, வசதியான மற்றும் நவீன ரயில் சேவையுடன் இணைக்கும் வகையில் தற்போது 8 ஜோடி வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதில் சென்னை மைசூர், சென்னை கோயம்புத்தூர், சென்னை திருநெல்வேலி, சென்னை நாகர்கோயில், சென்னை விஜயவாடா, கோயம்புத்தூர் பெங்களூரு, மதுரை பெங்களூரு உள்ளிட்ட வழித்தடங்களில் இயக்கப்படும் இந்த ரயில்கள் பயண நேரத்தை கணிசமாக குறைத்து உலக தரத்திலான பயண அனுபவத்தை வழங்கி வருகின்றன. தொழிலதிபர்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் தினசரி பயணிகள் என பல்வேறு தரப்பினரிடையே இந்த சேவைகள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. 2026 நிதியாண்டில் தமிழகத்துக்கு வரலாறு காணாத வகையில் 7,600 கோடி ரூபாயாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல கடந்த 12 ஆண்டுகளில் சுமார் 1,300 கிலோமீட்டர் தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதை தவிர தமிழ்நாட்டில் மட்டும் 97% எலக்ட்ரிஃபிகேஷன் எட்டப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழ்நாட்டில் ரயில்வே துறையின் கட்டமைப்பு வளர்ச்சிக்கு இணையாக பயணிகள் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை உயர்த்தும் நோக்கில் அம்ருத் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் 75 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் ரயில்வே பாதுகாப்பு படை தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. முக்கிய ரயில்களில் RPF பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் ரயில் எஸ்கோர்ட் குழுக்கள் பணியமர்த்தப்படுகின்றனர். பெண்கள் பெட்டிகளிலும் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. பயணிகளுக்கு உதவுவதற்காக முக்கிய ரயில் நிலையங்களில் மேஐ ஹெல்ப்யூ உதவி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன.
0: இந்த மேஐ ஹெல்ப்யூல வந்து பாஷை தெரியாம கூட இங்க வரலாம் இல்லையா? அவங்க வந்து எப்படி அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது? ரயில் நிலையத்துல
1: எந்த ஸ்டேஷனை பார்த்தீங்கனாலும் மேஐ ஹெல்ப்யூ போர்டு வந்து அந்த ஸ்டேஷன்ல பிரதானமான இடத்துல எங்கெங்கெல்லாம் பேசஞ்சர்ஸ் கூடுவாங்கோ அந்த மேஜர் இடத்துலதான் அங்க அமைக்கப்பட்டிருப்பாங்க. அதில் RPF ஸ்டாஃபும் உட்கார வச்சிருப்பாங்க, இல்ல கமர்ஷியல் ரயில்வே ஸ்டாஃபும் உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ தட் அவங்க எதுவாக இருந்தாலும் அவங்களால செய்ய முடியலன்னு உடனடியாக ஹெல்ப் பண்ண முடியல, அவங்க உடனே கண்ட்ரோலில் கேட்டு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. மேலும் அவங்களுக்கு திடீர்னு எமர்ஜென்சி ஏதாவது ஹெல்ப் தேவை, ஒரு கிரீவன்ஸ் இருக்குது அப்படின்னா ரயில் மதர் ஆப் இல்லாட்டி வெப்சைட்ல போய் புகார் மற்றும் கோரிக்கைகளை உடனடியாக பதிவு செய்யலாம். அதே மாதிரி முக்கிய ரயில் நிலையங்கள்ல CCTV கண்காணிப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் அல்லது சம்பவங்கள் குறித்து உடனடியாக RPF அல்லது ரயில்வே ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிப்பதும் பயணிகள் பாதுகாப்பு மேலும் உறுதிப்படுத்தும். அதே மாதிரி முக்கிய ரயில் நிலையங்களில் பெண்களுக்கான உதவி மற்றும் வழிகாட்டல் வழங்கும் விமன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் செயல்பட்டு வருகின்றன. மேலும் மேரி சஹேலி என்ற சிறப்பு முயற்சியின் மூலம் தனியாக பயணம் செய்யும் பெண் பயணிகளை RPF பெண் காவலர்கள் பயணத்தின் தொடக்கம் முதல் இலக்கு நிலையம் வரை கண்காணித்து தேவையான உதவிகளையும் பாதுகாப்பு ஆதரவையும் வழங்குகின்றனர்.
0: பெண்கள் வந்து தனியாக டிராவல் பண்ணும்போது

0: அவங்க வந்து புக் பண்றதுலயே அதை வந்து சொல்லணுமா, எப்படி அதை வந்து செய்யறதுன்னு?
1: ஆர்பிஎஃப் ஸ்டாஃப் வந்து எப்பயுமே ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க. ஸோ தே வில் கீப் மானிட்டரிங் எங்கெங்கெல்லாம் ஸ்பெஷலா லேடிஸ் கோச் இருக்கிறவங்க, லேடி பேசஞ்சர்ஸ் அவங்க இருக்கிற ஸ்பெஷலா மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க.
0: இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது உள்கட்டமைப்பு பத்தி சொன்னீங்க. நம்ம அரசாங்கம் வந்து ரயில், விமானம், அப்புறமா வந்து பேருந்து, இது எல்லாமே வந்து போர்ட் சென்டர்ட், போர்ட் லெட் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, துறைமுகத்துக்கு எல்லாம் வந்து கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பண்ணுறாங்க. நான் சொல்கிறது சரக்கு ரயில்களுக்கு சொல்கிறேன் நான். அது புதுசாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்ன சார் பண்ணியிருக்காங்க?
1: இப்போ வந்து மேஜர் போர்ட்ஸ் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அங்கேருந்து இருக்கிற கனெக்டிவிட்டி, அங்கே இருக்கிற ஃப்ரீட் மூமெண்ட்டுக்கு என்னென்ன போர்ட்டோட கோஆர்டினேட் பண்ணி என்னென்ன ஹெல்ப் அவங்களுக்கு வேணும், எப்படி நம்ம வந்து போர்ட்டில் வர கமாடிட்டிஸ் வந்து ரயிலில் எடுத்துட்டு ஃப்ரீட்டை கேரி பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து ரெகுலராக நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப சென்னை போர்ட், தூத்துக்குடியின் போர்ட்டில் வந்து ஸ்பெஷலாக ரயில்வே சைடிங்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து டேரெக்டாக வந்து சரக்கு வந்த உடனே ரயிலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதை பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இன்னும் தீவிரமாக அதை வந்து எல்லா கமாடிட்டிஸையும் வந்து ரயிலில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எஃபர்ட் போட்டுருக்கோம்.
0: இப்போ ஆன்மீக சுற்றுலா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அதிகமாக பிரபலம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆன்மீக தலங்களெல்லாம் வந்து இணைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி என்ன விதமான திட்டங்கள் இருக்குங்க?
1: ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸோ இல்லை ஹாலிடேஸோ இல்லை நார்மல் ஃப்ரெஷ் சீசன்லையோ நம்ம வந்து ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருந்தோம். சதர்ன் ரயில்வே, தமிழ்நாடு அண்ட் கேரளா இருக்கிற ஸ்பெஷல் ட்ரெயின்ஸில் மேக்ஸிமம் ஆக்குபென்சி நம்ம சதர்ன் ரயில்வேல தான் இருந்திருக்கு. அதாவது ஆவரேஜ் ஆக்குபென்சி ஆல் ஓவர் தி கண்ட்ரி வந்து அரௌண்ட் 900 பேசஞ்சர்ஸ் ஒரு ட்ரெயின். ஆனால் நம்மளோட சதர்ன் ரயில்வே ஓட்டின ஸ்பெஷல் ட்ரெயின்ஸில் 1300 பேசஞ்சர்ஸ் பர் ட்ரெயின். ஸோ இது வந்து என்ன குறிக்கிதுன்னா, மக்கள் வந்து நம்மளோட ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இன்ட்ரொடக்ஷனை வந்து ரொம்ப நல்லா வரவேற்று அதை எல்லாருமே ஹை ஆக்குபென்சியில் வண்டி ஓடுதுன்னு அர்த்தம். ஸோ பீப்புள் ஆர் ஹேவிங் டேக்கிங் ட்ரெயின்ஸ் ஆஸ் அ பாசிபிள் மோஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரூட் டு ரீச் த டெஸ்டினேஷன்ஸ்.
0: ரயில் நிலையங்களில் வந்து நம்ம முதல்ல பார்க்குற வசதி என்னென்னா பிளாட்ஃபார்ம் பார்க்குறோம், அதுக்கப்புறமா வந்து லெவல் கிராசிங் அது பார்க்குறோம். ஸோ பிளாட்ஃபார்ம் வந்து அந்த பழைய காலத்து பிளாட்ஃபார்ம் தான் இன்னமும் நிறைய இடங்களில் இருக்குது. அதுக்காக வந்து அம்ரித் பாரத் திட்டம் அப்படின்றத மத்திய அரசு பண்ணியிருக்காங்க, நிறைய தமிழ்நாட்டிலையும் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: தமிழ்நாட்டில் வந்து ரயில்வே துறையின் கட்டமைப்பு வளர்ச்சி இணையாக பயணிகள் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை உயர்த்தும் நோக்கில் அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் 75 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து வருகின்றன. இந்த நிலையங்களில் மேம்பட்ட காத்திருப்பு அறைகள், லிஃப்ட், எஸ்கலேட்டர், மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள், இலவச வைஃபை, டிஜிட்டல் தகவல் காட்சிகள் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் தேர்வு செய்யப்பட்ட 75 ரயில் நிலையங்களில் 24 ரயில் நிலையங்களின் பணிகள் நிறைவடைந்து மாண்புமிகு பிரதமரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 51 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் பல்வேறு நிலைகளில் நடைபெற்று வருகின்றன. இதைத் தவிர பல முக்கிய ரயில் நிலையங்களில், எக்ஸாம்பிள் சென்னை எக்மோர், அதில் வந்து ரூபாய் 842 கோடி மதிப்பிலான ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல் மதுரை சந்திப்பு ரயில் நிலையத்தில் ரூபாய் 414 கோடி, காட்பாடி ரயில் நிலையத்தில் 260 கோடி மதிப்பீட்டில் மேஜர் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்டேஷன்ஸை பேசஞ்சர் எக்ஸ்பீரியன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. இந்த டோட்டல் 77 ஸ்டேஷன்ஸ் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீமில் அரௌண்ட் 3300 க்ரோர்ஸ் காஸ்ட்டில் இதெல்லாம் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது.
0: ஸோ முந்தி வந்து நம்ம ஒரு ட்ரெயின் டிக்கெட் நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு நிறையா க்யூவில் போய் நிற்கணும், அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அதை இன்டர்நெட்டில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து மொபைல் மூலமாகவும் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் இந்த டிஜிட்டல் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு சார் ரயில்வேல?
1: டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்திய ரயில்வே பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. பயணிகள் டிக்கெட் முன்பதிவு, ரயில் தகவல், புகார் பதிவு உள்ளிட்ட பல சேவைகள் ஒரே இடத்தில் பெறும் வகையில் ரயில் ஒன் ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் ஒன் ஆப் இப்போ வந்து இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இருக்கிற எல்லா பேசஞ்சரும் ரொம்ப
0: ஃபேமஸாக
1: எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணி டிக்கெட் எடுக்கிறது, அன்ரிசர்வ் டிக்கெட்லேருந்து ரிசர்வ் டிக்கெட்லேருந்து எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட் ஆர்டரிங் அதில் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஐஆர்சிடிசி இணையவழி முன்பதிவு சேவை மூலம் பயணிகள் எளிதாக டிக்கெட் முன்பதிவு செய்து வருகின்றனர். முக்கிய ரயில் நிலையங்களில் இலவச வைஃபை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. டிக்கெட் பரிசோதகர்களுக்கு ஹேண்ட் ஹெல்ட் டெர்மினல் வழங்கப்பட்டுள்ளதால் டிக்கெட் செக்கிங், அதே மாதிரி காலியிட ஒதுக்கீடு விரைவாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுகிறது.
0: ஸோ இப்போ வந்து பயணத்தில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது அதை புகாரை பதிவு பண்ணுறதுக்கும் வசதி இருக்காதுல்ல?
1: அப்சல்யூட்லி. ரயில் மதத் ஆப்பில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அது வெப்சைட்டும் ரயில் மதத் வெப்சைட்லையும் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் உங்கள் கிரீவன்ஸை. அதே மாதிரி பாதுகாப்பை வளப்படுத்தும் வகையில் ஸ்டேஷன் நிலையங்களில் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்பு மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு வசதிகள் நிறுவப்பட்டுள்ளன.
0: ஸோ பயணிகள் வந்து அவங்க டைமிங்கு, அவங்களோட பிளாட்ஃபார்ம் நம்பரு அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பெரிய லெவலில் டிஜிட்டல்

0: ரயில் ஒன் ஆப் மூலமா எல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம ரயில் ஒன் ஆப்ல இதெல்லாம் அவைலபிள்.
1: தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புது ரயில்கள் பற்றி சொல்லுங்கள் சார்.
0: போன வருடம் மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் 23 புது ட்ரெயின் சர்வீசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் நியூ ட்ரெயின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸ் உட்பட ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் மக்களின் தேவைக்காக. அதே மாதிரி கடந்த 12 வருடங்களில் நம்ம வந்து 1300 கிலோமீட்டர் ட்ராக்கு வந்து போடப்பட்டிருக்கு.
1: முன்பதிவு எல்லா ட்ரெயினுமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்கு.
0: ஆமாம்,
1: இங்கே தமிழ்நாட்டில் மட்டும். அதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க நீங்கள் அதை, இந்த எஸ்பெஷலி ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது?
0: ரஷ் சீசனில் வந்து நாங்கள் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸோட ஆக்குபென்சி சதர்ன் ரயில்வேல மட்டும், இந்தியாவில் இருக்க அதர் ரயில்வே ஜோன்ஸை விட நம்ம தான் அதிகமான ஆக்குபென்சி, ஹையஸ்ட் ஆக்குபென்சி பை சதர்ன் ரயில்வே தான். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1300 பேசஞ்சர்ஸ் பர் ட்ரெயின். அதாவது போன வருஷம் மட்டுமே நம்ம வந்து 2513 ட்ரிப்ஸ் அக்ராஸ் 229 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் போட்டிருக்கோம். அதை தவிர்த்து 1762 சர்வீசஸ் ஆஃப் அன்ரிசர்வ் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் போட்டிருக்கோம். 32.9 lakh பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆன் அன் ஆவரேஜ் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினில் 1312 பேசஞ்சர்ஸ் ஒரு ட்ரிப்பில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆல் இண்டியா ஆவரேஜ் வந்து 894 தான்.
1: பல மாநிலங்களை சேர்ந்தவங்க இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இல்லை ஒரு திருவிழா அவங்களுக்கு வரும்போது ஒரு ரயில் போற பாதையெல்லாம் வந்து அகலப்பாதை பண்ணிருக்கீங்க. ரெண்டு வழி தடங்கள்ல வந்து இன்னும் கூட கொஞ்சம் வழிபாதைகளை ஏற்படுத்திருக்கீங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க 2014 ஆண்டுலேருந்து சார்?
0: அரவுண்ட் 1300 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் நியூ ரயில்வே லைன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். நியூ லைன்ஸ், காஜ் கன்வர்ஷன், டபுளிங், ட்ரிப்ளிங், குவாட்ரிப்ளிங் அதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ லைன்ஸ் காஜ் கன்வர்ஷனில் பழனி பொள்ளாச்சி செக்ஷன், பொள்ளாச்சி பாலக்காடு டவுன் செக்ஷன், செங்கோட்டை நியூ அரியன்காவு செக்ஷன், பொள்ளாச்சி போதனூர் செக்ஷன், திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை காரைக்குடி செக்ஷன், மதுரை தேனி திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி, தேனி போடி நாயக்கனூர், சின்னசேலம் பொறுப்படை குறிச்சி, காரைக்கால் பேராளம் செக்ஷன் இதெல்லாம் நியூ லைன்ஸ் காஜ் கன்வர்ஷனில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டபுளிங், ட்ரிப்ளிங், குவாட்ரிப்ளிங்கில் வந்து கள்ளக்குடி பழங்கநத்தம் அரியலூர் செக்ஷன், அத்திப்பட்டு 800 தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன், திண்டிவனம் பேரணி, திண்டிவனம் ஒலக்கூர் தொழுப்பேடு நிறைய செக்ஷன் டபுளிங், ட்ரிப்ளிங், குவாட்ரிப்ளிங் பண்ணியிருக்கோம்.
1: 5 வயசுக்கு குறைவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு அரை டிக்கெட் வாங்குவோம். இப்பயும் அந்த கான்செப்ட் இருக்குதா சார்?
0: ஸோ 5 வயசுக்கு இல்லை, இப்போ உங்களுக்கு சீட்டு தேவையில்லைன்னா ட்ராவல் வந்து ஃப்ரீ. ஒருவேளை உங்களுக்கு செப்பரேட் சீட் தேவை அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் அடல்ட் ஃபேர் சார்ஜ் பண்ணுவோம். அதே மாதிரி 5 to 11 இயர்ஸ்க்குள்ள இப்போ உங்களுக்கு செப்பரேட் சீட் தேவையில்லை அப்படின்னா 50% ஆஃப் த டிக்கெட், 50% ஆஃப் தி ஃபேர் சார்ஜ் பண்ணுவோம்.
1: இவ்வளோ நேரம் வந்து 2014 ஆண்டுலேருந்து ரயில்வே துறையில் எவ்வளவு சாதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தமிழ்நாடுன்னு சொல்லும்போது கனெக்டிவிட்டி, அதாவது அடுத்த மாநிலங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிறாங்க. புது ட்ரெயின்ஸும் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. மொத்தமாக நீங்கள் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க நம்மளோட சாதனைகளை பற்றி?
0: ரயில்வேஸ் நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. 1 ஸ்டேஷனு, இன்னொன்று ட்ரெயின்ஸு, 3வது ட்ராக்கு, ஓஹெச்சி எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ இந்த 3 செக்ஷன்லேயும் வந்து அசாத்தியமான மாற்றங்கள் இந்த கடந்த ஆண்டுகளில் நடந்திருக்கு. ரயில்வேஸில் மேஜர் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ்லேருந்து, புது வந்தே பாரத் ட்ரெயின்ஸில் இருந்து, ட்ராக் ரினியூவல்ஸ், டபுளிங், குவாட்ரிப்ளிங் ஆஃப் ட்ராக்ஸ்லேருந்து, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் வந்து அசாத்தியமான மாற்றங்கள் ரயில்வேல நடந்து கொண்டிருக்கிறது.
1: இவ்வளவு நேரம் எங்களோட நிலையத்துக்கு வந்து ரயில்வே துறையின் சாதனைகள் குறிப்பாக தமிழ்நாடு தொடர்பான விஷயங்களை குறித்து நீங்க பகிர்ந்து கொண்டதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி, தேங்க்யூ.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலைத்த நேரம் 9:30.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35

0: மாலை 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பகல் முழுவதும் உழைத்து உழைத்து கழித்து போன இதயங்களுக்கு இனிமையாக தாளாட்ட வருகிறது சுகமான ராகங்கள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்பதால் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். அறிமுகினர்களாக இருந்தால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 043-42-24-40 30 என்ற எண்ணிலும், மட்டநக 94-86-81-10-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். மட்டநேர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும், மற்றனாக 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். இணைப்பில் இணைக்கூடிய முதல் அன்பையர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா.
0: சரிங்கம்மா, நல்லதம்மா. என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்கம்மா.
1: எனக்கு பத்ரகாளி படத்துல இருந்து கண்ணனோடு கை குழந்தை
0: கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ,
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பத்து மணி 9 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகல் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
4: இனிய இரவு வணக்கம் சார்.
3: வணக்கம், சொல்லுங்க.
4: திருப்பூர் மாவட்டம் ஈஸ்வரன் பேசுறேங்க சார்.
3: சரிங்க, சொல்லுங்க ஈஸ்வரன், என்ன பாட்டு கேட்கலாங்க?
4: பாட்டு அத்தாயா மாமியா படத்துல இருந்து மறந்தே போச்சு அந்த பாட்டுங்க.
3: சரிங்க, கேட்கலாங்க.
4: நன்றிங்க சார்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: 10:13 நிமிடத்தில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். சொல்லுங்க. வணக்கங்க.
7: கனகரத்தினம்
6: திருப்பூர். என்ன பாடல் கேக்குறாங்க?
7: பாலும் பழம் படத்துல இருந்து நான் பேச நினைப்பதெல்லாம் பேச வேண்டும்.
6: சரிங்க, கேட்கலாங்க.
7: வாய்ப்புக்கு நன்றி.

0: பத்து மணி பதினேழு நிமிடத்தில் நம்முடைய கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்
1: ஐயா. ஐயா வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் ஈரோடு சூரமுடி வளர்த்து இளங்கோ.
0: சொல்லுங்க இளங்கோ, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் எங்கள் வீட்டு பிள்ளை.
0: ம்,
1: நான் மாந்தோப்பின் நின்றிருந்தேன். ஆமாங்க, இப்போ தர்மபுரியில் நேரில்.
0: ம், சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஈரோடு நின்றுது தர்மபுரி பண்ணி பாடுகிறேன்.
0: சரி, நல்லது. இப்போ வீட்டுக்குள்ளே நின்றுக்கிறீங்களா, மரத்துக்குள்ளே நின்றுக்கிறீங்களா? சரிங்க, கேட்கலாம். நன்றி.

0: பத்து மணி 22 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்பதால் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று தங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. இனிப்பில் நீ அடுத்த நேர் வணக்கம்
1: சார். வணக்கம் சார், ஈரோடு மாவட்ட கொடுமுடி ராசனபாளை கோவிந்தசாமி
0: சார். சரிங்க, என்ன பாலக்கு
1: சார்? தலைவனங்கள் இருந்துங்க சார், இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூ இந்த பாட்டு கொடுத்துருங்க சார்.
0: நேயர்களுக்கும் கேட்கலாங்க.
1: நன்றி சார்.

0: பத்துமணி 28 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகுமானராக நம்ம உடனடியாக அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
1: 102.5 தருமபுரி பண்பலைக்கும், 103.7 ஏற்காடு பண்பலைக்கும் இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பலையும் சோமசுந்தரம்.
0: நலமா இருக்கும் சோமசுந்தரம். சொல்லுங்க சுந்தரம், என்ன பால் கேட்கலாம்?
1: எனக்கு திரிசூலம், ஸ்ரீரங்கம், ஸ்ரீதேவி முகமே, இந்த பாடல் அனைத்து நேரம் தான் இந்த பாடல்.
0: சரி, கேட்கலாமே.
1: நன்றி சார்.

0: 19:34 நிமிடத்தில் நம்முடைய கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
1: நீங்கள் செய்தியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தொகுப்பாளரான எங்கள் அண்ணன் பிரபாரனுக்கும் மற்றும் இளையத்தாருக்கும் பணிவான முன்னேற வணக்கம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: திரைப்படத்தின் பெயர் 16 வயதிலே. திரைப்படத்தின் பாடல் செவ்வந்தி பூமுடிக்க சின்னாக்கா என்ற பாடலை ஒளிவுக்கு தலைமுடிக்கிறது.

తన్నా తానే తనే తనే నా తన్న.

0: 19 மணி 39 நிமிடம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகமான ராகங்கள் நம்மோடு இன்னைக்குடைய அடுத்த நேரம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சுமுத்து.
0: பேச்சுமுத்து, என்ன பாடல கேக்குறாங்க?
1: நினைத்ததை முடிப்பவன் படத்துல இருந்துங்க சார்.
0: ஒருவர்
1: மீது ஒருவர் சாய்ந்து.
0: சரி, கேட்கலாங்க. நன்றிங்க.
1: நன்றி சார். நன்றி.

0: 10:43 நிமிடத்தில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: சொல்லுங்க. வணக்கங்க.
1: ஈரோடு வெட்டுக்காட்டோட தங்கலங்க சார்.
0: சொல்லுங்க தங்கலா, என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? அன்னக்கிளி படத்துல ஒரு நல்ல பாடல் கொடுங்க.
0: கேட்கலாம். நன்றி.

0: பத்து மணி 47 நிமிடத்தில் நம்மளுடைய கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்ங்க.
0: சொல்லுங்கம்மா, யாருங்க பேசுறீங்க?
1: நான் திருப்பூர் காவலி காலேஜ்லேருந்து அம்பிகா பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன படிக்கலாம்?
1: சுமதி என் சுமதி படத்துல இருந்து பொட்டு வைத்த பாடம்.
2: பொட்டு வை

0: பத்து மணி 47 நிமிடத்தில் நம்மளுடைய கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா, யாருங்க பேசுறீங்க?
1: நான் திருப்பூர் காவலி காலேஜ்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: சுமதி. என் சுமதி பொட்டு வைத்த
2: பொட்டு வைத்த

0: 11:51 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமானவர்கள் நம்முடைய கூட நேருவாங்க. வணக்கம்.
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை, நிலா மகளும் விழித்திருக்கும் நிசப்தமான இரவில் உங்களோடு கோவை சிறுவாணித்தால் நரசீபுரம் என்கே கந்தசாமி.
0: சூப்பருங்க, என்னங்க பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
1: ஐயா, வானொலியில் அதிகமாக இடம்பெறாத பாடல் சவப்புரலன் பாட்டுங்க, உலகின் முதலிசை தமிழிசையே. இந்த பாடலை ஒலிபரப்புங்கள்.

0: 19:58 நிமிடத்தில் நம்மோடு இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார், ஈரோடு சீனிவாசன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சீனிவாசன், பல் கேட்கலாம்.
1: எங்கள் தங்க பார்த்த நான் அளவோடு
0: சரிங்க கேட்கலாம். நன்றிங்க.
1: சரி.

0: நிகழ்ச்சியின் நிறைவு நேர். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர் மாவட்டம் சார்.
0: சரி, என்ன பால் கேட்கலாம், உங்க பேர் சொல்லுங்க.
1: எனக்கு மாட்டுக்கார
0: மாட்டுக்கார
1: வேளன் படத்துல சார்,
0: மாட்டுக்கார
1: தர்மத்தாயி.
0: சரிங்க, நிறைவு நேரம் வந்து நல்ல பாடல் கேட்டீங்க, நல்லது, நன்றிங்க.
1: ஆமா சார், என்ன ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன் சார், எனக்காக இல்லை.
0: அப்படிங்களா, சரி, கண்டிப்பாக கேட்கலாம், ரெண்டு லைனாக கேட்கலாம்.
1: ரொம்ப நன்றி சார்.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. இன்றைய சுகமான ராக நிகழ்ச்சி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்பதால் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்கள் பங்கேற்று நிகழ்ச்சியில் தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டாங்க. நாளைக்கு சனிக்கிழமை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேர்கள் நேர்களோட நினைவிற்கு நாளை சனிக்கிழமை கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்ட நேர்கள் பங்கேற்று தங்களுக்கு பிடித்தமான பழைய பாடல்களை கேட்டலாம். தருமபுரி பன்மொழி 102.5, ஏற்காடு பன்மொழி 103.7 தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. The government has reiterated that the Indus Waters Treaty, IWT, remains in abeyance in response to Pakistan's continued sponsorship of cross-border terrorism. Briefing Meta in New Delhi this evening, spokesperson of the Ministry of External Affairs, Ranthir Jaiswal, said, India's position on the Indus Waters Treaty is consistent. He said Pakistan must credibly and irrevocably renounce its support for cross-border terrorism.
2: India's position on the Indus Waters Treaty is consistent. IWT stands in abeyance in response to Pakistan's continued cross-border terrorism. Pakistan must credibly and irrevocably abjure its support for cross-border terrorism.
1: On Teesta River Comprehensive Management and Restoration Project, Mr. Jaiswal outlined India's approach to development assistance to Bangladesh. Commerce and Industry Minister Piyush Goyal today said that India is on track to achieve $1 trillion export targets for the year, with nearly 15% of the annual exports already recorded in the first quarter. Addressing the Board of Trade meeting in New Delhi, Mr. Goyal noted that this will require goods exports to rise from about $440 billion to around $530 billion and services exports to increase from roughly $421 billion to about $470 billion. The minister noted that India's export strategy is being built around

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் நாளை நம் பண்பலையில் வளம் வரும் நிகழ்ச்சி நேரர்கள். நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க் சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழை மொழி. நாளை மழையாக நம்மோடு நிகழ்ப்பி சைந்தபி. காலை 7 காலை வணக்கம் காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஜே கே குழந்தை நல மருத்துவமனை வழங்கும் 4 மணி. தொடர்ந்து தர்மபுரி அரசு பட்டுக்குழு அங்காடியின் விளைநேரும், தர்மபுரி உலகசந்தையின் காய்கனி விளைநேரம். நிறைவாக தர்மபுரி குண்டரப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. 7:25 தர்மபுரி துரசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவலர் வழங்கும் நலந்தானே. 8:30 சந்தாசாரல், 8 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை வழங்கும் இன்று 1 நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிலுக் வழங்கும் சிந்தனை சிறுகள். 8:45 சர்மரோக நிவாரண சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 தர்மபுரி சங்கஸ்கன் வழங்கும் இனிய சொல்லும் போது. 9:05 வானொலியில் வசந்தம், மரம் நடுவோம் வளம் பெறுவோம் இயற்கை ஆர்வலர் எம் கார்த்திக் அவருடைய நேர்மை கேட்கலாம். 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸோடு ஜெயன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மா வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. 12:10 தமிழருவி மறக்க முடியாத முகங்கள், சி சுரேஷ் அவர்களிடம் நேர்முகம் கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும்

ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2 மணிக்கு உழைப்போம் உயர்வோம். 2:30க்கு பன்மொழி பாடல்கள். 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடைத்தேறும் வினாக்கள். 5 மணிக்கு மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோயில். 6:10க்கு இசை மின்னல். 6:40க்கு வேலை காத்திருக்கு. 6:55க்கு சேலம் புதிய பேருந்து மற்றும் கலைவிதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியின் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரைசை. 7:25க்கு வயல்வெளி. நாளை நிகழ்ச்சியில் கேழ்வரகு கம்பு சாகுபடி குறித்து நெருப்பு டி சக்தியில் அவர் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு இளந்தண்டர் தமிழ் பேசுங்க. 9:30க்கு இடுவிடாத இசைமலை. 10 மணிக்கு சுகமான ரங்கள். நேயர்கள் நாளை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேர்கள் பங்கேற்கலாம். நேயர்கள் இதுவரை நாளை பண்பலில் விளம்பரம் நிகழ்ச்சி நிறைநிலை கேட்டீர்கள். உறங்கும் சிந்தனையாக மகாத்மாவின் சிந்தனைகள். வலிமையும் வீரமும் மிக்கவர்களின் ஆயுதம்தான் அகிம்சை என்ற மகாத்மாவின் வரிகளோடு தருமபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்பு துறை நிறைவுபெற்று இதே அலைவரிசை நாட்களை 5:50க்கு தொடங்கும். சென்னை டிடிஎஸ் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெயஹிந்த்.